0: நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. காயமடைந்தவர்களுக்கு அங்கேயே முதலுதவி வழங்கப்பட்டது. பிறகு அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஜெர்மனியில் LGBTQ சமூகத்தினரின் வருடாந்திர நிகழ்ச்சி பெர்லின் பிரைட். ஐரோப்பாவில் இடம்பெறும் அத்தகைய நிகழ்ச்சிகளில் அதுவே ஆகப்பெரியது. பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் கூடுவர். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். தேர்வு முறையில் சீர்திருத்தம் கோரி இந்திய இளைஞர்கள் சுமார் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தினர். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் அதை வழிநடத்தினர். அது அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சி அல்ல. இணையத்தில் கரப்பான் பூச்சி சின்னத்துடன் நையாண்டி பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் தேர்வு முறையால் பாதிக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் தளமாக அந்த இயக்கம் உருவெடுத்தது. மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது இளைஞர்களின் முக்கியமான கோரிக்கை. அரசியல் நெருக்கடி அதிகரித்ததும் திரு பிரதான் நேற்று பதவி விலகினார். அது பற்றி கருத்துரைக்கிறார் அரசியல் கவனிப்பாளர் மாலன்.
1: இது மாணவர்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அந்த வெற்றி என்பதற்கு காரணம் அந்த கோரிக்கையில இருந்த ஒரு நியாயம், அதாவது நீட் உள்ளிட்ட தேர்வு முறைகள்ல வந்து அந்த சிஸ்டம் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, அது ஃபுல் ப்ரூஃபா இல்ல என்கின்ற ஒரு கோபம் அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அதனால அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறவர்கள். அதனால இதற்கு மேல இருக்கிறவங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி வேண்டும் என்று சொல்லிதான் அவங்க போராட்டத்தை தொடங்கினாங்க. இதுல அரசு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இணங்கி வந்திருப்பது என்பதன் மூலமாக இரண்டு விஷயங்கள் தெரிகிறது. ஒன்று, அரசு தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, அதை அவர்கள் பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தவறு செய்து விட்டோம், அதனால் எங்களுடைய அமைச்சர் விலக வேண்டும் என்று சொல்லி இருப்பது ஒன்று. ஆனால் இதற்கு யார் கிரெடிட் எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் பேசப்படும்.
0: கல்வி அமைச்சர் திரு பிரதான் பதவி விலகியது மக்களாட்சியின் வெற்றி என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூறியது. இந்தியாவின் புதிய கல்வி அமைச்சராக திரு பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் அலுவலக அமைச்சராக இருக்கும் அவர் கல்வி அமைச்சு பொறுப்பையும் கூடுதலாக கவனித்துக் கொள்வார். சிங்கப்பூரர்கள் இனி தற்காப்பு அமைச்சு, ஆயுதப்படை ஆகியவற்றின் நிகழ்ச்சிகளில் தொண்டூழியம் புரியலாம். தற்காப்பு அமைச்சும் அதன் கீழ் உள்ள சோ டிராமா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் செய்துள்ள ஒப்பந்தம் அதை சாத்தியமாக்கும். கலை நிகழ்ச்சிகள், அரங்க நிர்வாகம் உள்ளிட்டவற்றில் தொண்டூழியர்கள் பங்களிக்கலாம். மே மாதம் திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை 300+ அதிகமானோர் தொண்டூழியம் செய்வதற்கு பதிவு செய்திருக்கின்றனர். அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் தற்காப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங் கலந்து கொண்டார். சிங்கப்பூரின் தற்காப்பை வலுப்படுத்த சட்டம், ஊடகத்துறை போன்றவற்றின் தொண்டூழியர்கள் தேவை என்று அவர் சொன்னார். சீனாவின் தென்பகுதி நவுல் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. முன்னெச்சரிக்கையாக பெருமளவு மக்கள் அந்த வட்டாரத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். வாங்டோங் மாநிலத்தில் 340,000+ அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நவுல் சூறாவளி இன்று காலை குவாங்டோங் கடலோரம் கரையை கடக்கலாம். அங்கு உச்சபட்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூறாவளி நகருக்குள் நகர்வதற்கு முன் ஹாங்காங்கிற்கு நெருக்கமாய் கடந்து செல்லக்கூடும். 10+ மேற்பட்ட நகரங்களில் பள்ளிகளும் அலுவலகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தின் ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஹாங்காங்கும் நவுல் சூறாவளியை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது. குவாங்டோங் கடலோரம் நகரும் சூறாவளி ஹாங்காங்கிற்கு நெருக்கமாக கடந்து செல்லலாம். அங்கு 28 தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் வானிலை முன்னறிவிப்பை கேட்டு மிகுந்த கவனமாய் இருக்கும்படி தலைமை நிர்வாகி ஜான் லீ கேட்டுக்கொண்டார். நவுல் சூறாவளி ஹாங்காங்கிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள நகரில் கடந்து செல்லக்கூடும். பலத்த காற்று வீசலாம், இடியுடன் கனத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சூறாவளியால் விமானம், ரயில், பேருந்து, டிராம் சேவைகளின் ஒரு பகுதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் காட்டுத்தீ பற்றி பரவுகிறது. 250,000+ அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். பலத்த காற்று வீசுவதால் நிலைமை மோசமாக இருக்கிறது. நெருப்பு பரவலை எளிதில் கட்டுப்படுத்திவிட முடியாது என்று ஓர் அதிகாரி கூறினார். ஸ்பெயினில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மேட்ரிட்டுக்கு வெளியே பருவநிலை மாறியிருப்பது தீயணைப்பாளர்களுக்கு பெரிதும் உதவியது. காட்டுத்தீயால் வலன்சியாவில் 70 வயது ஆடவர் உயிரிழந்தார். அவர் தம்முடைய காரில் மாண்டு கிடந்தார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 130,000 ஹெக்டர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 ஆண்டுகளில் அங்கு காட்டுத்தீ ஆண்டுதோறும் சராசரியாக 100,000 ஹெக்டர் நிலப்பரப்பை சாம்பலாக்குகிறது. பிரான்சில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 98,000 ஹெக்டர் நிலப்பரப்பு கருகி போனது. இதற்கிடையே இத்தாலியில் 350க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. ஐரோப்பாவில் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன்னெப்போதையும் விட மோசமாக இருக்கும் என்று அந்த ஒன்றியத்தின் ஆணையர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: என்னன்னு சொல்ல என்னன்னு சொல்ல, இளைய ராஜாவுடைய சில அவரே பாடியிருந்த அந்த பாடல் இந்த காலையில சோனு மழை பெஞ்சிருக்கோ சிங்கப்பூர் சீதோஷ நிலைக்கு இன்னும் ஜில்லுன்னு உணர்வை கொடுத்திருந்தது. இவை போல இன்னும் அருமையான பாடல்கள் 80கள் துணிர்கள் காலத்திலிருந்து அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக அனுபவத்தை காத்துக்கொண்டிருக்கின்றன. அதனால வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. இப்பதான் சிலர் எந்திரிக்கும் ஆரம்பிச்சிருக்கலாம், உங்க காது கண்ணெல்லாம் நல்ல வேலை செய்தா என்பது சோதித்து பாக்குறதுக்கு சின்னதா ஒரு போட்டி எங்குமோ உங்களுக்காகவே காத்திருக்கு. இந்த போட்டிக்காக வானொலி பக்கமாகவும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காலைமணி 8:11
1: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: தோசை நோக்கி செல்லும் PI CTSLE எக்ஸிட் அங்கு நெரிசல் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக சுங்கை பலோய் நோக்கி செல்லும் சுங்கை பூலவை நோக்கி செல்லும் கிராஞ்சி வி வெட்லேண்ட் பார்க்குக்கு அருகில சாலையில போக்குற விளக்குகள் பழுதாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பி சாஸ், புட் சீரக சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: புத்தம்புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசி வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கு ஏற்ற மதிப்பை பெறுங்க. 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி ஜி போல்டபிள் கை தொலைபேசி நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: படத்துல இருந்து அன்னனுக்கு ஜெய் படத்துல இருந்து அந்த பாடல்களை ஞாபகிட்டோம்.
1: We gonna blow the speakers baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது.

0: கேட்டு கேட்டாலே பரவசம்.
1: சீனா சீனா
0: வினாடிக்கு ஒரு காட்சி எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்சிருங்க நம்பிக்கை இருக்கு. ஆனா முதல்ல பதில் சொல்லக்கூடிய அந்த சீக்கிரமா டைப் செய்து அனுப்பக்கூடிய முதல் 20 பேருடைய பேர் மட்டும்தான் என்னால வாசிக்க முடியும், சரியா? அதனால உங்களுடைய கைத்தொலைபேசி பக்கமாவே இருங்க, ஓகேயா? உங்களுக்கான காட்சி இதுதான். இந்த காட்சி இந்த திரைப்படத்துல இடம்பெற்றது.
2: வீட்ல ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானமா?
3: டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டுல தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
2: கரெக்ட்.
3: நீங்க எப்பவும் போல சைலண்டாவே இருங்க அங்கிள்.

0: தொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா?

0: எஸ்பிபர்கள் வாயாலே வாத்தியம் வாசிச்சிருந்தாரு. மாப்பிள்ள படத்துல இருந்தோம், விக்ரம் படத்துல இருந்தோம், எஸ்பிபி எஸ் ஜானகி கலக்கிய பாடலை நாம கேட்டோம். நம்ம நேர்களும் கலக்கல பதில்களை சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்ச அங்கத்துல 15 வினாடிகள் ஒரு காட்சி ஒளியிருந்தேன். அது என்ன காட்சி அப்படின்னு நம்ம நேர்களும் பதில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் சரியான பதில் சொன்ன முதல் 20 நேர்கள் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நாளை சிங்கப்பூர்ல சோனி மழை பெஞ்சிருக்கும் நேரத்துல பயணத்துல ஈடுபட்டு இருக்கீங்களா?
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: வில்லசை நோக்கி செல்லும் பிகே அங்கு வில்லன் சாலையிலிருந்து வில்லன் அவனி 3 நெடுக நேரிசல் நேரிசல் சாங்கை நோக்கி செல்லும் பி ஆர் இடம்.

0: தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீஸ் ஸ்பினச், ட்ரஃபிள் ஷ்ரிம்ப், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹாட்.
1: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
2: செய்த சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
3: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
4: ஓகேடா.
1: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் XGen Studios.
5: சீனா சீனா
0: வெங்கி,
6: டாக்டர் படத்துல இருந்து நீங்க போட்ட வசனம் அது இவ்வளவு ஈஸியா குடுக்கறீங்களே
0: அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா வந்திருக்கும் பதில்கள் மத்தவத்த என்ன பதில்கள் வந்திருக்கு தெரியுமா? மெரிசல் படம் அப்படின்னு செல்வா சொல்லிருக்காரு. அப்புறம் சிவகார்த்திகன் நடிச்ச காக்கி சட்டை அப்படின்னு ஜெயா சொல்லிருக்காங்க, மற்றவரு ஜெயா சொல்லிருக்காங்க. அதையும் தாண்டி சிவகார்த்திகன் நடிச்சிருக்கும் பல படங்கள்லாம் பட்டியல வந்து சேர்ந்திருக்கு. இப்ப சொல்லுங்க வெங்கி, இப்ப சொல்லுங்க. அந்த காட்சி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இருந்த பொழுது சரியான பரிசனை எல்லா நேர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இல்ல இன்னொரு விஷயம்னா, இந்த காட்சி நான் ஒலியிட்டதுக்கு படத்தோட கேள்வியிலே பதில் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அதுல டாக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வருன்றது புடிச்சிட்டீங்க, வெரி குட். ஆனா இந்த காட்சியில ஒலியேற்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பலம். சில நேரத்துல மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஒருத்தவங்க மருத்துவமனையில உடம்பு முடியாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் பார்க்கும்பொழுது அவங்களே உடம்பு முடியாம இருப்பாங்க. அந்த நேரத்துல போயிட்டு ஆமா ஆமா என் சொந்தக்கார அங்கிளுக்கும் இப்படிதான் நடந்துச்சு, அவரு இப்படியா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு, ரெண்டே நாள்ல போயிட்டாரு,
7: என்ன சொல்றேன்
0: அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இந்த வார்த்தைகளோட பலத்தை பாருங்க. அது கேட்கும் போது அவருக்கு குண ஆயிட்டு வருவோம் அப்படின்னு கொஞ்சம் நஞ்ச அந்த நம்பிக்கை கூட போயிரும். அதனாலதான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமான சக்தி இருக்கு என்பதை ஞாபகப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த காட்சியை ஒலியிட்டு இருந்தேன். சில நேரத்துல நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும், யாராவது பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. யாரா காது கொடுத்து கேட்டு ரெண்டு நல்ல வார்த்தை சொன்ன போது கவலைப்படாத, நான் இருக்க பாத்துக்கலாம், ஆண்டவன் நம்ம பக்கம் அப்படின்னு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னாலே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால சில மருத்துவர்கள் போய் பார்க்கும்போது உடம்பு முடியாம போய் நம்ம பார்க்கும்பொழுது சில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கேட்டோடனே எனக்கு நான் நல்லா ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு டக்கு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மருத்துவர்கள் ரொம்ப நல்ல அழகான ஆலோசனை சொல்றாங்க, அன்பா பேசுவாங்க. அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவு கவனமா நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்பதற்கு இந்த காட்சி ஞாபகம் தான், ஞாபகம் மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாம் கேட்கலாம், கொண்டாடலாம். அடுத்த ரூபாய் பேசும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா பேசலாம், சரியா? பாஸ்தோட பேசுவோம்.
8: கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சு போனது நல்லதா போச்சு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும்.
9: இப்படி பொதுவா சொல்லாதீங்க, என்ன செட் ஆகலன்னு கரெக்டா சொல்லுங்க.
8: இல்லம்மா அது ரொம்ப டீடைல்டா சொல்ல,
9: நானே கிளியரா சொல்லிடுறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல ஆண்டி, என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்படின்னா எப்படி? இப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா, கேரிங்கா, எமோஷ்னலா. எமோஷன்ஸை மட்டுமே பெரிய விஷயமா பார்க்குற அளவு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இந்த சின்ன வயசுலேயே நீ அதை எப்படிமா கண்டுபிடிச்சேன்? சின்ன சின்ன விஷயத்த வச்சுதான் ஆண்டி. அன்னைக்கு ஒரு நாள் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, காலையிலேருந்து நடந்து நடந்து ஷாப்பிங் பண்ணி காலையெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புறாரு? என்னடா அனுப்புன? எனக்்கு வேணும் மாத்திரை எழுதி கொடுக்கற டாக்டர்.

0: வீட்ல ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானமா?
1: டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்கும் கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டுல தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
0: கரெக்ட்.
1: நீங்க எப்பவும் போல சைலண்டாவே இருங்க அங்கிள், நான் ஆண்டி கிட்டே பேசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு கேளுங்க. நீங்களே இதுக்கு என்ன சொன்ன?
2: 12 மணி நேரத்துல செத்துருவாருன்னு
1: சொன்ன. அவர் வாய வச்ச மாதிரி 12 மணி நேரத்துல செத்துட்டாரு.
3: அப்ப கரெக்டா தானமா சொல்லிருக்கான்? சொன்ன மாதிரி செத்துட்டார்ல.
1: செத்தா செத்துட்டு போறாரு, அது பிரச்சனை இல்ல. ஆனா யாராச்சும் அப்படி நெகட்டிவா சொல்லலாமா? ஒண்ணும் ஆயிடாது, ஹாப்பியா இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவா தானே சொல்லணும்.
3: நெகட்டிவா இருந்த ரிப்போர்ட் எப்படிமா பாசிட்டிவா சொல்ல முடியும்?
1: சொல்லணும், பாசிட்டிவா தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. செத்தவங்க காதுல கூட போய் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லாதான் இருக்கீங்க சொன்னா செத்தவங்க கூட உயிரோட வந்துருச்சு வந்துருவான்.

0: இருந்து அனிருத்தோ இசையில அனிருத்தோ ஜுனிதா காந்தியும் இணைந்து பாடி இந்த பாடல் என்னை ஆட்டம் போட வச்ச மாதிரி அவங்களே ஆட்டம் போட வச்சுக்கோ நம்புறேங்க. வாரி இருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தடபுடல பல வீடுகள்ல இன்னொரு கோழி வாங்குறதா, ஆட்டரிச்சு சமைக்கிறதா, அல்லது இந்த மழைக்கு ஒரு ரசம் வச்சு ஒரு நெத்திலி சாம்பால் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்பவராக கூட இருக்கலாம். அப்படி நீங்க பொருளை வாங்குறதுக்கு சந்த பக்கமா பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா வாங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
3: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி.

மாட்டீங்க, இந்த ஏழையின் சிரிப்பில் படம் வந்து 26 வருஷம் ஆச்சு. லியோ படத்துல நம்ம விஜய் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாடலுக்கு இன்னும் அதிகமா மவுஸ் கூடி இருக்குதா. அதனால யூடியூப் தளம் பக்கமா சென்று பல பேர் இந்த பாடல் காட்சியை திரும்ப பார்த்தோம்னா அசந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பிரபுதேவா அவருடைய நடனத்தை பத்தி சொல்லவே வேணாம், ஆனா ரோஜாவுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், முகபாவோ, நடனம் ஆடின அந்த நளினம், அட்ரஸ்க்கு அட்ரஸ்க்கு அப்படின்னு இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா இன்னும் அந்த காட்சியை பார்க்காம இருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா போய் பாருங்க, தேடி பாருங்க. ஏடியின் சிரிப்பில் காட்சியை பார்க்கும் போதே வாவ் அப்படின்னு லேசா சிரிப்பீங்க.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான்.
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
5: இது உங்க ஒலி ஊதுற ஆரியேட்டு.
6: அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
7: வார இறுதி ஒலியில் உள்ள
8: 9:13 ஆயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சிலர் வந்து சிலர்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், வித்தியாசமான நபர்களா இருப்பாங்க. உதாரணம் சொல்றீங்களேன், ஞாயிற்றுக்கிழமை சிலர் தூங்கி தள்ளிடுவாங்க, கடத்திடுவாங்க. சிலர் வந்து மார்க்கெட் பக்கமாகவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க சமைப்பாங்க சமைச்சிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து இந்த சோஃபா இருக்கு இல்லையா, அதுல உருண்டு பிறண்டிட்டு இருப்பாங்க. சோஃபா பொட்டேட்டோ அந்த மாதிரி, கவுச் பொட்டேட்டோ அந்த மாதிரி. சிலர் வந்து நான் வெளியே போறேங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பாணி எடுப்பாங்க. அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி, காலை நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க என்பதை பொறுத்து உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து 7 மணிக்கு முன்பாகவே எந்திரிப்பவரா? என்ன போல ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்க டான் எந்திரிச்சிருவோம் அப்படின்ற கையை தூக்குங்க. ஒலி வச்ச பக்கமாக குரல் பதிவு அனுப்பிச்சிருங்க. காலை 7 மணிக்கு முன்பாக எந்திரிச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லது சிலர் என்ன செய்வாங்கன்னா 9 மணில இருந்து 10 மணி இந்த காலகட்டத்துல எந்திரிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. நீங்க வந்து ஒரு பிரிவினர் சரியா, நீங்க வந்து இன்னொருத்தவர். ஆனா வினோதமான சிலர் பிறப்பாங்க, 12 மணிக்கு மேலதான் எந்திரிப்பாங்க. சூரியன் வந்து உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து தலையில தொட்டி கட்டி அப்படியே கொட்டு விட்டு எந்திரிப்பா அப்படின்னு சொன்னா கூட எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தான் எந்திரிப்பாங்க. அந்த 3 பிரிவுகள்ல நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு குரல் பதிவு அனுப்புவீங்க. உங்களை பத்தி நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். முதலாம் பிரிவினர் காலை 7 மணிக்கு முன்பாகவே எந்திரிப்பாங்க. அடுத்த பிரிவினர் 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும், 8 மணிக்கு விட்டுருங்க, அவங்க வந்து இங்கேயோ இல்ல அங்கேயோ இல்ல, ஓகே, 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள எந்திரிக்கிறவங்க ஒரு பிரிவினர். 3வது ரகம் 12 மணிக்கு மேலதான் எந்திரிப்பாங்க. நீங்க எந்த ரகம் அப்படின்னு குரல் பதிவு அனுப்புவீங்க. அப்புறமா உங்களை பத்தி ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். இப்ப வாங்க கொஞ்சம் 1000 காலகட்டத்துல வந்து 2 பாடல்களை ஒன்று மீன் ஒன்றா கேட்க போறோம். லைலாவோட விசிறிகளே வாங்கப்பா, இது ஒலி ஒன்பதாறு கேட்டாலே பரவசம்.

0: 90களை பொறுத்து நமக்கெல்லாம் லைலா வந்து கியூட்டாக தான் தெரியும். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாங்க, கண்ணத்துல சிரிச்ச குழி விழ வேற. ஆனா அண்மையில வெளிவந்த வதந்தி நாடகத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா, வெப் சீரிஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா, நம்ம லைலாவா அது அப்படின்னு பிரமிக்க வச்சிருந்தாங்க ரூபி கதாபாத்திரத்துல. லைலா இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு வா அப்படின்னு இருந்துச்சு. நம்மள அசத்தன லைலா போலவே நம்ம நேரில் அசத்திட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலி பொழுதுல வேலை இருக்கோ இல்லையோ, டான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னு கேட்ட போது உடல் பதிவில் செய்திகள் குவிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவற்றை பார்க்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கி நோக்கி செல்லும் பிஆய எடம் சாலை நுழைவாயில் அந்த பகுதியில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் பார்க்கின்னை
1: பிட்சா ஹாட்டின் சீசி 7 பிட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை, அதாவது இன்று வரை, ஒரு சீசி 7 பிட்சா 13 வள்ளி 95 காசு மட்டும்தாங்க. நான் ஊற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பிட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினச் ட்ரஃபல் ஷ்ரிம்ப் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹாட்.
2: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
2: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
2: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: ஹாய், நான் பாவனா பேசுறேன். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிச்சுட்டு இருக்காங்க உங்க பொம்மலா.

0: மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
1: என்ன சொல்றேன்?
0: ஆமாங்க, காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க என்பதை பொறுத்து ஒவ்வொருவருடைய குணாதிசயங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைனாலும் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க என்பதை பொறுத்து உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி ஆராய்ச்சியில் ஒன்று சொல்லியிருக்காங்க. வந்திருக்கும் குரல் பதிவுகளை ஒவ்வொன்னா பாக்கலாம். முடிஞ்சிருக்கு, பாக்குறேன். நிறைய கொஞ்சிருக்கு. பிரியா, வணக்கம்.
2: நான் காலையில வந்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவேன்.
0: பாருங்க, சமைச்சுக்கிட்டே அவங்க பேசுறாங்க. நன்றி பிரியா. அடுத்ததாக நம்ம பார்வதி.
3: காலை வணக்கம். விமலா,
0: வணக்கம்மா.
3: நான் முதல் ரகம். 7 மணிலிருந்து 8 மணி அந்த நேரத்துல குள்ளறி எழுந்திரிச்சிருவோம். மத்த நேரம்லாம் 4+ 4 மணிக்கு மேல அந்த மாதிரி எழுந்திருப்பேன்.
4: என்ன பண்றது?
0: நீங்க பாதி பாதியா பிரிச்சுக்குங்க. பாக்கியம், நீங்க?
5: ஹலோ, காலை வணக்கம். விமலா, என் பேர் பாக்கியம். அம்மக்கிலிருந்து போன் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி எந்த நாளா இருந்தாலும் சாட்டர்டே சண்டேயா இருந்தா கூட அந்த டங்குன்னு அந்த 7 மணி அப்படி எந்திரிச்சிருது. எந்திரிக்கும் போதே யோசிப்பேன் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு. முக்காசி அந்த ஸ்பிரிங் கிளீனிங் எல்லாம் அன்னைக்குதான் செய்வேன். மாப் பண்றது, டாய்லெட் வாஷ் பண்றது, லாண்ட்ரி, சோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், அதாவது சமைக்கிறோன்னா இல்லையோ, எப்படியாவது அந்த மார்க்கெட் ரவுண்ட் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு ஏதாவது பார்த்துட்டு வர்றதுதான் அந்த பிராக்டிஸ் ஆயிட்டு எனக்கு. அது எனக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும், ஒரு டயர்டா இருக்கும், பட் தென் கொஞ்சம் ஒரு திருப்தியா இருக்கும்.
0: நானும் நினைக்கிறேன், எனக்கு இந்த ஷாப்பிங் போறது, அதாவது இந்த மார்க்கெட்ல போயிட்டு பழங்கள் காய்கறிகள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். என்னத்துல வீட்டுல பொருள் இருந்தாலும் அந்த மாதிரி போய் வாங்கும் போது மனசுக்கு ஒரு ஒரு ஏய் பரவாயில்ல, நல்லா எல்லாம் செஞ்சுட்டோம், எல்லாம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்வு ஏற்படும். அடுத்த கவி என்ன சொல்றாங்கன்னா, 365 நாளும் வேலை இருக்கோ இல்லையோ நான் டானு காலையில 6:30 எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கப்பா, இப்படிலாம் பல நேர்கள் சொல்லி இருக்கும் போது அடுத்த நேர் பாருங்க, புலம்பி தள்ளி இருக்காரு.
1: என்ன சொல்றேன்
0: இத கேளுங்க.
6: காலை வணக்கம்.
0: வணக்கம் பிரகாஷ்.
6: காலையிலேயே வயித்தறிச்சல கலப்புறீங்களா?
0: என்னென்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தி நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஒலியில் உல்லாசம். நான் உங்களை வைபு விமலா.

செல்லும் அங்க நெரிசல் அதிகமா இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசி வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கு ஏற்ற மதிப்பை பெறுங்க. 5G அன்லிமிட்டட் பிளஸ் திட்டத்தின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி ஜி போல்டபிள் கை தொலைபேசி நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
1: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
2: தணிக்கை
1: சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் சேல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.

0: காலையிலேயே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல எத்தனை மணிக்கு
1: இருந்திருக்கிறீங்க?
0: உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் அந்த குணாதிசயங்களை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருந்த பொழுது நிறைய செய்திகள்லாம் வந்து கொஞ்ச வண்ணமா இருக்கு. இத்தனை மணிக்கு இருந்திருப்பேன், அத்தனை மணிக்கு இருந்திருப்பேன், இன்னும் பார்த்து முடிக்கல, அவ்வளவு இருக்கு. அதனால மனுஷங்க எல்லா செய்தியும் பார்க்க முடியல. இருந்தாலும் வாங்க, முடிவு என்ன சொல்லுது, ஆய்வு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றேன். 7 மணிக்கு முன்பாக நீங்க எந்திரப்பெறவா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மார்க்கெட் மாமா அல்லது மாமி அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதிகமாக குடும்பத்துல இருக்கிறவங்க மேல அக்கறை கொண்டிருப்பவர். அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும் என்பதற்காக மெனக்கெட்டு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நான் போவேன், பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து காலை 7 மணிக்கு முன்பாக எந்திரிக்கக்கூடியவர். அடுத்து 8 மணிலிருந்து கொஞ்சம் 9 மணிக்கு தள்ளி விடுவோம், நீங்க வந்து ரெண்டு பக்கமும் இருக்கீங்க. 9-10 மணி இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மணி நேரத்துல எந்திரிப்பவராக இருந்தீங்கன்னா நீங்க தான் வந்து பேலன்ஸ்ட் சண்டே சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் வாழ்க்கை. டக்குற காலையிலேயே எந்திரிக்க மாட்டீங்க, ஆனா அதே நேரத்துல கொஞ்ச நேரம் உங்களுக்காக எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால சண்டே பேலன்ஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க உங்களை பத்தி இந்த ஆய்வுல. அதுவே 12 மணிக்கு மேல எந்திரிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா பசிக்குது, அதனால எந்திரிக்க கூடியவர். நீங்க ஒரு தூக்க மன்னர் அப்படின்னு சொல்றாங்க, தூக்க மன்னர், தூக்கம் ராணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரீடம் உங்க தலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கைய என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போறது இல்ல, நான் பாட்டு வாழ்க்கையை ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படின்றதுதான் 12 மணிக்கு எந்திரிக்க கூடிய நபர் அப்படின்னு ஆய்வுல சொல்லிருக்காங்க. இந்த ஆய்வு சரியா இருக்கா, உங்களை பத்தி சரியா நான் சொல்லிருந்தேனா அப்படின்னு ஒளிய வாட்ஸ்அப் பக்கமாக வந்து செய்தி அனுப்புங்க, சரிங்களா? அப்படியே ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் வேகம் ஏத்துற மாதிரி நல்ல சிறு சிறு பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். சந்தோஷ் நாராயணோட இசையில ரெண்டு பாடல்களை கேட்டோம். ரெட்ரோ படத்துல இருந்து, மகான் படத்துல இருந்து பாடல்கள் உங்களையும் லேசா ஆட வச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். சரி, இன்றைக்கு சில கணிப்புகளை சொல்லியிருந்தேன். எத்தனை மணிக்கு எந்திருக்கீங்களோ அது உங்களுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும். நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லாமலே வந்து கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்லாம் வந்து கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தேன். உண்மைதான் அவங்களும் அப்படி நிறைய செய்திகள் வந்து குவிஞ்சிருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் உங்களை பத்தி புட்டு புட்டு வைக்கிறேன். ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் இன்னும் பல தகவல்களோடு.
2: இப்போவரத்து நிலவரம்.
1: சாங்கை நோக்கி செல்லும் PI எடம் சாலை நுழைவாயில் அந்த பகுதியில் வாகனம் பழுதாகி இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

என்னோட சேர்ந்து காலை 6 மணி தொடக்கம் நிகழ்ச்சியோட இணைஞ்சது அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. காலை 6 மணி இந்த நிகழ்ச்சி கேட்காம விட்டீங்க, எவ்வளவு விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணீங்க தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. காலை 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே அழகா சின்னதா கியூட்டா ஒரு செடியை வளர்க்கறது பத்தி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம காலை எந்திரிச்ச உடனே எப்படிப்பட்ட பானத்தை குடிக்கணும், டீயா காஃபியா அல்லது சாக்லேட் மில்கா, இது குடிக்கிறத பத்தி உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீளோ புகைப்படங்கள் எடுக்கும் பொழுது முதன் முதல 72 விழுக்காட்டினர் எந்த ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவு வேற கொடுத்திருந்த நம்ம நேர்களா கலக்கலா பல பதில்களை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், ஏன் நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு அழகான ஒரு காட்சி உங்களுக்காக கண்டுபிடிச்ச அங்கத்துல ஒலியிட்டு இருந்தேன். சீனா சீனா அங்கத்துல ஒலியிட்டு இருந்தேன். நேர்களும் கேட்டிருந்திருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம காலைல எத்தனை மணிக்கு நீங்க எந்திருக்கிறீங்களோ அது வச்சுதாங்க உங்களை பத்தி மத்தவங்க எல்லாம் வந்து கணிக்கிறாங்க. நீங்க சொல்லாமலே நீங்க எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஆய்வு முறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம், பாடல உங்களை ஆட்டம் போட வச்சிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை நான் வர சாதிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷத்தை கொடுத்திருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். மீண்டும் உங்க எல்லாரையும் திங்கிழமை மாலை 4 மணிக்கு டீ கடையில சந்திக்கும் வரை இப்போது டாடா பாபா சொல்லி விடைபெறுகிறேன். உங்க வைபு விமலா ஒடுமையும் மனசையும் பத்திரமா பாத்துக்குங்க. அடடா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறுத்துறேன். இன்றைக்கு இரவு 7 மணிக்கு உங்களை நேரடியா ஒலியுடைய டிக்டாக் லைவ்ல என்னோட வீட்டுல இருந்து சந்திக்க இருக்கின்றேன். சரியா, 7 மணிக்கு சந்திக்கலாம். இப்போது விடைபெறுகிறேன். விமலா வணக்கம் நேர்களே.

வணக்கம். காலை மணி 10. மீடியக்கா போலி 968 செய்திகள். தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜெர்மனிய பிரதமர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டத்தில் வாகனத்தை செலுத்தியது கொடுமையான செயல் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றார் அவர். எல்ஜிபிடி சமூகத்துக்கு ஆதரவான வருடாந்திர நிகழ்ச்சி பெர்லின் பிரைட், சுமார் 1 மில்லியன் பேர் அதில் கலந்து கொள்வதுண்டு. ஜெர்மானிய நேரப்படி நேற்றிரவு 10 மணி அளவில் சந்தேகத்துக்குரிய ஒருவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை செலுத்தினார். ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தனர். அவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாய் உள்ளது. ஜெர்மானிய காவல்துறையினர் வாகனத்தை செலுத்திய சந்தேகத்துக்குரியவரை அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தியாகானந்த் பூங்கா அருகே வாகனத்தை விட்டுவிட்டு சென்றதாக தெரிகிறது. அதற்கு முன் அந்த கார் பூங்காவில் உள்ள ஒரு மரத்தில் மோதியிருக்கிறது. சந்தேகத்துக்குரியவரை தேடி கைது செய்யும் நடவடிக்கை தொடர்கிறது. இந்தியாவின் கல்வி அமைச்சராக திரு பிரலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2024 ஆண்டிலிருந்து அவர் புதிய எரிசக்தித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் திரு பிரலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சு பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரிகளில் சேரவும் மருத்துவ மேற்படிப்பை தொடரவும் நீட் தகுதித் தேர்வு நடத்தப்படுகிறது. அதில் நடந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சராயிருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் இறங்கினர். திரு பிரதான் நேற்று பதவி விலகியதும் திரு ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றனர். சிரியாவில் இஸ்ரேல் அதன் அத்துமீறலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார். சிரியா நல்ல முறையில் முன்னேற்றம் காண உலக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு கலகம் முடிவுக்கு வந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு குட்ரஸ் முதன்முறை சிரியா சென்றிருக்கிறார். ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேற வேண்டும் என்று சிரியா வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஷைபானி வலியுறுத்தியிருக்கிறார். சிரியாவின் அரசுரிமை, சுதந்திரம், ஒற்றுமை, வட்டார ஒருமைப்பாடு ஆகியன மதிக்கப்பட வேண்டும் என்று திரு குட்ரஸ் கூறினார். அமெரிக்கா 2 வாரங்களில் முதன்முறையாக ஈரான் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவின் 2 துறைமுகங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சிக் குழுவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். ஜிசான், யான்போ ஆகிய இடங்களில் உள்ள சவுதி அரேபியாவின் அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை தாக்கியதாக ஹவுதி குழு கூறியது. ஹோமஸ் நீரிணையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக அளவில் அண்மை நாளாக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு முதன்முறை ஒரு பீப்பாய் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியிருக்கிறது. செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கினர். ஈரானுக்கும் ஹவுதிகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். சீனாவின் தென்பகுதி நவுல் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. முன்னெச்சரிக்கையாக பெருமளவு மக்கள் அந்த வட்டாரத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். வங்டோங் மாநிலத்தில் 340,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நவுல் சூறாவளி இன்று காலை குவாங்டோங் கடலோரம் கரையை கடக்கலாம். அங்கு உச்சபட்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட நகரங்களில் பள்ளிகளும் அலுவலகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தின் ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஹாங்காங்கும் நவுல் சூறாவளியை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது. சீனாவின் குவாங்டோங் கடலோரம் நகரும் சூறாவளி ஹாங்காங்கிற்கு நெருக்கமாக கடந்து செல்லலாம். அங்கு 28 தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் வானிலை முன்னறிவிப்பை கேட்டு மிகுந்த கவனமாய் நடந்து கொள்ளும்படி ஹாங்காங் தலைமை நிர்வாகி ஜான் லீ கேட்டுக்கொண்டார். நவுல் சூறாவளி ஹாங்காங்கிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள நகரில் கடந்து செல்லக்கூடும். பலத்த காற்று வீசலாம், இடியுடன் கனத்த மழையும் பெய்யலாம். சூறாவளியால் விமானம், ரயில், பேருந்து, டிராம் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
பிரான்சிலும் ஸ்பெயினிலும் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. 250,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். பலத்த காற்று வீசுவதால் நிலைமை மோசமாக இருக்கிறது. ஸ்பெயினில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மேட்ரிட்டுக்கு வெளியே வானிலை மாறியிருப்பது தீயணைப்பாளர்களுக்கு பெரிதும் உதவியது. வெலன்சியா நகரில் 70 வயது ஆடவர் காட்டுத்தீயால் உயிரிழந்தார். ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன் எப்போதையும் விட மோசமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 130,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 ஆண்டுகளில் அங்கு காட்டுத்தீ ஆண்டுதோறும் சராசரியாக 100,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை சாம்பலாக்கியிருக்கிறது. பிரான்சில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 98,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு கருகி போனது. இதற்கிடையே இத்தாலியில் 350க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எறிகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி அதாவது இப்பொழுதிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன். நான் சாந்தி குருசாமி. எப்படி இருக்கீங்க எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல? மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வெயில் பொழந்து கட்டுனிச்சு, இன்றைக்கு வந்து அப்படியே மழை சோனு பெஞ்சு ஓஞ்சு இப்போ நல்ல அழகா மேகமூட்டமா இருக்கு. அந்த மேகமூட்டமான இந்த நிலைமையில இன்று இவருடைய பாடல்களை கேட்கறது இன்னும் இதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற, இன்று யாருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்க போறோம் அப்படின்னு அவருடைய பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்க. சில கலைஞர்களுடைய பாடல்களை இன்று இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கிறப்போ, சில கலைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வரும், அப்போ அவங்களுடைய பாடல் தொகுப்பை வந்து சரி பிறந்த நாளுக்கு நம்ம அவங்களுடைய பாடல் தொகுப்பை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த பிறந்த நாள் அன்று வேற ஒரு முக்கியமான கலைஞருடைய ஒரு நினைவு நாளோ அந்த நாள் வரும், அப்ப நினைப்பேன் ஆஹா சரி பரவாயில்ல இன்று அவங்களுடைய தொகுப்பை செய்ய முடியாம போயிடுச்ச, சரி நினைவு நாள் வரும் இல்லையா அப்ப நம்ம அனுசரிச்சிடலாம் அப்படின்னு வந்து இது இல்லைனா அது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு தெரிவு இருக்கும். ஆனா சில கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், அதனால இந்த கலைஞருக்கு அந்த ஒரு நாள் வருஷத்துல ஒரே நாள் தான் வந்து அவருடைய தொகுப்பை என்னால செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் தான் நடிகர் ஏவிஎம் ராஜன். ஏன்னா இன்று அளவிலையும் நல்லதொரு விஷயம், இன்று அளவிலையும் அவரு நம்மோட இருக்காரு. இன்று அவருக்கு பிறந்த நாள், 26 ஜூலை மாதம் 91 பிறந்த நாள் அவருக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் அது இல்லையா, கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். 91 அப்படிங்கிறது என்ன ஒரு மைல்கல். அதனால அவருடைய பாடல்களை சந்தோஷமா இன்று 1 மணி நேர தொகுப்பா நாம கேட்க இருக்கோம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் தாங்க அவருடைய தொகுப்பு என்னால பண்ண முடியும், இந்த நாளை விட்டுட்டேனா மறுபடியும் செய்ய முடியாது, அடுத்த வருஷம் வரைக்கும் நான் காத்திருக்கணும். அதனால இன்று அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்க இருக்கோம். காலை 11 மணிக்கு நீங்க உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை விரும்பி கேட்கும் நேரம் வரும், அதனால அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஜாலியா அவருடைய பாடல்களை ஒளியேற்றுறேன். தொடர்ந்து நடிகர் ஏவிஎம் ராஜனின் பாடல்களை கேட்கலாமா?

0: கதை முடித்தே.
1: ஆஹா ஆஹா, நடிகர் ஏவிஎம் ராஜனின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். அதுல வீர அபிமன்யு திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. கே வி மகாதேவனின் இசையில் கண்ணதாசன் வரிகள் எழுத பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு பச்சை விளக்கு திரைப்பட பாடலை கேட்டீங்க. அந்த பாடல பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரியோடு பாடியிருந்தாரு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 10:20 நேர்களில்.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: பல சாலைகள் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளன. ஸ்டேடியம் கிரசண்டை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் வே, குறிப்பாக தஞ்சோங் ரூ சாலைக்கு பிறகு, குறிப்பாக நான் சொல்றது தஞ்சோங் ரூ சாலைக்கு பிறகு அந்த ஸ்டேடியம் வே பகுதி, அது போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளது. நகரை நோக்கி செல்லும் மவுண்ட் பெட்டன் சாலை, குறிப்பாக ஸ்டேடியம் போலவார்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் சாலை மூடப்பட்டுள்ளது. நகரை நோக்கி செல்லும் மவுண்ட் பேட்டன் சாலை, கிலமார்ட் சாலை எக்ஸிட், அந்த பகுதியும் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளது.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: நீங்கள் வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 5 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீரப் பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: ஜூலை 26ஆம் தேதி பழம்பெரும் நடிகர் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்ட, நம் எல்லோருக்கும் ஏவிஎம் ராஜன் என்று அறிமுகமான அந்த நடிகருக்கு பிறந்த நாள். புதுக்கோட்டையில பிறந்தாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். என்னதான் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் கணிதத்துல தேர்ச்சி பெற்றிருந்தாலும், கணிதத்துல ஒரு பட்டம் பெற்றிருந்தாலும், சினிமாக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும், சினிமால நடிக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நீண்ட நாள் ஆசையாவே இருந்துச்சு. அவருடைய அப்பா அம்மாவுக்கோ அவரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா பார்க்கணும்னு ஆசை. அதனால அப்பா அம்மாவுடைய ஆசைக்கு இணங்க அவர் வந்து இப்போதைய சென்னை அப்போதைய மெட்ராஸ்க்கு அவர் வந்தாரு காவல்துறை அதிகாரி தேர்வை எழுதுறதுக்கு. ஆனா நீங்க பாருங்க, அது அவருக்கு சாதகமாவே அமையல. அவர் வந்து அந்த தேர்வுக்கு ஏற்றவர் கிடையாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. அது மட்டுமல்லாம தன்னுடைய 14வது வயசுல அவருடைய இடது கையை வந்து அவரு உடச்சுக்கிட்டதுனால அந்த கையை வந்து நேரா அவரால் நீட்ட முடியாது. இந்த நிலையிலையும் காவல்துறையில அவர் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி, உங்க ஆசைக்காக தேர்வை எழுதுன, அது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி அதோட வீட்டை விட்டு வெளியில வந்து சென்னையில அப்போ கிண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ராஜ்பவன் ஒரு உணவகம் இருந்துச்சு. அதுல வேலை பார்த்துக்கிட்டே சினிமாவுக்குள்ள எப்படியாவது நுழையணும் அப்படின்னு சொல்லி பல தயாரிப்பு நிறுவனங்கள் வாசல்ல ஏறி இறங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தாரு நம்மளுடைய ஏவிஎம் ராஜன். அரும் பாடுபட்டாருங்க. ஆனா கடைசியில அவர் உழைப்பு வீண் போகல. ஏன்னா 1000 காலத்து பயிர் அப்படிங்கிற படத்துல ராஜா BA அப்படிங்கிற ஒரு சின்ன கதாபாத்திரத்துல அவருக்கு அறிமுகமாக வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகுதான் ஏவிஎம் நிறுவனத்தின் 1 பெண் திரைப்படத்துல அவர் வந்து ஒப்பந்தமானாரு நடிக்கிறதுக்கு. ஏவிஎம் தயாரிப்புல அவர் நடிக்க போறாருங்கிறதுக்காக அவருடைய பெயர் வந்து ஏவிஎம் ராஜன் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அதையும் வந்து அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அந்த படத்துல SS ராஜேந்திரன் தான் வந்து கதாநாயகனா இருந்தாரு, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனா கதைக்கு இந்த பக்கமா ஒரு குட்டி கதை ஓடுனுச்சு. நம்மளுடைய ஏவிஎம் ராஜன் நடிகை புஷ்பலதா, அவருடைய வருங்கால மனைவி நடிகர் புஷ்பலதாவை அந்த படத்துலதான் சந்திச்சாரு. இருவரும் வந்து அந்த படப்பிடிப்பிலேயே காதல் வயப்பட்டு அதன் பிறகு இருவரும் வந்து திருமணம் ஆனாங்க. அதன் பிறகுதான் தெரியுமே ஏராளமான படங்கள் இருவரும் வந்து சேர்ந்து நடிச்சாங்க. கற்பூரம் திரைப்படத்திலும் அவங்க நடிச்சாங்க. அந்த படத்துக்கு வந்து ஏவிஎம் ராஜனுக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது கூட கிடைச்சதுங்க. அழகான, அடக்கமான, அளவான நடிப்பு ஏவிஎம் ராஜனது. ஆனா முகத்துல அத்தனை பாவங்கள் இருக்கும், அவ்வளவு துள்ளலா வசனங்கள்லாம் பேசுவாருங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பாடல்களுக்கு பிறகு.

0: நடிகர் ஏவிஎம் ராஜனின் பிறந்த நாள். அதனால அவருடைய பாடல்களை நிகழ்ச்சியில ஒரு மணி நேர தொகுப்பா நம்ம கேட்டுட்டு வரோம். சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. அவருடைய மனைவி மறைந்த நடிகை புஷ்பலதாவோடு இந்த பாடல் காட்சியில அவர் வந்திருந்தாரு. அதற்கு முன்பு துணைவன் திரைப்பட பாடலையும் கேட்டீங்க.
1: ஒலியில்

0: ஏவிஎம் ராஜனுக்கு இத்தனை ரசிகைகள் வெளியில இருக்கீங்களோ, மை ஃபேவரட் ஹீரோ, சோ ஹேண்ட்சம் அப்படின்னுலாம் பலதரப்பட்ட கருத்துகள், பலதரப்பட்ட இல்ல ஒருதரப்பட்ட கருத்துகள் தான். எல்லாமே ஒரு மாதிரியா தான் வருது. ரொம்ப அழகான நடிகர், ஹேண்ட்சமான நடிகர் அப்படின்னு புரியுது, புரியுது. ஆமா ஆமா, ரொம்ப அழகா அமைதியா ஆரவாரம் இல்லாம நடிக்கிற ஒரு நடிகர் நான் முதலே சொன்ன மாதிரி இல்லையா. ஆமா, அவருடைய பிறந்த நாள் இன்று அப்படிங்கறதுனால அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டுட்டு வரோம். எழுபதுகள்லயுமே வந்து அருமையான படங்கள் நமக்கு நடிச்சு கொடுத்த ஒரு நடிகர் அவர். அப்படித்தான் புகுந்த வீடு அவர் நடித்த ஒரு திரைப்படம், சங்கர் கணேசன் இசையில் வெளிவந்த திரைப்படம் அது. விசித்ரா அப்படிங்கிற கவிஞர் எழுதிய வரிகள், ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடிய பாடல் அது. அந்த பாடலை இப்போ கேட்டோம். அதற்கு முன்பு இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்டோம்.
1: சிங்கப்பூர் தனது 61வது பிறந்த நாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடிகாப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மழை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ளூர் தின்பண்டங்களை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை ஆன்லைன்

0: Oldies.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது.

0: ஒளிவடிவத்தில் உங்களுக்காக ஒளியேற்ற அவருடைய நடிப்பு திறனை இதுல கேளுங்களேன். ஏன்னா பார்க்க முடியாதுல, அதனால கேட்கதான் முடியும். இந்த காட்சியில நடிகர் ஏ வி எம் ராஜன், வி கே ராமசாமி மற்றும் வாணி ஸ்ரீ இருப்பாங்க. உங்களுக்காக
1: அவருக்கு
2: படிக்கவே தெரியாதயா? ஏதாவது படம் போட்ட புத்தகம் இருக்கா?
1: பரமசிவா என்னடா இது, உன்னை நான் ஒரு புத்தக வியாபாரிங்க, என்கிட்ட ராமேஸ்வர பரமஹம்சர், விவேகானந்தர், குதம்பை சித்தர், குணங்குடி மஸ்தான், புத்தர், சங்கராச்சாரியார், முந்தையா, இதெல்லாம் குடும்ப சேனல் படிக்கிற புத்தகமா? இவனால் சாமியாரா பார்த்து கொண்டு போய் கொடு, இப்படி கொடு, படம் எல்லாம் நல்லா தான் போடும். இப்பதான் நீ இல்ல, வினோதங்கள் படிக்கிறேன், பாவை பட்ட பகலில் படுகொலை, பரிதாபத்துக்குரியவள், பெண்ணா பேயா, மண்ணா மானா, காதலா சாதலா, இல்லையே பரமசிவா?
2: ஐயா, இதெல்லாம் உங்களுக
3: இதுல படம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு.
4: நல்ல புத்தகம் இருக்கு, பேரின்ப புத்தகங்கள் இருக்கு, சிற்றின்ப புத்தகங்களும் இருக்கு.
3: பேரின்பம் நீங்க வச்சுக்கோங்க, நான் சின்ன சிரிச்சு சிற்றின்பம் போதும்.
4: அப்ப சரி, இத பாருங்க.
3: எத?
4: காதல் பரிசு.
3: அடே, பேரே நல்லா இருக்க,
4: உள்ள விஷயமும் நல்லா இருக்குங்க.
3: எங்க ரெண்டு சொல்லுங்க.
4: அவள் ஒரு பெண்,
3: பெண்ணா,
4: 18 நிறையாத பருவ மங்கை, பார்த்தவர் மயங்கி நிற்கும் அழகுடையாள். தூய வெண்மை நிறத்தில் புடவை கட்டி, கருத்த கூந்தலில் ரோஜா மலர் சூடி, மெல்லிய இடைநெளிய மெல்ல அடியெடுத்து அன்ன நடை நடந்து அழகிரதம் போல் அந்த மாடியிலிருந்து இறங்கி வருகிறாள்.
3: பணக்கார பொண்ணு போல இருக்கு. எங்க?
4: ஆமாங்க, அவள் பார்வையில் அந்த கட்டழகன் பட்டு விடுகிறான். அவள் நடை தடைபடுகிறது, தன்னை மறந்து மயங்கி நிற்கிறாள். அவள் உரட்டிலே ஓர் புன்னகை, 1000 கதை சொல்லும். அவ்விட நங்கையை அவன் காணவில்லை.
5: அடப்பாவி குருட்டு பய.
4: யாருங்க
3: இந்த கதையில வர்றவன்?
4: அதானே அவள். அந்த புன்முறுவலோடு மெல்ல நடந்து அவன் அருகே வருகிறாள். அந்த அழகு ரதத்தின் சின்ன உதட்டிலிருந்து கழுக்கென்று ஒரு சிரிப்பொலி.
3: வாமா, நல்ல கதை சொல்றாரு, கேளு. நீ எழுந்திருக்கிற?
4: கொஞ்சம் பொறுங்க சார், அம்மையார் இங்கே வந்தாச்சா? ரொம்ப சந்தோஷம்.
3: என்னது, நல்ல இடத்துல பாதியில விட்டுட்டு போற
4: சார்? சத்தியமா இங்க வியாபாரம் நடக்காது, யாருக்கும் வேலை போயிடும்.
6: கோழியா?
3: யாரு?
6: ஆமாப்பா, இவர்தான் கோழி.
3: இதா கோழி? என்னமா போய் சொல்ற? நான் என்ன கோழிய பார்த்ததில்ல நினைச்சிட்டு இருக்கிறியா?
6: இல்லப்பா, அன்னைக்கு கோழி ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல, அவர்
3: இவர்தான். அந்த கோழியா? நல்ல கோழி.
4: ஏன் சார், உங்க பொண்ணுக்கு என்ன ராசி?
3: ராசியா? அடடே, புஸ்தகம் தான் விக்க வந்தேன்னு பார்த்தேன். ஜோசியம் பாப்பியா?
4: அது இல்ல சார், நான் எங்க எல்லாம் வேலைக்கு போறனோ அங்க எல்லாம் உங்க பொண்ணு வந்தா அதோட என் வேலை காலி.
3: அப்ப நீ எத்தனை வேலை தான் பார்த்த?
4: அத ஏன் சார் கேக்குறீங்க? பெட்ரோல் பங்க்ல டயர் வெடிச்சது, சோடா கடையில போலீஸே வந்தது, இங்க என்ன வரப்போகுது?
6: வேலை வரப்போகுது.
4: வேலையா?
6: ஆமா மிஸ்டர் கோழி, இனிமே உங்க வேலையை பத்தி நீங்க கவலைப்படாது.
0: ஆமா, அப்படியே போகும். அவங்க வந்து வாணிஸ்ரீ வந்து வி கே ராமசாமி அவங்க அப்பா கதாபாத்திரத்துக்கிட்ட பேசி அவருக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. பாத்தீங்களா, ஒரே காட்சியில அவர் வந்து நம்பிக்கை, அந்த ஆஹா இன்னைக்கு புத்தகம் வித்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் காட்டுவாரு. அதன் பிறகு வந்து அதை அப்படியே ரொமான்டிக்கா படிச்சு காட்டுவாரு. ஆனா பின்னால வாணிஸ்ரீ வந்து அதே நேரம் படி இறங்கி வராங்கன்னு அவருக்கு தெரியாது. இறங்கி வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே, ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பூசல் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு முன்பு சில முறை, அதனால வந்து அதுலயும் ஒரு விரக்தி, இவங்க வந்துட்டாங்களா வித்த மாதிரிதான் அப்படிங்கிற அந்த கடுப்பு, அதெல்லாம் ஒரே காட்சியில அவ்வளவு அழகா வந்து அவர் பிரதிபலிச்சிருப்பாரு. இல்ல, ஏவிஎம் ராஜன் அப்பேற்பட்ட ஒரு திறமையான நடிகர், மக்கள் மனசுல இப்பவும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற ஒரு கதாநாயகன்னா அது ஏவிஎம் ராஜன் தான். என்ன நான் சொல்றது,

0: நடிகர் ஏ வி எம் ராஜனின் பாடல் தொகுப்புல இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். தரிசனம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் இல்ல தரிசனம் திரைப்படத்திலிருந்து ஒரு நிமிஷம் இந்த தகவலை உங்களுக்காக நான் இப்ப வாங்கி கொடுத்துறேன். இப்ப கொஞ்ச நேரம் எனக்கு தாங்க. சூலமங்கலம் ராஜலட்சுமியின் இசையில் கவிஞர் வாலி வரிகள் எழுத டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு துலாபாரம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் அது. துலாபாரம் திரைப்படத்திலிருந்து ஜி தேவராஜனின் இசையில் கண்ணதாசன் வரிகள் எழுத டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீங்க.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா பழம்பெரும் நடிகர் ஏவிஎம் ராஜனின் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம். ஏன்னா இன்று ஜூலை 26ஆம் தேதி அவருக்கு 91வது பிறந்த நாள். அதை கொண்டாடுற வகையில அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டோம். அவருடைய காலகட்டத்துல அவரோடு சேர்ந்து நடித்த நடிகர் நடிகையர் பலரும் வந்து மறைந்துட்டாங்க. ஆனா அவர் இன்னும் நம்மிடையே இருக்கிறது நமக்கு சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான் இல்லையா? பல பிரபலங்களின் மறைவு மட்டுமல்லாம பல பேரின் மறைவு நமக்கு என்ன நினைவூட்டுது? ஒருத்தர் இருக்கிறப்பவே அவரை கொண்டாடுறதுதான் சரியானது, முறையானதும் கூட. அந்த வகையில அவருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுறதுல நமக்கும் திருப்தி. என்ன நான் சொல்றது, அவருடைய தொகுப்பின் நிறைவு பாடல் அவருடைய மனைவி புஷ்பலதாவோடு அவர் காதல் கதையை தொடக்கி வைத்த திரைப்படம் நானும் ஒரு பெண். அந்த திரைப்படத்துல துள்ளலான ஒரு பாடல், அந்த பாடலோடு அவருடைய தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. நடிகர் ஏவிஎம் ராஜனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த பாடல் முடிந்து ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்கலாம். 9678896789678968. இது ஒலியில் உல்லாசம், உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.
1: Left, right, about, hey! Bye! Uh-huh!

மனம் மாறி போவதும் ஏனோ, எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்.

மறைக்குதே பருவம், அன்பை மூடி மறைக்குது உன் கருவம், மனம் மாறி போவது ஏனோ, எங்கே நீ சென்ற

ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் உங்களுக்கே தெரியும், இப்பொழுதிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றுவேன். 50கள் 60கள் 70கள்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678 968 9678 968. நேயர் மாலதி இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடித்த பாடல அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. நிச்சயமா மாலதி, உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காக வருது. மாலதி, உங்களையும் தொடர்ந்து வுட்லண்ட்ஸ் நேயர் சத்யா பழனியும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. இந்த பாடல் அனைத்து தந்தையர்களுக்காகவும் மகள்கள் விரும்பி கேட்கும் பாடலா நீங்க வந்து ஒலியேற்றுங்க சாந்தி. மகளுக்காக திரைப்படம் இது வந்து ஏவிஎம் ராஜனின் படம் தான். எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் இனிமேல் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற பாடல் இது வந்து அனைத்து தந்தையர்களுக்காகவும் நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க சத்யா பழனி. அழகான ஒரு பாடல். மாலதி மற்றும் சத்யா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் 2 பாடல்கள்.

0: மன வார இறுதி
1: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்று இருக்கு. நேயர் புனிதன் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு, பதிலுக்கு பதில் திரைப்படம். இது வந்து AVM ராஜனின் திரைப்படம் தான். TM சவுந்தரராஜன் பாடிய பாடலை அவர் விரும்பி கேட்டிருக்காரு. நிச்சயமா புனிதன், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் சரோஜாவும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சாந்தி. இன்று எங்கள் உறவினர் குழந்தைகள் தசீலன் மற்றும் அவிதா லட்சுமி, பெயர்களை சரியா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன், ஏன்னா நீங்க வந்து ஆங்கிலத்துல டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. இருவருக்கும் 1 வயது பிறந்த நாள். வாழ்த்தி எங்க மாமா திரைப்பட பாடல் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க சரோஜா. இருவருக்கும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சரோஜாமா. புனிதன் மற்றும் சரோஜா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நண்பகல் 12 மணி வரைக்கும். ஹலோ ஒலி, பழைய பாடல்கள் தொகுப்பு தான். நேயர் மேரி அடுத்த பாடல விரும்பி கேட்கிறாங்க. சாந்தி, நான் ஏவிஎம் ராஜன் அவர்களின் பரம ரசிகையாவேன். ஒன்று அவரின் நடிப்பு, இரண்டாவது அவர் மிகவும் அழகாக இருப்பார். நான் ஒரு பாடலை விரும்பி கேட்க ஆசைப்படுகிறேன். மோதிரம் போட்டது, அதாவது அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து பாடியவர்கள் TMS ஐயா, S. ஜானகி அம்மா. இந்த பாடல அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் விரும்பி கேட்கிறேன் சாந்தி அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அவருடைய பரம விசிறிகள்ல நீங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு தெரியுது மேரி, தெரியுது. பலரும் இந்த மாதிரிதான் குறுந்தகவல்கள் முதல்ல அனுப்பியிருந்தாங்க. அவங்க அவருடைய பாடல்கள் ஒலியேற்றி இருந்த நேரம். உங்களையும் தொடர்ந்து நேயர் ஷக்கிலாவும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து தென்றல் உறங்கிய போதும் பாடல். மேரி மற்றும் ஷக்கிலா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ்,
3: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
8: ஒலியில் உல்லாசம் தொகுப்ப பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நண்பகல் 12 மணி வரைக்கும் என்ன நடக்குது? ஹலோ ஒலி, பழைய பாடல்கள் தொகுப்புல உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் சாந்தி அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, வானில் முழு மதியை கண்டேன். அந்த பாடலை நிச்சயமா சாந்தி, அந்த பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் தேவியும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆஹா, AVM ராஜன் பாடல்கள்ல என்னால ஒலியேற்ற முடியாம போன பாடல் ராசி நல்ல ராசி. ரொம்ப நன்றி தேவி, அந்த பாடல நான் விட்ட பாடல நீங்க பிடிச்சதுக்கு. சாந்தி மற்றும் தேவி, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2

0: மாசம் தொகுப்புல இணைஞ்சிருக்கோம். ஹலோ ஒலி, பழைய பாடல்கள் தொகுப்பு இடம் பெற்றுட்டு இருக்கு. நேயர் ஜமுனா ராணி அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கடவுள் ஒரு நாள் அப்படிங்கிற பாடல். ஆஹா, இந்த பாடலுக்கு குழந்தை நட்சத்திரமா நான் தோன்றி இருக்கேன். அப்போ கடவுளா நம்ம வசந்தம் நடிகர் செல்வராஜு வந்திருப்பாரு, அவர் தான் கடவுளா வந்தாரு. நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா அவர் சுத்தி சுத்தி ஆடி இருப்பேன் அப்படிங்கறது இந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு தகவலா இருந்திருக்கலாம். பட் இந்த பாடலை வந்து அவங்க சொன்ன உடனே, அந்த பாடலை பார்த்த உடனே எனக்கு டக்குனு அதுதாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்காது, அவங்களுக்கு வந்து நடிகை காஞ்சனா தான் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஜமுனா ராணி அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளியேற்றுறேன். ஜமுனா, உங்களையும் தொடர்ந்து சிக்கந்தரும் பாடல் விரும்பி கேட்கிறாரு.
1: வணக்கம் சாந்தியக்கா, சிக்கந்தர் பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: இந்த ஏஎம் ராஜம் பாட்டுல இருந்து எனக்கு காசியதான் கடவுளா பாட்டு போட முடியுமா?
0: நிச்சயமா. இந்த பாடலும் அவருடைய தொகுப்புல என்னால போட முடியாம போயிடுச்சு, அதனால அந்த பாடலை விரும்பி கேட்டதுக்கு நன்றி சிக்கந்தர். ஜமுனா ராணி மற்றும் சிக்கந்தர், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த இரண்டு பாடல்கள்.

சாம்சங் கேலக்ஸி ஜெட் கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜெட் போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம்.

0: சம்பாலும் நிறைந்த சிங்கர்ஸ், இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், ஐந்து கோழி துண்டுகள், மூன்று சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளைக்கிழங்குகள், நான்கு சஜோராஸ் கொள்ளிர் பானுகளின் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். கேஎஃப்சி செயலி வழி அல்லது இணைய பகுதி மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: ஒலியில் உல்லாசம் தொகுப்ப பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி செய்திகள் வரைக்கும் ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்று இருக்கு. நேயர் ஜாஃபர் அடுத்த பாடல விரும்பி கேக்குறாரு.
3: ஹலோ ஒலி, வணக்கம். சாந்தி
2: வணக்கம்.
3: தஞ்சாவூர்ல சாதி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு பட்டின பிரசம் படத்துல இருந்து SP பாலா பாடுற வான் நிலா நிலங்கிற பாடல், இந்த பாடல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல கடைசி வரியும் லாலே முடியும்.
2: ஆமா,
3: சிறப்பான பாடல். இந்த பாடல நான் எனக்கும் ஒளி நேயர்களுக்கும் உங்களுக்கும் விரும்பி கேக்குறேன். நேரம் வந்து ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
2: நிச்சயமா ஒளியேற்றுறேன். மன்னிக்கணும், உங்களுடைய பெயர் வந்து அங்க ஜஃபார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, அதனால அப்படி சொல்லிட்டு மன்னிக்கணும் சாதிக். உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் டாவூடும் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. அரிதான ஒரு பாடல், பாட்டொன்று கண்டேன் திரைப்படத்திலிருந்து அழகே உருவாய் அப்படிங்கிற பாடல அவர் விரும்பி கேட்டிருக்காரு. நிச்சயமா சாதிக் மற்றும் டாவூட், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

அடுத்த பாடலை விரும்பி கேட்கறாங்க. நேயர் தாமரை அன்னலட்சுமி கிருஷ்ணன் குடும்பத்துக்காக பிராப்தம் திரைப்பட பாடல். நிச்சயமா தாமரை, நீங்க விரும்பி கேட்கும் பாடல் தான் அடுத்து வருது.

நேயர் மேரி விரும்பி கேட்டிருக்கும் அடுத்த பாடலோடு இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. பாடல் முடிந்து நண்பகல் செய்திகள், அதனையும் தொடர்ந்து டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை நான் சந்திக்கிறேன். 80கள் 90களில் இருந்து பாடல்கள் கேட்கலாம், அப்படியே வாவ் தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக இருக்கு. இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துவா. ஜெர்மானிய பிரதமர் ஃப்ரெட்ரிஷ் மெர்ஸ் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் மீது வாகனத்தை செலுத்தியது கொடுமையான செயல் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழுமையான விசாரணை நடத்தி காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவர் என்றார் அவர். எல்ஜிபிடி சமூகத்துக்கு ஆதரவான வருடாந்திர நிகழ்ச்சி பெர்லின் பிரைட், சுமார் 1 மில்லியன் பேர் அதில் கலந்து கொள்வதுண்டு. ஜெர்மானிய நேரப்படி நேற்றிரவு 10 மணி அளவில் சந்தேகத்துக்குரிய ஒருவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை செலுத்தினார். ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாய் உள்ளது. ஜெர்மானிய காவல்துறையினர் வாகனத்தை செலுத்திய சந்தேகத்துக்குரியவரை அடையாளம் கண்டிருக்கின்றனர். அவர் டியர்கார்டன் பூங்கா அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்று விட்டதாக தெரிகிறது. அதற்கு முன் அந்த கார் பூங்காவிலுள்ள ஒரு மரத்தில் மோதியிருக்கிறது. சந்தேகத்துக்குரியவரை தேடி கைது செய்யும் நடவடிக்கை தொடர்கிறது. ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அவ்விரண்டு நிலையங்களும் செங்கடலின் கரையை ஒட்டி அமைந்திருக்கின்றன. கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை சவுதி அரேபியாவின் ஆகாய தற்காப்பு கட்டமைப்பு இடைமறித்து வீழ்த்தியது. இருப்பினும் ஓர் எண்ணெய் கிடங்கு கணிசமாய் சேதமடைந்தது. அமெரிக்க ஈரான் போரால் ஹோர்முஸ் நீரிணை முடங்கிப் போயிருக்கிறது. ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடக்கும் மோதல் செங்கடலின் பாபல் மந்திப் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முடக்குமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக அளவில் அண்மை நாட்களாக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு முதன்முறை ஒரு பீப்பாய் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 100 டாலரை தாண்டியிருக்கிறது. செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கினர். ஈரானுக்கும் ஹவுதிகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். இந்தியாவின் கல்வி அமைச்சராக திரு பிரலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2024 ஆண்டிலிருந்து அவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் திரு ஜோஷிக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரிகளில் சேரவும் மருத்துவ மேற்படிப்பை தொடரவும் நீட் தகுதித் தேர்வு நடத்தப்படுகிறது. அதில் நடந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சராயிருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் இறங்கினர். திரு பிரதான் நேற்று பதவி விலகியதும் திரு ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றனர். சீனாவை அச்சுறுத்திய நவுல் சூறாவளி வெப்பமண்டல புயலாய் மாறியிருக்கிறது. குவாங்டாங் மாநிலத்தில் இன்று காலை சூறாவளி கரையை கடந்தது. பலத்த காற்று வீசியது, கனத்த மழை பெய்தது. சூறாவளிக்கு முன்பே 340,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். சீனாவில் சூறாவளி எச்சரிக்கை உச்சத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டில் முத்து ஆற்றின் முகத்துவாரத்தின் கிழக்கே கரையை கடந்த மிக வலிமையான சூறாவளி நவுல். வெப்பமண்டல புயல் நகரை நோக்கி நகர்வதால் திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வகம் எச்சரித்திருக்கிறது. ஹாங்காங்கிலும் நவுல் வெப்பமண்டல புயலின் தாக்கத்தை காண முடிகிறது. தற்போது புயல் நகரை விட்டு விலகத் தொடங்கியிருக்கிறது. பலத்த காற்றும் கனத்த மழையும் தொடரலாம். இதற்கிடையே ஹாங்காங் வானிலை ஆய்வகம் புயல் எச்சரிக்கை நிலையை சற்று குறைத்திருக்கிறது. சுமார் 30 தற்காலிக தங்குமிடங்களில் 200 அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜப்பானில் தொடர்ந்து 5வது நாளாக கொடூரமான வெயில் கொளுத்துகிறது. வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டுவதை குறிக்க இந்த ஆண்டு கொடூரமான வெயில் என்ற சொல் அறிமுகம் செய்யப்பட்டது. ஜப்பான் 2010 வெப்பத்தின் அளவை பதிவு செய்ய தொடங்கியது. அப்போதிருந்து தொடர்ந்து கொடூரமான வெயில் கொளுத்துவது இதுவே முதன்முறை. மத்திய ஜப்பானின் 6 நகரங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. மக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைத்திருக்கவே கொடூரமான வெயில் என்று அறிவிக்கப்படுவதாக வானிலை ஆய்வகம் கூறியது. இருப்பினும் அது நாடு முழுதும் தானாகவே அதிகாரப்பூர்வ அவசர நடவடிக்கைக்கு வழியமைக்காது.
ஜப்பானின் சில பகுதிகளில் அனல் காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சையும் ஸ்பெயினையும் காட்டுத்தீ வாட்டி எடுக்கிறது. இரு நாடுகளிலும் 270,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் வரலாறு காணாத மோசமான காட்டுத்தீயை சமாளிக்க திணறுகிறது. இன்னும் மோசமான காலம் நெருங்குவதாக ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கூறினார். இதற்கிடையே பிரான்சில் பவுடோ நகரை நெருங்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு படையினர் போராடுகின்றனர். நெருப்பு மேலும் பற்றி பரவாமல் தடுக்க இராணுவத்தினர் ஆகாயத்திலிருந்து டன் கணக்கில் ரசாயனத்தை கொட்டத் தொடங்கியிருக்கின்றனர். ஐரோப்பாவில் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன்னெப்போதையும் விட மோசமாக இருக்கலாம் என்று அந்த ஒன்றியத்தின் இடர் நிர்வாக ஆணையர் கூறியிருக்கிறார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 130,000 நிலம் காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 அங்கு ஆண்டுதோறும் காட்டுத்தீ சாம்பலாக்கிய நிலத்தின் அளவு சராசரி 100,000 இம்முறை சேதம் அதை தாண்டியிருக்கிறது. பிரான்சில் இந்த ஆண்டில் இதுவரை 98,000 நிலப்பரப்பு கருகிப்போனது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. எப்படியெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன், வானொலிகள்லையும் சந்திக்கிறேன். அதாவது மீலிசன் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வானொலி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூலமாவும் உங்களை நான் சந்திக்கிறேன். பக்கத்துல அழகா கியூட்டா முன்பெல்லாம் கேட்ட மாதிரி ஒரு வானொலி பெட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூலமாவும் உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து இணையதளத்துல வெப்சைட் மூலமா மற்ற தளங்கள் மூலமா நீங்க கேட்டுருந்தீங்கன்னா அப்படியும் உங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். இல்ல டிக்டாக்ல உலாவிக்கிட்டே அப்படியே ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வந்து அங்க லைவா என்னோட இணைஞ்சிருந்தா அங்கேயும் உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, டிக்டாக் லைவ் வாயில பல நேர்கள் என்னோட இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே உங்களை பார்த்துட்டு தான் நாங்க பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கீங்க, புரியல. இருந்தாலும் வந்து நான் பண்ற சேட்டைகளை பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு திரைக்கு பின்னால பாத்துக்கிட்டு பாடல் கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சேர்ந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஜாலியா பாடல்கள் கேட்கலாம். 80கள் 90களில் இருந்து பாடல்கள் கேட்க இருக்கோம். அப்படிதான் மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. இளைய ராஜாவின் இசையில் மனோ சித்ரா கொண்டு வந்தாங்க அந்த பாடலை. அப்படியே தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரமும் 6 புத்தம் புதிய தகவல்கள் உங்களோட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதன் பிறகு பாடல்கள் உங்களுக்காக தொடரும். டிக்டாக் நேயர்களே அப்படியே காத்துருங்க, விளம்பர இடைவேளை பிறகு உங்களை நான் சந்திக்க வர அந்த பக்கமா.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
3: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள், எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe

0: இரண்டு பாடலு ஒன்றின் பின் ஒன்று கேட்டீங்க. இரண்டு பாடல்களை மறைந்த இசையமைப்பாளர் ஆதித்யனின் இசையில் மாமன் மகள் திரைப்பட பாடலை கேட்டீங்க. குர்தாஸ் மான் சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு மாப்பிள்ளை திரைப்பட பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:25 ஆகுது. நேர்களே,
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக ஆடம் சாலை நுழைவாயிலில், துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக CTE SLE எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலைக்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 இடைப்பட்ட அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல், சுங்காய் பூலோ வெட்லேண்ட் பார்க் அதாவது கிராஞ்சி வே இருக்குல்லங்க, அந்த பகுதியில் கிராஞ்சி வே பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சுங்காய் பூலோ வெட்லேண்ட் பார்க் அந்த இடத்துல சமிக்ஞை விளக்குகள் அதாவது டிராபிக் லைட்ஸ் வேலை செய்யல, அதனால அந்த இடத்துல பிளாக் அவுட்டா இருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: பீட்சா ஹாட்டில் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பீட்சா $13.95 மட்டுமே. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேச், ட்ரஃபிள் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.
4: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
5: நான் சாதாரண தான் பேபி, அது செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். வாவ் தகவல்கள்னா என்னங்க? அதாவது நம்மள ஆச்சரியக்கப்பட வைக்கிற, அதிசயிக்க வைக்கிற, ஆஹா இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிற தகவல்கள். அதெல்லாம் அப்படியே இழுவையா ஜவ்வு ஜவ்வுன்னு இழுத்துட்டு போகாம அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போற ஒரு அங்கம் தான் இந்த வாவ் தகவல்கள் அங்கம். அதுல முதல் வாவ் தகவல் என்ன? 2014 சோனி வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாக்மேன், வாட்டர் ப்ரூஃப்னா நீர்ல வந்து அதை நீங்க போட்டாலும் அது வந்து கெட்டு போகாது, அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வாக்மேன் விற்பனை செஞ்சுதான். எப்படி? ஒவ்வொரு வாக்மேனையும் ஒரு ஒரு பாட்டில் தண்ணீர்ல மூழ்க வச்சு பொட்டலம் பொட்டலமா வித்துச்சா சோனி.
6: ஓஹோ,
0: ஆமாங்க, ஆங்கிலத்துல ஜீனியஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு பூர்வமா விற்பனை செய்யறதுனா இதுதானே. எங்களுடைய பொருள் வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கறத இதுக்கு மேல வேற எப்படி நிரூபிச்சிருக்க முடியும் சோனியால? அதாங்க அறிவுங்க. தகவல் இது உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு நம்மளே நம்ப முடியலங்க. ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. 2015 என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 6 சிறுவனுடைய மொத்த குடும்பமும் காவல்துறையால கைது செய்யப்பட்டுச்சு. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா அந்த சிறுவன் வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அடிக்கடி போய் பேசிக்கிட்டு இருக்கான், பயமே இருக்க மாட்டேங்குது. அதனால அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நடிச்சு, அதாவது அத்தையில இருந்து மாமால இருந்து பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து நடிச்சு அவனை கடத்துற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவனுக்கு முகமுடியெல்லாம் போட்டு அவனை கடத்தி அவனுக்கு பயம் உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக.
6: ஓஹோ,
0: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. காவல்துறை மொத்தமா வந்து குடும்பத்தை கைது செய்து கூண்டுல ஏத்துனச்சுங்க. இதுல உடந்தையா இருந்தது அந்த பையனுடைய அம்மா, அப்பா, பாட்டி, அத்தை மற்றும் அத்தை கூட வேலை பாக்குற ஒரு பெண்மணி. அந்த பையனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கவே மனசு துடிக்குது இல்லையா? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் இங்க பாயிண்ட். அடுத்த பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாம வெளியே இருக்கணும், சிறைச்சாலைக்குள்ள இருக்க முடியாது. அடுத்த வாவ் தகவல், மெக்டோனல்ட்ஸ் மெக்டொனல்ட்ஸ் ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்கு தெரியுமா, ப்ராக்கலி இருக்குல்லங்க ப்ராக்கலி, அத பப்பிள் கம் பிளேவர் கொண்டு வெளியாக்கி இருக்கு. அப்பதான் குழந்தைகள் வந்து விரும்பி காய்கறிகள் சாப்பிடுவாங்க அப்படின்னு.
6: ஓஹோ,
0: இத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இருந்தாலும் அந்த சாப்பாட்டு பொருள் நம்ம மெனுவுக்கு வந்து சேரவே இல்லைங்க. குழந்தைகள் ரொம்ப குழம்பிட்டாங்க அப்படிங்கறதுனால மெக்டொனல்ட்ஸ் கடைசியில அந்த சாப்பாட்டு ஐட்டத்தை மெனுல சேர்க்காமலே போயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்க, அதையெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும், நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.
7: வாவ்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜெட் கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜெட் போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓர் ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
1: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st காலை 10 இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
0: மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துகிட்ட இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? இந்த ஃப்ரிஸ்பி விளையாண்டுருக்கீங்களாங்க, இந்த பறக்கிற தட்டு, அதை அப்படியே பறக்க விட்டா அதை அப்படியே சுழன்று இன்னொரு ஆளுக்கு போகும், அப்புறம் அவர் அதை பிடிச்சிட்டு நம்மள நோக்கி அதை பறக்க விடுவாரு. ஃப்ரிஸ்பி கண்டிப்பா விளையாடி இருப்பீங்க இல்லையா? அந்த ஃப்ரிஸ்பியை உருவாக்குனவர் வால்டர் மாரிசன் அப்படிங்கிற ஒருத்தர். ஆனா அது இல்லங்க வாவ் தகவல், அது நீங்க சும்மா கூகுளுக்கு போனா கண்டுபிடிக்கலாமே. 2010 இந்த வால்டர் மாரிசனின் நல்லுடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. எப்படின்னா எரிக்கப்பட்டுச்சு. அவருடைய உடலை எரிச்ச பிறகு அந்த சாம்பல் இருக்குல்ல, ஃப்ரிஸ்பி நிறுவனம் அந்த சாம்பலை எடுத்து சில ஃப்ரிஸ்பீஸ உருவாக்கி இருக்கு. எப்படின்னா சாம்பலால செய்யப்பட்ட ஃப்ரிஸ்பீஸ், அதாவது லிமிடெட் எடிஷனா, குறுகிய காலத்துக்கு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் கிடைக்கும் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு அதை நன்கொடை திரட்டுறதுக்காக அந்த லிமிடெட் எடிஷனா அவருடைய சாம்பலால செய்யப்பட்ட ஃப்ரிஸ்பீஸ் விற்கப்பட்டிருக்குங்க.
3: ஓஹோ,
0: ஆமா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பிகமிங் வாட் யூ கிரியேட்டட் அப்படின்னு. நாம எதை உருவாக்கணுமோ அதுவாவே நாம ஆகிறோம் அப்படிங்கறதுக்கு வால்டர் மாரிசன் நிச்சயமா ஒரு உதாரணம் தான் இல்லையா? அடுத்த வாவ் தகவல், எத்தனை பேரு லாப்ஸ்டர் சாப்பிட்டிருக்கீங்க? அப்போ இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தகவலா இருக்கும். இந்த லாப்ஸ்டர்ஸ் ஒண்ணுக்கொண்ணு எப்படி தகவல் பரிமாறிக்கும் தெரியுமா? ஒண்ணு மேல இன்னொன்னு சிறுநீர் கழிச்சிங்க.
3: ஓஹோ.

கிடையாதா? கின்னி பன்றி வந்து சோஷலான ஒரு மிருகமா, அதுக்கு வந்து நண்பர்கள் கண்டிப்பா தேவையா. அதனால ஒற்றையா ஒரே ஒரு கின்னி பன்றி வளர்க்கறதுனால நீங்க மிருக வதை செய்யற ஒருத்தரா கருதப்படுவீங்க சுவிட்சர்லாந்துல. அதுக்காக நீங்க சிறைச்சாலைக்கு நிச்சயமா போவீங்க. மனித நேயம், மனித நேயம்னு இதைத்தான் சொல்லுவாங்களோ. பாவங்க உங்க கின்னி பன்றி, வீட்டுல ஒன்னே ஒன்னு கருவேப்பில கொத்து மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இன்னொன்னு வாங்கி போட்டுருங்க. சரி, இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவல் உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டும். ஜானகி ராமன் திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசையமைப்புல ஹரிஹரன் நிர்மலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. எத்தனை பேர் நினைச்சிருந்தீங்க ஸ்வர்ணலதா அப்படின்னு? தப்புங்க, நிர்மலாங்கிற பாடகிதான் ஹரிஹரனோட பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க பாடல. பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாம்பே திரைப்பட பாடல் உங்களுக்காக வருது. ஸ்வர்ணலதா குரல் இல்லாம ஒரு 80s 90s பாடல் தொகுப்பு நிறைவடையுமா சொல்லுங்க. இல்லைங்க, அதனால ஸ்வர்ணலதா குரல்ல ஹரிஹரனோட ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடல் முடிந்து பிற்பகல் ஒரு மணி செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 1000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். அப்படியே கருத்து கண்டமா கதை கேளு அங்கத்திலையும் ஒரு பாடல் உங்களுக்காக, இல்ல ஒரு கதை உங்களுக்காக கொண்டு வர. அதனால செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளம்பிப்போல் இன்றும் மங்கள வாத்தியேசியாக முதலில் வருகிறது.

கேட்டது மங்கள வாத்தியமாக நாதீஸ்வர தபலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இனி தொடர்ந்து வருகிறது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக அருணா குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது அருணா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக ஷிபி அரவிந்த் சுகந்த் வேலு நின்சி டெய்சி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஷிபி, அரவிந்த், சுகுந்து, வேலு, நின்சி, டைசி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரஹிமா பேகம் குழு.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழறியிலே பக்தி பாமாலைகளில் என தொடர்கின்றது பழனி திருமுருகன் புகழ் மாலையுடன் தியா ஹெட்ரியை பாடிய

கேட்டது பழனி திருமுருகன் புகழ் மாலையாக தியா ஹெட்ரே பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக. ஜோயல் தோம்ஸ் ராஜ், ருகிதா பெர்னாண்டஸ், பிரதீப் இமானுவேல், ஷோபி அசிகா

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து வானொலிகளில் ஒலிக்க வருகிறது சிவனார் புகழ்மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது சிவனார் புகழ் மாலையாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை கிறிஸ்தவ கீதமாக ரிச்சார்ட் எமென்சர் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ரிச்சார்ட் எபின்சர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியின் நிறைவாக கிறிஸ்தவ கானமாக டெய்சி என்சோன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்து காரணமாக நீங்கள் கேட்டது டெய்சி ஜென்சோன் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

நேர்கள் எமது நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறுதோறும் TRT தமிழொலியில் கேட்டு பயன்பெறலாம். அத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17 வாரம் ஞாயிறு. ஞாயிறு திரு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 119. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக்கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக்கொண்டுள்ளேன்.

0: முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 5 மற்றும் 7 12 வரை. அந்நாள்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம்மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தரலும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதுமில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 119.

இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 28-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படிச் செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

நற்செய்தி வாசகம் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 44-52 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.

ஊரின் ஒதுக்குப்புறமாக காட்டை ஒட்டி ஒரு ஆசிரமம் இருந்தது. மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவிலிருந்த அந்த ஆசிரமத்தில் ஒரே ஒரு குரு மட்டுமே தங்கியிருந்தார். அந்த குருவை சந்திக்க பகல் நேரத்தில் ஏராளமான மக்கள் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவரும் தன்னிடம் வரும் மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி அனுப்பி வைப்பார். ஒரு நாள் குருவை காண்பதற்காக அவரது முன்னாள் சீடர் ஒருவர் வந்தார். அன்று முழுவதும் அவர் குருவின் அருகிலேயே இருந்து அவரது படிப்பினைகளை கேட்டார். இதனால் இருவருக்கும் நேரம் போனதே தெரியவில்லை. மாலை நேரம் முடிந்து இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சீடர் அங்கிருந்து புறப்பட தயாரானார். குரு அவரை தடுத்து, இரவு நேரமாகிவிட்டது, நீ இங்கேயே தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்பட்டுச் செல் என்றார். ஆனால் சீடரோ மறுத்து, இல்லை குருவே, எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது, அதனால் நான் இன்று இரவே இங்கிருந்து போயாக வேண்டும் என்றார். அதற்கு மேல் அவரை தடுத்து நிறுத்த விரும்பாத குரு, நல்லது, பத்திரமாக போய் வா என்று விடை கொடுத்தார். ஆசிரமத்தின் வாசல் வரை வந்த சீடர் தயங்கியபடி நின்றார். வெளியே இருள் பரவி கிடந்தது. ஆசிரமத்தின் வெளிச்சத்தை தவிர வேறு எங்கும் ஒரு துளி கூட வெளிச்சமில்லை. அப்போது சீடர் தடுமாறுவதை கவனித்த குரு உள்ளே போய் ஒரு விளக்கை கொண்டு வந்து சீடரின் கையில் கொடுத்து, புறப்படு என்றார். தன்னுடைய மனநிலையை சரியாக கணித்துவிட்ட குருவைக் கண்டு பெருமிதம் கொண்ட சீடர் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்றார். அவர் சிறிது தூரம் சென்றதுமே நில் என்றார் குரு. சீடர் நின்றதும் அவர் அருகே வந்த குரு அவர் கையிலிருந்த விளக்கின் தீபத்தை வாயால் ஊதி அணைத்துவிட்டு, இப்போது புறப்படு என்றார். சீடர் திகைத்து போய் குருவை பார்த்தார். அவரது பார்வையிலிருந்த கேள்வியை புரிந்து கொண்ட குரு அவரிடம், எப்போதும் இரவல் வெளிச்சம் உனக்கு நெடுந்தூரம் துணைக்கு வராது. உன் விளக்கு உனக்குள்ளேயே இருக்கிறது. அது எரியாதவரை இந்த விளக்கால் எந்த பயனும் இல்லை என்று விளக்கினார். அதாவது, உன் உள்ளத்திலுள்ள கடவுள் என்னும் ஒளியை நீ உணரும்போது உனக்கு வெளிச்சம் வெளியே தேவைப்படாது. உன் கையில் விளக்கு தேவை என்றால் உன்னில் உறைந்துள்ள கடவுளை நீ அறியவில்லை என்று பொருள். வாழ்க்கை முழுவதும் இதே இருள், இதே பாதை இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னிலுள்ள கடவுள் என்னும் ஒளியின் துணை கொண்டு மட்டுமே உன் பயணத்தை தொடர முடியும் என்றார். சீடர் இப்போது மன உறுதியுடன் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். கடவுளை துணையாக கொண்டவர்கள் எப்போதும் எந்த விளக்கையும் எதிர்பார்ப்பதில்லை. விளக்குடன் முன்னேறியவர்களை விட உள்ளத்தில் கடவுள் என்ற ஒளியின் துணை கொண்டு முன்னேறியவர்கள்தான் அதிகமான அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவனே என்றுமுள்ள ஒளியாக இருக்கின்றார். இறைவன் உறைந்துள்ள அந்த அகமே நமது விளக்கு. அதுதான் நமக்கு இறுதி வரை ஒளி தந்து வழிகாட்டும் என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, பொதுக்காலத்தின் 17 ஞாயிறை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய வாசகங்கள் ஞானமாக விளங்கும் இறைவனை மட்டுமே நாம் தேர்ந்து கொள்ள வேண்டுமென நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்று நம் வேதநூல் விளக்குகிறது. நம்மிடையே இறையச்சம் இருக்குமேயானால் இறைஞானம் ஊற்றெடுக்கும். அப்போது எது இறைவனுக்கு உகந்ததோ, எது இறைவனுக்கு பெயரும் புகழும் மகிமையும் சேர்க்குமோ, அதனை மற்றும் தெளிந்து தேர்ந்து கொள்ள முன்வருவோம். ஞானத்திற்கு பேர் போனவர் சாலமன் அரசர். இன்றைய முதல் வாசகம் அதனை உறுதிப்படுத்துகின்றது. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறியபோது, இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உமக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும் என்று வேண்டுகின்றார் சாலமோன். இதனால் கடவுள் அவர் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவராக, நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்கத் தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதுமில்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான்
என்று சாலமோனை குறித்து புலங்காயுதம் அடைகின்றார் கடவுள். அவரு பெரிய ஆளுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாவற்றையும் கற்றறிந்தவர், அவர் பெரிய ஞானிங்க என்று கூறி பெருமையடைவர் பலர். ஆனால் இது முற்றிலும் தவறு. காரணம், அறிவாளிகள் அனைவரையும் நாம் ஞானிகள் என்று கூறிவிட முடியாது. அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதிக வேறுபாடுகள் இருக்கின்றன. ஞானத்திலிருந்து அறிவு பிறக்கிறது, ஆனால் அறிவிலிருந்து ஞானம் பிறப்பதில்லை. படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பேர் ஞானிகளாக வாழ்ந்ததுண்டு. அதே வேளையில் படித்த எத்தனையோ பேர் அறிவற்ற செயல்களை செய்ததுண்டு. அதனால்தான் நீ ஒரு படித்த முட்டாள் என்றும் நீ ஒரு படிக்காத மேதை என்றும் பெரியவர்கள் கூறுவார்கள். எனக்கு எல்லாமே கடவுள்தான் என்று வாழ்வது ஞானத்திலிருந்து பிறக்கிறது. எனக்கு கடவுளே தேவையில்லை, ஏனென்றால் எனக்கு அறிவு இருக்கிறது என்று வாழ்வது அறிவிலிருந்து பிறக்கிறது. ஞானம் கடவுளை மட்டுமே நம்புகிறது, அறிவு தன்னை மட்டுமே நம்புகிறது. ஞானத்தை, அதாவது கடவுளை மட்டுமே நம்பும்போது ஆவிக்குரிய செயல்கள் பிறக்கின்றன. அறிவை மட்டுமே நம்பும்போது ஊனியல்புக்குரிய செயல்கள், அதாவது தீயாவிக்குரிய செயல்கள் பிறக்கின்றன. ஞானத்தை மட்டுமே நம்பும்போது அது புரிதலை கொண்டு வருகிறது. அறிவை மட்டுமே நம்பும்போது அது விமர்சனங்களை மட்டுமே கொண்டு வருகிறது. அறிவு பல வேளைகளில் அவசரப்படுத்தும், ஆத்திரமூட்டும், பகைமையை உண்டாக்கும். ஆனால் ஞானம் அன்பையும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றுபடுத்தலையும் கொண்டு வரும். அறிவு இவ்வுலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தூண்டும். ஞானம் கடவுளுக்குரிய காரியங்களில் மட்டுமே மனத்தை செலுத்த தூண்டும். ஆகவே இந்த வேறுபாடுகளை நன்கு உணர்ந்து கொண்டவர்கள் மட்டுமே ஞானமாகிய கடவுளை பற்றிக் கொள்கின்றனர். இதனை சாலமோன் நன்கு உணர்ந்திருந்தபடியால்தான் தனக்கு ஞானம் மட்டுமே போதும் என்று எண்ணி அதை கொடுக்குமாறு இறைவனிடம் மன்றாடினார். நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்கக்கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது என்று ஞானத்தின் சிறப்பை போற்றுகிறது சாலமோனின் ஞான நூல். அன்பர்களே, இன்றைய நற்செய்தியில் புதையல், முத்து, வளை ஆகிய தலைப்புகளின் கீழ் மூன்று உவமைகளை கூறுகின்றார் இயேசு. இதற்கு முந்தைய பிரிவுகளில் விதைப்பவர் ஓமை, வயலில் தோன்றிய களைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு என ஓமைகள் வழியாகவே பேசிய இயேசு தற்போது இந்த மூன்று ஓமைகளையும் கூறி இவ்வோமை பொழிவு பகுதியை நிறைவு செய்கின்றார். முதலாவதாக, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் என்கின்றார் இயேசு. இன்றும் மனிதர் வாழ்வில் புதையல் என்பது வியப்புக்குரியதாகவும் விலைமதிக்க முடியாததாகவும் இருப்பதை அறிகின்றோம். புதையல் குறித்து எத்தனையோ வியப்பூட்டும் கதைகள் காண கிடக்கின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சிகளின் போதெல்லாம் புதையல் குறித்து அறிய வருகின்றோம். எனவேதான் விண்ணரசை இந்த புதையலுக்கு ஒப்புமைப்படுத்துகின்றார் இயேசு. அப்படியென்றால் யார் ஒருவர் இந்த புதையலின் அருமையை அறிந்திருக்கிறாரோ அவர் மட்டுமே இதனை தனதாக்கிக் கொள்ள முற்படுவர் என்கின்றார் இயேசு. இதன் காரணமாகவே உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன் என்கின்றார் புனித பவுலடியார். இரண்டாவதாக, வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்கின்றார் இயேசு. இங்கே புதையலை கண்டுபிடிக்கச் சொல்லும் இயேசு நல் முத்தை தேடச் சொல்கின்றார். முத்து குளித்தல் பற்றி அண்மையில் காணொளி காட்சி ஒன்றை இணையத்தில் கண்டேன். அது முத்து குளிக்கும் போது எடுக்கப்பட்ட தத்ரூப காட்சி. இதனை நான் முழுமையாக பார்த்து முடித்தபோது
நல்முத்தின் மேன்மையையும் அதே வேளையில் அதை தேடி சேகரிப்பதிலுள்ள சவால்களையும் பேராபத்துகளையும் காண முடிந்தது. அதனால்தான் விண்ணரசை நல்முத்துக்கு ஒப்பிடுகின்றார் இயேசு. மூன்றாவதாக, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்கின்றார் இயேசு. நாம் கடற்கரைக்கு போனோமேயானால் இக்காட்சியை கண்கூடாக காண முடியும். ஆக மேற்கண்ட மூன்று ஓமைகளையும் விண்ணரசுக்கு ஒப்பிடும் இயேசு இறுதியாக கூறும் வலை ஓமையில் உலக முடிவில் நிகழும் கடவுளின் தீர்ப்பை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். இது குறித்து இதே நற்செய்தியின் பிற்பகுதியில் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் விரிவாக எடுத்துரைக்கின்றார் இயேசு. ஆகவே இந்த மூன்று ஓமைகள் வழியாக விண்ணரசு அல்லது இறையாட்சி என்பது விலைமதிக்க முடியாத உயர்வான புதையலுக்கு ஒப்பானது என்பதை எடுத்துரைக்கும் இயேசு இவற்றை தெளிந்து தேர்வு செய்வதற்கு ஞானம் வேண்டும் என்பதை விளக்குகின்றார். ஆக சாலமுன் அரசர் மற்றும் புனித பவுலடியாரை போன்று ஞானம் என்னும் இறைவனை நம் வாழ்வின் மையமாக கொள்ளும்போது பணம், பதவி, புகழ், செல்வாக்கு ஆகிய இவ்வுலக காரியங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் மறைந்து போய்விடும் என்பதை உணர்வோம். ஆகவே நன்மை தீமை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை நமக்கு தந்தருளுமாறு இறைவனிடம் இந்நாளில் மன்றாடுவோம்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்புறவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சி. தொகுத்து வழங்கியிருந்தார்கள் மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா மற்றும் அவர் தம் குழுவினர். அவர்களுக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு, இன்று மலர்ந்திருக்கும் நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக மலர எல்லாம் வல்ல இயற்கையை அன்னியை வேண்டிக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

அது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும், மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்காது ரிஷபராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கின்றது. துணிச்சலுடன் முடிவெடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களை பற்றிய தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் நாளாகவும் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து கடகராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். இவை கடகராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடவும். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகள் அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இவை சிம்மராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு திருப்தி தரும். பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். ஆனால் லாபம் எதிர்பார்த்தபடி இருப்பது மகிழ்ச்சியாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து துலாராசி அன்பர்களே, மனதில் குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் நாளாக அமைந்திருக்கின்றது துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் இன்று நீங்கிவிடும் நாளாக இருக்கின்றது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களே, காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே நீங்கள் இன்று ஈடுபடவும். பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். தாய் வழி உறவினர் வருகை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும்.

தொடர்ந்து கும்பராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களுக்கு இன்று மிக மிக உற்சாகமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. காரியங்கள் அனுகூலமாகவும் உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் இழுவறியாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். இறுதியாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு நவீன டிசைனில் புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். தாயின் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்தோம். கலியகநேரம் 8:46. நீங்கள் கேட்டுக்கொண்டு கன்றியாற்றி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

வாழ்த்துவோர் வாழ்த்து.

இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ்க வாழ்க என்று தியேட்டி குடும்பம் அவர்களை வாழ்த்திக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றது.

0: இந்தியனாளில் பிறந்த நாளை தெரிவிக்க வானில் வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்க முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: அவருக்கு எங்க குடும்ப சார்பாக நோய் நோண்டி நோன்றி வாழும் சொல்லி வாழ்த்து சொல்லிதான் வந்தான். ஏ எம் ராஜா
0: என்று எங்களது வாழ்நியின் பிரதமர் குருக்கள் சுதன் சர்மா அவர்களது பிறந்த நாளும் என்றுதான். அவருக்கும்
1: என்ன பேர்? அவருக்கு
0: சுதன் சர்மா.
1: அப்ப சுதன் சர்மா ஐயாவுக்கும் என் குடும்ப சார்பாக அவர் நோய் நோடி நலமுடன் வாழும் சொல்லி வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிய சிறப்பா செய்ய உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி வணக்கம் கேசவன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சொல்லுங்களம்மா, நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நன்றி
0: வணக்கம். Oh, my God.

0: தொடர்ந்து வைவருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் மூத்தி அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிற
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் மழையோட அதே அதே அதே மழையோட
0: மழையோட நல்ல மழை பெய்யுங்க. அது
1: இல்லை, சும்மா துணிக்கிறது, சும்மா நடக்க இல்லாததும்.
0: சரியோ.
1: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சுதன் சர்மா ஐயாவுக்கு மற்றது திருவாசன் அவர் அறுவரை நடிகர் தான் சொன்னார். எனக்கு அது விளாங்கிறேன். அவருக்கும் என் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வேற நோய் நொடி இல்லாமல் நல்லொரு இல்லத்தரசனாக அவர் ஐயா வாழவன் கொண்டு வாழ்த்தி கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் நன்றி அல்ல முத்தியண்ணா, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் குணநாயி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓ, நலமா இருக்கிறோம்.
0: நலத்துடன் சொல்லுங்கள்.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சர்வ பரமேஸ்வரனா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் நடிகரை சொன்னவர். அது
2: அப்ப ஒரு ஆள் தான்.
0: வாழ்த்துக்கள்.
2: அவர்கள் எந்தெந்தும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஆமா ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளுக்கான மங்கள் சுதன் ஐயாவுக்கும் மற்றும் திருமதி சரவ
0: பரமேஸ்வரனுக்கும்
3: குடும்பத்தாரான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நலமாக வாழ வாழ்த்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் நன்றிகள். நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவசுந்தர்லிங்கம். ஓம் ஓம் ஓம். நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். ஓ,
4: நன்றி நன்றி. நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சுதர் சர்மா ஐயா அவர்களுக்கும் சர்வ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் தேவன்கூர்ன் அவருக்கும் மூவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் என்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகிறேன். இந்த மூவரும் தானே, வேறு ஒருத்தரும் இல்ல
0: தானே? தெரியாது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
4: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: எங்கள் புங்கை ராஜா ராஜான நலத்துடன் வாழ்த்தி விடுங்கள்.
5: கொண்டாடும் சிவன் சர்மா ஐயாவுக்கும் பரமேஸ்வரி அவர்களுக்கும்
0: பரமேஸ்வரன்
5: சகல அசிரம் பெற்று நோய் நொடியின்றி முருகன் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண்டும் எனது குடும்பத்தார்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். கேது மீனிஞ்சாண்டி
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி. நன்றி வணக்கம்.
6: நன்றி. நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம்

0: வாழ்த்து கூறுவதற்காக இணைந்திருக்கின்றார் திருமதி பாக்கியநாதன் என்று நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க, உங்கள் குடும்பம் எல்லாம் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கு, பரமேஸ்வரன் சரோ அவர்களுக்கும், மற்ற
0: மற்றொரு நடிகற்ற பேர் சொன்னவர், அதை நான் எழுதாம விட்டுவிட்டேன்.
1: அவர்களுக்கும் ஐயா சுதன் ஐயா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இனிதாக நல்ல நல்ல நல்ல நேர்களை தந்து கொண்டிருக்க, அவருக்கும் ஈதான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தலை சார்ந்தோன்று ஐயாவுக்கு பிறந்த நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா எல்லா செல்வங்களையும் பெற்று வாழவன் கொண்டு ஐயாவை வாழ்த்திக்கொண்டு, அதே மாதிரி பரமேஸ்வரன் சர்வர்களை நன்றாக வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கேது
0: என்ன இந்த உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். திருமதி கலாராணி வரதராஜா. நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: தமிழத்திலும் எல்லாரும் நலம் தானே. நல்லது எங்கடக்கு எப்பவும் நிலத்தோட கெத்தாக இருக்க வேணும் இந்த கால வேளையில இறைவனை வேண்டிக் கொண்டு கேது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் சுதன் ஐயா, அவர் சகல சௌபாக்கியம் பெற்று அவர் உண்மையிலே அவர் ஆண்டவருக்கு இது செய்யறவர். நாளைக்கு அவருக்கு வாழ்த்துறதுக்கு இது இல்லை, இருந்தாலும் அவரை வாழ்த்தி மற்ற சர்வ பரமேஸ்வரனையும் அவங்க மஞ்சள் குங்குமத்தோடு நீடுகுழி காலம் நொன்னொடி இல்லாம சகல செல்வங்களும் பெற்று நீடுகுழி வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு இன்று எனது சின்னண்ணா ஊர்ல பிறந்த நாள். அவர்
0: சொல்லுங்க.
2: பரராஜசிங்கம். அவரும் எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் தன் குடும்பத்தோட பேர பிள்ளைகள் பிள்ளைகளோட சந்தோஷமாக நெடுகுழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஏது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்போர் வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம். கேது
0: காலை காலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றோம். அதுபோல் நீங்கள் நலமை செல்லம் வேண்டிக் கொண்டோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் பிரதம குரு சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கும் சகோதரி சர்வ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு ஆலோசனம் திரு பரராசிங்கம் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரோ பரமேஸ்வரன் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்த்தங்கையாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்த்தி கொண்டு அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்து கூறிக்கொண்டு அன்புடன் விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அமைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: இனிய
0: காலை வணக்கத்துடன் நினைந்திருப்பவர் புஷ்பவதி
1: சிவநாதன். எல்லாரும் நீங்க எல்லாம் இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கு உங்களோட சர்மா ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோடு சரோ பரமேஸ்வரனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் இருவரும் நீண்ட ஆயில் நிறை செல்வமட்ட தெரியும் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு. நன்றி வணக்கம் கேது.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வைக்கும் வாழ்த்து நிச்சயம் நிறைவு செய்து வைத்த வைக்கும். நன்றி நன்றி வணக்கம்
1: வணக்கம் கேது.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை காணுகின்றார் பாரிஸ் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் அன்புக்குரிய சுதனையா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கும் எல்லா வளங்களுடனும் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து எங்களது டிஆர்டியின் அன்புறவு சரவு பரமேஸ்வரன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரும் எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக வாழ வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து எங்கள் கலாராணி அவர்களது சகோதரர் பரராயசிங்கம் இலங்கையில் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல் ஒன்று

சமீபத்தில் பாரிஸ் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கல்ல எங்கள் சுதன் சர்மா ஐயா, உண்மையிலேயே மதிப்புக்குரிய சுதன் சர்மா ஐயா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். உண்மையிலேயே டிஆர்டிக்கு கிடைத்த பெரும் கொடைகளில் அவரும் ஒன்று. அவரையும் எல்லா வளங்களும் பெற்று நீடுழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து எங்களது சர்வ பரமேஸ்வரன் எல்லா துறைகளிலும் தனது திறமையை பதித்து கொண்டிருக்கும் சர்வ பரமேஸ்வரன் அவர்களும் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பரராசிங்கம் கலாராணி வரதராஜா கலாராணி அவர்களது சகோதரர் பரராசிங்கம் அவர்களும் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ டிஆர்டி கலிகன் சார்பாக வாழ்த்தி கொண்டு விடைபெற்று செல்வது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இணைந்து வாழ்த்திய அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு விடைபெற்று செல்கின்றது.

0: இன்னைக்கு கலைச நேரம் 9:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல். கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் கடந்த காலத்தில் காயங்கள் இன்னமும் ஆறவில்லை என்பதை செம்மணி மனித புதகுழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையையும் நீதியையும் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம், களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 9 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது வாதமும் இடம்பெற இருக்கிறது. ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலே செல்கிறது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேர் அனர்த்தமே நிகழும் ஆபத்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் கிடையாது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. எதிர்கட்சிகளின் ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அரசாங்கத்தின் 2nd நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என்று தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, நாட்டில் நிலுவையில் உள்ள 11,00,000 வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்துக்கு யோசனை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் யோசனை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார். இலங்கையின் வரலாற்றில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை துயரம் தோய்ந்த கதைகளாகும். மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. ஆகவே அரசாங்கம் தனது மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வுகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வெளியக ஆலோசனைகள் தேவையில்லை என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் 29.5 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசாவினால் நேற்று உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிண்ணச்சி அக்ராயன்குளம் பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் உகன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்த சுமார் 1025 வாகனங்கள் இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது. கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமுக்கு அதிகமான ஹசீஸ் போதைப் பொருளை கடத்தி செல்ல முயன்ற 27 கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் தொகை பெறுமதி சுமார் 201.89 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. காட்டு யானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்திருப்பதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்தார்கள். மலையத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான மாத்தளை ரோகிணி என்று அழைக்கப்படும் தவசி ஐயாத்துறை தனது 85rd வயதில் நேற்று காலமானார். இந்திய செய்திகளில் கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கனடா அமைப்பினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது பதவி விலகியுள்ளார். அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது குறித்து கடிதம் அனுப்பியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அறிவித்திருக்கிறார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அந்த அறிவிப்பு தற்போது வெளிவந்துள்ளது. இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் அவரது ராஜினாமாவை தொடர்ந்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டார்கள். கல்வியை பாதியில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்வி சான்றுகளை கல்லூரி நிர்வாகம் திருப்பிக் கொடுக்க மறுப்பது ஏற்கத்தக்க நடவடிக்கை அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மற்றும் கோவை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸின் மகள் காந்திமதி, அவரது மகன் முகுந்தன் ஆகியோர் என்ஆர் காங்கிரஸில் விரைவில் இணைய உள்ளார்கள். இதற்கு முன்னோட்டமாக அவர்கள் இருவரும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமியை நேற்று சந்தித்து திருநூறு பூசி வாழ்த்து பெற்றுள்ளார்கள். கூடலூர் ஓவேலி மலைத்தொடரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்வையிட பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தலகா ஓவேலி மலைத்தொடரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிச்சி மலர்கள் பூத்து மலைத்தொடரை அலங்கரித்திருக்கிறது. அங்கு விலங்குகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா மோடி அரசு மீது தொடர்ச்சியான அழுத்தத்தை ஏற்படுத்திய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இது உண்மையின் வெற்றி, பிரதமர் மோடியின் பிடிவாதத்துக்கு கிடைத்த தோல்வி, இறுதியாக இந்திய மாணவர்களின் குரல் ஆணவம் பிடித்த அதிகாரத்தின் வாசலை அடைத்து விட்டதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 61 உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா 2 வாரங்களில் முதன்முறை ஈரான் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்று தெரியவருகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா தான் வழங்கி வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் காஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடுமையாக கண்டித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையே நேற்று தீவிரமடைந்த வான்வழி தாக்குதல்களில் இருதரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்து போனார்கள். H-1B நுழைவு இசைவு விசா கட்டணத்தை ஆண்டுக்கு $1,00,000 ட்ரம்ப் நிர்வாகம் உயர்த்தியதை அமெரிக்க உயர்நீதிமன்றம் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஜெர்மனியில் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 16 பேர் காயமடைந்துள்ளார்கள். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. சந்தேக நபருக்கு இஸ்லாமிய குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக ஜெர்மனிய காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் நேற்று மோதிக்கொண்ட பத்தில் 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 30 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவில் முன்னாள் ஊழல் ஒழிப்பு அதிகாரி தங்க கட்டிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 74 கிலோகிராம் தங்க கட்டிகளும் $19 மில்லியன் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. முன்னதாக 2030 அந்த இலக்கு எட்டப்படும் என்று மலேசியா முன்னறிவித்துள்ளது. Trip.com நிறுவனத்துக்கு சீனா 765 மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது. சீனாவின் ஆகப்பெரிய பயண நிறுவனம் அது. சந்தையில் அதற்கிருந்த ஆதிக்கத்தை முறைகேடாக அது பயன்படுத்தியதாக சீனா குறிப்பிட்டிருக்கிறது. தென்கொரியாவில் மனைவியை வாரத்து செய்ய மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் ஒரு முதலாளி. எஸ்கே குழுமத்தின் தலைவர் சேடேங் வான் தமது முன்னாள் மனைவிக்கு 644 மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் அவ்வாறு பிரிந்த சகோதரர்கள் என்று பின்னர் தெரிய வந்திருக்கிறது. கூகுள் மேப் செயலில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய இமர்சிவ் நவிகேஷன் வழிகாட்டு வசதி மற்றும் வேக கணிப்பான அம்சம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு மேலும் துல்லியமான வழிகாட்டுதலையும் பாதுகாப்பான வாகன ஓட்ட அனுபவத்தையும் வழங்கும் நோக்கில் இந்த புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72 வயதில் காலமானார். சிம்பாவேக்கு எதிரான 2 T20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் முதல் முறையாக T20 தொடரை வென்றிருக்கிறார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. எஸ்டோரில் ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்சின் லூகாவென் டெரலி ஆகியோர் காலிறுதிக்கே தகுதி பெற்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40%, இந்திய பெறுமதியில் 109.79%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 96.53%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.84%, இந்திய பெறுமதியில் 117.96%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.91%, இந்திய பெறுமதியில் 128.61%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50%, இந்திய பெறுமதியில் 68.48%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் காஷ்ரா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நிலைய கிளிகனிடம் 9:21. நீங்கள் கேட்டுக்கொண்டு கண்டியாட்டி தமிழ் வழியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

காலை பூந்தென்றல். காலைபுந்தன்றல் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலைபுந்தென்றலானது

0: எங்களது மூத்த அறிவிப்பாளர் எஸ் ராஜா அவர்கள் 23ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். 25ஆம் தேதி அந்த பிறந்த நாளை மிக சிறப்பாக பரிசுமா நகர்லே நேற்றிரவு அவருக்கு கொண்டாடியிருந்தார்கள். அதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இன்று கனடாவிலிருந்து அனுசரண நிகழ்வாகவே ராஜா அண்ணனிட பிறந்த நாளை எடுத்து வருகின்றார்கள். சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி எங்கள் பாடகி விஜிதா ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தபேந்திரன், சோனாசி கோம் டெவலப் ஓனர் பவா, ஜால் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கம், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, ஃபைடோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கேத் கண்ணி இவர்களுடன் இணைந்து பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை அனுசரண நிகழ்ச்சியாக எடுத்து வந்திருக்கின்றார்கள். எங்கள் ராஜா அண்ணா அவர்களை வாழ்த்தும் நிகழ்வாகவே எடுத்து வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்து கொண்டு கனடாவிலிருந்து முதலில் ஒரு உறவு ஒன்று இணைந்திருக்கின்றார், அவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: நான் விதுஷிகா பிரதீப்குமார்.
0: விதுஷிகா பிரதீப்குமார், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் சுகம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் இன்று இந்த வானொலியூடாக வாழ்த்து நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். முதலாவதாக எப்படி எங்களது ராஜானே வாழ்த்த போறீர்கள்?
1: ஒரு கவிதையோட.
0: கவிதையோட. ஓம் ஓம் தாருங்கள்.
1: 70வது அகவை வாழ்த்துக்கள். நித்தமும் காலையில் சத்தமாயோர் குரல், துயிலை கலைத்து துடிப்புடன் எழ வைத்து களிப்பினை தருகின்ற காந்தர் வக்குரல் அது. காலையை பூந்தென்றலாக்கும் கலகலப்பான குரல் அது. தேனும் பாலும் தீந்தமிழில் சேர்த்து திகட்ட திகட்ட தித்திப்பாய் தரும் அழகு. ஆஹா, ராஜா அண்ணாவின் ராஜாங்கம் அபாரம். தீயாற்றி தமிழ் ஒளியின் ராஜாவாய், கலையகத்தின் முதுகெலும்பாய், கன்னித்தமிழின் கணீர்குரல் ஏஎஸ் ராஜாவாய், வானலை வலம் வந்த தேன் தமிழ் பரப்புகின்ற எங்கள் அண்ணாவுக்கு அகவை வாழ்த்துக்கள். ஆண்டுகள் 100 கண்டு அவனியில் மகிழ்வு கொண்டு புவிராணியின் ராஜாவாக புவியையே குரலால் ஆளும் சிம்ம குரலோனே சீருடன் வாழ்க வாழ்க. அன்புடன் வன்கூவர் நேயர்கள்.
0: உண்மையிலேயே மிக மிக அருமையாகவும் மிகவும் இவ்வளவு பாசம் கன்னங்கள் கடந்தும் எல்லோரும் வைத்திருப்பதை விட்டு எங்களுக்கும் மிகவும் பெரும் மகிழ்வாக இருக்கின்றது. எங்கள் ராஜாண்ணா என்றும் நலமுடனே வாழ நாங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கொள்வோம். நீங்களும் இந்த நேரத்தில் இப்படி இணைந்து வாழ்த்துவது எங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் புதிய மகிழ்ச்சியையும் தருகின்றது. வேறு ஏதாவது பாடலில் அப்படி எதுவும் பாடி வாழ்த்த போகிறீர்களா? இணைந்து வாழ்த்தி இருக்கின்ற வாழ்த்திய உங்களுக்கும் எங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்கின்றதா பேசுவது? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

நான் கனடாவில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வசித்து வருகிறேன். இன்று பிரான்சின் டிஆர்டி ரேடியோ தமிழ் வானொலியின் மூத்த அறிவிப்பாளரான திரு ஏஎஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய 70வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த இனிமையான பாடலை டெடிகேட் செய்கிறேன். ஹாப்பி பர்த்டே திரு ராஜா.

0: ராஜாண்ணே வாழ்த்தி பாடல் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். ஆனால் அந்த பாடல் எங்களுக்கு வந்து சேரவில்லை, தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை ஒலிபரப்பலாம் என்று நினைக்கின்றேன். இன்று கே எஸ் ராஜா அவர்களை கனடாவிலிருந்து கனடா நேர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்களா.
1: எனக்கு
0: சூப்பர் சிங்கர் பாடகி விஜிதா மற்றது ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன். மற்றது இந்திரா ஹோம் ஓனர் தபேந்திரம். பாடுவார். மற்றது சோனாசி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பாபா. மற்றது ஜால்களஞ்சிய ஓனர் சுதன். துல்காட்டிக் ஓனர் ஜோகிலிங்கம்.
1: யோகலிங்கம்
0: துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி.
1: துளசி. துளசி.
0: மற்றது ஃபைவ் டோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கீர் கண்ணி.
1: அங்கீர் கண்ணி. அங்கீர் கண்ணி.
0: பின் இவர்களுடன் எங்கள் பாடகர் அமிர்தலிங்கம்.
1: அமிர்தலிங்கம்.
0: பாடகர் செந்தூரன்.
1: செந்தூரன்.
0: மற்றும் எங்கள் கனடா வன்கூவர் குணவண்ணா.
1: நேற்று முந்த நாள் கூடி நாங்கள் ராஜாவை எங்களை ராஜாவை வாழ்த்து வாழ்த்து கொண்டு வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ராத்திரி முழுதா நல்ல கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதை வரலிக்கு கொண்டு வர்றாங்க எங்களோட விச்சிதா, கேஜவன், ரவீந்திரன், பவா, சுதன், யோகலிங்கம், துளசி, அங்கேற்கண்ணி, அமுதலிங்கம், செந்தூரன், வன்கூர், குணம். அவரால் அவர் தலைவர் அவைகளுக்கு.
0: கேசவன் தவேந்திரன். தவேந்திரன் அம்மா.
1: அந்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் எங்கள் இதே நிறைந்த பிறந்த நல்வாழ்த்துக்கள். வானொலியை வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து இவ்வளவு தூரத்திலே இருந்து எங்கள் வானொலியை சிறப்பிக்கிற எங்கள் இந்த அன்பு உறவுகள் இந்த எங்கட உறவுகளோட இந்த உறவுகளும் கூடிவிட்டார்கள். என்ன செய்யாம வரப்போகுது எனக்கு கருவுற வணக்கம் குறிக்கொண்டு இவர்களுக்கு வாழ்த்துடைய குறிக்கொண்டு ராஜாவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என்று முழுதா என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களை இந்த விட பெற்றுக் கொண்டு வாழ்த்துல இருந்து கேட்டுக் கொண்டு இருக்க போறேன். கேது
0: இணைந்து வாழ்த்திக்க உங்களுக்கு நன்றி. எல்லாமா நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேதுனா, பத்மினி கமலா அந்த.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் பத்மினி அக்கா நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்லவா இல்லாம் நீங்களும் நல்லவா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு அன்றைக்கு இணைப்பே கிடைக்கவில்லை ராஜா வாழ்த்துறது வாழ்த்துகிறேன். வன்கூவர் நேர்கள் வாழ்த்துகிறார்கள்.
0: இன்னும்
1: எத்தனை பேர் மௌனமாக கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள் என்ன?
0: கண்டிப்பாக.
1: கணவீர் அவற்ற பெயர்கள் வெளியே வச்சுக்கிறேன். நான் அதை அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு இதாவது ஒரு சிறந்த வயது வரைக்கல நீங்க உங்களையும் வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களையும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்கள் நிகழ்ச்சியை நான் ஞாயிற்றுக்கிழமையில் தவறாது கேட்பேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி
0: அனைவருக்கும் உங்களிடம் கேட்கின்றான். வாழ்த்துக்கள் என்று வரும் பொழுது நீங்கள் எப்படி எப்படி யார் யார் யாரெல்லாம் வாழ்த்துவீர்கள், எப்படியான வாழ்த்துக்களை கூற வேண்டும் என்று நினைப்பீர்கள்?
1: எப்படி என்றுனா எனக்கு எல்லா அறிவிப்பாளரையும் பிடிக்கும். நான் நிகழ்ச்சிக்கு வர அறிவிப்பாளர்கள் அனைத்து அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு யாரையும் மோகம் தெரியாது, என்னையும் யாருக்கும் மோகம் தெரியாது.
0: நான் கேட்பது வாழ்த்து வாழ்த்து என்று சொல்லும் பொழுது எப்படியான வாழ்த்துக்கள், யார் யாரை எப்படி வாழ்த்த வேண்டும் உங்கள் மனதில் தோன்றும்?
1: அவர்கள் நெடுகாலம் வாழ்ந்து சந்தோஷமாக அவர்கள் குடும்பங்களோட நன்றா இருக்க வேண்டும் என்று யோசிப்பேன்.
0: அறிவிப்பாளர்களே எல்லோரையும் தான் கேட்கின்றேன்.
1: ஓ, எல்லோரையும் தான், எல்லோரையும் தான். ஒரு நான் நிச்சயம் நீங்க அறிவிப்பாளர்களை மட்டும்
0: கேட்கிறீங்களா?
1: ஆமா, அனைத்து உறவுகளுக்கும் நான் அதே வார்த்தை தான் நான் கூறுவேன்.
0: பொழுது அந்த நெஞ்சன வாழ்த்துகளாக தெரிவிப்பீர்கள்? நாங்கள் என்றுமே நீங்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக பேச வேண்டும், இணைந்து சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் இணைந்து சிறப்பித்தால் தான் நாங்களும் ஏதாவது எங்களுக்கு தெரிந்தவைகளை தேடியவைகளை உங்களிடம் சொல்லலாம் என்று ஆர்வத்துடன் இருக்கின்றோம். அப்ப நீங்கள் எல்லோரும் அந்த பறந்து அடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
1: அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு வேலை ஆர்வமாக இருப்போம். அதோட நாங்க கூட கட்டுக்கொள்கிறோம்.
0: இல்ல, இப்ப நீங்கள் எல்லாம் எப்படி சொல்லுங்களோ பார்லிமெண்ட்டுக்கு செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி என்ன இருக்க நீங்கள் வந்து சொல்வதைத்தான் உலக மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவர்கள் அவர்கள் அது அப்ப அவர்களது பிரதிநிதியா தான் நீங்கள் வருகின்றீர்கள். அப்ப உங்க நீங்கள் வந்து அருமையான அறியாத புரியாத பல விடயங்களை சொல்லும் பொழுது அத்தனை பேருமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள்.
1: அறிவிப்பாளர்
0: மட்டும் இல்ல, நேயர்களுக்கு தான் அதிகமாக வாழ்த்து சொல்லுவார்கள். புது புது விடயங்களை வந்து சொல்லும் பொழுது
1: புது புது விடயங்களை எல்லாம் நீங்க தானே வந்து எங்களுக்கு கற்றுத்தாரீங்க.
0: இல்ல, உங்கள்ட்ட தானே கற்றுக்கொள்கிறோம். சரி, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எஸ் ராஜா அண்ணாக்கும் உங்களது வாழ்த்து தெரிவித்தவைக்கும், அனுசரணை நிகழ்வாக எடுத்து வந்தவர்களுக்கும் உங்கள் வாழ்த்தை தெரிவித்தவைக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்போதி அம்மா. வணக்கம்.
2: இனிய வணக்கம். எங்களுடைய அன்பான கேள்வி,
0: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: இப்ப வாழ்த்தன்னா வாய் ஊறும். அந்த சாப்பாடு அப்ப எனக்கு ஒரு விருப்பம் ஏன்னு தெரியாது, பழகிட்டு கேது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த 30 வருடங்கள். இந்து மனமாற நான் வாழ்த்துறதுன்னா இந்த பிறந்த குழந்தையிலேருந்து நிறைவு அந்த 97-99 வயசு 100 கூட வாழ்ந்துட்டேன். எங்கட சென்டருக்கு வர ஒரு அம்மா 100 வயசு
0: 101
2: எங்களோட எங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப அவ போய் தொட்டு கும்பிட்டு வாழ்த்துவேன். இந்த 90 தாண்டி நான் செய்து
0: நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர்கள் அந்த அந்த அந்த வாழ்த்தை உள்ளூர் அனுபவிப்பார்கள்
2: என்ன. அந்த அம்மா இந்த கையை எடுத்து அவச்சன் தலையில வச்சு பிரஷ் பண்ணி விட சொல்லி சொல்லி அவ செய்து விட்டவா. அப்படி எங்களுக்கு நம்பி 101 வயசு ஆனாக்கள நான் இந்த வாழ்க்கையில காணில நேரடியாக நான் பார்க்க மாட்டேன். அவ என்ன போய் கையை தொட்டி தண்டின்னா அப்ப அவ எனக்கு அந்த உச்சி அந்த இலையில கைய வச்சு என்ன பிளஸ் பண்ணுச்சுன்னா அப்படியே செய்து
0: விட்டான்.
2: அப்ப அப்படி நான் எனக்கு வாழ்த்த விருப்பம் இந்த சின்ன பிள்ளைகள்ன்ற சின்ன நுணுக்கமானவர்களை அவதானிச்சுட்டு வாழ்த்துவேன். அப்படி அது ஒரு இருக்கு. இப்ப எல்லோரையும் நான் இப்ப வயது கேட்டது கண்டுபிடிச்சிட்டா அந்த அதை கேட்ட மாதிரி வாழ்த்தி கொள்ள விரும்புவேன். அடுத்தது இருக்கிறது பாசிட்டிவான வேர்ட்ஸ் அந்த சொற்கள் தான் அதுக்குள்ள வர வேணும். ஆயுள் ஆரோக்கியம் எல்லாரும் சொல்லி நான் திருப்பி திருப்பி சொல்லிவிடாங்க. நோய் நொடி அப்படி என்றெல்லாம் சொல்லிக்க கவலையா இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லி நம்ம வந்து ஆயுள் ஆரோக்கியம் அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். அப்ப அப்படி நல்ல சொற்களை சொல்லி வாழ்த்தவனும் அதான் வாழ்த்தும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். சில வேளை திருமணம் ஆயினவர்கள் சில வேளை கணவர் தவறி இருந்தா அந்த தீர்க்க சுமங்கள் என்றதை சொல்லக்கூடாதுன்ற ஒழியா தக்கண்டு தெரியாட்டிக்கு நான் அவர்கள் குடும்பத்தோட மகிழ்வாக வாழ வேணும் வாழ்த்திடுறேன்.
0: இதை விட முக்கியமாக இன்று இரவு கனடாவில் இருந்து இரவு 10:30 எங்களது நேரம் 10:30 முதலே ஆரம்பித்து விடுவார்கள் நினைக்கின்றோம். எல்லா பாடகரும் இணைந்து பாட போகின்றார்கள். மத்தியானத்துக்கு அவர்கள் குழப்ப விரும்பவில்லை. இரவு நிகழ்வில் இரவு நிகழ்வில் எல்லோரும் இணைந்து அவர்கள் எல்லா பாடல்களும் இணைந்து தங்களது பாடலை பாட இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு வளர்ச்சி தானே. என்ன எங்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்வும் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தானே.
2: அதான் இப்படி ராஜாண்ணா இவ்வளவு கடினப்பட்டிருப்பார். இந்த பேர் வாங்க இவ்வளவு வாழ்த்து வாங்க அது வந்து எதிர்பார்க்காம போய்கொண்டிருக்க நாங்கள் அதை உச்சா மூட்டி விடுற ஒரு பூஸ் கொடுத்த மாதிரி அதுதான். அதான் ராஜாண்ணா எப்போதும் பெண்கள் அன்று போனா அந்த சகோதரிகளாகத்தான் கவனிச்சு எவ்வளவு அன்பாக சித்ராவா அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இருக்கிறோமே. எந்த ஒரு ஏற்றுமதி இல்லை. எனவே அவர் என்றும் வாழ ஒன்று நின்ற நெடுங்காலம் என்று வாழ்த்துவதோடு இதனை வானலைக்கு எடுத்து வந்த எங்கள் கனடா வாழ் உறவுகள் அவர்கள் எல்லோருக்கும் விஜிதா விஜிதா செந்தூரன் கேசவன் ஜெயா மற்றது அங்கால நீங்க சொல்லுங்க.
0: தவீந்திரம் பவா சுதன் ஜோகலிங்கம் துளசி அங்கேர் கண்ணி
2: துளசி
0: அமிர்தலிங்கம் இதை விட எங்கள் குணமண்ணா 11 உறவுகள் இந்த நிகழ்வை வானிலை கெடுத்து வந்திருக்கின்றார்கள். என்ன
2: ஓ அவருக்கு அந்த பேர் சரியா தான் இருக்கு. குற்றாலம் மாதிரி
0: அப்படியே குளிந்து எல்லோரையும் நீராடி கொண்டிருக்கின்றார். என்ன குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்கின்றதா?
2: குற்றாலத்துல கேது ஒரு இடத்துல இருந்து நீர் வராது. கடை இடத்துல இருந்து அப்படியே கீழே வந்து விழும். 4-5 பேர் லைன்ல நின்று குளிக்கலாம். அப்படி அதே மாதிரி அவர் தலரை இணைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லோருக்கும் கை இணைத்து அத்தனை பேருக்கும் தரம் பற்றி வாழ்த்துக்களின் நன்றியும் கூறிக்கொண்டு அன்பாக அடுத்தவர்களுக்கு இடம் விட்டு விடை வருகிறேன். கேது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லோரும் நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரர் கேது அவர்களே.
0: நலமாக இருக்கின்றீர்களா திருமதி சிவசுந்தரலிங்கம் அம்மா?
3: ஓ நாங்க குடும்பத்தில் எல்லோரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றோம். உண்மையிலே ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த எங்கள் பண்புக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணனுக்கு மீண்டும் மீண்டும் மன நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்த்து ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் குடும்பத்துடன் சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்

0: உறவுகள் எல்லாம் கொண்டு வந்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அவர்களை அவரை நாங்களும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விட வேண்டும் சகோதரர்.
1: வாழ்த்து வரும் பொழுது உங்களுக்கு அது மனம் எப்படி இருக்கும் அதையும் சொல்லிவிட்டு சென்று விடுங்க.
0: இல்ல இல்ல உண்மையிலே அது வாழ்த்து வரும் பொழுது எங்களுக்கு அந்த ஆறு என்பதை பார்க்காம நாங்க வாழ்த்துக்கவே கேட்டுக்கொண்டிருக்க கவியின் மனம் இந்த அளவு ஆனந்தப்படுகிறது. அதை கேட்க எங்களுக்கு சந்தோஷம் உண்மையில. எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து வாழ்த்தை கேவியல் கேட்டுக்கொண்டிருக்க கவியின் மனம் நல்ல சந்தோஷம் அடையும். என்ன அதுதான் எங்களோட மனதிலும் தோன்றும்.
1: என்ன இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சகோதரன்.
1: தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் சைபர் 9 இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேது, நிலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் இப்பொழுது வாழ்த்தி விடுங்கள். வாழ்த்தி வாழ்த்துக்கன்னு சொல்லுங்கள்.
2: இன்னும் ராஜா அண்ணாண்ட பிறந்த நாளை எடுத்து வந்த வங்கோவர் வாழ் உறவுகள் அபிராமி அம்மாவின் அறுக்கடைச்சாத்தால எல்லோரும் நிலைமை இருக்கணும்னு நிறைந்த பேர் வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அத்துடன் விஜிதா, கேசவன், தவேந்திரன், பவா, சுதன், ஜோகலிங்கம், துளசி, அங்கியர் கண்ணி, அமிர்தலிங்கம், செந்தூரன். அத்துடன் இதை ஒழுங்கு பண்ணி எடுத்து வந்தவங்க குற்றாலம் குணமன்னாக்கும் அபிராமி அம்மாவின் அருக்குடாச்சன் நிறைந்து வாழ வேணும் என்று வேண்டி வாழ்த்துக்கள். எப்படியான வாழ்த்துக்களை வாழ்த்தோணும்னா எல்லோரும் வாழ்த்தும் பொழுது எங்களுக்கு ஒரு உள்ளத்துல மகிழ்ச்சியா இருக்கும். அத்துடன் அந்த அவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் மனந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அன்றைய நாள். அத்துடன் பிரபஞ்சமும் எல்லோரையும் வாழ்த்தும். அது அவர் பிரபஞ்சத்துக்கு வாய் பேச முடியாட்டாலும் வானத்திலே இருந்து வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் ஞானிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோரும். அந்த வாழ்த்து வந்து இந்த வாழ்த்து ஆக்களை நீண்ட ஆரோக்கியமும் ஆயுளையும் கொடுக்கும்.
1: கண்டிப்பாக
2: அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் போய்க்கு உண்டையும் கொண்டு போறதில்லை, இந்த வாழ்த்து மட்டும்தான் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துல தெரிவித்தவங்க நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி
1: நன்றி வணக்கம். அவர் ஜெர்மனியிலிருந்து தவமலர் நவுலேஸ்வரன் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம் செய்து ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜா.
1: ராஜாண்ணா ராஜாண்ணா வாழ்த்தி விடுங்கள்.
3: 23/7/2026 70ஆம் பிறந்த நாளை கொண்டாடிய ராஜாண்ணா, இன்றும் 27/7/2020 மீண்டும் ராஜா அண்ணாவின் பிறந்த நாளை நேயர் எடுத்து வந்து இருக்கிறார்கள் டிஆர்டி வானொலிக்கு. விஜி, கேசவன், தாமேந்திரன், பாவா, சுதன், யோகலிங்கம், துளசி, அங்கே கண்ணி, பாடகர் அமுதலிங்கம், பாடகர் செந்தூரன், குணம் அண்ணா, 11 நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ராஜா அண்ணா டிஆர்டி வானொலிக்கு முதுகெலும்பா இருந்து டிஆர்டி வானொலி ஒளி அறிவிப்பாளராக அன்று தொடக்கம் இன்று வரையும் தொடர்ந்து அறிப்பளாக இருந்து கொண்டு இருக்கின்றார். 100 ஆண்டுகளை தாண்டியும் ராஜாண்ண வாழ வேண்டும். அன்னை அபிராமியின் அருளும் மாட்சியோடும் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக என்று கூறி எனது குடும்ப சார்பில் வாழ்த்தி கொள்கிறோம். நன்றி வணக்கம் கே.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக தேவன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: மீண்டும் கேஸ்வர அன்பு வணக்கம் உங்களுக்கு. நான் சொல்லுவாரு என்ன சொன்னால், ராஜாண்ண வந்து காந்த குரலோன் என்ன சொல்றது, டிஆர்டி இந்த காந்த குரலோன் அவர் வந்து காலம் வந்து சுவங்கினாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அவர்கிட்ட என்ன சொல்றது, எங்களை உறவுகளோட பேசுது பேச்சே வந்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு கவலை இருந்தாலும் அது ஏதோ போயிடும்
1: போயிடும்.
4: ஓ, ஆனா நான் மட்டும் துன்பப்பட்டது அந்த ராஜாண்ண கொஞ்சம் சோமில இருந்தது எனக்கு மீனவர்த்தன கவலை. இப்ப அவருக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் எனக்கு முதலே தெரிஞ்சதுதான் ராஜாண்ண சொன்னார், நீங்கள் சோமானது

0: என்ன கொண்டு வந்து சொன்னார். அப்பதான் சரியா என்ன ஆழமா கதைக்க இல்லை. ஆனால் அன்னைக்கு ராஜாண்டு திருப்பி எல்லாம் அந்த சீட்டு எல்லாம் பெற்று வந்த இன்றைக்கு பழையபடி வந்து எங்களுக்கு எப்படி சண்டை செய்யல, உண்மையில அது அதை போல மாற்றி இல்லை. இப்ப என்ன பொறுத்தவரை நான் வந்து இப்ப இந்த வருஷம் தான் இந்த வாழ்வி வந்தேன், மற்றபடி நான் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கிறேன். அப்ப ஓ அப்ப நான் முந்தி நான் 10-15 தான் கேட்டுக்கணும், எனக்கு தெரியும். இப்ப எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கேட்காட்டிலும் கேது நான் ஏழமான முயற்சிகளை கேட்பேன். ஆனால் கூடுதலா இப்ப நான் இந்த வருஷம் வந்து பாரத் நிகழ்ச்சி வந்து பொதுவா தெரிஞ்சவர்களுக்கு நேரம் வந்து பார்த்துவேன். ஆனா இப்ப நாங்களுக்கு சொன்ன இப்ப எங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இப்ப ஒரு பாசம் பாசமா உழவு கூட நல்லது நல்லது வந்தாலும் நாங்கள் துன்பம் வந்தாலும் கவலைப்படுவோம். அது எங்களோட உங்களுக்கு ஒன்று நாங்களும் உண்மையை நேசிக்கிட்டு சொன்ன கேது இப்ப நான் எனக்கு கவலை வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் நீங்கள் ஆரோக்கியமே கொண்டாடுறது அது அது ஒரு மகிழ்ச்சி தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓ ஓ அப்ப நாங்கள் வந்து சொன்ன நாங்கள் வந்து மனதில் யோசிக்கணும். எல்லா உடலும் நல்ல இந்த என்ன சொல்றது புஷ்பதியா சொன்னா அப்படி பிடிச்சல. ஆனால் எங்களுக்கு நலம் இல்லை சொன்னா ஒண்ணும் செய்யறது. அப்ப நாங்க எல்லாம் நோய் நொடி நலம் வந்து அது அது என்ன சரியப்படியா எந்த இடத்துல நான் நோய் நொடி இல்லைன்னு சொல்ல சொல்லுனா அது வந்து அப்படி ஒரு இதுவும் பெறக்கூடாது. அது அது அது ஒருத்தர் இப்ப எல்லாம் மனதுல இருந்து இயற்கையா வாடுது. அப்ப அது ஒரு உள்ளத்தை அன்போட அது வெளியில வருது கேது இல்லையா என்று சொல்லி கொண்டு எனக்கு ஒரு குழப்பம் அன்னைக்கு அந்த எங்கட அமெரிக்க ராஜாஜிக்கு வந்தா எனக்கு எந்த ராஜன் நான் என்ன ராஜானே வாழ்த்து இல்லைன்னு எனக்கு குழப்பம் இப்ப தெரிய வந்தது.
1: அதுக்காகத்தான் கனடா உறவுகள் என்று எடுத்து வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே போனேன் 23rd தேதியிலிருந்து இன்று 3-4 நாட்களாக கொண்டாட்டம் கலியமும் களைகட்டி
0: 25ஆம் தேதி ஒன்று கூட சொல்ல யோஜனை. அப்ப என்னோட இப்ப பேருந்து அலஞ்சா போட செய்து நேற்று கொண்டாட கேள்விப்பட்டேன். நல்ல செஞ்சீங்க, நீங்க போனீங்களா கேது பண்ண?
1: ஓ கலியமும் களைகட்டி அமெரிக்காவிலிருந்து ராஜா வந்திருந்தார். பல உறவுகள் கிட்டத்தட்ட 150 உறவுகள் இணைந்திருந்தார்கள். ஒரு கப்பலில் அந்த அவற்றை பிறந்த நாளை செய்திருந்தோம். உண்மையா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
0: நாங்கள் அவர் எப்படி உங்களோட இருப்பார் சொல்லிக் கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த சிபி பயனூர் கனல் வாழ் உறவுகளுக்கும் எங்களோட குட்டஸ்ல குணவண்ணாக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இந்த உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நாங்கள் அடுத்த சந்திப்போம் கேதுவண்ணா. இதோட விடப்படுறது. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் நிமேல் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். நிமேல சிங்கம்.
1: நிமேல சிங்கம். நிமேல சிங்கம் இப்பொழுது வாழ்த்துங்கள்.
2: இந்த ராஜா அன்று
1: வந்த 23rd தேதி அன்று வந்தது வியாழக்கிழமை.
2: வியாழக்கிழமை இந்த அவருக்கும் வாழ்த்து தெரியாமல் போச்சு. எல்லாத்தையும் அண்டைக்கே வாழ்த்தி இருப்பார். அவருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இதுல நான் உண்மையான ஒரு கருத்து கொண்டு சொல்ல விரும்புகின்றேன். முதன் முதலாக நான் வானொலி தொலைபேசியில் உரையாற்றினர் ராஜா அண்ணன். இந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி அனுமரோ ராஜா அண்ணன் இப்படி இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு இதை எடுத்துக்கொண்டு வந்த கனடா உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நிச்சயமாக கனடாவிலிருந்து 11 உறவுகள் இந்த நிகழ்வை அனுசரண நிகழ்வாக எடுத்து வந்திருக்கின்றது. அவர்களும் இப்போ இப்படி எல்லோரும் சேர்ந்து கரம் கொடுப்பதால் தான் இந்த 29வது ஆண்டை தொடர்ந்து 30வது ஆண்டை நோக்கி இந்த வானொலி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன அதற்கு ராஜா அண்ணன் உண்மையிலே இவ்வளவு இது வந்தாலும் ராஜா அண்ணன் அந்த என்னன்னு சொல்றாங்க அந்த கட்டு கோப்பு தான் இதை இவ்வளவுக்கு வளர்த்து கொண்டு வருகின்றது. என்ன உங்களை போல
2: காலப்பொந்தொன்றில் தொடக்கினவர் அவர் தான்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் 98 ஆண்டு அவர் காலப்பொந்தல ஆரம்பித்து என்று 97 என்று
2: 30வது
1: வேடங்களை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது.
2: என்ன அப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை இன்சல் பண்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது,
1: எங்கேயும் இருக்கின்றது அணி, எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது அணி.
2: அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்ப காலமா போட்டேன்னு நீங்க இது ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு தெரிஞ்சுதான் இதுல நான் பங்கு பெற்றுவேன்.
1: கண்டிப்பாக இந்த நேரத்திலும் இணைந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: 70 வயசு என்றா சொல்ல வேணும் முதலமைச்சர் ஆகிய வயசு உள்ளுக்கு இருந்து கொண்டு மேக்கிக்கு முன்னால இருந்து கொண்டு முதலமைச்சரா இருக்கிறார்.
1: அவர் முதலமைச்சர் தானே எப்பயும்
2: மைக்க பிடிச்சவன் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாது. அவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்ன அவரோட தனிப்பட்ட முறையில் கதைக்கிறேன். தெரியாமல் போச்சு. எப்ப வந்தது? 23rd 23rd
1: ஓ
2: அப்படியா, அஞ்சா தான் பாருங்க.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இன்று எங்களது மூத்த அறிவிப்பாளர் எங்களுக்கு எல்லாம் விளையாட்டியாக இருக்கும் எஸ் ராஜா அவர்களது பிறந்த நாளையொட்டி இன்று கனடாவிலிருந்து அனுசரண நிகழ்வாகவே வாழ்த்து நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா அஞ்சியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரன், சோனாஜி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா மற்றும் ஜால் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி மற்றும் ஃபைடோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கேற்கண்ணி இவர்களுடன் அமிர்தலிங்கம், செந்தூரன் மற்றும் குணம் இவர்கள் தங்களது அனுசரணையாக எடுத்து வந்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் ஜென்மலிருந்து உதயம் பேசுகிறேன்.
1: ஜெர்மனியிலிருந்து எங்கள் உதயண்ணா. உதயண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
3: நல்ல சுகமா இருக்கும். நீங்கள் எப்படி அங்கே?
1: நலமாகவே இருக்கின்றோமோ.
3: ஆமா, ராஜா அண்ணாவின் பிறந்த நாள் நிகழ்வு 3rd நாளாக தொடர்ந்து வாழ்த்துக்கள் கிடைத்த வண்ணமே இருக்கின்றது. வகையில் கனடா வாழ வன்கோர்களும் தங்கள் அன்பை காட்டுவதற்காக
1: அவர்கள் காலையிலேயே இந்த பாடல் எல்லாம் தருகின்றார்கள் பாடுவதற்கு. ஆனால் இந்த நேரம் பாடலுக்கு இரவு நேரம் தானே சிறப்பாக இருக்கும். மதியம் வளமை போல் நடைபெறும், இரவு தான் சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெறும்.
3: நாங்களும் அவர்களில் பலரும் சிறப்பாக பாடுகிறார்கள். அவர்களை கேட்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
1: இரவு நிகழ்ச்சியில் இடம் கிடைத்தால் நீங்களும் வந்து பாடி எல்லோரையும் மகிழ்விக்கலாம்.
3: அவைகள் நிறைய பேர் வேணும்.
1: இப்போ நிச்சயமாக எல்லாரும்
3: கேட்டு மகிழ்வோம்.
1: நிச்சயமா
3: அந்த வகையில் 11 நேயர்களுக்கும் நன்றியை கூறி ராஜாவுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை மனதால கூறி உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு உரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நிலைய கிளிகை நேரம் 10 மணி. பி டி கேசன்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதை செம்மணி மனித புதைக்குழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையின் நீதியின் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலனை தர எனவும் வலியுறுத்தியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7rd முதல் அக்டோபர் மாதம் 9rd வரை சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்த ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியரத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது விவாதமும் இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலேயே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேரநத்தமே நிகழும் ஆபத்துள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்றுகின்றது. எதிர்கட்சிகளின் ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அரசாங்கத்தின் 2nd வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் நிலுவையில் உள்ள 11,00,000 வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்துக்கு யோசனை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுடன் யோசனை ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார்.

இலங்கையின் வரலாற்றில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை துயரம் நோய்ந்த கதைகளாகும். மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. ஆகவே அரசாங்கம் தனது மக்களுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து தீர்வுகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். அதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வெளியக ஆலோசனைகள் தேவையில்லை என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கலாநிதி சசி தரூர் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசாவினால் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி அக்கரையான்குளம் பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டம் உகின போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த சுமார் 1025 வாகனங்களை இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கின்றது. கட்டினக்க வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹசிஸ் போதைப்பொருளை கடத்தி வர முயன்ற 27 வயதுடைய கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காட்டு ஜானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மலையகத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான மாத்தலை ரோஹிணி என அழைக்கப்படும் தவசி ஐயாதுரை தனது 85வது வயதில் நேற்று காலமானார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளார்கள். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கின்றார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். கல்வியை பாதியில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் திருப்பித்தர மறுப்பது ஏற்கத்தக்கதில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸின் மகள் காந்திமதி, அவரது மகன் முகுந்தன் ஆகியோர் என்ஆர் காங்கிரஸில் விரைவில் இணைய உள்ளார்கள். இதற்கு முன்னோட்டமாக அவர்கள் இருவரும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமியை நேற்று சந்தித்து திருநூறு பூசி வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். கூடலில் ஒவேலி மலைத்தொடரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்வையிட பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியிருக்கின்றது. அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 61 உயர்ந்திருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் அமெரிக்கா 2 வாரங்களில் முதல் முறை ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. பதிமூன்று நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கி வருவதாக உக்ரைன் அதிபர் லெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார்.
ஜார்தானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் கஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டிருக்கின்றது. தென்கொரியாவில் மனைவியை விவாகரத்து செய்ய மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கின்றார் முதலாளி. எஸ்கே குழுமத்தின் தலைவர் சேடோய் போன் தனது முன்னாள் மனைவிக்கு 644 மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் பிரிந்த சகோதரர்கள் என தெரிய வந்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72வது வயதில் காலமானார். ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது டி20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றத்திற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினோட தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.trttamiloli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40% இந்திய பெறுமதியில் 109.79% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20% இந்திய பெறுமதியில் 96.53% ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 410.84% இந்திய பெறுமதியில் 117.96% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 447.91% இந்திய பெறுமதியில் 128.61% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50% இந்திய பெறுமதியில் 68.48% காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூட்டு தலைவரிடம் பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

நிலையக்கலிக நேரம் 10:11 நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழறியல் தொடர்ந்தும் வானிலைக்கு வருவது. காலை பூந்தென்றல்

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் எமது கனிவான நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி அனுசரண நிகழ்வாக எஸ் ராஜா அண்ணா அவர்களது பிறந்த நாளை வாழ்த்து நிகழ்வாக எடுத்து வரப்படுகின்றது. எடுத்து வருபவர்கள் கனடாவிலிருந்து சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி நடிகை எங்கள் விஜிதா, ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தபேந்திரன், சோனாசி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பாபா, ஜால் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கம், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, ஃபைடோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கீர்கண்ணி, இவர்களுடன் எங்கள் உள்ளங்களை கவர்ந்த பாடகர் அமிர்தலிங்கம் மற்றும் எல்லோருக்கும் பிடித்த செந்தூரன் மற்றும் எங்கள் கன்னடா குணமண்ணா அவர்கள் இந்த நிகழ்வை வானிலை கெடுத்து வந்திருக்கின்றார்கள். இவர்களது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு பைவருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதியம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தர்மோதியம்மா, சொல்லுங்கள்.
1: நலமா இருக்கணும். எங்கள் அன்பும் பாசம் பண்பு நிறைந்த சகல ஐஸ்வர்யங்களோடு எங்கள் சகோதர ராசா இன்றென்றும் நிறைவோடு வாழ்க வாழ என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்து கொண்டு அதை குடும்பம் சார்பாக அவர் என்றும் நிறைவாக வாழ வேண்டிக் கொண்டு பட்டது. அம்மா அருகில் நின்றா எங்கிட்ட அம்மா ராஜா அம்மா சந்தோஷமாக இருந்தது. தம்பி பஞ்சாதி அப்படி என்று நினைத்து பார்த்து அழகா
0: இருந்தான்.
1: நல்ல குடும்பம் தானே, எல்லாருக்கும் ராஜா சுமமாகவும் நலமாகவும் வாழ்க வாழ்க்கு வாழ்த்தி கொண்டு மற்றது வெளிநாட்டில் இருந்து வந்த சகோதரங்களையும் பார்க்கக்கூடியதா
0: இருந்தது. வந்திருந்தார்களோ
1: வாழ்த்துங்க அமரிக்கராஜா அவர்கள் மற்றக்கன அவர் அவரு நல்ல இதாக கதைப்பக்கூடிய ஒரு ராஜா அவர் நல்ல இதாக கதைக்கக்கூடிய ஆள். என்ற பாடலை குடி எடுத்து இருக்கா தருமஜம்மா பாடின பாட்டு நான் கேட்டேன் நாங்கள் சொல்லி எல்லாம் அதை சந்தோஷமா இருந்தது அவர் கதைச்சது. மற்ற எல்லாம் எல்லாம் மற்ற இங்கே இருந்து எங்களை எல்லாம் பெயர்கள்
0: எல்லாரையும் சிவராணி அவர்கள் எல்லாம் வாழ்த்து அனுப்பியிருந்தார், பல பாடல்கள் எல்லாம் அனுப்பியிருந்தார்கள், அதை ஒலிபரப்ப முடியாமலும் நேரம் காணாமலும்
1: போய்விட்டதுன்னு பிள்ளைகளை பார்த்தோம். காலை இல்லை
0: இந்திரன் அவர்கள் பாடல் கேட்டிருந்தார், திரு அவர்கள் பாடல் கேட்டிருந்தார்கள்.
1: நலமாக சுகமாக இருக்கணும் வேண்டிக் கொண்டையும் வாழ்க வாழ்க அவர் என்றென்றும் வாழ்க. நல்ல அறிவிப்பாளரும் எல்லாம் இருந்தான் அறிவிப்பேன். அறிவிப்பாளர் நம்ம என்ன கேட்குது, அறிவிப்பாளர் எல்லோரும் நலன்மாக தான் இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்
0: இல்லையம்மா, நீங்கள் எல்லாம் அந்த இணைந்து எங்களை அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு அது என்ன கவலை என்ன இது இருந்தாலும் இதில் வந்து அப்படி இருக்கும் பொழுது எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்.
1: எங்களை அதான் எங்களை அறியாமல்
0: நிச்சயமா நீங்கள் எல்லாம் அந்த
1: கதை கோணத்து போல இருக்கும்.
0: எல்லோரும் வந்து உறவாடும் பொழுது நாங்கள் சாதிப்பதற்கு கன விடயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம்.
1: சொல்ல முடியாத எல்லா தவறங்களும் அவற்றை வானொலிக்கு எடுத்து வந்த அந்த பெயர்கள் கேட்டு இருந்த அவரும் என்ன அவருக்கு அந்த இதாக இருக்கும்
0: குணமண்ணா
1: கனடாவால் உறவுகள் சகோதரங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி
0: அம்மா, இணைந்து வாழ்த்திய உங்களுக்கும் எங்களது நன்றிகளும் வணக்கம் பாராட்டுகளும். அம்மா நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். ஐயாவுக்கும் சுகம் கேட்டா சொல்லுங்கள். ஆமா, அவர் தர்மோதியம்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சபாசேது.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் சண்முகநாதன். நலமாகவே இருக்கின்றோம். நேற்று தான் உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தீர்கள். உங்களது துணைவியாரும் மகளும் வந்திருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க. அந்த கப்பலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக
1: இருந்ததுன்னு
0: கிட்ட லகார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ரோட்டுகளும் பூட்டி இருந்தாலே பல பேர் அந்த சுற்றி அடிக்க வேண்டிய எல்லாமே வந்து விட்டது.
1: நேற்று இந்த மூன்றாவது முறை வாழும் வரை வாழ்த்துவோம் அந்த மாதிரி ராயாவின் 20 நாள் 14 நாளை குடும்பம் சார்ந்து வாழ்த்துகிறோம். என்னென்னும் அதாண்டு காலம் நோய்த்து வாழும் குறைவிட்டு எல்லாம் பெற்று வாழ எல்லாம் பேர் டென்மார்க் பிராண்டா அபிராமியனை பிரார்த்தனை செய்து வந்து மேலும் அமெரிக்கா ராஜா நேற்று பேசினதை பார்த்தேன் ஆளுன அதில் உங்களை கூட ஜங்கா இருக்குது.
0: அப்போ ஜங் போய் தானே என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி
1: நேற்று வந்தது முன்னாள்
0: வழங்கவில்லை
1: அமெரிக்கா இருந்து போக வந்தது
0: நேற்று தான்
1: மற்றும் ராஜாவின் பிறந்தநாள் பங்கு பற்றிய அனைவருக்கும் சந்திக்கிறா போச்சு. வாழ்த்துகள். வாழ்க வல்லாண்டு கூறிக்கொண்டு உதவி பெறுகிறேன்.
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்போட இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம். நான் ராதாகரைக்கிறேன். எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நல்ல நலமாக இருக்கிறோம். நேற்று கொண்டாட்டத்துக்கு பிறகு நல்ல சந்தோஷமாக
0: இருக்கிறேன்.
2: வீட்டை வந்தது 12:30க்கு.
0: 12:30க்கு நாங்கள் எல்லாம் 4 மணி ஆகிவிட்டது.
2: நீங்க பின்னுக்கு பிறகு வேலையெல்லாம் முடிச்சுதான் போயிருக்கீங்க இல்லையா? எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய அன்பு அறிவிப்பாளர் ராஜா அண்ணா அவர்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த கனடா வாழ் அன்பு உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி. மற்றது வாழ்த்துக்கள் என்றவுடன் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
2: எனக்கு கட்டாயம் வாழ்த்தோணும் மாதிரி இருக்கும். முடிஞ்சாலும் நான் நிக்கிற நேரம்
0: வாழ்த்துவேன்.
2: ஆமா ஆமா, சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கு அவையலுக்கும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக.
2: அதான் எனக்கு விருப்பம். நல்லா வாழ்த்துறதுக்கு நல்ல விருப்பம்.
0: அது ஒரு புது உற்சாகத்தை தரும். என்ன ஒரு
2: உற்சாகத்தை தரும். ஆமா ஆமா.
0: இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் உங்கள் கணேசண்ணா.
3: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் கணேசண்ணா.
3: நலமாக
0: இருக்கிறோம். இப்ப கணேசண்ணா இன்று முதல் முதலாக காலை பூந்தன்றில் வாழ்த்து பாடல் ஒன்றை பாடி வாழ்த்த போறார்.
3: என்ன பாட்டு பாட என்ன போட

0: மயக்கம் பொன் மாலை மயக்கமா.
1: அங்கடா கணேசன் என்ன பாடச்சுன்னா உடனே பாடி விடுறது என்ன?
0: பிறந்தநாளை எடுத்து வந்த அத்தனை உறவுகளுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு வானிலைக்கு உணர்ந்த அத்தனை உறவுகளுக்கு உண்டான
1: உறவுகள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே
0: எல்லாம் பாடமாக கொண்டிருக்கிறேன்னு சொல்லாது. உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அதோட குணமண்ணாவுக்கு முதலில் சரியான பற்றோடு இருக்கிறார்கள். அன்றும் இன்றும் ஒன்றும் இன்றும் இருக்கணும் என்னங்களோடு மற்றது எல்லாருக்கும் கூறிக்கொண்டு இதை வானை கொண்டு வந்த அத்தனைக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாம் விடைபெறுகிற நன்றி வணக்கம்.
1: சரி, வாழ்த்துக்கள் என்று சொல்லும் பொழுது உங்களது மனதில் எப்படி இருக்கும்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா
0: இருக்கும். வரும்போது எங்களுக்கு மனதுக்குள்ள பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம் இருக்கும்.
1: இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: வணக்கம், நான் பாரதி.
1: பாரதி அக்கா, பாரதி அக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம், நன்றி. எங்கள் ராஜா நாளின் பிறந்த நாளை நிகழ்வை அனுசரணையாக எடுத்து வந்ததான் குணமண்ணா, குற்றாலம் குணமண்ணா குடும்பத்தினருக்கு, அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தன. ராஜாண்ணாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தானே வாழ்த்தி
1: கொண்டு
2: சொல்லி கொண்டு நீங்களும் சரியான அலுப்பில இருக்கிறீங்க, குரல்ல தெரியுது.
1: தானே மற்றது உண்மையிலேயே ஒருவரை இன்னொருவருக்கு இந்த வானொலியை அறிமுகப்படுத்தும் என்பது ஒரு பெரிய ஒரு சில நேரம் அவற்றை மனையில கேட்ப போகணும் என்ன. ஆனால் இந்த குணமண்ணா எத்தனையோ பேருக்கு இந்த வானொலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்
2: என்ன.
1: உண்மையிலேயே அந்த அவர் அந்த தனது வேலை செய்யக்கூடிய அதில் யாராவது தமிழ்ல பேசிவிட்டாரோ அவர்களுக்குடனே போன்லயே இந்த பேரை கொடுத்துருவார் என்ன.
2: நானே முடப்பட்டி மன்றத்துக்கு எனக்கு வடிவாக கதைக்க தெரியாது. பயத்துல எத்தனையும் வருஷக்கணக்க வராமல் இருந்தானா, ஒரு தரம் ரெண்டு தரம் நல்ல தலைப்பு வைக்க மனங்களும் வந்து கதை கேட்க கதைச்சிட்டு நான் என்னுடைய ஆனவருக்கு சொல்லுவேன், கொஞ்சம் வளற்றையும் போல இருக்கு, போக கூடாது, இனிமே சரியில்லை, எனக்கு கதைக்க தெரியாது. குணமண்ணா ஒரு நாள் வானிலையில வந்து நீர் நிறத்துல சொல்லிக்கலாதான் வடிவா கதைச்சவா தான் பதிவு பண்ற, அதுக்கு பிறகுதான் உண்மை எனக்கு கொஞ்சம் துணிவு வந்தது. எனக்கும் ஒரு ஃபேன் இருக்கிற
1: உங்களுக்கு, உங்களுக்கு நிறைய பாட்டு உங்க கவிதைக்கு, கவிதைக்கு பட்டிமன்ற பேச்சுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனது எனது வீட்டிலே இருக்கின்றார்கள்.
2: அப்படி இல்ல, நம்ம சொன்ன படிக்கட்டும் கொஞ்சம் அது ஒரு ஆள் இருக்கிறார் என்று சந்தோஷமா இருந்தது. அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். உண்மையா அதாலதான் பட்டிமன்றத்துக்கு நண்பர் வர
1: தொடங்கினேன்.
2: மற்றது வாழ்த்து என்று சொல்லும் போது உண்மையா புஷ்பாவதி சகோதரி புஷ்பாவதி அம்மா சொன்ன மாதிரி இந்த நோய் நோடி ஏற்றிருந்த அதை தவிர்க்கலாம் என்றதை எனக்கு நீண்ட நாள் அபிப்பிராயம். நலமாய் வளமாய் அல்லது நிறைவாய்
1: ஆரோக்கியம்,
2: நலமாய் என்று ஒரு சொல்லி காணும் என்ன அப்படி சொல்றது நல்லதென்றுதான் என் அபிப்பிராயம். இது என்னுடைய கருத்து. நீண்ட காலமா எனக்கு அப்படி இருக்கு, நான் அப்படித்தான் சொல்லி கொண்டும் பாருன.
1: உண்மையும் கூட தானே, என்னத்துக்கு அதை நோய் நொடி என்று நாங்கள் ஒரு மற்ற சிந்திப்பா அந்த பக்கத்தை நலமாக வளமாக நல்ல நல்ல எத்தனையோ நல்ல நல்ல வார்த்தைகள்
2: தமிழ்லதானே கடல் அளவு இருக்கு. கண்டிப்பா மற்றது நானும் ஃபேஸ்புக்ல சாரதி அவர்களுக்கு நன்றி, எல்லாம் லைவா போட்டு நாங்களும் முடிய முடிய நித்திர முடிச்சு பார்த்து கொண்டே இருந்தேன். வர முடியாது கவலை. ஆனா ராஜா அண்ணா நல்ல சந்தோஷமா இருக்கிறார். ராஜா அண்ணா வாணி அக்கா எல்லாருக்கு நிறைய இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அவர் 100 வயசு வரைக்கும் உடல் உள ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ வேண்டும் என்ற ராஜா அண்ணாண்டு வாழ்த்தி கொண்டு
1: அவருக்கு ஓய்வு தான் கொடுக்க முடியாது. அதுதான் ஒரு
2: கவலையோட சரியான கோபம் வந்தது. பாவம் அந்தவற்றை பிறந்த நாளண்டு கூட அவர் வானிலையில வேலை செய்ய
1: அப்படி அப்படியா அவருக்கு ஓய்வு கொடுக்க முடியாது.
2: இல்ல ஒண்ணும் அவ சரியில்லை பாவம். அவ ரெண்டு கண்டு காலாட்டி கொண்டு வடையா கலக்கிறத கேட்டு கொண்டு வந்திருக்க. அவனும் நீங்க அண்ட வெயில கொடுத்திருக்கிறீங்க, அவள் மயக்க கொடுத்திருக்கிறீங்க, அவள் எல்லாரும் இனிமேல் அவ தவிர்த்து கொள்ளுங்க. பாவம் ராஜ அண்ணா,
1: அவரது குரல் தான் எங்களுக்கு விட்டு அவமானம்.
2: நன்றி
1: நன்றி சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் ராஜன் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் ராஜன் வாழ்த்தி விடுங்கள். வாழ்த்தி நீங்கள் சொல்லுங்க. ஓ,
3: எங்கள் டிஆர்டி வானொலியின் அன்பு அறிவிப்பாளர், மூத்த அறிவிப்பாளர் அன்பு ராஜன் அவருக்கு மீண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் நல்ல சுகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடையும் தொடர்ந்து வாழ்ந்து இந்த குரல் இப்பையும் எல்லாரும் அடுத்த சந்ததையும் கேட்கணும்னா வாழ்த்தி கொண்டா. இது குணமன்னாக்கு ஸ்பெஷலா நன்றியை சொல்லிக்கொண்டு அன்பு உறவுகள் 500 உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த வானொலி கடித்து வந்தது
1: நிச்சயமா குணமன்னாக்கு ஒரு பாட்டு போடணும். இந்த பாட்டு போடலாம்,
3: இந்த பாடல் நன்றா இருக்கும்
1: வாடுவாப்மா
3: சொல்லுங்க.

0: எங்களுக்கு குற்றாலத்தை தெரியுதோ இல்லையோ, ஆனா அவரே தெரியும் என்ன குற்றாலம் என்றா அவர் தான் எங்கள் மனதில் குளிர்ச்சியை தருவார், குளிர்ச்சியை தருவார். கண்டிப்பா சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி அண்ணா.

0: தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்போம். சியாமலா இணைந்திருக்கீர்கள், வணக்கம்.
1: வணக்கம் கேது, நலமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி.
0: நலமாகவே இல்லைன்னு சென்று சேர்ந்து விட்டீர்கள்?
1: இல்லை இல்லை.
0: ஆ,
1: நிற்கிறோம், இனித்தான் போகணும்.
0: இனித்தான் வலிக்கிற வேண்டும். உண்மையிலேயே சியாமலாக்கா இருக்கோ, நீங்கள் மிக மிக நகைச்சுவையாக ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள். அப்படி அப்படி பேசுங்கள், எல்லோருக்கும் அது பிடிக்கும்.
1: என்ன வாழ்த்து வந்ததான் நாலாம் சடங்காக பிறந்த நாளை கொண்டாடும் ராஜாண்ணாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியங்களுடன் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட குற்றாலம் குணம் குழுவினருக்கு நன்றி என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, குணத்துக்கு பாட்டு கேட்டீங்கடா,
0: நிரந்தரம் என்ன, அதுவும் ஒரு அருமையான பாடல் தானே. என்ன
1: குணம்தானே முக்கியம். அப்ப அவற்ற பேரும் அது அந்த பண்பு மது. அப்ப அதுக்கு கூறிக்கொண்டு வருங்க.
0: வரவேற்றுக் கொள்கிறோம், சொல்லுங்கள்.
2: நாலா நாள் கொண்டாடும் ராஜாண்ணாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்
0: என்று
2: நலமுடன் நிறைவுடன் வாழ
0: கொண்டாட்டத்தில் உங்களது மனநிலை எப்படி இருந்தது?
2: நல்ல மகிழ்ச்சியா இருந்தது, எல்லாரையும் பார்த்தது,
0: எல்லாரும்
2: திரும்ப பாக்குறாங்க. சில வேதங்கள்ல வேற வேற நிகழ்ச்சிகள்லாம் வாங்க பெற்றாங்க. அந்தேரம் எல்லாரோடய கதைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை நிக்கிறது தானே, கேட்டு பரவாயில்லாம இருந்தது, நல்லா இருந்தது. நன்றி. இந்த பத்மாணி கதைக்கு
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் பத்மாணி அக்கா, சொல்லுங்கள்.
1: நீங்களும்
0: உஷாராக இருக்கணும். உஷார் தானே, எப்ப உஷார் இல்லாம
1: மீண்டும் ராயாக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் தொடங்கி
0: குழுவினர்
1: அங்க உள்ள 11 பேருக்கும் வார்த்தைகளையும் தெரிவித்து மற்றும் ராஜா நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல செல்வங்களும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இணைந்து மிக கலகலப்பாக்கியமாக்கி கொண்டாட்டத்தை சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். ராஜா அன்னைக்கும் வாழ்த்துக்கள், இணைந்து வந்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் தேவாண்ணா. தேவாண்ணா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்கள் நீங்க
0: நாங்களும் அதே அதே அதே
3: அதே மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இன்று அன்று வந்த வரும் நாளை இன்று அனுசரணைக்கு கொண்டு வந்த உறவுகளுக்கு முதல் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அண்ணன் ராஜா அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேலனை மண்ணும் வேண்டிய வரம் அது, வேலனை மண்ணும் வேண்டிய வரம் அது, பூரண நிலவும் பொக்கிசமானது, வெற்றி தோரணம் பற்றி பெறவிட ஆற்றிய பணி அது அனுபவம் சொன்னது, கூப்பிய கரத்தினுள் கத்தியும் இல்லை வாய்ப்பது கிடைத்தும் வழி மாறியதும் இல்லை, கூப்பிய கரத்தினுள் கத்தியும் இல்லை வாய்ப்பது கிடைத்தும் வழி மாறியதும் இல்லை, அதிரும் குரலும் மிளிரும் தமிழும், அதிரும் குரலும் மிளிரும் தமிழும், புகழோடு சேர்த்த புகழோடு சேர்த்த நிலையது எல்லை, சேத்தில் முளைத்த செந்தாமரையோன் சோற்றிடை பருக்கையின் சுவையுறு தமிழோன், சேத்தில் முளைத்த செந்தாமரையோன் சோற்றிடை பருக்கையின் சுவையுறு தமிழோன், வாழும் வாழ்க்கை வரமாய் கிடைக்க வாழ்வியில் தமிழும் உரமாய் இருக்க, 60 தாண்டி 70 காலடி அருமையும் பெருமையும் அண்ணனின் மனமடி, தூமை தூமை குணத்தவன் வாய்மை படைத்தவன் வாழ்ந்திடும் நாளில் வாழ்த்துக்கள் தொடர, தூமை தூய்மை குணத்தவன் வாய்மை படைத்தவன் வாழ்ந்திடும் நாளில் வாழ்த்துக்கள் தொடர, வாழ்ந்திடுங்காலம் இனிதாய் மலர, விடிந்திடும் பொழுதும் உங்களை வாழ்த்தும், தொடர்ந்திடும் நாளும் இனிதென்று போற்றும், நலம்பல கண்டு வாழ்ந்திடுங்கள், தனம்பல கண்டு மகிழ்ந்திருங்கள். பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் புவனத்தில் வாழ நற்பண்பு கொண்டவன் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். மனமு வந்து வாழ்த்துகிறோம் உங்கள் அன்பினில் நனைந்து. வாழ்த்துகிறோம் மனமு வந்து வாழ்த்துகிறோம் உங்களின் அன்பில் நனைந்து. இனிய நல் வாழ்த்துக்களோடு எங்கள் குடும்பத்தினர் வானொலிக்கு அனுசரணை இருந்த அனைவருக்கும் நன்றிகளோடு நீடூழி வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் தேவான் இணைந்திருந்தா தொடர்ந்து வைபருடாக ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: நன்றி அண்ணா. வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நான் நலமா இருக்கின்றேன். விஞ்சால ஒரு கடனுக்காக அங்கால கடன் வேண்டி போட்டு நான் நிக்கிற நிலைக்கு கஷ்டம்தான். உங்களோட இணைய முடியுது இல்லையா? தொகையா வேண்டிங்க அங்கால கொடுத்துட்டு அது மட்டும் ஓய்வு எடுக்க முடியாம நிக்க வேண்டிய கிடக்குண்ணா. அதை கொஞ்சம் சொல்லி கண்டு நன்றி அண்ணா. என்ன நான் ராஜா அண்ணா அந்த வாழ்த்து சொல்றதுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ்ல போட்டேன்.
0: நான் இதுலயே போட்டுக்கிறீங்களா?
4: ஓ, நான் அந்த என் வைபர்ல போட்டிருக்கேன். இந்த இடைஞ்சல் ஒன்றும் செய்ய முடியல. அதை நீங்கள் பேர்ந்து நான் பாக்குறேன்டா. பாருங்க. இப்ப அனைவரும் சுகமா இருங்கண்ணா. என்ன இது எடுத்த அனைவருக்கும் கூட எடுத்திருப்பினும் எனக்கு கேட்க முடியல.
0: பதினொரு பேர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓ,
4: குணமண்ணா வாழ்க. சங்கிலி போல தொடர்பாக அவர் இணைந்து சிறப்பிக்க ராஜா அண்ணாவை சிறப்பிச்சதுக்கு நன்றி. நீண்ட நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்து பெறும் எங்கள் ராஜா அண்ணாக்கு எனது வாழ்த்துக்கள். கதிரொளி கண்டு தாமரை மலரும் என்பார் கதிரவன். ஒளி கண்டு எங்கள் செந்தாமரை மலர்வது போல ராஜா அண்ணாவின் குரல் கேட்டு எங்கள் இதயங்கள் மலர்கின்றன. நீண்ட நாள் வாழ்த்து பெறும் ராஜா அண்ணா. வாழ்க வாழ்க வாழ்க. சிரஞ்சீவியாக வாழ்க. எம்முடன் இணைந்து வாழ்க வாழ்க வாழ்க. சிறு விதன் அண்ணா ஒரு பாட்டு. அண்ணா நீ வாழ்க ஆண்டுகள் தோறும் எம்மோடு இணைந்தாகவே என்றும் நாம் வாழ்த்துறோம் அண்ணா. என்றும் நாம் வாழ்த்துறோம் அண்ணா நீ வாழ்க ஆண்டுகள் தோறும்.

0: நன்றி அண்ணா, எனக்கு பேண்ட் வந்து நிக்குது, அந்த இதுக்காக ஓட வேண்டியா கடை கண்ணா, மன்னிச்சு கொள்ளுங்க, அதை பாருங்க அண்ணா.
1: ஆமா பாருங்க, இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் ராதா அவர்கள், இணைந்து சிறப்பித்திருந்தார். இதை விட ராஜா அண்ணா

0: இது இந்திரன் அவர்கள் பாடிய பாடல். தொடர்ந்து இந்திரன் அவர்கள் தொழில்நுட்பத்தினுடன் செய்த பாடல் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர். வணக்கம். வணக்கம் திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களாம்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் அதே அதே அதே.
1: உங்களோட குரல்ல தெரியுது நித்ரை.
0: சீ சீ சி, அதெல்லாம் ஒரு நித்ரை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன?
1: வாழ்த்துக்கள். அவர் இன்னும் தீக ஆரோக்கியத்தோட நூறாண்டு காலம், பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டு, இதை வானொலிக்கு எடுத்து வந்த கனடா உறவுகள் 11 உறவுகளுக்கும் நன்றி எழும் வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பாக.
1: நேற்று உண்மையில மறக்க முடியாது, இந்த நேற்று நடந்த
0: விழா
1: மறக்க இல்லாத என்ன, அப்படி ஒரு சிறப்பாகத்தான நேற்று நடந்த.
0: இல்ல உண்மையிலேயே அது நன்றாகத்தான் அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தா அந்த நீரங்களும் அந்த
1: பிந்தி துவங்கினதால அந்த
0: நிகழ்ச்சிகளை இல்ல வரும்பொழுது இந்த பாடலை போட்டுதான் வர திருவாரூர் ஒரு பாடலை செய்திருந்தார். இந்த பாடலை கேட்டு பாருங்கள், இதை போட்டுதான் அவரை கூட்டிக்கிட்டு வாரன்னு இருந்தது. ஆனால் பின்னர் எல்லாம்
1: அப்படித்தான்.
0: இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். ஓ, அந்த பாடல் வாரன்.

0: எப்படி பாடல்?
1: வாழ்த்தும்
0: சொல்லும் பொழுது உண்மையிலேயே மற்றது அந்த கிண்ணச்சியில் இருந்து அந்த கண்தறியாதவர் அவர்கள் பாடல் அனுப்பியிருந்தார்கள், சிவராணி பாடல் அனுப்பியிருந்தார், பல பேர் பலரது பாடல்கள் வந்து ஆனால் இந்த பாடல் உண்மையில சிறப்பாக இருந்த அந்த வரவேற்பு கப்பலின் மேல்தளம் கீழ்த்தளம் என்று இரண்டு தளங்கள், அதுவும் ஒரு சிக்கலாக தந்து விட்டது என்ன அந்த
1: இல்ல நேற்று அதை விட முகம் தெரியாம இருந்த உறவுகள் எல்லாரையும் பார்த்தது சும்மா போட்டோவில் தானே பார்த்தேன்.
0: ராகவன் மகள் இரண்டு பேரும் அந்த பாடுவதா இருந்தார்கள், அது கூட அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலாம் போயிட்டு
1: அவர்கள் எல்லாம் நல்லா பாடுவார்கள்.
0: ஆமாம், அவர்கள் எல்லாம் அந்த இதற்காகவே பாடல் இயற்றி கொண்டு வந்திருந்தார்கள். மிகவும் சந்தோஷமான சிறப்பாக நிகழ்ச்சி நடந்தது.
1: இப்படி நடக்கும் எதிரே பாக்கு
0: இல்ல, எல்லாம் பேசுவதற்கு இப்பொழுது இதே அனுசரணைய நிகழ்ச்சியா கொண்டு கன்னடாக்காரர் தான் நன்றி சொல்லணும்
1: என்ன
0: எப்ப எப்ப பேசுவாரு.
1: நன்றி
0: வணக்கம். அடுத்து இணைந்திருக்கும் உறவை வரவேற்பதற்கு முதல்
2: பணம் என்னடா

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் மூத்திய நான் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம், நீண்ட நேரமாக வணக்கம். நீண்ட மனத்தியால கணக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும். நான் கூடுதலாக இருக்கிறதா பிரச்சனை.
0: சரி சொல்லுங்க.
1: அதாவது 23rd வந்த, அதாவது 70th பிறந்த நாள் வந்த ராஜாவுக்கு, சரி, ராஜாவுக்கு வந்து இன்றைக்கு 4th

0: அந்த பாடலை பெல்ஜியத்திலிருந்து சிவராணி அவர்கள் தயாரித்து அனுப்பியிருந்தார். அவருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சசியம்மா. சசியம்மா நலமாக இருக்கின்றீர்களா? கலை கலை களைப்பு வந்தா தானே களை ஆடுறாரு. இந்த விடயத்தில் களைப்பு வராது. சுகமான சுமைகள். ஓ உண்மையிலே ஐயாவும் நீங்களும் வந்திருந்தது எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஐயாவும்
1: நாங்கள் வெறும் நினைச்சுதான் வந்தது. நிக்கமளவன் நின்றுட்டு வந்துட்டோம். ராஜாக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் நல்ல தீர்க்காளோட இன்னும் அவற்ற வானொலியிலே அவற்ற குரல் ஒலிச்சு கொண்டிருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த குணம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்து முடிந்தால் அந்த ஏழுகடல் சீமே என்ற பாடல
0: போகின்ற ராஜா
1: அது எல்லாருக்கும் பொருந்தும்
0: இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் இரு கரங்கூப்பி வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: நன்றி நன்றி. வணக்கம் கேஜிஸ்வரன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அம்மாளாச்சு பிரார்த்திச்சுக் கொண்டு 23ஆம் தேதி வந்த பிறந்த நாளை இன்றும் கொண்டாட உங்கள் அன்பான ராஜாவுக்கு அன்பான வாழ்த்துக்கள். எப்போதும் அவர் சந்தோஷமாக நோயற்று நீடுழி காலம் வாழவும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வு எடுத்து வந்த கனடா வன்கூவரில் வாழும் அன்பான மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அன்று யோசித்தேன். ஏற்கனவே உங்கள் அறிவிப்பாளர்களால் சொல்லியிருக்கிற பேர்களை குறிப்பிட பேர்களை சொல்லாம உரையாடுங்கள் என்று இயல்பில் இருந்த ஒரு ஆள் பார்வர் அவர் ஏன் பதையில் ஏன் பதில் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். ஆனா இன்றைக்கு அவர் சொல்லியிருந்தார் தனக்கு தெரியாதண்டு. ஆனா பரிசுல இருந்தே ஒரு பொம்பளை நாலு வாங்கி தரமா அந்த வாழ்த்தின்ன பயன்ற நன்றி. எப்போதும் சந்தோஷமா

0: சாதா வாழவனும் நீடுடி காலம் வாழவனும் என்று வாழ்த்தி கொண்டு அன்பாக விடவர்கள் என்றார்.
1: இணைந்து சிறப்பித்த வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து

ஒலிக்கும் பாடல்கள் நோக்கி விழிப்புணர்வு அற்றோர் இயற்றி இசையமைத்து மூலமாக பாடிய பாடல்

0: உண்மையிலேயே பலர் பல பாடல்களை அனுப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை தொகுத்து ஒரு நாள் நிகழ்வாக இந்த பாடல்கள் அவனத்தையும் ஒலிபரப்பா ஒன்று ஒன்று அவாவுடன் இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் கலாராணி. நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன்
1: நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாம்,
1: ஒரு என்னாலே அதுல சமூகம் அளிக்க முடியல.
0: தெரியும்
1: பாடுங்களுக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தை நான் உண்மையா தனிமையில நல்ல நிறைவா இருக்கு. நேற்று சந்தோஷப்படுத்தி அவ்வளவு சந்தோஷம்.
0: உண்மையில தர்சன கணக்கு சரியா சரியா இனி இல்லன்ற சிரமப்பட்டுட்டாரு. என்ன ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு நான்கு நாளா நித்திரை, இப்ப உடி நித்திரையில தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்.
1: எனவே அவர் தனக்கு நித்திரை இல்லைன்ற இப்படியான நிகழ்வு
0: இல்ல. உலகத்துல ஒரு மனுஷன் நித்திரையும் சாப்பாடும் தான் ஒரு மனுஷனுக்கு.
1: அந்த விஷயத்துல கொஞ்சம்
0: அந்த ரெண்டே இழந்து இப்ப நான்கு நாட்களாக அது இரண்டே இழந்து அந்த சிரித்த மோத்திர உற்சாகத்துல தெரிகிறது தான் பெரிய ஒரு கிப்டா.
1: அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கொடை, எல்லாருக்கும் அது கிடைக்காது. என்ன
0: இல்ல இரவெல்லாம் அவர் அப்படியே வீட்டை போயிருக்கலாம். இரவு நான்கு மணி வரை திரும்பி வந்து எல்லாம் படிவா செக் பண்ணி எல்லாம் அந்த எல்லாம் நன்றாக இருக்கின்றதா, நாங்கள் எடுத்ததெல்லாம் அப்படியே புலவிடாமல் திருப்பி கொடுக்க வேண்டும் எல்லாம் செக் பண்ணி அதுக்கு பிறகுதான் வெளிக்கிட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு வேறு புயலத்த நிலையத்தில் விட்டவர் அவர் வீடு போய் சேரவில்லை என்று அதை தேடிக்கொண்டு வந்தார். என்ன அப்படியா? அப்போ ஒரு ஒரு மனுஷருக்கு இப்படியா? நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு கூட இவ்வளோ சோதனைகளும் இவ்வளோ கஷ்டங்களும் வர
1: நினைக்கிறேன்.
0: அதான் அதான் அதான் அதை ஒரு முகம் கூடாமல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன
1: மேலே அது அவருக்கு இன்னும் மென்மேலும் அவருக்கு அந்த தைரியம் அந்த அருளும் அவருக்கு கிடைக்கும்.
0: ஆயிரத்தில் ஒரு பங்கு கூடியது
1: வயசு குறைவான
0: இல்ல இல்ல எனக்கும் தர்சனைக்கும் ஒரே வயதான். ஒரே மேசையில இருந்து படிச்சு ஆகல்.
1: சரி, நீங்க எப்போது உழவியா இருந்து விடுங்க. இந்த கணிப்பின் பணி நீங்க அவரை விட சின்னன் தான் நினைச்சேன். சரி, ராஜாண்ணா 23rd வந்த பிறந்த நாள இன்று 4th நாளாகவும் கொண்டாடுறதுக்கு வந்து அது அவருக்கு அது ஒரு குடும்பனவு. அவர் அந்த குடும்பனவோட நிடூலி காலம் அவற்ற பணி தொடர வேணும் என்று எனது குடும்பம் சார்பாக மகிழ்ச்சியோடு அவரை வாழ்த்தி அவருக்கு இந்த வாழ்த்தை கொண்டு வந்த கனடா மக்கள் அதாவது அந்த பேருக்கேற்ற
0: குணமண்ணன்
1: அவருக்கும் அவரோட சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கேது. மென்மேலும் அவற்றை புகழ் வழங்க வேணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இருந்த அன்பாவோட வருகிறேன்.
0: உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் கலாராணி இணைந்திருந்தார். உண்மையிலேயே நேற்று அபிவர்தனும் அவர் அம்மாவும் இணைந்திருந்தார்கள். உண்மையிலேயே அபிவர்தன் மிக அழகாகவே வந்து அவரை வாழ்த்தியிருந்தார். அபிவர்தன் உண்மையில் எல்லோருக்கும் இருக்கிற இளையவரில் வாழ்த்திய ராகவனின் பிள்ளைகள் எல்லாம் பாடுவதற்கு வந்திருந்தார்கள். உண்மையிலே சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட்டது. அபிவர்தனுக்கு ஒரு நலம்பாள் என்ற பாடல் சந்தர்ப்பம் நான் கிடைத்தது. அபிவர்தனும் எல்லோருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உண்மையிலேயே இன்றைய தினத்தில் இந்த பிறந்த நாளுக்கு அனுசரணை எடுத்து வந்த சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, விஜிதாவின் வாழ்த்தை தான் இதுவரை நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்னும் வந்து சேரவில்லை. மற்றும் ஜியா பிரதர்ஸ் ஓனர் கேசவன், எங்கள் கேசவன் அண்ணா, இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம் அண்ணா, எங்களோட சோனஜி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா அண்ணா கேட்டுக்கொண்டிருப்பீர்களோ தெரியவில்லை. ஜால்கலஞ்சிய ஓனர் சுதன், துர்கா டெக்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கம், துர்கா ஸ்டோர் ஓனர் எங்கள் துளசி அண்ணா, மற்றும் பைடோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கேத் கண்ணி, இவர்களுடன் எங்கள் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணமண்ணா, உங்கள் அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இந்த நிகழ்வை எடுத்து வந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று இரவு கனடாவிலிருந்து பாடுவதற்கு பாடல் பிரபல பாடல்களில் இணைந்து கொள்கின்றார்கள். 3 மணிக்கல்ல, இன்று இரவு 3 மணிக்கு வழமை போல் நடைபெறும். இன்று இரவு கனடாவிலிருந்து இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதில் எல்லாம் கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் குணமன்னா உங்கள் எல்லோருக்கும் இணைந்திருந்த எல்லோருக்கும் இந்த டிஆர்டி தமிழொலியோடு உயிரிலும் மேலாக இணைந்திருக்கும் அனைவரது கரங்களையும் இறுக பற்றி கொண்டு விடைபெற்று செல்வது இன்றைய காலை பூந்தென்றல்.
2: सुर में गाना सीखिए पधानीसा ऐप के साथ AI पावर

ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா, இவர் எங்க

நேரம் 11 மணி 4 நிமிடங்கள். விடி கேசங்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதை சிம்மணி மனிதா புதைக்குழுவின் தெளிவாக எண்ணெய் விட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையின் நீதியின் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் காலத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது விவாதமும் இடம்பெறவுள்ளது. இலங்கையில் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து ரகுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்றிருக்கின்றது. எதிர்கட்சிகளின் ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே, அரசாங்கத்தின் 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் நிலுவையில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்துக்கு ஜோசனி ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுடன் ஜோசனி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இலங்கை வரலாற்றில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை துயரம் தோய்ந்த கதைகளாகும். மீண்டும் அந்த விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. ஆகவே அரசாங்கம் தொடர்ந்து மக்களுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து தீர்வுகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வெளியக ஆலோசனைகள் தேவையில்லை என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கலாநிதி சசி தரூர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி அக்கரையான்குளம் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த சுமார் 1025 வாகனங்களை இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கின்றது. காட்டி ஜானையின் தாக்குதல் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்துள்ளதாக செட்டிகுளம் போலீசார் தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் அமெரிக்கா 2 வாரங்களில் முதல் முறையாக ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக உக்ரைன் அதிபர் லெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் கஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கடுமையாக கண்டித்திருக்கிறார்.

ஜெர்மனியில் பெர்லின் ஃபிளைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சிரியாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72 வயதில் காலமானார். இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பின்னர் ஸ்ரேயா ஐயர் முதல் முறையாக D20 தொடரை வென்றிருக்கிறார். அயர்லாந்துக்கு எதிராக ஒருநாள் தொடருக்காக ஆப்கானிஸ்தான் அணி அந்த நாடு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணய மாற்று, இன்று 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.79 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.53 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.96 ரூபாய், ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 447.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.61 ரூபாய், ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.48 ரூபாய் காணப்படுகின்றது. இத்துடன் விஜி கேசன் கரியன், விஜி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூடுதல் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

கலிகநேரம் 11:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழில் இன்று இரவு கனடா பாடகர்கள் பாடகிகள் கலந்து சிறப்பிக்கும் நிகழ்வு. இன்று அனுசரண நிகழ்வாக வானிலைக்கு எடுத்து வருபவர்கள் விஜிதா, கேசவன், தவீந்திரம், பவா, சுதன், ஜோகலிங்கம், துளசி, அங்கீர் கண்ணி மற்றும் அமிர்தலிங்கம், செந்தூரன் மற்றும் எங்கள் குணமண்ணா இவர்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை எஸ் ராஜா அவர்களது பிறந்தநாளை அனுசரணை நிகழ்வாக எடுத்து வருகின்றார்கள். இவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றிரவு கனடா பாடக பாடகிகள் கலந்து சிறப்பிக்கும் சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. கேட்க தவறாதீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது சங்கமம். சங்கமம் நிகழ்வு ஆரம்பமாக்கிடையில் ஒரு வர்த்தக விளம்பரம் ஒன்று ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து சங்கமம் ஒலிபரப்பாக இருக்கின்றது.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: Paris-Lachapelle.
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala-Gonesse-Sasselil.
3: 5 rue Marcel-Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris-Lachapelle. Tordre-Tolibis-Ilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. வீசம் கடந்தாலும் வீசம் காற்றிடே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 32 இன்னா செய்யாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 314வது. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடர். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடர்.
1: 7 ஆண்டு காலம் தண்டனை பெற்று சிறையில் வாடிக்கொண்டிருந்தான் அந்த வாலிபன். செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு சிறை வாழ்வு கிடைத்தது. குற்றம் புரியாத அவனுக்கு நீதிமன்றம் தந்த பரிசு எண்ணி குமரி கொண்டிருந்தான். என்றாலும் சிறை வாழ்வுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அந்த 7 ஆண்டு காலத்தை கழிப்பதற்கு நெஞ்சில் உறுதியேற்றுக் கொண்டான். சிறை கைதிகளுக்கு பணிகளை செம்மையாக செய்வதிலும் சிறையில் உள்ள நூல் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்வதிலும் அவன் மிகுந்த அக்கறை காட்டினான். அங்கிருந்த அதிகாரிகளில் ஒருவனுக்கு ஏனோ தெரியவில்லை, அந்த வாலிபன் மீது தேவையில்லாத ஒரு வெறுப்பு. இத்தனைக்கும் சிறை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அனைத்து அதிகாரிகளிடமும் அவன் பணிந்தே நடந்து வந்தான். சிறையில் உள்ள மற்ற கைதிகளின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் அவர்களுக்கு நோய் நொடியினில் ஓடி சென்று உதவி செய்வதிலும் அந்த வாலிபனுக்கு தனி ஆசை. அந்த நற்செயல் ஏனோ குறிப்பிட்ட அதிகாரிக்கு பிடிக்கவில்லை. அதன் விளைவை அந்த வாலிபன் சிறைக்குள் அடிக்கடி அனுபவித்தான். வேண்டுமென்றே அவனை கடுமையான குரலில் கூப்பிட்டு இழிவாக பேசுவான் அந்த அதிகாரி. சில நாட்களில் கைத்தடியால் அந்த வாலிபனை அடித்துவிட்டு செல்வான். ஏனையா என்னை வீணாக அடிக்கிறீர்கள் என்று அந்த வாலிபன் கேட்ட போதெல்லாம் அதற்கு தண்டனையாக சிறை கூண்டு கதவை திறக்காமல் சிறைக்குள்ளேயே சிறை வைத்து அவனை வதைக்கவும் தயங்கவில்லை. சோறு தண்ணீர் கொடுக்காமல் கூட அவனை பட்டினியால் துவள விட்டதும் உண்டு. 7 ஆண்டு தண்டனையில் இப்படி 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதற்கிடையே அவன் செய்திருந்த மேல்முறையீட்டின் பேரில் விசாரணை முடிவுற்று குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்க பெற்று விடுதலை பெற்றுவிட்டான். 2 ஆண்டுகள் சிறை பரவியாக இருந்த அந்த வாலிபன் தன் பெற்றோரை காண பிறந்த சிற்றூர் நோக்கி புறப்பட்டான். அவன் சென்ற வழியில் அந்த சிறை அதிகாரி பாதையில் விழுந்து கிடப்பதை பார்த்து திடுக்கிட்டான். அருகே சென்று கவனித்தான். அதிகாரியின் உடலில் பல பகுதிகளில் குருதி வளைந்து கொண்டிருந்தது. அவரை தூக்கி மடியில் வைத்து ஐயா ஐயா என்று அழைத்தான். அதிகாரி கண்ணை திறந்தான். தண்ணீர் தண்ணீர் என்று முனகினான். வாலிபன் பக்கத்தில் இருந்த குளத்திற்கு சென்று கை நிறைய தண்ணீரை ஆண்டு வந்து அதிகாரியின் வாயில் ஊற்றினான். வெறி பிடித்து ஓடி வந்த மாடு ஒன்று இப்படி முட்டி தள்ளி உருட்டி விட்டது என்று அதிகாரி அழுது கொண்டே சொன்னான். அவனை தூக்கி வாலிபன் தூளில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அவன் குணமடையும் வரையில் அருகிலேயே 5-6 நாட்கள் இருந்து கவனித்து வந்தான். ஒரு நாள் அந்த வாலிபன் அதிகாரியிடம் விடைபெற்றுக் கொண்ட போது அவன் கைகளை அன்போடு பிடித்துக் கொண்டு அதிகாரி கேட்டான், நான் உனக்கு எவ்வளவோ தீமை செய்திருக்கிறேன், ஆனால் நீ அதற்கு மாறாக இவ்வளவு உதவி செய்திருக்கிறாயே, அது எப்படி முடிந்தது உன்னால்? வாலிபன் பதில் கூறினான் புன்னகையுடன், ஐயா, நீங்கள் எனக்கு செய்த தீமைகளையும் இப்போது நான் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நான் மறந்துவிட்டேன். தீமை செய்தவர்களை தண்டிக்க அவர்கள் வெட்கப்படும்படி அவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு அந்த தீமையையும் அதற்கு மாறாக செய்த நன்மையையும் மறந்துவிடல் வேண்டும் என வள்ளுவர் கூறியிருக்கிறார். இது துறவரம் மேற்கொண்டோருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொருந்தும். அதிகாரி அந்த வாலிபனை நன்றி பெருக்குடன் தழுவி கொண்டு தன்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கான வள்ளுவரின் குரல், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னியம் செய்துவிடல். இன்னா செய்யாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 32 பாடல் 314.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. அழைக்கின்றது வன்கூபரில் யாழ் களஞ்சியம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நிறைய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58-2005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 44-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரன்.

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

ஈழத் தேசிய விடுதலை முன்னணியை பிளவுபடுத்தி அந்த முன்னணியில் அங்கம் வைத்த விடுதலை அமைப்புகளை பலவீனப்படுத்த ரோ புலனாய்வுத்துறையினர் தீட்டிய சதித்திட்டம் படுதோல்வியில் முடிந்தது. முன்பை விட பல மடங்கு பலம் பெற்ற சக்தியாக விடுதலை புலிகள் இயக்கம் பூதாகர வளர்ச்சி பெற்றமை ராஜீவ் அரசுக்கு ஏமாற்றத்தையும் கடுப்பையும் ஏற்படுத்தியது. அது மட்டுமன்றி இலங்கையின் இனப்பிரச்சனையில் விடுதலை புலிகளின் தலைமையை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயமும் இந்திய அரசுக்கு ஏற்பட்டது. ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வேறுபட்ட ஆளுமையுடைய மனிதர். கொள்கையில் உருக்கியொத்த உறுதியுடையவர். மிரட்டலுக்கு பணிய மாட்டார், அதிகார கெடுபிடிகளுக்கு அஞ்ச மாட்டார். இப்படியான போக்குடைய ஒரு தலைவனை எப்படியாவது தனது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசு கருதியது. 1986 நவம்பர் நடுப்பகுதியில் நிகழ இருக்கும் பெங்களூர் சாக் மாநாட்டின் முன்னதாக பிரபாகரனை படிமானப்படுத்த இந்திய அரசு எண்ணியது. அதற்கான ஒரு வாய்ப்பை அது எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு எதிர்பாராமல் கிட்டியது. 1986 நவம்பர் முதலாம் நாள் அன்று தீபாவளி பண்டிகை சென்னை நகரத்தின் மையத்தில் உள்ள சூளைமேடு என்ற இடத்தில் பட்டப்பகலில் ஒரு படுகொலை நிகழ்ந்தது. இபிஆர்எல் இயக்கத்தின் ராணுவ தளபதியாக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் அவரது தோழர்களும் சென்னை சூளைமேட்டில் உள்ள திருவள்ளுவர்புரம் முதலாவது தெருவில் 83வது எண்ணுள்ள வீட்டில் வசித்தார்கள். 1986 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தேதியன்று அந்த தெருவில் உள்ள சிலருடன் இவர்களுக்கு சச்சரவும் உண்டது. இதன் விளைவாக அந்த தெருவில் உள்ள மக்கள் ஒன்று திரண்டார்கள். இதைக் கண்டு ஆத்திரமடைந்த டக்ளஸ் தேவானந்தா வீட்டுக்குள் ஓடிச் சென்று யந்திர துப்பாக்கி எடுத்து வந்து கூட்டத்தினரை நோக்கி சுட்டார். இதன் விளைவாக திருநாவுக்கரசு என்ற உள்ளூர் தமிழர் துடிதுடித்து இறந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தார்கள். அப்போது சென்னை மாநகர காவல்துறையின் துணை ஆணையராக இருந்த வாட்டர் தேவாராம் படையுடன் விரைந்து வந்து டக்ளஸ் தேவானந்தா உட்பட 10 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் பறிமுதல் செய்தார். இந்த படுகொலையொட்டி தமிழ்நாட்டில் இயங்கும் ஈழ விடுதலை அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய ஊடகங்கள் வற்புறுத்தின. கர்நாடகத்தின் தன்னகரான பெங்களூரில் சாக் உச்சி மாநாடு நடைபெற இருப்பதால் தமிழ் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்துமாறு பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனை கேட்டுக் கொண்டார். இந்த பொறுப்பை தமிழக முதல்வர் காவல்துறை துணைத் தலைவரான மோகன்தாசிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து தமிழீழ விடுதலை அமைப்புகளை நிராயுத பாணிகளாக்கும் புலி நடவடிக்கையை மோகன்தாஸ் முடுக்கிவிட்டார். 1986 நவம்பர் 8 நாள் அதிகாலை தமிழ்நாடு காவல்துறையின் அதிரடிப்படையினர் விடுதலை புலிகளதும் ஏனைய தமிழ் அமைப்புகளதும் ரகசிய தங்குமிடங்கள், வீடுகள், முகாம்கள், பயிற்சி பாசறைகள் ஆகியவற்றை சூறையாடி ஆயுத தளபாடங்களை கைப்பற்றியதோடு அமைப்புகளின் தலைவர்களையும் கைது செய்தார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து பாலசிங்கம் அவர்கள் தனது நூலில் குறிப்பிடுகிறார். பிரபாகரனும் நானும் அன்றைய நாள் அதிகாலை எமது வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டு வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு குற்றவாளிகள் போல விசாரணைக்குட்படுத்தப்பட்டோம். எங்கள் இருவரையும் பலகோணத்தில் நிறுத்தி படம் எடுத்தார்கள். கைதேகியை பதிவு செய்தார்கள். பண்பற்ற வார்த்தைகளால் அவமானப்படுத்தினார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இம்சை போல் தோன்றியது. இழிப்படுத்தி சிறுமைப்படுத்தி பணிய வைக்கலாம் என்ற கபட நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையானது பிரபாகரனை பொறுத்தவரை எதிர்மாறான விளைவையை ஏற்படுத்தியது. பிரபாகரன் கொதிப்படைந்தார். ஒரு குற்றவாளி போல இழிப்படுத்தப்படுவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தனது சுய கௌரவத்துக்கு மட்டுமன்றி தமிழீழ சுந்தர இயக்கத்துக்கு ஏற்பட்ட அவமதிப்பாகவும் அந்த நிகழ்வை அவர் கருதினார். எந்த வகையிலும் இந்திய அழுத்தத்துக்கு நெகிழ்ந்து கொடுப்பதில்லை என்று அவர் உறுதி பூண்டார். இந்த புலி நடவடிக்கையானது சூளைமேட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையாக நாம் கருதவில்லை. ஏனென்றால் சூளைமேட்டு சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கவில்லை. விடுதலை புலிகளின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து இந்திய சமரச முயற்சிக்கு விட்டுக் கொடுத்து இணங்க வைக்கும் தந்திரோபாயத்துடன் மத்திய மாநில அரசுகளால் கூட்டாக திட்டமிடப்பட்ட சதியின் அடிப்படையிலே இந்த புலி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது நன்கு புலனாகியது. 9 நாட்கள் எமது வீடுகளில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்பு பிரபாகரனும் நானும் பேச்சுக்களுக்காக பெங்களூர் அழைத்து செல்லப்பட்ட போதே இந்தியாவின் சூத்திரதார நோக்கு எமக்கு புலப்பட்டது. 1986 நவம்பர் 17 நாள் சென்னை நகரப்புறத்தில் உள்ள தாம்பரம் விமான தளத்திலிருந்து இந்திய வான்படை விமானம் மூலம்
பிரபாகரனும் நானும் பெங்களூர் கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு ராஜ்பவன் விடுதியில் எம்மை தங்க வைத்தார்கள். அந்த விடுதிக்கு சென்றடைய இரவு 10 மணியாகிவிட்டது. ஒரு புறம் பசி வயிற்றை பிடுங்க களைத்து சோண்டு போய் விடுதிக்கு சென்ற எம்முடன் இரவிரவாக பேச்சுக்களை நடத்தும் நோக்குடன் இந்திய அரசு பிரதிகள் குழு ஒன்று அங்கு காத்து நின்றது. இந்திய வெளிவிகார ராஜாங்க அமைச்சர் நட்வர் சிங், இந்திய வெளியுறவு செயலர் ஏ பி வெங்கடேஸ்வரன், வெளியுறவு அமைச்சின் இணைச் செயலர் குல்தீப் சகதேவ், இலங்கைக்கான இந்திய தூதுவர் தீக்ஷித் ஆகியோர் எமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள். கிழக்கு மாகாணத்தை 3 கூறுகளாக பிரிக்கும் ஜெயவர்த்தனாவின் எல்லை வரையறை திட்டத்தை உடனடியாகவே இந்திய பிரதிகள் எமக்கு எடுத்து விளக்கினார்கள். இந்திய பிரதம மந்திரியும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஏற்கனவே பெங்களூருக்கு வருகை தந்து வின்சர் மனோர் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் எமக்கு தகவல் தெரிவித்த இந்திய பிரதிகள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடைக்கால தீர்வாக இந்த எல்லை வரையறுப்பு யோசனையை நாம் ஏற்றுக்கொண்டால் ஜெயவர்த்தனா எம்மிடம் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக எமக்கு தெரிவித்தார்கள். கிழக்கு மாகாணத்தின் விரமான வரைபடம் ஒன்றை எமக்கு முன்பாக விரித்து கிழக்கு மாகாணத்தை முக்கூறு போடும் ஜெயவர்த்தனாவின் புதிய திட்டம் பற்றி எமக்கு விரமாக விளக்கிக் கொண்டிருந்தார் தீக்ஷித். இந்த திட்டமானது வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் தமிழர்களை இறுதியாக ஒன்றிணைக்க வழிவகுக்கும் என்று கூறிய அவர், இது ஒரு தற்காலிக ஒழுங்கு என்றும் இந்த திட்டம் பற்றி தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி முன்னேற்றம் காணலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நள்ளிரவு பூராவும் ஜெயவர்தனாவின் திட்டத்தை அக்குவேறு ஆணிவேராக விளங்கப்படுத்தி எமது பொறுமையை கொலை செய்துவிட்டு களைத்து போய் கடுப்புடன் இருந்த பிரபாகரனை பார்த்து அந்த திட்டம் பற்றி அவரது கருத்தை கேட்டார் தீக்ஷித். நான் எதிர்பார்த்தது போலவே வெடுக்கென்று சுருக்கமாக பதிலளித்தார் பிரபாகரன். அவரது தொனியில் ஆத்திரம் தரித்தது. தமிழர் தாயகம் என்பது ஒன்றுதான், அதனை பிரிக்க முடியாது. ஜெயவர்தனா அதை பிரித்து கூறு போட நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று உறுதிபட சொன்னார். பிரபாகரனின் அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறிய போது தீக்ஷித்தின் முகம் சுருங்கியது. ஜெயவர்தனாவின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளையும் ஆபத்துகளையும் நான் தீக்ஷித்துக்கு விளக்கி கூறினேன். விடுதலை புலிகளின் தலைமையோ அன்றி தமிழீழ மக்களோ இந்த திட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக அவரிடம் எடுத்துரைத்தேன். தனது நிலைப்பாட்டிலிருந்து பிரபாகரன் சிறிதளவும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதை நன்குடைந்த இந்திய தூதுவர் தனது முயற்சியை கைவிட்டு வெளியுறவு செயலர் ஏ பி வெங்கடேஸ்வரனை எம்முடன் பேசுமாறு அழைத்தார். நாம் மிகவும் சோண்டு போய் சினத்துடன் இருப்பதை ஊகித்த வெங்கடேஸ்வரன் எம்முடன் மிகவும் அன்பாக பண்பாக தமிழில் பேசினார். ஜெயவர்தனாவின் திட்டம் தொடர்பாக நாம் கொண்டுள்ள நிலைப்பாட்டினை தீக்ஷித் தமக்கு எடுத்துக் கூறியதாக சொன்னார். அந்த திட்டத்தை திரும்பவும் விரித்து விளக்க அவர் முனியவில்லை. தமிழ் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை பற்றி ராஜீவ்காந்தி ஆழமான கவலை கொண்டிருப்பதாக தனது உரையாடலை ஆரம்பித்த வெங்கடேஸ்வரன், இனப்பிரச்சினைக்கு நியாயமான ஒரு தீர்வை காண்பதில் இந்திய பிரதமர் நேர்மையாக அக்கறை கொண்டிருக்கின்றார் என்று தெரிவித்தார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு ஜெயவர்தனாவை இணங்க வைக்க முடியும் என்று ராஜீவ்காந்தி நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெயவர்தனா அரசு முன்வைத்துள்ள திட்டம் தமிழ் மொழி வாரியான தாயக பிரதேச கோரிக்கையை ஒரு மட்டத்துக்கு நிறைவு செய்ய முனைவதாக கூறிய வெங்கடேஸ்வரன், இதனை ஒரு இடைக்கால தீர்வாக நாம் கருத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த இடைக்கால தீர்வை நாம் ஏற்றுக்கொண்டால் ராஜீவ்காந்திக்கு அது பெரும் ராஜேந்திர சாதனையாக அமையும் என்று தெரிவித்தார். இந்த சாக் உச்சி மாநாடு இந்திய பிரதமருக்கு ஒரு வெற்றிகரமான அரங்காக மாறுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முடிவில் நாம் அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து ஆக்கப்பூர்வமான முடிவை எடுக்கும்படியும் வேண்டினார். பிரபாகரனால் சினத்தை அடக்க முடியவில்லை. அது சொற்களாக சீறியது. ராஜீவ்காந்தியை திருப்திப்படுத்தி அவரது புகழை ஓங்க செய்வதற்காக எமது மக்களின் அரசியல் லட்சியத்தை கைவிட சொல்கிறீர்களா என்ற பிரபாகரனின் சீற்றத்தால் வெங்கடேஸ்வரன் ஆடிப்போனார். எமது உணர்ச்சியை தம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சமாதானம் கூறி சமாளித்தார். அங்கிருந்து வெங்கடேஸ்வரன் நழுவி சென்றதை அடுத்து நட்வர் சிங் எம்மை அணுகினார். அவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்னே நான் குறுக்கிட்டு ஸ்ரீலங்கா அரசின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து விளக்கி அந்த யோசனையை எமது இயக்கமும் எமது மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதிபட கூறினேன். நட்வர் சிங் ஒரு வித்தியாசமான மனிதர். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர். நான் கூறியதை அவர் பொறுமையாக கேட்டார். எமது நிலைப்பாட்டின் நியாயப்பாட்டினை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். ஜெயவர்த்தனாவின் யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொள்ளவில்லை. மூளைக்கு வதையாக அமைந்த இந்த நீண்ட பேச்சுக்கள் ஒருவாறு முடிவுக்கு வர அதிகாலை 4 மணியாகிவிட்டது. அதன் பின்னர் எமது அறைகளுக்குள் சென்று ஓய்வனுக்கு அனுமதி கிடைத்தது. ஜெயவர்த்தனாவின் யோசனையை நாம் மிகவும் வன்மையாக எதிர்த்து நின்ற போதும் ராஜீவ்காந்தி இலகுவில் விட்டுக் கொடுப்பது போல தெரியவில்லை. அந்த திட்டத்தை
எப்படியாவது எம்மீது திணித்து விட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக நின்றார். எம்மை இறங்க வைக்கும் இறுதி ஆயுதமாக தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் பெங்களூருக்கு அழைக்கப்பட்டார். எம்ஜிஆருக்கும் பிரபாகரனுக்கும் மத்தியிலான நெருங்கிய நட்புறவை பயன்படுத்தி புலிகளின் தலைவரை பணிய வைக்கலாம் என்று ராஜீவ் காந்தி எண்ணினார் போலும். மறுநாள் மாலை பெங்களூரில் உள்ள ராஜ்பவன் மாளிகையில் தமிழக முதல்வரை நாம் சந்தித்தோம். முதல்வருக்கு உதவியாக தமிழ்நாடு உணவு அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் அங்கு வந்திருந்தார். சிங்கள அரசு முன்வைத்துள்ள யோசனை திட்டத்தில் அடங்கியுள்ள பாரதூரமான எதிர்மறை அம்சங்களை நாம் எம்ஜிஆருக்கு தெளிவாக எடுத்து விளக்கினோம். தமிழ் மொழி வாரியான தமிழ் தாயகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு முற்றிலும் மாறாக கிழக்கு மாகாணத்தை இனரீதியாகவும் மத ரீதியாகவும் முக்குறு போடும் நாசகார திட்டம் ஒன்றை ஜெயவர்த்தனா முன்வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ராஜீவ் அரசு எமக்கு அழுத்தம் போடுகிறது. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழ் தாயகம் பிளவடைந்து சிதைந்து போகும். அத்துடன் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான பெரு நிலப்பரப்புகள் சிங்களவர்களுக்கு உரித்தாகிவிடும். இதனாலே இந்த எல்லை வரையறுப்பு திட்டத்தை நாம் வன்மையாக எதிர்க்கிறோம் என்று தமிழக தலைவர்களுக்கு விரிவாக தெளிவாக எடுத்து விளக்கினோம். எம்ஜிஆரின் மதிநுட்பமான மூளை ஜெயவர்த்தனாவின் சதி திட்டத்தை உடனடியாக கிரையித்துக் கொண்டது. அந்த திட்டத்தில் உள்ள எதிர்மறை அம்சங்களை இந்திய மத்திய அரசும் ராஜீவ்காந்தியும் புரிந்து கொள்ளாததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். எமது நிலைப்பாடு நியாயமானது யதார்த்தமானது என்று கூறிய எம்ஜிஆர் இந்த விவகாரத்தில் எமது விருப்புக்கு மாறாக தான் தலையிடப் போவதில்லை என்று உறுதியளித்தார். அத்துடன் பெங்களூர் பேச்சுக்கள் முடிவுக்கு வந்தன. இதனேத்தில் ஜெயவர்த்தனாவுக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது. பெங்களூர் பேச்சுக்கள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபக்கத்தில் ஜெயவர்த்தனாவுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். திராவிட கழக பொதுச் செயலாளர் வீரமணி அவர்களும் நானும் பெங்களூரில் ஜெயவர்த்தனாவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்த திட்டமிட்டோம் என்று நெடுமாறன் குறிப்பிடுகிறார். திடீரென வீரமணிக்கு இதய நோய் ஏற்பட்டதால் அவர் பெங்களூர் வர முடியவில்லை. கருப்பு கொடி போராட்டத்தை எப்படியும் தடுக்க வேண்டும் என கர்நாடக காவல்துறை வெறுந்து கட்டிக்கொண்டு செயற்பட்டது. ஆனாலும் தலைமறைவாக இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் சாக் மாநாடு நடக்கும் மாளிகைக்கு முன் ஆயிரக்கணக்கில் திரண்டு கருப்பு கொடி காட்டினோம். முன்வாயில் வழியாக ஜெயவர்த்தனா வர முடியவில்லை. பின்வாயில் வழியாக ரகசியமாக அழைத்து செல்லப்பட்டார். கர்நாடக தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம், பாவிசைக்கோ, குடாம்புதலிய ஆயிரக்கணக்கான தோழர்களும் நாங்களும் கைது செய்யப்பட்டோம்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி

0: மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATN SA சவுண்ட் சர்வீஸ்.
1: என்னடா நேத்திவன் குமார் சொன்னவன்டா, சொன்ன உடனே விளக்கிட்டு கவலையா போயிட்டு, அடே குறைக்காடா ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, வரணும் வரணும் நினைச்சுனா இப்ப என்ன செய்யற, இன்னைக்கு பதினொரு மணி தான் சாமாம்பரம் மச்சி ஒழிச்சு போயிட்டு வாங்க, அதான் வந்தா என்ன உடம்பு இல்ல மாடி தான் கிடக்குது, என்ன செய்யுத
2: என்ன செய்யறாடா நீ படிக்க நீ செய்த உடனே மறக்க மாட்டேன்டா இப்படிதான்
1: அவன் கேட்டான் அவன் தனக்கு வீட்டுக்கு ஒரு ஏசி விட்டான் அந்த நேரத்திலேயே ஒரு டீ வாங்கி தர மாட்டான் ஏசி காசா தருவான் என்ன செய்த பாப்பாங்க, வளசு கலட்டின வளசு கிடந்தா நீ என் ஏசி விட்டேலோ, என்ன இதை முழு கதவும் திறந்து விட்டுட்டு
2: இருக்கிறேன், திறந்து விட தான் காத்து வரும்,
1: காத்து வருமெண்டா அதுக்காக முழு கதை முழு தூசி மேடம் இந்த ஒளி ஒளி ஒளி ஒளிக்கு இதான முழு வருத்தம்
2: சுத்தவன வேற நல்ல இயற்கை காத்து வருது, நீ
1: கதை அங்க விபமனத்துக்குள்ள நடந்த மாதிரி எஞ்ச கிடக்கணும்னு ஆசை என்ன, பகல்ல எப்படி திறந்து கொண்டு இருக்கிற, சரி இரவு இப்படி திறந்து இருக்க, அடே சின்ன ஜன்னாலே பூந்துருவாங்க, இப்ப கல்லறை

0: என்ன என்ன
1: அடே வருத்தம் வருத்தம் எல்லாருக்கும் யாருக்கு வருத்தம் பாராயிட்ட எல்லாருக்கும் தானே வருத்தம் பாராது ஏதோ உனக்கு மட்டும்
0: வருமா வாயெல்லாம் கேட்கும் எத்தனை வருத்தம்
1: கொஞ்சம் கால கைய ஆட்டி கொஞ்சம் இச்ச செய்யற கொஞ்சம் ஓடி திரி
0: நீ எனக்கு பயப்படுக்காத சரியோ
1: நானும் பத்தியா இதான் நம்ம ஒரு திட்டம் பார்க்க வார இல்லைன்னா நீ நியாயம் கழிச்சு கொண்டு
0: வகுப்படுக்க வேற ஒன்று சரி
1: முதல் நீ அது பிரச்சனை இல்ல எப்ப எப்ப நீ கொஸ்டில் போயிட்டு திரும்பி வந்து நிப்ப
0: அனுப்ப போய் வந்து இப்ப திரும்ப நாலாம் தேதி போகணும்
1: நாலாம் தேதி போய் இப்ப எடுத்து எவ்வளவு நாள் நிப்ப
0: அது தெரியாது
1: திருப்பி ஹாஸ்பிட்டல் போறேன்டே சொல்லு அன்றைக்கு நான் வந்து இந்த வீட்டுல படிவா ஏசியை பூட்டிட்டு போறேன்
0: எனக்கு இந்த ஏசி ஒண்ணும் வேண்டாம் ஏற்கனவே குளிர்காலத்துல சரன் காசும் அங்க போயிடும் இப்ப இந்த ஏசியும் போட்டு
1: முடிச்சு போட முடிச்சு சொல்ற
0: நீ வருத்தம் பார்க்க வந்த வருத்தம் பக்கம் வந்த ஏசி விட்டுறோம் டிசி விட்டுறோம் அந்த வேட்டானு வேண்டாம்
1: நான் இப்ப போய் அந்த கடையில நிலவு வாங்கணும் எல்லாம் பழைய சாமான எல்லாம் டேட் முடிஞ்சதை மாத்தி போட்டு வச்சுக்கிறாங்க அப்ப அதை வாங்கினா நீ அதுல நுக்கம் முடிச்சுட்டு
0: இருப்பேன்
1: வருதுதான் இந்த கதை ஒண்ணும் வாங்கினது இல்ல நான் உனக்கு சும்மா ஏத்தி இருப்பாங்கடா அந்த மனுஷன் வர எல்லாம் சூப்பர் சாமான் என்ன வேற உனக்கு என்ன இருந்தது இப்போ இதை கதவுகள்ல பூட்டி போட்டு இது சும்மா இருக்க எங்க வா

என்ன

0: கரிசுமானங்களும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவிலையில் விற்பனை

0: பெரும்பான்மையான நாடுகள் இவற்றை இவற்றுக்காக எதிர் குரல் கொடுக்காவிட்டால் இவை ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டமாக மாற்றிக்கொள்ளுவார்கள். இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரும் ஒரு சட்டமாகும். அதாவது பெரும்பான்மையான நாடுகள் மௌனமாக இருந்தால் இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரப்பட்டு சர்வதேச சட்டமாக்கப்படுகின்றது. இவ்வாறே தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக தந்திரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இது தொற்று நோய் சம்பந்தமான கூட்டுதல் மட்டுமல்ல, இது முற்றாக உண்மை கட்டுப்படுத்துவதாகும். அதாவது இவை செய்திகளை தணிக்கை செய்வதற்கு, தடை செய்வதற்கு, உணவு பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு, வங்கியில் பணம் எடுப்பதை கட்டுப்படுத்துவதற்கு, மேலும் ஃபேஸ்புக் போன்றவற்றில் நாம் எந்தவித செய்தியையும் அவர்களுக்கு இணங்காத எந்தவித செய்திகளையும் வெளியிட முடியாத வகையில் டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி எம்மை முற்றாக கட்டுப்படுத்துவதாகும். எம்முடைய டிஜிட்டல் ஐடி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதனுடன் இணைந்து எம்மை முற்றாக கட்டுப்படுத்தும் வகையில் அதை உருவாக்கி வருகின்றார்கள். அதன் மூலம் நாம் உணவையோ நாம் பிரயாணங்கள் செய்வதையோ இவற்றையெல்லாம் அவர்கள் முற்றாக கட்டுப்படுத்த முடியும். நாம் அவர்களை முற்றாக கட்டுப்படுத்தும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கடந்த பல ஆண்டுகளாக கூறி வந்தோம். அதை தற்போது அவர்கள் நிவர்த்தி செய்யும் அளவிற்கு வந்துவிட்டார்கள்.
1: In the pact for the future, we see the attempt to get creditors involved, credit cards involved in a net zero agenda. Now, the net zero agenda says by 2050, there will be absolutely net zero, which you have to depopulate most of the world and just get rid of all technology, essentially, and force us into complete slumber. But also, by 2029, and this is already legally speaking in the United Kingdom, and we've recently talked about it on our channel,

0: தவறான தகவல்களை பேசியதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கருதப்படுபவர்கள் அரசாங்கத்தால் உண்மை சரிபார்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். இவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அமல்படுத்தப்படும். இவ்வாறு நடப்போர் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்காத வகையில் பூட்டப்படுவார்கள். மேலும் பொருட்களை வாங்குவதற்கு தடை செய்யப்படுவார்கள். விமானத்தில் ஏறுவதற்கு, ரயிலில் ஏறுவதற்கு மற்றும் பொதுச்சாலைகளில் ஓட்டுவதற்கு இவை போன்ற அனைத்திலிருந்து தடை செய்யப்படுவார்கள்.
1: Now, we recently reported how the World Economic Forum said in 2022 that the COVID agenda was to normalize people to 15-minute cities, to utilize the fear to get complacency and compliance. Carbon credits, which we already see in places like Kenya, where the tribes have been banned from accessing their bank accounts, or Sierra Leone, where they have digital IDs, or now they're rolling out the digital ID in Australia and in Canada and in the United States. This is coming to a place near you soon, and the overall agenda is complete compliance, or you don't eat, or you don't travel, or you are stuck in the prison of your city, or you might just literally be thrown in prison.

0: கடவுளே, இந்த நாளையில இந்த வெகு எப்படி தாங்குறன்றிருந்தா அதுக்கு எனக்கு ஜோதனமே ஜோதனையா வந்துட்டு அப்பா சுருட்டு ஒரு தாய்க்கு தாயாக பண்பாடாக இதக்க மனமண்டா அந்த மாறியப்பா எனக்கு நினைச்சு பார்த்த நிலத்துல மேடையிலடாப்பா நடக்க முடியாத நேரத்துல கூட மேடை கேறி போய் 500 or 1000 இழுத்து எறிஞ்ச மனுஷி அப்பா.
1: அடிச்சாத்தான்
0: 40,000 பாடி
1: இருக்கிறான் பாட்டு பாடுனா கலைஞர் அதுல எத்தனை வெரைட்டில பாடி இருக்கிறான் தெரியுமா
0: கலைஞர்.
1: இல்ல கலைஞர் எனக்கு தெரியாது.
0: 1954 வந்து புலியும் விளையாட்டுல ஆடாப்பா நல்ல ஒரு பாட்டு பாடியாடாப்பா அவாக்கு விதியும் விளையாட்டு மாதிரி விதி செய்த வேலையாள இந்த திரைப்படம் தமிழ்ல வர இல்ல
1: தமிழ்ல வர. அப்ப முதல் துவங்கம் தெலுங்குலயா
0: துவங்கின
1: தமிழ்ல என்ன
0: கூட்டியன் அந்த மாதிரி கலைஞர் தெலுங்குன போல ஒற்றுமனுக்கு ஒருத்தரும் இப்ப பாலசுப்ரமணியம் ஜானகியும் சேர்ந்துட்டா மோகம்
1: நேற்று ராத்திரி எம்மா இல்ல இல்ல அது இல்ல நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் தகவல் அவர் நல்ல கலைஞர் அந்த ஜிணுங்கள் இருக்குல்ல கலைஞர் அந்த ஐயோ வடிவண்டா கலைஞர் மனதி எந்த நேரம் சிரிச்ச முகத்தோட இருக்கிற கலைஞர் ஐயோ அந்த மனதியிட்ட வடிவு என்ன அந்த மனதி அந்த வயதிலும் கலைஞர் அந்த மனதியில எடுப்பு என்ன இல்ல இது
0: என்ன
1: ஐயோ கலைஞர்
0: கலைஞர்
1: அந்த காதலிக்காம
0: அவரும் பாட்டு ருசியில மயங்கி போயிட்டார்.
1: ஆனா கலைஞர் அவ பாடுனாலும் கலைஞர் நேர்ல வாக்கிக்க வடிவு கலைஞர் சிலர் வந்து பாடுங்க கலைஞர் நேர்ல பாக்கவே சில மாறி கலைஞர் ஒரு இல்ல கலைஞர் சில மேடையில நல்ல பகுதிகள் முடிங்க கலைஞர் நல்ல ஆதரவு எல்லாம் கொடுக்கும் கலைஞர் மனுஷி அதால மத்தியாக்களை மதிக்கிறோடைய தானே கலைஞர் இன்றைக்கு பாலசுப்ரமணியமோ இல்ல எங்கட ஜானகி அம்மாவோ இன்று வரை நாங்க பாடுறேன்டா ஏன் எங்கட சுசீலா அம்மா பாருங்க கலைஞர் ஆடாம அசியாம மனிதன் இழுத்தறிஞ்சதுண்டா கலைஞர் எல்லாத்தையும் ஈர்த்துன்னு போயிருமே கலைஞர் அது மாதிரி ஞானையம்மாவும் ஆனா மனுஷிக்கு சோகத்தின்
0: பிறருக்காக வாழ்ந்த மனுஷியிடம்
1: கண்டிப்பா கலைஞர் அதான் எப்பயும்

0: பாட்டு கலைஞர், பாடை கலைஞர், பெட் கட்டினது ஜானகி அம்மாவோட. இவா தூத்து போனா கலைஞர், உடனே அவன் மனோக்கு டக்குன்னு மீடியிலே வச்சே காசு கொடுத்த கலைஞரும் மனுஷி, மனுஷி ரெஸ்பெக்ட் ஆன ஒரு மனுஷி கலைஞர். அதுதானே இதுவரை இருக்கிற கலைஞர். எத்தனை பேர் பார்த்தாலும் கலைஞர்
1: பொடியன் வந்து 26 ஜனவரி செத்தாரு.
0: செத்தவா போன
1: ஜனவரி
0: ஐயோ, அது உங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் நினைச்சினா கலைஞர் அமெரிக்கால அந்த இதுல என்ன கேஸ் வடிச்சு எரிஞ்சு செத்த இல்ல கலைஞர்.
1: என்ன
0: அந்த மனுஷிக்கு பிடிக்க, அதுவும் 16 வயல கலைஞர் கனகாலமா தொடர்பும் இல்லாம இருந்த கலைஞர். எல்லாம் தெரியாத மருமகளோட டிவோர்ஸ்
1: ஆனா

0: கர்நாடகத்தில்தானும் கூட பாட்டு பாடினோம்.
1: தமிழ்ல கூட அங்க கூட பாட்டு
0: பாடினோம். தெலுங்குல பாடல திரும்பாங்க கூட அங்க
1: பாடு அங்கதானே அவார பூர்வ சொத்து கர்நாடக மைசூர்லானே கலைஞர்.

0: கேக்கும்
1: சொல்லிக்கோ மனசு முழுக்க எடுத்து விட்டான் கலைஞர் பரணிங்க விரைஞ்சு போச்சு
2: கடைசி வரையும் நினைவால கொண்டு செத்துனா கமலாசன்
0: முழுவதும் பார்த்தா நீ ஒரு பௌர்ணமி
2: நீ ஒரு பைரவி பைரவியா அவ்வளவு
0: பைரவி
2: பைரவியில்
0: மைதிலி அதுல பார்த்தா முகம் மட்டும் பார்த்தால் நிலவின்
2: எதிரும்
0: பார்த்தால் நீ ஒரு
2: பைரவி என்று கண்ணாசன போலே ஒரு தினம் கலக்கியலா கலைஞர் கண்ணாசன் வர்ணனை கலைஞர் உள்ளுக்கு போய் தான் பாக்கணும் கலைஞர் ஆனா பேந்து அதை கொஞ்சம் மேவித்தான் பாலி இல்லது அவர் கலைஞர் சரி அதை விட்டுட்டு நாங்கள்
0: காலத்தில் எம்ஜிஆர் முத்தா சீனிவாசன் தெரியுமா
2: தெரியும்

0: தானே கலைஞர் முத்தாப்புதல்வன்தானே கலைஞர் கலக்கி கொண்டு வந்தார்
1: எடுத்து அவர் பிராமணன் அவரோட அப்பா படம் அவற்ற மகன் இருக்கிறான் ரவி என்று
0: அவரும் பேருந்து படத்தை யாரு அந்த காலத்திலேயே முத்தா சீனிவாசன் இது முத்தா பிலிம்ஸ் இனத்தை யாரு பண்ணு ரவி மாட்டு வண்டியில பொதுவாக தங்கம் வாடிக்கொண்டு வரையக்க நாங்களே எழும்பி அண்ணனுக்கு ஏன் கத்துனாங்க சின்ன பொடி ரசிச்சு கொண்டு போறதானே கலைஞர் அப்ப எம்ஜிஆர்
1: இந்த எங்கட விஜயகாந்த் இருக்கல்லோ
0: விஜயகாந்த் சொல்லுங்க
1: விஜயகாந்த் அரசியல் நல்லா தான் வந்தது என்னடா கேட்ட சவுதியிலே முதல் வந்தது
0: சிலருக்கு வாரண்டா விடுதாங்களை நாக்கு கழிப்பாங்க சில பேர் கை அடிப்பாங்க
1: அவன்
0: இருக்கா கலைஞர் அதுவும் ஒரு சிங்க குட்டி கலைஞர் ஆம்பள குட்டி என்ன பிரச்சனையா கலைஞர் ஜெயலலிதா பெரிய செய்த துரோகத்திலும் துரோகம் கலைஞர் இவற்றி அகலம் இல்லமா காத்த கொடுத்து
1: வாங்கிஞர்
0: அப்ப ஒண்ணும் செய்யல அது அப்ப விஜயாந்த இல்லாம ஒரு நல்ல ஒரு மனுஷரே இல்லாம
1: பதினஞ்சு
0: எம்எல்ஏ தூக்கினா இவருக்கு என்ன இருந்தது கவுண்ட் வச்சு கலைஞர்
1: கட்டம் எல்லாம் வந்தது சசிகலா கொஞ்சத்தை தூக்கினா
0: இப்படிதான் கலைஞர் காது குழி அட கலைஞர் வீல நிலச்சி நிக்கிறதா கலைஞர்
1: பரிஞ்சு கேட்ட வாழ்க்கையா கிடக்கிறா
0: அழிஞ்சு அப்படித்தானே கலைஞர் விஜயாந்த் இருந்தாலும் ஆனா
1: ஒரு சோக கதை சொல்ல
0: பண்பான
1: தெய்வம்
0: மார்பக புற்றுநோய் என்ற கலைஞர் நாங்கள் சும்மா மார்பக புற்றுநோய் வந்த கலைஞர் போச்சு மனசுடன் கலைஞர்
1: ஒண்ணு கொட்டுடாப்பா அந்த மேல கருப்பு துண்டாலதான் கட்டிண்டு நான் ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு கிட்ட போயிட்டு நாங்க திருப்பி வந்துட்டேன் பயத்துல
0: கற்பனை செய்தானே கலைஞர் படத்துல கலைஞர் ஆத்திரம் என்பது பெண்களுக்கு எல்லாம் அடுப்படி வரையதானே என்று கவிஞர் எழுதி போட்டு கலைஞர் ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்த ஆதிக்க நாயகன் பாரவன் சும்மா இல்ல கலைஞர் ஆதிக்க நாயகன் சாதிக்க வரணும் கலைஞர் இந்த பெண்களை அடக்கலாம்
1: கலைஞர் அந்த ஸ்டோரி நானும் தனியா கிடையாது
0: அது அது கதைக்கலாம் ஆனா கண்ணாதன் கம்பருக்கு விட்டாரே
1: கதை பொண்ணுகளோட ஒன்னும் சொல்லாது வாய் விட்டு சொல்லாது அப்பா எனக்கு இது வேணும் இது வேணும் அது வேணும் கேக்குங்களா வாய் விட்டு தங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக கணவனின் துணையோடு தான்
0: காமனின்
1: குட்டி சொல்லு
0: எல்லாத்தையும்
1: அப்ப அதுகளுக்கு அவன் செய்ய போனோம்.
0: அதுக்கு கலைஞர் பெண்கள் ஆத்திரம் என்பது பெண்களுக்கு எல்லாம் அடுப்படி வரையதாரேன்னா கலைஞர் அடுப்படி வரையன்னா சமைக்கிற அடுப்படி இல்ல
1: கலைஞர் சண்டை பிடிக்கிறானே
0: படிச்சு படிச்சு சொன்னாலும் இதற்கு விளங்காது
1: சும்மா சொல்றது பெண்கள் எங்களோட சமமா அந்த இருந்து கதைக்கலாம் ஐம்பது கிலோ
0: சும்மா மரியாதைக்காக
1: அவற்றையும்
0: அவற்றையும் அண்டைக்கும் போயிருக்கணும் ஏதோ ஒரு இதுன்னு சொன்னார். நானும் அதுக்கு திருப்பி காய்ச்சி போட்டு எங்கள் டேன் அப்படி போட்டு வந்துட்டேன் கலைஞர். அவர் ராதிகாவும் அப்படி சொன்னானே கலைஞர். ஆனா இன்று வரை இந்த அந்த அந்த நொல்லு மட்டும் போக இல்லைன்னு ராதிகா சொல்றாங்க கலைஞர்.
1: அந்த ஆதிக்க நாயன் தான் சரத்குமார்.
0: சரத்குமார் அந்த அங்க நில்லடிக்கண்டா நிக்கணும்
1: கலைஞர். 75 கிலோவே தூக்கி வைப்பான்.
0: அண்டைக்கும் அவன் தேக்கு மரத்தில் செய்த இதுண்டானே.
1: அதே மாதிரிதான் விஜயகாந்த்.
0: விஜயகாந்தும் கடைசி வரையும் நல்லா இருந்த கலைஞர். மனுஷனுக்கு எல்லாம் அப்படித்தான் துருவங்களும் இதுகளும் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து
1: கொடுப்பான் ரசிகர்கள் செய்வாங்க
0: அந்த காலத்திலே.
1: அப்ப எங்க மாமா படத்துல எம்ஜிஆர் தான் நடிக்க அரேஞ்ச் பண்ண தயாரிப்பாளர் சொல்லி
0: எங்க மாமா படத்துல
1: ஜெயலலிதா தான் ஆடுறா என்னங்க
0: சொல்லுங்க. ஐயோ கலைஞர் ஆடி உறந்த கலைஞர் கொஞ்சம் அமக்கமா இருக்கணும்னு பார்த்தா கலைஞர் நீங்கள் தனுஷை பற்றி புல்லா தெரிஞ்சா கலைஞர் தனுஷ்டே பெரிய தகுக்கலா பாறையன் தகுத்து விட்டாது அமலாபாலோட போய் தரே கலைஞர் அமலாபால் அவர் ஒல்லியா இருந்தாலும் விஷயத்துல
1: சாப்பிடுவான
0: அதுதான் சாப்பாட்டுல பெரிய அவர்
1: அப்படித்தான்
0: கலைஞர் இப்படிதான் சில பேர் ஒல்லியா இருப்பாங்க கலைஞர் ஒரே ரூம்ல இருந்தாங்க அப்பதான் வாக்கு தெரியுமாடா இப்படி சாப்பிடுவானே கலைஞர் கடைசியா விஜய்க்கு வச்சு விட்டாங்க நாப்பு கலைஞர் விஜய்னா ஏஎல் விஜய்க்கு கலைஞர் அது அமலாபால் கல்யாணம் கட்டி
1: வாங்க
0: வாங்க நீங்க என்னன்னா பால குடிங்க வாங்க கலைஞர்.

0: தமிழ் நம்மளோட விளம்பரங்கள் நான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம். அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இங்க நீங்க ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா சலுகையோடும் நாங்க செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்க செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற சொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்புடைய இருக்கிறோம். அதால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசியாங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பாச்சு எடுக்கலாம்.
1: வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாக. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டுன்றது நீங்க தானே?
2: இல்ல கணக்க சுத்து மாதிரிதான் இருக்கேன். உங்க என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுயசரி ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல இன்சூரன்ஸ், என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உஜய நிறுவனம் எங்கள நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம் VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 Gartenstrasse 3098 Schweiz.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 0031971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920858.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
5: பரிசு லாட்சபிளை ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். நேரடிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை, பாரிஸ், 10 லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951151582 3 அல்லது 0669586161. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

0: நீ இனி தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, சங்கமம் சிந்தனையில் நல்லெண்ணங்களை நற்சிந்தனைகளை வளர்த்தெடுக்கட்டும். அந்தகார இருளகன்று அருள்மயமான ஜோதி ஒளி பெருகட்டும். அன்பும் கருணையும் நிதர்சனமாகட்டும். நிலையில்லா வாழ்வில் நிலையான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மறை எண்ணங்களோடு பயணிப்போம். நற்சிந்தனைகள் நமக்கு கவசமாகட்டும். நல்லெண்ணங்கள் நம்மை வழிகாட்டட்டும். நம்முடைய வாழ்க்கை வளம் நிறைந்ததாகவும் வண்ணமயமிக்கதாகவும் அன்புமயமிக்கதாகவும் அருள்மயமிக்கதாகவும் ஆனந்தமிக்கதாகவும் நிலையான பேரின்ப பெருவாழ்வை அடைவதற்கான மார்க்க தரிசனத்தை நோக்கிய பயணமாக அமையட்டும். வேலைக்கு செல்லும் ஒருவன் காலையில் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை கடிகார முட்களே தீர்மானிக்கின்றன. யாரோ தவறவிட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். வாழ்க்கை என்பதே போராட்டம், அதில் அன்பு ஒன்றுதான் தேரோட்டம். கவலைகள் சின்ன பனிமூட்டம், அது சூரிய ஒளிபட்டு மறையட்டும். மனித பிறவிக்கு மிகப்பெரிய நோய் மனக்கவலை, அதை தினமும் உண்டாக்குவதே பணத்தின் வேலை. நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசை வரிசையாய் காத்திருக்கும். இன்றைய உலகில் சரியாய் இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கின்றான், நரியாயிருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றான். மகிழ்ச்சி ஒன்றே இலக்கு, அதை கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்பவன் கிடைக்காத இடத்தில் கொடுத்து செல்வான். ஆண்கள் மனசு கோயில் மாதிரி இருக்கும், ஆண்கள் மனசு கோவிலில் இருக்கும் சாமி மாதிரி. எப்ப பாரு, வீட்டில் அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் இதில் என்ன இருக்கிறது என்று தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை அடுத்த தலைமுறைக்கும் பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருப்பதை போல்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீங்களும். ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்தது என்பதை உணருங்கள். பட்டுப்போனாலும் இன்னும் துளிர்க்குமென நம்புவதே இந்த வாழ்வின் சுவாரஸ்யம். வெட்டிய மரத்தில் துளிர்விட்டு மீண்டும் சிரிக்கும் மலராய் ஒரு நாள் வரும். எல்லாம் மாறும், பூத்திருக்க காத்திருங்கள். மனித மனம் அமைதியை தேடி அலைகிறது, அது எங்கே கிடைக்கும் என்று அலைக்கழிக்கிறது. ஏனெனில் அமைதியாக இருக்கிற போதுதான் மனம் நிம்மதியாக இருக்கிறது, நிறைவாக உணர்கிறது. ஒரு அமைதியான சூழலில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பது எளிது, ஆனால் மிகவும் சத்தமான மற்றும் கூட்டமான இடங்களில் அமைதியை தேடுவது கடினம். நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முள்ளேயே தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முள்ளேயே உறைந்திருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் கண்டுபிடித்தால் வெளிப்புற சூழ்நிலை நம்மை பாதிக்காது. சில நேரம் நாம் அனைவரும் ஆசை காமம் பற்றி தேவையற்ற சிந்தனைகளால் மனதின் அமைதியை கெடுக்கிறோம். மனதை அமைதிப்படுத்துவதற்கு அதன் போக்கிலேயே சென்று வெல்வதே எளிமையான வழியாகும். அதை செய்ய மனதை இனிமைப்படுத்த வேண்டும், அமைதியை மனமே ஏற்படுத்த வேண்டும். உலக அமைதியில் மட்டுமல்ல, உள்ளூர் அமைதியிலும் நமது மனமே அதிகமாய் ஒரு மந்திர சாவியை வைத்திருக்கிறது. அமைதி இல்லாமல் தவிப்பவர்களில் பலர் குழம்பிய குட்டைகளாகவே இருப்பார்கள். ஆழம் குறைந்த குட்டைதான் என்றாலும் அது கலங்கி இருந்தால் அதன் அடியில் இருப்பது எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் தெளிவாக இருக்கின்ற நீர்நிலை ஆழம் மிகுந்திருந்தாலும் அதன் அடியில் இருப்பவற்றை தெளிவாக பார்க்க முடியும். புறச்சூழல் எப்படி இருந்தாலும் அமைதி வெளியே இல்லை, நம் அகத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்றால் நம்மை சுற்றி சிக்கல்கள் ஏதுமற்ற அமைதியான சூழல் அல்ல, மாறாக நம்மை சுற்றி அச்சுறுத்தும் சிக்கல்கள் இருந்தாலும் உள்ளத்தில் உணரும் அமைதியே உண்மையான அமைதி. அவசரம், ஆணவம், முன்கோபம் இவை மூன்றும் காவல் நிலையம் போக வைத்துவிடும். விட்டு கொடுக்காத மனமும் வீண் பிடிவாத குணமும் நமக்கே சொந்தம் என்ற பேராசையும் நீதிமன்றம் போக வைத்துவிடும். குந்தி திங்கிற வாயும் குனிய மறுக்கின்ற உடம்பும் எதிர்த்து பேசும் இருமாப்பும் மருத்துவமனைக்கு போக வைத்துவிடும். மொத்தத்தில் இந்த மூன்று இடங்களும் போகாத மனிதர்களே வாழ்க்கையை அணிவிக்க தகுதியானவர்கள். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒரு படிமேலே ஏற்றிவிடவே வருகின்றது. சோர்ந்து போகாதீர்கள். சத்தியமான கல்வி என்பது புத்தக அறிவை மட்டும் கொடுப்பது அல்ல, அது மனிதனின் உள்ளார்ந்த சக்தியை வெளிக்கொணர வேண்டும், மனிதனின் தன்மையை முழுமையாக வெளிப்படுத்த உதவ வேண்டும். சிறந்த கல்வி என்பது மனதையும் மனோபாவத்தையும் வளர்க்கும் ஒரு புனித செயலாக இருக்க வேண்டும். நல்ல பண்பாட்டுடன் கூடிய கல்வியே நமது சமூகத்தின் தூணாக இருக்க வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு சுவாமி விவேகானந்தரின் கல்விக் கொள்கைகள் வழிகாட்டியாக இருக்கின்றன. நாமும் கல்வியின் உண்மையான நோக்கத்தை புரிந்து வளர வேண்டும். மற்றவர்கள் மனதை உடைக்கும் போது நினையுங்கள், நாளை நம் மனதையும் உடைக்க இரு மடங்கு வருவார்கள் என்று. பொருத்தமற்ற இடத்தில் நம்மை புகுத்திக் கொள்ள முயற்சிப்பது நமக்கு அழகல்ல. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்தவர்கள் எதையும் சாதிப்பார்கள். உங்கள் பாதைகள் நேர்மையாக இருந்தால் குறுக்கு பாதைகள் உங்களுக்கு தேவைப்படாது. வாழ்க்கையில் என்னதான் நீங்கள் நல்லவராக வாழ்ந்தாலும் 10 பேரில் 2 பேருக்கு உங்களை பற்றி தப்பான எண்ணமே இருக்கும். உலகிலே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. உடலிற்கு நல்ல உணவும் மனதிற்கு நல்ல எண்ணங்களையும் கொடுத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் உயிர் உங்கள் உடலுக்கு மட்டுமில்லை, உங்கள் உடல் உயிராற்றலால் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இயங்கக்கூடிய ஆற்றலின் மறுபிம்பம் உங்கள் உயிர் ஆன்மா. நேரம் இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேரம் விலைமதிப்பற்றது. நீங்கள் அதை சொந்தமாக்க முடியாது, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் அதை வைத்திருக்க முடியாது, ஆனால் நீங்கள் அதை செலவிட முடியும். ஒரு முறை நீங்கள் அதை இழந்துவிட்டால் உங்களால் அதை திரும்ப பெற முடியாது. வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டும், அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரது கைகளில் தான் உள்ளது. பொறுமையை விட மேலானது தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறிமுகம் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. உனக்கென எதுவும் இல்லாமல் போது தேடு, நிச்சயம் கிடைக்கும். தேடலில் நம் வாழ்க்கையே உள்ளது. புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது, அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று. தன் உடம்புக்கு முடியாத போதும் ஓய்வு எடுக்க விடாமல் உழைக்க ஓடச் செய்கிறது குடும்ப சுமை பலரை இங்கு. நீங்கள் இல்லாத இடத்திலும் உங்களுடைய பெயரை காப்பாற்றுபவர்கள் தான் உங்களுக்கான உண்மையான உறவுகள். தடுக்கி விழுந்தால் அம்மா என்போம், தானாக இருந்தால் அப்பா என்போம். இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை காக்கும் கடவுள்தான் தாயும் தந்தையும். படைத்தவனும் கொடுத்தனுப்பும் முதலீட்டு நேரம் பயன்படுத்தி எழுவதும் வீணடித்து வீழ்வதும் அவர் முயற்சியில். உங்கள் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை விட உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம். குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான், இரண்டுமே நிலையாக இருப்பதில்லை. மனிதர்களிடத்தில் எனக்கு 77 வயது, மனைவியை இழந்து 10 வருடங்கள் ஆகிறது. அன்பின் நீரூற்றம் மறைந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன். இருக்கின்ற 4 மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மகனிடம், இப்போது இருப்பது 3வது மகனிடம். இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றது கடைசி மகனிடம் செல்ல. இப்போதிருந்தே வயதானவர்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு 2வது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது. முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டது. இப்போதும் இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்து விட்டு பெருங்கண்களோடு தட்டு தடுமாறி கொண்டு இருக்கின்றேன். கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணியை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்டவிடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை, மருமகளிடமும் சொல்வதில்லை. இன்னும் 4 நாட்களுக்கு தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்துக் கொண்டிருக்கின்றேன். கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை, வாடகை வீடுதான். 2 பேருக்கும் 2 மோட்டார் பைக்குகள் இருக்கிறது. நான் ஊருக்கும் போகும் போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள். அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது. என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டு போவேன். அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும் பொழுது கண்டுபிடித்து விடுவாள். வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டை பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள். அதில் அவருக்கு பிடித்தது பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள். இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்ட இதில் நிறைய வருத்தம் எனக்கு. 4 நாட்கள் கழிந்தது. பஸ்ஸில் போய் இறங்கினேன். எப்போதும் போல் எனக்கு முன்னந்து காத்திருந்தாள் என் கடைசி மருமகள். ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள். ஸ்கூட்டரில் பக்தி வாக்குமாக உட்கார வைத்துக் கொண்டாள். உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாமா உங்களுக்கு, அவ்வளவு பெரிய ஆளுங்களா என்னும் போதே அதெல்லாம் இல்லம்மா 2 பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்களை காப்பாத்திட்டு இருந்தீங்கப்பா, இருக்காதிங்கப்பா, பேசாம வாங்க என்று ரோஸ் மில் கடைக்கு போவதற்குள் சவர கடைக்கு தான் முதலில் அழைத்து சென்றாள். கண்ணாடி ஆனான் என்னாச்சு என்று கேட்டு முறைத்தாள். ஃபெயிலான மார்க்ஷீட்டை காட்டும் குழந்தையை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன். கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடியை மாற்ற அழைத்து சென்றாள். இதுக்குத்தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தாள் என்னிடம். பதிலில்லை. ஊர் உலகத்துல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டி போறது, அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது, இதே இவங்க வேலையா போச்சு. எல்லோருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள். துணியெல்லாம் சுத்தமா துவைச்சிருக்கீங்களே, நீங்க தானே துவைச்சிங்க, பொய் சொல்லாம சொல்லுங்கள் என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வதென்று தெரியாமல் பாதிப்பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன். அவளும் சிரித்து விட்டாள். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பயனிறைய நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து சொல்லும் போது லேசா மயக்கமாயிருக்குமா, சாஞ்சிக்கிட்டுமா என்று கேட்டேன். கொஞ்ச தூரம் தானேப்பா, போயிடலாம், பத்திரமா சாஞ்சிக்குங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன். உண்மையில் எனக்கு மயக்கமில்லை. நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது. அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன். இன்னும் ஒரு மாதத்திற்கு அவையின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள். எழுதியது யாரென்று தெரியவில்லை, கேட்டு பாருங்கள் கரைந்து போவீர்கள். வாழைத்தோப்புக்குள் வந்த வாழைத்தோப்புக்கள் உன்னை வாழைத்தோப்புக்குள் வந்து நுழைத்த காட்டு மரம் நான். எல்லா மரங்களும் ஏதோ ஒரு கனி கொடுக்க எதற்கும் உதவாத முள்மரம் நான். தாயும் நல்லவள் தான், தகப்பவனும் நல்லவன் தான். தரிகட்டு போனதென்னவோ நான், படிப்பும் வரவில்லை படித்தாலும் ஏறவில்லை. இங்கிலீஷ் டீச்சரின் இடிப்பை பார்க்க 2 மைல்கள் நடந்து பள்ளிக்கு போவேன். பிஞ்சிலே பழுத்ததே என்று 8 மிதிப்பார் என் அப்பா. 10 வயதில் திருட்டு, 12 வீடி, 13 சாராயம், 14 பாலான படம், 15 ஒண்டி வீட்டுக்காரி, 18 அடிதடி, 20 எத்தனையோ பெண்களின் விளையாட்டு. இன்னும் 2-3 முறை கருகலைப்பு வேறு. 8வது வெயிலுக்கு ஹெட்மாஸ்டர் வேலையா கிடைக்கும். மணல் ராதி ஊட்டினால் ஓடுக்கு 100 ரூபாய் தருவார்கள். வாங்கும் பணத்துக்கு குடியும் கூத்தியாலும் என எவன் சொல்லியும் திருந்தாமல் எச்ச பிழைப்பு பிழைக்க கைவேறி போனதென்று கால்கட்டு ஏற்பாடு செய்தனர். வேசிக்கு காசு வேணும், வருகிறவள் வேசிதானே. மூக்கு முட்ட தின்னவும் முந்தானை விரிக்கவும் 1 பவுனுடன் விவரம் தெரியாத ஒருத்தி விளக்கேற்ற வந்தாள். வயிற்றில் பசித்தாலும் வயிற்றுக்கு கீழ் பசித்தாலும் பக்கணையாய் பரிமாறினாள். தின்று கொழுத்தேனே தவிர மருந்துக்கும் திருந்தவில்லை. 3 பவுன் போட முட்டாளானால் இன்னும் 5 பவுன் வேண்டுமென்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைத்தேன். கறவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டியவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். சொந்தம் வீட்டுக்கு போகாமல் இருக்க மாமனராகிய மாமன் பசிக்கிறதென்று கைபிடிக்க தள்ளி போனால் சிரிக்கினவர். இருக்கும் சனி போதாதென்று இன்னொரு சனியா மசக்கை என்று சொல்லி மணிக்கொரு முறை வாந்தி. வயிற்றை காரணம் கட்டி வாய்க்கு ருசியாய் சமைப்பதில்லை. சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே அனுப்ப தெருவில் பார்த்தவரெல்லாம் சாபமிட்டு போவார்கள். கடைசி 3 மாதம் அப்பன் வீட்டுக்கு அவள் போக கருவேப்பிள்ளைக்காரி ஒருத்தி வாசனையாய் வந்து போனாள். தர்மாஸ்பத்திரியில் சேர்ந்துள்ளதாக தகவல் சொல்லி அனுப்ப 2 நாள் கழித்து எட்டி பார்த்தேன். கருகருவென என் நிறத்தில் பொட்டப்புள்ள. எவன் கேட்டான் இந்த மூதேவியை கள்ளிப்பால் கொடுப்பாயோ கழுத்தை திருப்புவாயோ? ஒத்தாயாக வருவதானால் 1 வாரத்தில் வந்துவிடு என்று சொல்லி திரும்பினேன். 6 மாதமாகியும் அவள் வரவில்லை. அரசாங்க மானியம் 5000 கிடைக்கும் என்று கையெழுத்துக்காக பார்க்க போனேன். கூலி வேலைக்கு போனவளை கூட்டி வர வேண்டி பக்கத்து வீட்டு பாப்பா ஓடி செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் அழுகுரல் கேட்டது. சகிக்க முடியாமல் சென்று தூக்கினேன். அதே அந்த பெண் குழந்தை. அடையாளம் தெரியவில்லை. கள்ளிப்பாலில் தப்பித்து வந்த அது என் கைகளில் சிக்கிக் கொண்டது. வந்த கோபத்திற்கு வீசி எறிய தோன்றியது. தூக்கிய நொடிமுதில் சிரித்து கொண்டே இருந்தது. என்னை போலவே கண்களில் மச்சம், என்னை போலவே சப்பை மூக்கு, என்னை போலவே ஆணாக பிறந்திருந்தால் இந்நேரம் இங்கிருக்க வேண்டியதில்லை. பல்லில்லா வாயில் பெருவிரலை திங்கிறது. கண்களை மட்டும் ஏன் சிமிட்டாமல் பார்க்கிறது? ஒரு கணம் விரல் எடுத்தால் உதைத்து கொண்டு அழுகிறது. 8 விரல் பிடித்து தொண்டை வரை வைக்கிறது. தூரத்தில் அவள் வருவது கண்டு தூரமாய் வைத்து விட்டேன். கையெழுத்து வாங்கி கொண்டு கடைசி பஸ்ஸுக்கு திரும்பி வருகின்றேன். முன் சீட்டில் இருந்த குழந்தை மூக்கை எட்டி பிடிக்க நெருக்கியும் விலகியும் நெடுநேரம் விளையாடி கொண்டிருந்தேன். ஏனோ அன்று தூக்கம் நெருங்கவில்லை. கனவு கூட கருப்பாக இருந்தது. வெளிச்சம் வரும் வரை காத்திருந்தேன். போட்ட கையெழுத்து பொருந்தவில்லை என்று பொய்த்தனத்தோடு இன்னொரு கையெழுத்து மீண்டும் சென்றேன். அதே கருப்பு, அதே செருப்பு, கண்ணின் மச்சம், சப்பை மூக்கு, பல்லில்லா வாயில் பெருவிரல் தீனி. ஒன்று மட்டும் புதிதாய் எனக்கும் கூட சிரிக்க வருகிறது. கடைசி பஸ். ஆனால் பேருந்தில் என் குழந்தையும் இல்லை. வீடு நோக்கி நடந்தேன். பாதி வழியில் கருவேப்பிள்ளைக்காரி கைவிடித்தால் உதறி நடந்தேன். தூக்கமில்லை. நெடுநேரம் பெருவிரல் ஈரம் பட்டதால் மென்மையாக இருந்தது. முகர்ந்து பார்த்தேன். விடிந்ததும் விடியாததுமாய் காய்ச்சல் என சொல்லி ஊருக்கு வரச் சொன்னேன். பல்கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன். பஸ் வந்ததும் லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை கொடு என்றேன். பல்லில்லாவாயில் பெருவிரல். இந்த முறை பெருவிரலை தாண்டி ஈரம் எங்கோ சென்று கொண்டிருந்தது. தினமும் என் மீது படுத்துக் கொண்டு பொக்கை வாயில் கடிப்பாள். அழுக்கில் இருந்து அவளை காப்பாற்ற நாளைக்கு நாளைந்து முறை குளிப்பேன். பான்பராக் வாசனைக்கு மூக்கை சொறிவாள் விட்டுவிட்டேன். சிகரெட் ஒரு முறை சுட்டுவிட்டது விட்டுவிட்டேன். சாராய வாசனைக்கு வாந்தி எடுத்தால் விட்டுவிட்டேன். ஒரு வயதானது உறவுகளெல்லாம் கூடி நின்று அத்தையை சொல்லு, மாமாவை சொல்லு, பாட்டியை சொல்லு, அம்மாவை சொல்லு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கும் ஆசையாக இருந்தது, அப்பா என்று சொல்லுமா என்று. முடி ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏதோ என்னை தடுத்தது. ஆனால் அவளை எதுவும் தடுக்கவில்லை. அவள் சொன்ன முதல் வார்த்தை, அப்பா அப்பா. அவளுக்கு எல்லாவற்றையும் விட்ட எனக்கு அப்பா என்ற அந்த வார்த்தைக்காக உயிரையும் கூட விடலாம் என்று தோன்றியது. அவள் வாயில் இருந்து வந்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் பிறந்தேன். இந்த சாக்கடையை அன்பாலேயே கழுவினால் அம்மா சொல்லி திருந்தவில்லை, அப்பா சொல்லி திருந்தவில்லை, ஆசான் சொல்லி திருந்தவில்லை, நண்பர்கள் சொல்லி திருந்தவில்லை, நாடு சொல்லியும் திருந்தவில்லை. முழுசாய் மூன்று வார்த்தை பேச வராத இந்த முகத்தை பார்த்து திருந்து விட்டேன். வளர்ந்தால் நானும் மனிதனாக வளர்ந்தேன். படித்தால் என்னையும் தடுப்பித்தால் திருமணம் செய்து வைத்தேன். இரண்டு குழந்தைகளுக்கு தாயானால் இரண்டு குழந்தைகளுமே பெரியவர்களாய் வளர்ந்து விட்டார்கள். நான் கூட தாத்தாவாகி விட்டேன். என்னை மனிதனாக்க எனக்காகவே மகளாய் பிறந்த அந்த தாய்க்காக காத்திருக்கிறது இந்த கடைசி மூச்சு. ஊரே ஒன்று கூடி உயிர் தண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எனக்கு தெரியாதா என்ன? யாருடைய பார்வைக்கு அப்புறம் பறக்கும் இந்த ஊரென்று வானத்தை பார்த்து காத்திருக்கின்றேன். வாசலில் ஏதோ சலசலப்பு. நிச்சயம் என் மகள்தான் இருக்கும். என் பெருவிரலை யாரோ தொடுகிறார்கள். அதோ அதே அவள்தான் மெல்ல சாய்ந்து என் முகத்தை பார்க்கிறாள். என்னை போலவே கண்களில் மச்சம், சப்பை மூக்கு, கருப்பு நிறம், நரைத்த தலைமுடி, தளர்ந்த கண்கள். என் கைகளை முகத்தில் புதைத்துக் கொண்டு அப்பா அப்பா என குமரி குமரி அழுகிறாள். அவள் எச்சில் என் பிறகு பெருவிரலில் பட உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்து அடங்கியது. தாயிடம் தப்பி வந்த மண்ணும் கல்லும் கூட மகளின் கைப்பட்டால் காந்த சிலையாகும். நெஞ்சை உருக்கிய இந்த நிகழ்வோடு அன்பால் கல்லையும் உருக்க முடியும் என்ற அற்புத கணங்களில் என் கண்களும் கரைந்துருகியது. அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, நற்சிந்தனைகள், நல்லெண்ணங்கள் நம்மை வாழ வைக்கட்டும், வார்த்தெடுக்கட்டும். மீண்டும் ஒரு முறை நற்சிந்தனையோடு உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். அடுத்த வாரமும் அற்புதமான சிந்தனை களத்தெளிவோடு. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: வைத்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Saïdarondre, Napade, Saïdarinde, Saïdarele, Padanette. சாசல் கார்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் .com. இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் மாறவில்லை என்பதை செம்மணி மனித புதைகுழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையையும் நீதியையும் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம், களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழி சென்ற ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப பிரதிநிதிகளிடமிருந்து மனுவை பெற்றுக்கொண்டதுடன் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை தேடும் முயற்சியில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையின் கடந்த கால வடுக்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதற்கான மிக கடுமையான நினைவூட்டலாகவே யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விளங்குகின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்தும் உண்மையை தேடியும் நீதிக்காக போராடியும் வருகின்றனர். களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும். அப்போதுதான் குடும்பங்கள் உண்மையை அறிந்து நீதியை பெற முடியும். செம்மணி மனித புதைகுழி தளத்துக்கு விஜயம் செய்தபோது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து மனுக்களை பெற்றுக்கொண்டோம். உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான அவர்களின் தேடலுக்கு தொடர்ச்சியான ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதி பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதல்களின் போது காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு துயர வரலாற்றை கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்படுதல்களின் அடையாளமாக விளங்கும் இப்பகுதியில் அண்மைய காலங்களில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பு மற்றும் தடயவியல் நிபுணர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வராட்சிகளில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் எலும்புக்கூடுகள், ஆடைகள், குழந்தைகளுக்கான பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் போன்ற சான்றுகளும் இப்புதைகுழிகளில் இருந்து வெளிக்கொணரப்பட்டு வருவது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. செம்மணி புதைகுழி தளத்துக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவரிடத்தினிடம் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை அறியும் உரிமை பல தசாப்தங்களாக மறுக்கப்பட்டு வருவதாகவும், உள்நாட்டு விசாரணை பொறிமுறைகள் மீது தங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் சர்வதேசத்தின் நேரடி தலையீடு அவசியம் என்றும், உண்மையான நீதியும் பொறுப்பு கூறலும் சர்வதேச விசாரணை மூலமே சாத்தியமாகும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை நேரில் கேட்டறிந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் இலங்கையில் மனிதுரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான முன்னெடுப்புகளுக்கும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 9 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்த ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது விவாதமும் இடம்பெற உள்ளது. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியத்தின் எழுத்து மூலமான இலங்கை குறித்த அறிக்கை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பொது விவாதத்துக்கு முகங்கொடுக்கும் வகையில் அரசாங்கம் இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேசத்தின் கடுமையான அவதானிப்புக்கு உட்பட்டுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் ஏனைய பொறுப்பு கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிகார அமைச்சு ஊடக விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான திகதியை உறுதி செய்வதற்கான பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஊடாக கையாள்வதற்கும்
பொறுப்பு குரல் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக புதிய நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் வெளிவிகார அமைச்சு மட்டத்தில் ஆழமான ஆலோசனை நடத்தப்பட்டது. கடந்த கால ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் அமர்வுகளில், குறிப்பாக மனிதுரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில், இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இலங்கையில் மனிதுரிமைகள் நிலவரம், பாதுகாப்புத்துறை முறைகேடுகள் மற்றும் சட்ட அமலாக்கங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து உயர்ஸ்தானிகரத்தினால் கடுமையான விமர்சனங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த கால வழக்குகளுக்கு நீதி வழங்குதல், சித்திரவதைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களில் உறுதியான பொறிமுறைகளை ஏற்படுத்த சர்வதேச நாடுகள் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வந்தன. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது அரசாங்கம் ஜெனிவா தளத்தில் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலேயே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேரனத்தமே நிகழும் ஆபத்துள்ளது என்று இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தின் நியமன சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு இலக்கிய விழாவில் நேற்று முன்தினம் கதைகளும் மாநிலங்களும் புனைவும் புனைவல்லாததுமான தெற்காசிய அரசியல் எனும் தலைப்பிலான அமர்வு சாவித்திரி ரொட்ரிகோவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். முன்னர் இருவரும் ஒன்றாக செயல்பட்ட காலத்திலும் சாதனைகளை செய்ய முடியாமல் பிரிந்து சென்றதாகவும், தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதனையும் சாதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது சமமான கூட்டிணைவாக கருத முடியாது என தெரிவித்த அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, தன்னை மீண்டும் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவும் சஜித் பிரேமதாசாவை தனக்கு கீழ் செயல்படும் ஒருவராக மாற்றோமே, இந்த சந்திப்புகள் இடம்பெறுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் சந்திப்புகளின் போது ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தல்களை வழங்குவதும் சஜித் பிரேமதாசா அவற்றை குறிப்பிடுத்துக் கொள்வது போன்ற தோற்றமே காணப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களில் பலர் வழக்குகள், விசாரணைகள் அல்லது குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.

பொறியியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து பேசி நடைபெறவுள்ள மகன சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோசன கூறியிருந்தார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இத்தகைய பொய்யான பிரச்சாரங்களை அரசாங்கம் மேற்கொள்வது வருத்தம் அளிக்கின்றது. கடந்த தேர்தலின் போது சட்டத்தண்ணிகளில் பெரும்பான்மையானோர் தனிப்பட்ட ரீதியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருந்த போதிலும் இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கம் ஒரு சுயாதீனமான அமைப்பாகவே எப்போதும் செயல்பட்டு தனது கௌரவத்தை பாதுகாத்து வந்துள்ளது. இவ்வாறான தொழில் சார் வல்லுநர்களையும் கௌரவமிக்க அமைப்புகளையும் இலக்கு வைத்து அரசாங்கம் பொய்களை பரப்புவது வேடிக்கையானது. பொய்களை கூறி ஆட்சியை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் மீண்டும் அதே பொய்கள் மூலமாகவே ஆட்சியை தக்க வைக்க முயல்கிறது. இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்க தலைவர் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தனிப்பட்ட தாக்குதலுக்கு எதிராகவும் நாட்டின் சுயாதீன அமைப்புகளின் கௌரவத்தை பாதுகாக்கவும் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாம் உறுதியாக நிற்கின்றோம் என்றார். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்றுள்ளது. முன்னர் முன்மொழியப்பட்ட அதிகளவிலான வரிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த 10% வரி விதிப்பானது கணிசமான சாதகமான மாற்றம் என்றும் இது ஏற்றுமதியாளர்களுக்கு நிச்சயத்தன்மையை வழங்கும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வரி விகிதம் காரணமாக பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் கம்போடியா போன்ற முக்கிய போட்டியாளர்களுடன் இலங்கை சமமான நிலையை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆடை கைத்தொழில் போன்ற துறை சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ள இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம், எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இது குறித்து தெளிவுபடுத்திய போதே நீதி அமைச்சர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே, அரசாங்கத்தின் 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, நாட்டில் நிலுவையில் உள்ள 11,00,000 வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பார்லமெண்டத்துக்கு யோசனையொன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் யோசனையொன்றையும் முன்வைத்துள்ளார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது ரணில் விக்ரமசிங்கம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை துயரம் தோய்ந்த கதைகளாகும். மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. ஆகவே அரசாங்கம் தனது மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வுகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வெளியக ஆலோசனைகள் தேவையில்லை என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி சசி தரூர் தெரிவித்துள்ளார். கொழும்பு இலக்கிய விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர், கொழும்பு தாஜ் சமுத்திர ஹோட்டலில் வைத்து வீரகேசரிக்கு விசேட செவியொன்றையும் வழங்கினார். குறித்த செவியின் போது நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்படுவதற்காக சமாதான பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள், புதிய அரசியலமைப்பு செயல்பாடுகள் உள்ளிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை வெற்றி பெற்றிருக்காத தற்போதைய சூழலில் உங்களது நீண்டகால அவதானிப்பின்படி புதிய அணுகுமுறை ஒன்றை கண்டறிவதற்கு யோசனையாக முன்வைக்க முடியுமா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரையில் இந்தியராகவோ அல்லது இந்திய அரசாங்கமோ இந்த விடயத்தினை ஆலோசனையை வழங்க முடியும் என்றல்ல. இலங்கை அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாந்திரப்பட்ட சூழ்நிலை தற்போது இல்லை. நாங்கள் இலங்கையின் இறையாண்மைக்கு மதிக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு வெளியாக ஆலோசனை அவசியம் இல்லை. இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான அல்லது தனியொரு குழு ரீதியாக விடயங்கள் கூறப்படுகின்ற போது அவ்விதமான சூழ்நிலைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
உணர்வுகளை மதிக்க வேண்டும். உரையாடல்கள், கூட்டுறவுகள், இருதரப்பு புரிந்துணர்வு ஆகியவைதான் இங்கு தீர்வாக உள்ளன.

இலங்கையின் வரலாற்றில் 80களில் 90களில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் நிகழ்ந்துள்ளது. இதனால் மிகச்சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது ஒரு துயரமான கதைகளாக மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. துரஷ்டவசமாக அவ்விதமான நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிவிட்டன. ஆனால் அவ்விதமான நிகழ்வுகள் மீள நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஜனநாயக ஆட்சிக்கு உட்பட்டவாறு அவை இடம்பெற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் ஆரோக்கியமான ஜனநாயக நிலைமையை காணப்படுகின்றது. குறிப்பாக பாராளுமன்ற ஜனநாயகம் உள்பட மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் முறைமையானது ஆரோக்கியமானதாகவே உள்ளது. இலங்கையில் வாழ்பவர்கள் தமிழர்களாக, சிங்களவர்களாக, இஸ்லாமியர்களாக இருக்கலாம். அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். அரசாங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வினை காண முடியும். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதுதான் அவசியமானது என்றார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஏதிசவினால் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த யுத்த காலத்தின் போது முற்றாக அழிவடைந்திருந்த களுவாஞ்சிக்குடி தமாலகம் இதுவரை காலமும் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்திருந்தது. இந்த பாலத்துக்குரிய நிலப்பரப்பு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து வந்திருந்த நிலையில் அது அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டு தற்போது 29.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக தபாலகம் அமைக்கப்பட்டு அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அக்ராயங்குளம் பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்திய போதே இந்த விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட முகண காவல்துறை பிரிவுக்குள்பட்ட புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று சனிக்கிழமை அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 250 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கைத்தொலைபேசி என்பன காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபருடன் இணைந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த மேலும் மூவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த சுமார் 1025 வாகனங்களை இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இவற்றில் 625 வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகின்றன என இலங்கை சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேமா சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹசீஸ் போதைப் பொருட்களை கடத்தி வர முயன்ற 27 வயதுடைய கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 201.89 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. காட்டு யானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்ததாக செட்டிக்குள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மவுனியா செட்டிக்குளம் காவல்துறை பிரிவின் ஆணவிழுந்தா பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடையவர் என்பது ஆரம்ப கட்ட காவல்துறை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 61 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த மாதத்தில் நேற்று வரையிலான தரவுகளின்படி மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக தென்மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மாவட்ட ரீதியில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிக அளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக விளங்குகின்றது. மேலும் மாத்தறை, கண்டி, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர்.
இந்த மாதத்தில் மட்டும் 26 மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நள்ளிரவு நிலவரப்படியான சராசரி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2300 தாண்டியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நுளம்பு பெருகும் இடங்களை அழித்தல், சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாது பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகளாவிய ஹெபடைட்ஸ் ஒழிப்பு அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஹெபடைடிஸ் ஒழிப்பு சாதனையாளர்கள் பட்டியலில் இலங்கையின் தேசிய பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் வைத்திய நிபுணர் சத்யாகேரத் இடம்பெற்றுள்ளார். உலக ஹெபடைடிஸ் தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட இப்பட்டியலில் விழிப்புணர்வு கொள்கை உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் சேவையாற்றிய உலகின் நால்வரில் ஒருவராக இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள குழுக்களிடையே ஹெபடைடிஸ் சி பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை அதிகரித்தமைக்காகவும் ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளும் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியமைக்காகவும் குறித்த வைத்தியருக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை உள்பட ஆன்மீக குழுக்களாக பயணிக்கும் யாத்திரிகளுக்கான இலவச விசா வழங்கும் முறைமை மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியரக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மலையகத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான மாத்தலை ரோஹிணி என அழைக்கப்படும் தவசி ஐயாத்துறை தனது 85 வயதில் நேற்று காலமானார். கம்பளையை பிறப்பிடமாக கொண்ட இவர் சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் கல்வி பயின்றதோடு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக தனது தந்தையின் வழியில் தோட்ட தொழிலாளி ஆனார். ஆனாலும் உழைக்கும் வர்த்தக விடுதலை சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்ட இவர் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஸ்தாபக தலைவர் வி கே வெள்ளியனின் பணிகளால் ஈர்க்கப்பட்டு தொழிற்சங்க பணிகளில் ஈடுபடல் ஆனார். இவரது தலைமைத்துவ ஆற்றலை கண்ட வி கே வெள்ளியன் தனக்கு பின்னால் சங்கத்தின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு இவரை வளர்த்தெடுத்தார். சங்கத்தின் மதி உரையரான சி பி வேலுப்பிள்ளையுடன் ஏற்பட்ட நெருக்கத்தால் ஓர் எழுத்தாளராகவும் தன்னை புடம் போட்டுக் கொண்டார். நீண்ட காலமாக வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்த நிலையில் 1977 மலையக மக்கள் தேர்தலில் பங்கு பெறும் வாய்ப்பு கிட்டிய போது 1977 பொது தேர்தலில் நுவரேலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதியில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டார். 1995-1999 காலப்பகுதியில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மயில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய மாகாண சபை உறுப்பினராகவும் இயக்கினார். பின்னாளில் ஐக்கிய தோட்ட தொழிலாளர் சங்கம், மலையக தொழிலாளர் முன்னணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் ஊடாக தனது தொழிற்சங்க பணிகளை தொடர்ந்தாலும் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்திருந்த சுமார் 30 பயணமே அவருக்கான அடையாளமாகின்றது. இதயத்தில் இணைந்த இரு மலர்கள் போன்ற தொடர் கதைகளை வார இதழ்களில் எழுதினாலும் மலையக மக்கள் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த போராளிகள் குறித்த இவரது ஆய்வின் நூலான உரிமை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் என்னும் நூலே இவரது எழுத்துலகின் மகுடமாவதோடு மலையக வரலாற்றிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் இந்திய செய்திக்கு பரிஸ் லாட்சப்பில் அமைந்திருக்கும் வி ஜி கேசன்கரி, கால்லேலு கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
2: Mélévigé Tordobrelaké VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolébissi Lakam Cyberontre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: மலியுத்தான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 1999 பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அந்த போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையில் கார்கில் போர் வெற்றி நாள் ஒவ்வொரு ஆண்டும் July 26 அனுஷ்டிக்கப்படுகிறது. மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கனடக அமைப்பினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். மேகதாது அணை மற்றும் காவேரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கனட யாக்ருதி வேதிகே, கனட ரக்ஷண வேதிகே உள்ளிட்ட கனட அமைப்பினர் கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர். இதன் எதிரொலியாக இன்று அதிகாலை முதல் பெங்களூரு செல்லும் அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தர்மபுரி மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு மறு உத்தரவு வரை பேருந்துகள் இயக்கப்படாது என காவல்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதுகுறித்து கடிதம் அனுப்பியிருந்ததாக எக்ஸலத்தில் அறிவித்தார். கரப்பான் பூச்சி எல்லா கட்சிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான 3 சுற்று பேச்சு வார்த்தைக்கு முன்பாக அந்த அறிவிப்பு வெளிவந்தது. கரப்பாம்பூச்சிகள் வெற்றி பெற்றன, எண்ணாயகம் வென்றது என்று கரப்பான் பூச்சி எழுதா கட்சி சமூக ஊடகத்தில் பதிவிட்டது. புதுடெல்லியின் பிரபல சுற்றுத்தலங்களில் ஒன்றான யந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 1 அவரை பதவி விலகச் சொல்லி மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க இந்திய அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கரப்பான் பூச்சி எழுதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். தேர்வு முறையில் சீர்திருத்தம் கோரி இந்த இளைஞர்கள் சுமார் 1 போராட்டம் நடத்தினர். கரப்பான் பூச்சி எழுதா கட்சியினர் அதை வழிநடத்தினர். அது அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சி அல்ல. இணையத்தில் கரப்பான் பூச்சி சின்னத்துடன் நையாண்டி பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் தேர்வு முறையால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் தளமாக அந்த இயக்கம் உருவெடுத்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர். ஆனால் இளைஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் இந்திய அரசாங்கத்தை மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்தது. பிரதமர் மோடியின் அரசு பெரும்பாலும் நெருக்கடிக்கு பதிலளிக்காது என்று பெயர் கொண்டிருப்பதால் கல்வி அமைச்சர் பதவி விலகியது பலருக்கும் பெரும் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. கல்வியை பாதியில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்வி சான்றுகளை கல்லூரி நிர்வாகம் திருப்பித் தர மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. மதுரை மற்றும் கோவை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது. பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸின் மகள் காந்திமதி, அவரது மகன் முகுந்தன் ஆகியோர் என்ஆர் காங்கிரஸில் விரைவாக இணைந்துள்ளார். இதற்கு முன்னோட்டமாக அவர்கள் இருவரும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமியை நேற்று சந்தித்து தின்னூறு பூசி வாழ்த்து பெற்றனர். கடலூர் ஓவேலி மலை தொடரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்வையிட பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி மலைத்தொடரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கு நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து மலைத்தொடரை அலங்கரித்துள்ளன. ஓவேலியின் கடைக்கோடி வனப்பகுதி விலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள மலைத்தொடரில் இந்த பூக்கள் பூத்துள்ளதால் அதை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா மோடி அரசு மீது தொடர்ச்சியான அழுத்தத்தை ஏற்படுத்திய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இது உண்மையின் வெற்றி. பிரதமர் மோடியின் பிடிவாதத்துக்கு கிடைத்த தோல்வி. இறுதியாக இந்திய மாணவர்களின் குரல் ஆணவம் பிடித்த அதிகாரத்தின் வாசலை அடைந்துள்ளது என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. 9 மாவட்டங்களில் சுமார் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் உள்ள 4 பிரதான ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் ஓடுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அருகிலுள்ள வடமருதூர் பிரதீப் குமார் அளித்த தகவலின் பேரில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் கோ செங்கட்டுவன் அங்கு கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து செங்கட்டுவன் கூறியது வடமருதூர் அந்தண்ட மருதூர் கிராம எல்லைக்குள்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது தனியாருக்கு சொந்தமான விளை நிலத்தில் விஷ்ணு சிற்பம் வழிபாட்டில் இல்லாமல் கிடத்தி வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் வைணவ ஆலயம் வழிபாட்டில் இருந்திருக்கிறது. கலைநயத்துடன் கூடிய இந்த அரிய சிற்பத்தை கிராம மக்கள் உரிய முறையில் பாதுகாத்து வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார் செங்கட்டுவன். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று நிலையில் சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ரூபாய் 1,604,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து ரூபாய் 11,300 விற்பனை ஆகின்றது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 240 விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டி எடுக்கும் காட்டுத்தீயால் இப்போது 270,000 அதிகமானோர் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். ஸ்பெயின் தலைநகர் மட்ரிட் வரலாறு காணாத மோசமான காட்டுத்தீயை சமாளிக்க திணறுகிறது. இன்னும் மோசமான காலம் நெருங்குவதாக ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே பிரான்சில் போர்டோ நகரை நெருங்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு படையினர் போராடுகின்றனர். நெருப்பு மேலும் பற்றி பெறவாமல் தடுக்க ராணுவத்தினர் ஆகாயத்திலிருந்து டன் கணக்கில் ரசாயனத்தை கொட்டத் தொடங்கியுள்ளனர். தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன்னப்போதையும் விட அதிகமாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடர் நிர்வாக ஆணையர் கூறியிருக்கிறார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 1,30,000 ஹெக்டேர் நிலம் காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 ஆண்டில் அங்கு ஆண்டுதோறும் காட்டுத்தீ சாம்பலாகிய நிலத்தில் அளவு சராசரியாக 1,00,000 ஹெக்டேர். இந்த முறை சேதம் அதையும் தாண்டுகிறது. பிரான்சில் இம்மாண்டு மட்டும் 98,000 ஹெக்டேர் நிலம் சாம்பலாகியுள்ளது. தென்சீன கடலில் வியட்நாமிய சரக்கு கப்பல் மூழ்கியதில் 23 பேரை காணவில்லை. கப்பலில் இருந்த 39 பேர் மீட்கப்பட்டதாக சீனாவின் சிசிடிவி தொலைக்காட்சி கூறியுள்ளது. நேற்று மாலை கப்பலில் இருந்த அபாய சமிஞ்சை விடுக்கப்பட்டதை சீன மீட்பு கப்பல் முதலில் பார்த்தது. 62 வியட்நாமியர்கள் பயணம் செய்த அந்த கப்பல் சற்றுக்குரிய ஸ்பாட்லே தீவுகள் வட்டாரத்தில் மூழ்கியது. 6 சீன கப்பல்களும் 1 ஹெலிகாப்டரும் 1 வியட்நாமிய கப்பலும் தேடு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. சீனா தென்சீன கடல் பாதை முழுவதையும் சொந்தம் கொண்டாடுகிறது. வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தைவான், மலேசியா, புரூனை ஆகியவையுமே சில பகுதிகளில் உரிமை கோருவதால் சர்ச்சை நிலவுகின்றது. ஸ்காட்லாந்தில் குடிநுழைவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. யுனைட் த கிளான்ஸ் எனும் முடியேற்றத்தை எதிர்க்கும் குழுவை கண்டித்து இனவாதத்தை எதிர்க்கும் ஸ்டாண்ட் அப் டு ரஷீஷியம் குழு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இரு குழுக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை காட்டுவதாக கூறப்படும் சில காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன. ஆனால் அந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பொது ஒழுங்கு சட்டத்தை மீறியதற்காகவும் ஆயுதங்களை ஏந்தியதற்காகவும் காவல்துறை 15 பேரை கைது செய்தது. அவர்கள் எந்த ஆர்ப்பாட்ட குழுவை சேர்ந்தவர்கள் என்பதை காவல்துறை வெளியிடவில்லை. குடியேற்றத்துக்கு எதிராக பிரிட்டன் முழுக்க வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ளன. தற்போது கிளாஸ்கோவில் காமன்வெல்த் போட்டிகள் நடக்கின்றன. இடையவாசிகளின் அபிமான பென்ஸ் குரங்கு குட்டி அதன் முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. பென்ஸை நேரில் காண ஜப்பானிய விலங்கு தோட்டத்தில் பலர் திரண்டனர். பென்ஸிற்கு 2500 அதிகமான பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகள் குவிந்ததாக விலங்கு தோட்டம் தெரிவித்தது. ஜப்பான் மட்டுமன்றி மற்ற நாடுகளில் இருந்தும் வாழ்த்து அட்டைகள் பெறப்பட்டதாக அது கூறியது. பன்ச்சின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுவர்கள் எங்கும் வாழ்த்து அட்டைகள் நிறைந்திருந்தன. பன்ச்சின் சாகசங்களை காட்டும் காணொளிகளும் திரையிடப்பட்டன. பன்ச் ஜப்பானின் இச்சிகாவா விலங்கு தோட்டத்தில் இருக்கிறது. தாயால் கைவிடப்பட்ட பன்ச் ஒரு பொம்மையுடன் சுற்றி திரியும் காட்சி இணையத்தில் பரவியது. பன்ச்சின் பரிதாப நிலையை கண்டு பலரும் அன்பை பொழிய தொடங்கினார். அமெரிக்கா 2 வாரங்களில் முதல் முறை ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் கூறவில்லை. ஈரானும் வளைகுடா நாட்டில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவின் 2 துறைமுகங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது ஏமனின் கவுதி கிளர்ச்சி குழுவினர் தாக்குதல் நடத்தினர். ஜிசான், யான்பு ஆகிய இடங்களில் உள்ள சவுதி அரேபியாவின் அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை தாக்கியதாக ஹவுதி குழு கூறியது. தாக்குதல்களின் காணொலிகளையும் ஹவுதி குழு வெளியிட்டது. ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் வளைகுடா வட்டாரத்தில் தயாரிக்கப்படும் எண்ணெயின் விநியோகத்தை பாதித்திருக்கிறது. போர் இப்போது வட்டாரத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவினால் வேறொரு எண்ணெய் விநியோக பாதையும் மூடப்படுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக உக்ரைன் அதிபர் யலன்சி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் 17 சுவிட்சர்லாந்தில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து கோர்மோஸ் நீரிணை அருகே 3 வணிகக் கப்பல்களின் மீது ஈரானிய படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை 80 ஈரானின் கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தியது. ஆகையால் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் தாக்குதல்கள் தீவிரம் அடைந்துள்ளன. ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் ஹஸ்மியன் கடலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக கண்டித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர் ஹாஜா கல்லாசுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நேற்று தீவிரமடைந்த மான்வழி தாக்குதல்களில் இரு தரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 உயிரிழந்தனர். H1B நுழைவு இசைவு கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 ட்ரம்ப் நிர்வாகம் உயர்த்தியதை அமெரிக்க உயர்நீதிமன்றம் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க அமெரிக்கா முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். 16 காயமடைந்தனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஜெர்மனிய தலைநகரில் சந்தேகத்துக்குரியவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜெர்மனிய நேரப்படி July 25 இரவு 10 சம்பவம் நடந்தது. மிலான் நடந்த தியர் கார்டன் பூங்கா அருகே அவசர மருத்துவ சேவை வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. காயமடைந்தவர்களுக்கு அங்கே முதலுதவி வழங்கப்பட்டது. பிறகு அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஏர்மனியில் ஓரின சேர்க்கையாளர்களின் வருடாந்திர நிகழ்ச்சி பெர்லின் பிரைட் ஐரோப்பாவில் இடம்பெறும் அத்தகைய நிகழ்ச்சிகளில் அதுவே ஆக பெரியது. பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் கூடுவார். ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்.

அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. சந்தேக நபருக்கு இஸ்லாமிய குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக காவல்துறை பேச்சாளர் கூறினார். அந்நபர் ஏற்கனவே பெர்லின் காவல்துறைக்கு அறிமுகமானவர் என்று தெரிய வருகிறது. நகர் முழுவதும் தேடல் நடவடிக்கை மும்முரமாக நடக்கிறது. சிரியாவில் இரண்டு பேருந்துகள் நேற்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 35 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் படுகாயம் அடைந்தனர். தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து நேர் எல் ஜவுரன் மாகாணத்தை இணைக்கும் பாலைவன நெடுஞ்சாலையில் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரை ஏற்றிச் சென்ற பேருந்தும் பொதுமக்கள் பயணித்த மற்றொரு பயணிகள் பேருந்தும் இந்த விபத்தில் சிக்கின. விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தெரியவில்லை. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சிரியா வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் சைபானி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் முன்னாள் ஊழல் ஒழிப்பு அதிகாரி தங்கம் கட்டிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 74 கிலோகிராம் தங்க கட்டிகளும் 19 மில்லியன் டாலர் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் இந்தோனேஷியாவின் தலைமை ஊழல் எதிர்ப்பு சட்ட அதிகாரியாக பணிபுரிந்த போது கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பல வீடுகளிலும் நிலங்களிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்ட பிறகு இம்மாதம் 11 தேதி அவர் பதவி விலகினார். அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. உள்ளூர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மற்றவர்கள் தம்மை சிக்கலில் மாட்டிவிட்டதாக அவர் கூறினார். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. முன்னதாக 2030 அந்த இலக்கு எட்டப்படும் என மலேசியா முன்னுரைத்துள்ளது. ஆனால் எதிர்பார்ப்பதை விட 2 முன்னதாகவே தடுப்பு மருந்து தயாரிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. பியூமோனியா, சீழ் படிவு, இரத்த தொற்று முதலியவற்றை குணப்படுத்த அந்த தடுப்பு மருந்து உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படும் தடுப்பு மருந்துகளை சார்ந்திருப்பதை குறைக்க மலேசியா கூறுகின்றது. 2022 மலேசியா தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக சுமார் 275 மில்லியன் டாலரை செலவிட்டது. மலேசியா தற்போது அமெரிக்கா, பெல்ஜியம், தென்கொரியா, ஜப்பான், பிரான்ஸ், தாய்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிடமிருந்து தடுப்பு மருந்துகளை வழங்குகின்றது. Drip.com நிறுவனத்துக்கு சீன 765 மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது. சீனாவின் ஆகப்பெரிய பயண நிறுவனமானது சந்தையில் அதற்கு இருந்த ஆதிக்கத்தை முறைகேடாக அது பயன்படுத்தியதாக சீனா குறிப்பிட்டது. ஜனவரி மாதம் சீனா Drip.com நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க தொடங்கியது. அதன் முடிவில் ஹோட்டல்கள், சேவை வழங்கும் நிறுவனங்களுடன் அது சில தனிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டதாகவும், அதற்கு போட்டியாக இருந்த இதர பயண நிறுவனங்களிடம் அவை கொண்டிருந்த ஒப்பந்தங்களை அது முறித்துக்கொள்ள செய்துள்ளதாகவும் அறியப்படுகிறது. சீன அரசாங்கத்தின் முடிவையும் அது விதித்துள்ள அபராதத்தையும் ஏற்றுக்கொள்வதாக Drip.com தெரிவித்தது. தனது செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இதை பார்ப்பதாக அது கூறியது. தென்கொரியாவில் மனைவியை விவாகரத்து செய்ய மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் ஒரு முதலாளி. எஸ்கே குழுமத்தின் தலைவர் சே டை வான் தமது முன்னாள் மனைவிக்கு 544 மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தென்கொரிய ஊடகம் இது நாட்டின் மிக முக்கியமான விவகாரத்து என்று கேலி செய்தது. இருவரும் பிரிந்து 10 மேல் ஆகிவிட்டது. இப்போதுதான் தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. திரு சே வேறொரு பெண்ணுடன் குழந்தைக்கு தந்தையான தகவல் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பிரிவு ஏற்பட்டது. எஸ்கே குழுமத்தின் ஒரு நிறுவனம் பகுதி மின்கடத்திகளை தயாரிக்கும் எஸ்கே ஹைனிக்ஸ் அண்மையில் எஸ்கே ஹைனிக்ஸ் அமெரிக்க பங்கு சந்தையில் பொதுமக்களுக்காக பங்குகளை விற்க தொடங்கியதில் சாதனை படைத்தது. அதை அடுத்து திரு சேயின் சொத்து மதிப்பும் பல மடங்கு அதிகரித்தது. தீர்ப்பால் பலர் பாதிக்கப்பட்டதாக கூறிய திரு சே அதற்கு மன்னிப்பும் கேட்டுள்ளார். நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் பிரிந்த சகோதரர் என தெரிய வந்துள்ளது. வேலை இடத்தில் நெருங்கிய நண்பர்களாக பழகிய தேவ் கிரீன், ஆண்ட்ரியா அர்மஸ்தோன் இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. இருவரும் ஒரே இடத்தில் வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் அதிக நேரம் ஒன்றாக பொழுதே போக்கினர். 2 நட்பு மலர்ந்தது. ஒரு நாள் தொலைபேசி உரையாடலில் தேவ் தம்மை பற்றிய ஒரு உண்மையை ஆண்ட்ரியாவிடம் கூறினார். தேவ் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்றும் அவருக்கு வேறு பெயர் இருக்கிறது என்றும் ஆண்ட்ரியா தெரிந்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தமது தாயை தொடர்பு கொண்டார். தாம் பிறப்பதற்கு முன்னர் தமது சகோதரர் ஒருவர் தத்து கொடுக்கப்பட்ட தாய் தாய் முன்னமே கூறியிருந்ததை மறு உறுதிப்படுத்தி கொண்டார். பிள்ளை இல்லாத தம்பதிக்கு மகனை கொடுத்துவிட்டு தாம் பதவிப்பதாய் தாயார் கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக தமது குடும்பம் தேடிக்கொண்டிருந்த சகோதரர் தேவ்
என்ற உண்மை அனைவருக்கும் தெரிய வந்தது. தம்மை ஈன்ற தாயின் வீட்டை தாண்டி பல முறை வேலைக்காக வாகனத்தில் சென்றிருக்கிறார். ஆனால் இம்முறை அவர் சென்றபோது ஒருவித மகிழ்ச்சியும் படபடப்பும் இருந்தது. 30 ஆண்டுக்கு முன்னர் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்த போது அனைவரது கண்களிலும் ஆனந்த கண்ணீர். இப்போது உடன் பிறந்தோர் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்கின்றனர். கூகுள் மேப் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய இமர்சிவ் நவிகேஷன் வழிகாட்டு வசதி மற்றும் வேக கணிப்பான அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு மேலும் துல்லியமான வழிகாட்டுதலையும் பாதுகாப்பான வாகன ஓட்ட அனுபவத்தையும் வழங்கும் நோக்கில் இந்த புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய AI வழிகாட்டி வசதி மூலம் வீதிகளின் மேம்பட்ட காட்சிகள், தெளிவான வரைபடங்கள் மற்றும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சாரதிகள் தங்களது பயணத்தை முன்கூட்டி எளிதாக திட்டமிட முடியும். அதே நேரம் கூகுள் மேப்ஸில் இணைக்கப்பட்டுள்ள புதிய ஸ்பீடோமீட்டர் வசதி வாகனத்தின் வேகத்தை செயலியிலேயே நேரடியாக காட்டும். குறிப்பாக டிஜிட்டல் வேக காட்டி இல்லாத வாகனங்களை பயன்படுத்தும் சாரதிகளுக்கு இந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72வது வயதில் காலமானார். நாரியன்பட்டியிலுள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் காலமானார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றி அவர் 1996 முதல் 1998 வரைக்கும் பின்னர் 2011 முதல் 2012 வரை இலங்கை கிரிக்கெட் தலைவராக பதவி வகித்தார். அவரது பதவிக்காலத்தில் இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாகம், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன. ஜிம்பாவேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் முதல் முறையாக T20 தொடரை வென்றுள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான 1-0 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் பணி அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட 1-0 தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த தொடர் வருகிற August 5 முதல் தொடங்குகின்றது. எஸ்டோரில் ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்சின் லுகாவேன் டர்டரி ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீடு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.40%, இந்திய பெறுமதியில் 109.79%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 96.53%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.84%, இந்திய பெறுமதியில் 117.96%, ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97%, இந்திய பெறுமதியில் 128.61%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50%, இந்திய பெறுமதியில் 68.48%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரிசுரியூகையில் அமைந்துள்ள வீடி கேஷன்கரி, காலியே கொண்டசில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS பினான்ஸ் EMPS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சுபிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: പൊന്നാങ്കാണി വല്ലേര കുറിഞ്ച പാക്ക മാട്ടിങ്ക മരക്കറിയ பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Saïdarondre Napade Saïdarinde Saïdarele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொன்னிப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டிகை ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இணைத்து அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 1 9 5 1 47 47 71. ஐபருடாக 0033 650 07 74 27. வாட்ஸ்அப்புடாக 0033 689 86 55 29. அந்த வயலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி, நான் யோகினி குமராஜா இருக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் அம்மா. நன்றி.
1: நன்றி. இன்று 4வது நாளா கொண்டாடுவீங்க, பிறந்த நாளை கொண்டாடுவீங்க ராஜா அவர்களே. நாங்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு
0: நிகழ்ச்சியில்
1: கலந்து போனீங்கள். இருந்து 10-11 வந்து உறவுகள்.
0: அப்ப அந்த பேப்பர் எங்கே போனது?
1: முக்கியமாய் எனக்கு நடக்குது.
0: வளமையாக இருக்கிறது அந்த ஸ்பான்சர் பேப்பர் இல்லை, அதனால
1: தெரியவில்லை.
0: நன்றி. அவர் யோகேஸ்வரி அம்மா கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். அந்த வகையிலே இங்கு இன்று 4வது நாளாகவும் எங்கள் டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர் எங்களுடைய மூத்த கலைஞர் அன்பு அண்ணா ராஜா அண்ணாவின் 70வது அகவையை முன்னிட்டு இன்றைய நாளிலும் அனுசரி நிகழ்ச்சியை வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் மற்றும் கேசவன் இந்திரா கோம் ஓனர் தவீந்திரம் சோனசி கோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா யாழ் களஞ்ச ஓனர் சுதன் துர்கா ஸ்டோர்ஸ் ஓனர் துளசி துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் யோகலிங்கம் இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம் பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் இவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு இன்றைய வானொலி நிகழ்ச்சி நிறுத்தும் வானொலிக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த வகையிலே பைபருடாக வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சோபிதா போண்டிரேந்து விபி. நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் நகரவனை வேண்டிக் கொண்டு இன்றும் ராஜாண்ணாவின் 70வது பிறந்த நாளை நான் நினைக்கிறேன் கனடா வான்குவர் சுற்றாலம் குணம் அவருடைய குடும்பத்தினர் என்ன
0: ஆமாம் குடும்பத்தினர் குடும்பத்தினர் இல்ல அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள்
1: வந்திருக்கேன் ராஜா அண்ணாவுக்கு வாழ்த்துக்களும் குற்றாலம் குணம் அவர்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அந்த பாடலை கருத்து.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் விபி அவர்கள் இணைந்து பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். அந்த பாடலையும் நாம் கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழலி. தமிழலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: பிரான்ஸ்ல இருந்து தேவி தர்ராஜ் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பார்த்த மாதிரி இருக்கிறீங்களா?
0: ஆமா.
1: நன்றி. இன்றும் எங்கள் ராஜா நாவின் கொண்டாட்டம், நாலாவது திருமணமாகி மூன்றாம் சடங்கு, ரெண்டாம் சடங்கு, மூன்றாம் சடங்கு, நாலாம் சடங்கு என்று சொல்லி அந்த சடங்குகள் அப்படியே நீடிச்சு கொண்டு போகும்.
0: 16 சடங்கு மட்டும் மிரட்டுக்கும்.
1: 6 சடங்கு, 7 சடங்கு, 8 சடங்கு மிரட்டுக்கும்.
0: அதான் 16 சடங்கு வரை வர வேணும்.
1: 16 சடங்கு வரை மிரட்டுக்கும். சந்தோஷம், அது ஒரு உண்மையா ஒரு வார்த்தைக்க ஒரு குதூகலமா இருக்கும், மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். காலையில எனக்கு கிடைக்கல, நான் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அப்பதான் அங்க சென்றுட்டு திரும்பி வரும்போதுதான் எங்கள் நேராகிய கலராணியக்க கண்டேன். கண்டா அப்பதான் சொன்னா இன்னைக்கு அனுசரணையா ராஜாண்ணாக்கு இன்றும் வருகுது. அப்ப சந்தோஷமா இருந்தது, சரி இப்பதான் வந்தோம், அப்ப சரி வருது.
0: எனக்கும் நானும் காலமா தேவாலயத்துக்கு சென்றதுதான், நீங்க வர வேணும். அப்ப வந்தபடியா நானும் கேட்க முடியல. எங்க பார்த்து நான் ஒரு பேப்பர் மில்ல செலவுல ஃபேன் போட்டது காத்துக்கு எங்கேன்னு பறந்து போனதும் தெரியல.
1: பாட்டு நிகழ்ச்சி சுவிஸ் நேரத்து சுவிஸ் நேரத்துல பாட்டு இருக்கிறவங்க கனடாவில இருந்து எல்லோரும் வந்து பாடுவார்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்ப கேட்க தயாராக இருக்கும்.
0: இரவு சுவிஸ் நேரத்திலயா?
1: இரவுக்கு இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: எல்லாரும் கேட்க ஆசையா காவல் இருக்கிறோம். கனடா நாட்டிலிருந்து ராஜாண்ணாவின் அன்புக்கும் பாசத்துக்கும் உரித்தாகிய உறவுகள், நீங்கள் இப்ப வாயிச்சிருந்தீங்க 10 உறவுகள், அனைத்தும் ராஜாண்ணாவின் பிறந்த தினத்தை இன்று வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த எல்லோரும் வாழ்த்த சந்தர்ப்பம் தந்த 10 உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் ராஜாண்ணா நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் காந்த குரலோடு எப்பவும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று

0: நான் வணங்கும் நாமலாட்சி அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு வேலன் படத்திலிருந்து வானம் வாழ்த்த அந்த பாட்டை கேக்குறேன்.
1: நீங்களும் வந்து பாடுங்களேன். உங்களுக்கு குரலால ராஜா நவை வாழ்த்தி விடுங்கள்.
0: நீங்களும் கேட்க தயாராயிருங்க.
1: நிச்சயமா, ஓகே, கேட்க
0: தயாராங்க.
1: அப்படி எல்லாம் சொல்லுங்க. எல்லோருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது, அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். என்ன
0: இந்த பாட்டை தாங்கும், இதை வானம் வாழ்த்தும் போல ராஜானா எல்லாச்சும் அங்கலம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன் சுபி.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் தேவி தர்ராஜ் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:59 இந்த வேளையிலே காத்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சுபிதா.
0: வணக்கம் பத்மா அக்கா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன் சுபிதா. ரெண்டு நாளா நான் வீட்டுல இல்லையம்மா, ரேடியோ கேட்கவே முடியல. இன்னைக்கும் காலையில பூசையை போயிட்டு மகள் வீட்டை போயிட்டு இப்பதான் வந்து போட்டு ராஜ் வாத்தி கொண்டிருந்தா. இன்னைக்கும் ராஜா நாடு பிறந்த நாள் போகுதா?
0: ஆமா, இன்னைக்கு 4வது நாளாக பிறந்தநாள் போய் கொண்டிருக்கிறது. கனடா குழுவினர் எடுத்து வந்திருக்கிறார்கள்.
1: சரி, அந்த குழுவினருக்கு நன்றி சொல்லி கொண்டு, ராஜா அண்ணா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, 1998 இருந்து வரையும் எனது நண்பன் தான். அவர் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் மனைவி பிள்ளைகள் எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன் சுபிதா. அவருக்கு பிறந்த நாள் வந்து வீட்டுக்கு அடிச்சு அவங்க திரும்பி இல்லை போல இருக்கு. அவருக்கு விஷ் பண்ணிட்டேன், விஷ் பண்ணி இருந்தேன். மற்றது என்ன பாடல் என்று சொன்னா என்ன பாடல் கேட்கலாம்னு எனக்கு தெரியாது. அவருக்கு விருப்பம் பாடல் போட்டு டைமிட்டு கதை சொப்பிட்டா
0: சொல்லுங்க.
1: பாவாடை தாவணி போட்டு விடுங்க, அவருக்கு அது விருப்பம்.
0: பாவாடை தாவணி என்ற பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள்?
1: நான் ஆசைப்படல, ராஜா எனக்கு அந்த பாட்டு விருப்பம், எனக்கும் விருப்பம். அம்மா எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும், பழைய பாட்டு தானே. அந்த பாட்டை போடுவோமே. எனக்கு டக்குண்டு என்ன பாடல் கேட்கலன்னு தெரியாம நான் இப்ப 4 மணிக்கு திருப்பி வாங்க வேணும்.
0: மகிழ்ச்சியுடன்
1: ஏற்கனவே வீட்டுல இப்ப தியேட்டர்ல போயிட்டு பாத்துட்டு வருவோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே அம்மா, கொஞ்சம் நல்லா போட்டு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, அதுக்கு வருவோம். நானே வரும் வலிக்கிறோம். ஓகே
0: ஓகே, நன்றி.
1: பாருங்க அது சூப்பரா இருக்கு.
0: அப்படியா? சரி, பார்ப்போம். நன்றி
1: நன்றி சுபிதா,
0: நன்றி, வணக்கம். அவர் பத்மாசிரி ஸ்கந்தராஜ் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

ஒலிசா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது பாடுவோம். விடுமுறை விருப்பம் விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுவைமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். 23ஆம் தேதி அன்று வந்த 70வது பிறந்த நாளை இன்று ராஜா அண்ணாவின் பிறந்த நாளை 4வது நாளாகவும் அனுசரணை நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அனுசரணை நிகழ்ச்சியை வாழ்க்கை எடுத்து வந்திருக்கிறார்கள் கனடா வாழ் குழுமத்தினர்.

0: சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜே அண்ட் பிரதர்ஸ் ஓனர் மற்றும் கேசவன், மன்னிக்கவும் பிரதர்ஸ் அண்ட் ஓனர் கேசவன் மற்றும் இந்திரா கோம் ஓனர் தவேந்திரம், சோனசி கோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா, யாழ் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் யோகலிங்கம், இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம், இவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 65.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
4: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10, லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 1 51 15 82 03, அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலிக்கு வருகின்றது.

பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 23ஆம் தேதி அன்று வந்த ராஜ் அண்ணாவின் 70வது பிறந்த நாளை இன்று 4வது நாளாகவும் மாநிலைக்கு எடுத்து வருகிறார்.

0: மனுசன்னை நிகழ்ச்சியாக வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜியான் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், சோனசி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா, யாழ் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர்ஸ் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் ஜோகலிங்கம் இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ராஜண்ணா இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்த்திக் கொண்டு
1: ஆட்டம் தானே வரும் கேட்கும் இசை விருந்தாளமிடும்
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் கணேசண்ணாவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கணேசண்ணா.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: மிகவும் நலமா இருக்கிறோம். ரெண்டாவது நாள் நாலாவது சடங்கு நான் போய்கொண்டிருக்கு தானே, அதில் நேர்கள் உங்கள் கனடா நேர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அதை எடுத்து வந்ததுக்கு மிகவும் நன்றி கூறிக்கொண்டு ராஜாக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு நான் பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். வேட்டியாடு விளையாடு, அது நல்ல நல்ல கருத்தான பாட்டு, அதை கேட்டு பாருங்க. நல்ல கருத்து இருக்கு, நல்ல பாட்டு, அந்த பாட்டு பாருங்க.
0: ஓகே, உங்களுடைய பாடலை கேட்போம் கணேசன்னா, மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் கணேஷ் அவர்கள் ஜெர்மன்ல இருந்து பாடலை அனுப்பியிருக்கிறார். அவருடைய பாடலை கேட்போம்.

0: ஒலிதா அந்த பாடலை பாடியிருந்தார் கணேஷ் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிலை காலை நேரம் சரியாக 3:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நெற்றிக்காக காத்திருக்கும் அடுத்த என்பவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுதா, ஜெர்மலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம் சொல்லுதா, நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி, பிறந்தநாளை சொல்லுவோம். 23/7/2026 வந்த 76 பிறந்த நாளை கொண்டாடிய ராஜா அண்ணா, இன்றும் 26/7/2026 ராஜா அண்ணா 70வது பிறந்த நாளை டிஐடி வானொலிக்கு எடுத்து வந்த கனடா நேர்கள் விஜி, கேசவன், தாமோதரம், பவா, சுதன், அங்கே கன்னி, துளசி, ஜோதிலிங்கம், பாடகர் அமுதலிங்கம், பாடகர் செந்தூரன், குணமன்ன, 11 நேர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு டிஐடி வானொலியில் அன்பு தொடக்கம் இன்று வரையும் அறிவிப்பாளராக ராஜா அண்ணா, 100 ஆண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ வேண்டும், அன்னையின் அருளும் ஆசியும் கிடைத்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் வேண்டிக் கொண்டு அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா ராஜா அன்னைக்கு இந்த பாடலை தற்பம் சொல்லிதான்.
0: சரி பாடுங்கள்.
1: அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா, அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வாரம் தந்தை அல்லவா, ஆடுநாள் பாடுநாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள், ஆடுநாள் பாடுநாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள், அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா, சேவை செய்த காற்றே பேசாயோ, சீமங்கள் லாபங்கள் யாதோ,

0: இரண்டு கரையும் கவிதைகள் தனித்தகாதம் வளர்த்த இடங்களே இளமை நினைவை இசைக்கும் தெருக்கள் அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா காவல் செய்த கோட்டை காணாயோ கண்களில் சீதனம் தானோ கள்ளி நின்ற காட்டில் முல்லைகளே காரணமாகனும் தேனோ விரியும் பூக்கள் பானங்கள் விசிறியாகும் நாணல்கள் மரத்தின் வேரும் மகிழ்ச்சி படுக்கவே பழைய சோகம் இனியும் இல்லை அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா ஆடுநாள் பாடுநாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் ஆடுநாள் பாடுநாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா. நன்றி வணக்கம் சோதா.
1: நன்றி வணக்கம். நன்றி. அவர் புங்கையூர் ராஜா பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் சச்சி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சச்சி அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள் பைபரூடாக. வணக்கம்.
2: வணக்கம் சிசிலிருந்து அருள் சச்சி.
1: ஆமாம் வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். உங்கள் சுகங்கள்?
1: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி.
2: ஓம் இன்று அனுசரணை தரும் கனடா குடும்பத்தினருக்கும் அனைத்து டிஆர்டி உள்ளங்களுக்கும் எனது உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும்.
1: நன்றி.
2: எனது பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறான்.
1: சொல்லுங்க.
2: ஓம் பாடல் எழுதியும் பெற்றிருக்கிறேன். என்ன பாட்டு என்று?
1: யாரந்த நிலவு. யாரந்த நிலவு என்ற பாடல். சரி, உங்களோட பாடலை கேட்போம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் சச்சி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: காலைகளை.
1: அவளுடைய பாடல் இடையிலே என்ன தெரியவில்லை, அவருடைய பாடல் இடைநிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த பாடலை கேட்போம். இதுவும் அப்படி என்று சொன்னால் முழுமையாக அந்த பாடலை ஒளிபரப்ப முடியாது. பார்ப்போம், கேட்போம்.

0: சக்தி அவருடைய பாடல் நீங்கள் அனுப்பிய விதத்தில் ஏதோ தவறு இருக்கிறது, ஆகவே நீங்கள் மீண்டும் அனுப்பினால் அந்த பாடலை நான் இன்னொரு தடவை நான் ஒளிபரப்புவேன். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கதைக்கிறேன்.
0: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓமம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம், நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நேற்று அபிய பார்த்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி. நல்லபடியாக சென்று விட்டீர்களா?
1: ஓம் அண்டி, ஓமாம்.
0: ஓகே, சந்தோஷம் செல்லம். உங்களை நாங்கள் நேற்று பார்த்தது. அந்த வயலே ராஜா மாமாவுக்கு நல்ல ஒரு பாடலையும் பாடியிருந்தீர்கள் வாழ்த்து சொல்லி. வாழ்த்துக்கள், நல்ல அருமையாக இருந்தது.
1: எனக்கும் சரியான சந்தோஷம், எனக்கும் அம்மாக்கும் உங்களை எல்லாரையும் பார்க்கும் போது சரியான சந்தோஷம். உண்மையிலேயே உண்மையில அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று.
0: ஆமா ஆமா, எல்லோரையும் சந்திக்க வைத்தது
1: என்ன.
0: சரி, இன்னொரு தடவை நாம் மீண்டும் சந்தித்துக் கொள்ளுவோம்.
1: நிச்சயமா, நிச்சயம்.
0: நல்லது. இந்த பாடல் ஒன்று அனுப்பி இருக்கிறீங்க செல்லம், செண்பகமே செண்பகமே என்ற பாடல் தானே?
1: மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாசமான ராஜா மாமாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் எப்போதும் தேக ஆரோக்கியத்துடனும் மனம் நிறைந்த சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்து ராஜா மாமாவை சென்றடையும். வாழ்த்துக்கள் செல்லம், உங்கள் பாடலை கேட்போம்.
1: ஓம் அடியோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் எங்கள் அபி பாடிய பாடலை கேட்போம்.

0: வனிதா அந்த பாடலை பாடியிருந்தார் எங்கள் அபிவரத்தன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல அழகாக அந்த பாடலை பாடியிருந்த எங்கள் அபி குட்டிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்பு அடுத்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரை இணைத்துக் கொள்வேன்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
3: 7 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுக்கிறேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
1: பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: அதிகாரியாக 3:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம்.
1: பாடுவோர் பாடினார்
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மகேந்திரன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீர்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓம், நான் நலமாக இருக்கின்றேன். இன்று எமது ராஜா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடு கனடாவில் இருந்து 11 உறவுகள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி என்று எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பாடல் அனுப்பியிருக்கிறேன் ராஜாவுக்காகத்தான். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: ஓகே, உங்கள் பாடலை கேட்போம்.
2: நன்றி.
0: அவர் மகேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

பாடுகிறோம் 23 ஜூலை 2026.

0: வேண்டும்.
1: நேரம் சரியாக 3:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.
2: வணக்கம் சோவிதா, நான் பிரான்ஸ்ல இருந்து அலோசியஸ்.
1: வணக்கம் அலோசியஸ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: நல்ல சுகமா இருக்கும் சார். நீங்கள் கலையத்தில் நலமா இருக்கீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: இந்த பிறந்த நாளை கொண்டாட 23rd அவருடைய பிறந்த நாள். இன்று விவசாயியாக டிஆர்டி விவசாயியாக கொண்டாடுகின்ற இந்த நாளை மகள்வோடு இனிய பிறந்த நூறு காலம் வாழ்க வாழ்க என ராஜா அண்ணனை வாழ்த்தி கொண்டு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எனது வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சகோதரி, நான் 2 பாடல்கள் அனுப்பினேன், அது 1 பாடலை நீங்கள் ஒளிபரப்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். அவர் அலோசியஸ் அவர்களுடைய பாடலை கேட்போம். அவர் 2 பாடல்கள் அனுப்பியிருந்தார். அந்த பாடலில் 1 பாடலை மட்டும்தான் ஒளிபரப்ப முடியும். ஆகவே இந்த பாடலை கேட்போம்.

0: அந்த பாடல் ஒலிபரம் முதல் சச்சி அவர்களுடைய பாடலும் அப்படித்தான் வந்தது. ஆனால் ஸ்முல்ல பாடல்களுடைய பாடல் தான் ஒலிபரப்பக்கூடியதாக இருக்கிறது. இதில் சின்ன தவறு இருக்கிறது, அது சரிப்படுத்தி பார்ப்போம். ஆனால் பொறுத்திருங்கள் அலோசியஸ் அவர்களே, உங்கள் பாடலும் ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது. அதே போல் அவர் சச்சி அவருடைய பாடலும் ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது, பார்ப்போம். அந்த மாதிரிலே இப்பொழுது பைபிளுடாக கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜெர்மலந்து டாமண்டன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: முதல்ல ராதாண்ணைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாடின எல்லோருக்கும் பாடல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடல் ஒன்று அனுப்பியிருக்கீங்க.
0: நீங்களும் ஸ்மூல் இது இதில் தான் அனுப்பியிருக்கிறீர்கள், என்ன பாடி அனுப்பியிருக்கிறீர்கள். உங்கள் பாடலும் அப்படி வருகிறதோ தெரியவில்லை, இன்று ஏதோ குழப்பமாக இருக்கிறது. அதாவது அந்த ஸ்மூலை தவிர மத்திய இணைப்பில் வருகிற பாடல் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. பார்ப்போம் உங்கள் பாடல் ஒலிபரப்ப முடிகிறதா என்று.
1: இல்லாட்டி நான் அனுப்பிவிடுறேன்.
0: அப்படி அனுப்பினாலும் பார்ப்போம். இப்பொழுது அந்த வெறுகிறது பாடல் சிலவில் இடையில நிற்குமோ தெரியவில்லை, கேட்போமா?
1: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி.

0: இப்பொழுது டேமண்டன் அவருடைய பாடல் கூட ஒளிபரப்ப முடியாமல் இருக்கிறது. ஏதோ நான் நினைக்கிறேன் அந்த அனுப்புகிற ஒளிப்பதிவில் ஏதாவது தவறி இருக்காது. மூன்று பேருடைய சச்சி அவர்கள் மற்றும் அலோசியஸ் அவருடைய பாடல் இப்பொழுது டேமண்டன் அவருடைய பாடல் ஒளிபரப்ப முடியாமல் இருக்கிறது. அதற்காக நான் மனமறந்து கொள்கிறேன். நீங்கள் வேறு பாடல் ஸ்முல்லா பாடியிருந்த பாடல்கள் யாராவது நீங்கள் பாடியிருந்தால் அனுப்பலாம். ஸ்கந்தா அவர்களும் பாடல் ஒன்றை அனுப்பியிருக்கிறீர்கள். நீங்கள் இணைப்பில் இணைந்து கொண்டால் அந்த பாடலை நான் உங்களுக்கு ஒளிபரப்ப தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் இன்று பிறந்தநாளை 70வது பிறந்தநாளை இன்று 4வது நாளாகவும் நாங்கள் 70வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் ராஜா அண்ணாவுடைய பிறந்த நாளை இன்று வானொலியூடாக அனுசரணை எடுத்து வருகின்றார்கள் லண்டன் வாழ் குழுவினர். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொளம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18

0: 76 34 78 அல்லது சைபர் 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: நேரம் சரியாக 3:55. அந்த வகையிலே உதயன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். அவரும் இஸ்முல்லா தான் பாடல், அஸ்முல்லா பாடலை அனுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய பாடலை கேட்போம். வணக்கம் உதயன் அவர்கள்.
2: வணக்கம் சோதர சோபிதா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: அதே நேரம் ராஜானா நோய் நொடியின்றி இந்த வையகம் உள்ளபடி அவர் வாழ மனதார வாழ்த்தி கொண்டு இதை வானொலி கடத்து வந்த இன்றைய நாள் இன்றைய நிகழ்ச்சிகளை வன்குவர் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி ராஜானந்த பிறந்தநாள் ஒரு பாட்டு வச்சிருக்கிறது. அது நான் ஏற்றி எழுதி பாடின பாட்டு. இப்ப 2-3 தடவை அந்த பாட்டு வந்துட்டது. இந்த முறை அவருக்கு ஒரு பாட்டு பாடலாம்னுச்சுன்னா நான் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாம போயிட்டு இருந்தாக்கி. அப்ப அடுத்த அவர் அது பிறந்த நாளுக்கு கட்டாயம் புதுசா ஒரு பாட்டு ஒன்று எழுதி பாடணும். அப்ப இந்த பாடல் பொது பெரும்பாலும் நீங்கள் கேட்ட பாடலாம். ராஜா அண்ணாக்காக இந்த பாடலை கேட்டிருந்தேன்.
1: ஓகே ஓகே, அந்த பாடலை கேட்போம். நேரமும் நெருங்கி விட்டது. நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம். அந்த வகையிலே உதயனுடைய பாடலை கேட்போம். அண்டன் அவர்கள் ஏர்மலை பாடலை அனுப்பியிருக்க, மீண்டும் நீங்கள் அதே வரிசையில் அந்த பாடலைத்தான் நீங்கள் ஒளிப்பதிவு செய்த பாடலைத்தான் அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த பாடல் இன்று ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது, அதுக்காக நான் மனமருந்தி கொள்கிறேன். ஸ்முல்லில் பாடியவர்களுடைய பாடலைத்தான் ஒலிபரப்பி கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை இப்பொழுது உதயன் அவர்களும் ஸ்முல்லில் பாடினதை தான் அனுப்பியிருக்கிறார். அவருடைய பாடலை கேட்போம்.

0: ministry.
1: ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் உதயன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு ராஜாண்ணாவுக்காக பாடலை எழுதி அவரே பாடியிருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இன்று 23வது அதாவது 23ஆம் தேதி அன்று வந்த பிறந்த நாளை இன்று 4வது தடவையாகவும் வானொலிக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். இன்றைய வானொலிக்கு எடுத்து வந்திருப்பவர்கள் கனடா வாழ் குழுவினர், அதாவது சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா கோம் ஓனர் தவீந்திரம், சோனசி கோம் ஓனர் பவா, யாழ் களஞ்சிய ஓனர் சுதன் மற்றும் துர்கா ஸ்டோர்ஸ் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் ஜோகலிங்கம் இவர்களுடன், பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் இவர்களுடன் குணம் அவர்கள், இவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ராஜாண்ணா இன்று போலென்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் இன்னும் பார் போற்ற வாழ்க வாழ்கவேன நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம் என்றும், ராஜாண்ணா எங்களுடைய அன்பிலும் பாசத்திலும் நாங்கள் என்றும் அப்பொழுதும் அவரோடு இருப்போம் என்றும், அவர் எங்களோடும் அன்பாகவும் பண்பாகவும் எங்களோடு நடந்து எங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதை செம்மணி மனித புதைகுளி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத் தொடர் எதிரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 9 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி அனில் குமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலேயே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேண் அனர்த்தமே நிகழும் ஆபத்துள்ளது என்று இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தினி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் இல்லை என சுகாதார அமைச்சர் நளின் கேதிசா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது திறமையின்மையை மறைப்பதற்காகவே பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சேறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சாட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஏதிசவினால் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் உகண காவல்துறை பிரிவுக்குள்பட்ட புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அம்மாந்தொண்டை துறைமுகத்தை வந்தடைந்த சுமார் 1025 வாகனங்களை இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இலங்கை சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹசீஸ் போதைப் பொருட்களை கடத்தி வர முயன்ற 27 வயதுடைய கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டு யானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்ததாக செட்டிக்குள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். 61 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை உள்பட ஆன்மீக குழுக்களாக பயணிக்கும் யாத்திரிகளுக்கான இலவச விசா வழங்கும் முறைமை மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் முத்தியோபுரமாக அறிவித்துள்ளது. மலையகத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதி இலக்கியவாதியுமான மாத்தலை ரோஹிணி என அழைக்கப்படும் தவசி ஐயாத்துரை தனது 85வது வயதில் நேற்று காலமானார். இந்திய செய்திகளை கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி எழுதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். கல்வியை பாதையில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் திருப்பித் தர மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் ஓவேலி மலைத்தொடரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்வையிட பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்தியில் பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டி எடுக்கும் காட்டுத்தீயால் இப்போது 270,000க்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். தென்சீன கடலில் வியட்நாமிய சரக்கு கப்பல் மூழ்கியதில் 23 பேர் காணவில்லை. கப்பலில் இருந்த 39 பேர் மீட்கப்பட்டதாக சீனாவின் சிசிடிவி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தில் குடிநுழைவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன. இணையவாசிகளின் அபிமான பெஞ்ச் குரங்கு குட்டி அதன் முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. பெஞ்ச் நேரில் காண ஜப்பானிய விலங்கு தோட்டத்தில் பலர் திரண்டனர். அமெரிக்கா 2 வாரங்களில் முதல் முறை ஈரான் மீது தாக்குதல் எதிர் நடத்தவில்லை. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம்
ஹெஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக கண்டித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நேற்று தீவிரமடைந்த வான்வழி தாக்குதல்களில் இருதரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். ஜெர்மனியில் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தனர். ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியாக சந்தேகிக்கப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் முன்னாள் ஊழல் ஒழிப்பு அதிகாரி தங்க கட்டிலோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. Trip.com நிறுவனத்துக்கு சீனா 765 மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது. தென்கொரியாவில் மனைவியை விவாகரத்து செய்த மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் ஒரு முதலாளி. நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் பிரிந்த சகோதரர் என தெரிய வந்துள்ளது. கூகுள் மேப் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய இமர்சிவ் நவிகேஷன் வழிகாட்டி வசதி மற்றும் வேக கணிப்பான அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72 வயதில் காலமானார். இமாவைக்கு எதிரான 2 T20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் முதல் முறையாக T20 தொடரை வென்றுள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான 1 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. எஸ்டோரில் ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்சின் லூகாவியன் டர்டெரி ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 382.40%, இந்திய பெறுமதியில் 109.79%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 96.53%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.84%, இந்திய பெறுமதியில் 117.96%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.91%, இந்திய பெறுமதியில் 128.61%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50%, இந்திய பெறுமதியில் 68.48%. இத்துடன் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். பரிசில் ஆட்சிப்பிள்ளை அமைந்திருக்கும் பிடி கேசன்கரி, கால்நேர் கோணிசில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 10 Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: இடம்பெற்று அம்பாள் மங்களவா டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
6: வாழ்வை வசந்தம்
5: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதியுலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 சுவிஸ், கொனிக்ஸ், மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: வன்குவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கையில புரிஞ்சுருந்துருப்பேன். விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வர்றது கும்பிட போல தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சே தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியூ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது

மழை. தேன்மலை நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தேன்மலை நிகழ்ச்சிக்காக இன்று பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் தேன்மலைக்காக தெரிவித்ததற்கு முதலாவது பாடலாக பட்டினத்தில் புதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

கலைகநேரம் சரியாக 4:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இன்றைய தேன்மலை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமதி டாக்டர் ரஞ்சி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

அந்த மேலே இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அதாவது 23ஆம் தேதி அன்று வந்த பிறந்தநாளை இன்று 4வது தடவையாகவும் வானொலியிலே நிகழ்ச்சியை எடுத்து வந்திருக்கும் கனடா வாழ் குழுவினர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அந்த வயலே ராஜான எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்த்திக் கொள்ளுகின்றேன்.

அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியத்தையும் வலைக்கு எடுத்து வந்திருப்பவருடைய பெயரையும் சரி ஒரு முறை நாங்கள் வாசித்து விடுவோம். அதாவது சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விகிதா, கியா என் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம், சோனசி ஹோம் ஓனர் பவா, யாழ் களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் யோகலிங்கம், இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம், இவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன். இந்த தேன்மலை நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் ரஞ்சி அவர்கள், ரவி ரஞ்சி அவர்கள். அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக நானின் பிறந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 4:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தேன்மலை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள். அவருக்கும் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக

நீங்கள் இணைந்திருப்பது தேன்மொழியோடு. இன்றைய தேன்மொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் தெரிவித்திருக்கும் தேன்மொழிக்கான அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

பழக்கமில்லாதவள் என்று பாடுக்கையன் கல்லறையில்

கொள்ளளவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்பர்கள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சி களஞ்சியம். பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறு

0: பதில்கள் பரிசு வாட்ஸ்அப்பலை ஷரி மகால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தோஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்கு மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆய் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 07 78 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே BTS சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 03 971 27 50 கைத்தொலைபேசி இலக்கம் 07 920 58 58.
2: நேரம் சரியாக 4:59. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இன்று தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் தேன்மலைக்கான அடுத்த பாடல் கண்ணன் பெருமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 5:05 5:30 வரை தேன்மலை இடம்பெறும் என்பதை அறிய தருகிறேன். இது தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்னும் எழுத்தும் இடம்பெற மாட்டாது. அதுக்கு பதிலாக திரைசை காணுங்கள், திரைசை பாடல்களையும் கேட்கலாம். அந்த வகையிலேயே இன்று தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் ரஞ்சி ரவி அவர்கள் ஏர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக

நேரம் சரியாக 5:11 அந்த வயலில் இந்த எழுபதாவது அகவையிலே காலடித்து வைத்திருக்கின்றோம். எங்கள் ராஜா அண்ணாருடைய 70வது வயதிலே அந்த வயலே 4வது நாளாகவும் வானிலை நிகழ்ச்சியிலே அனுசனை நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வயலே இன்று அனுசனை நிகழ்ச்சியை வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் கனடா வாழ் குணம் குழுவினர், வன்கூவர் குணம் குழுவினர். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று தேன்மலை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக சொக்கத்தங்கன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 5:16. இந்த 70வதாகவே முன்னிட்டு இன்று இன்றைய நாள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அன்னைக்கு எடுத்து வருகின்றார்கள் வன்கூவர் குணம் குழுமினர். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தேன்மலைக்காக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர், இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக பழைய திரைப்படமாகிய கண்ணன் வருவான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இந்த தேன்மலைக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். தேன்மலைக்காக அடுத்து வரும் பாடலாக அடிமைப்பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 5:27. இந்த தேன்மலையை நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடலாக டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல்

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது தேன்மலை. இந்த தேன்மலை நிகழ்ச்சியை இனிமையான பாடல்களாக தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று 70வது பிறந்த நாளை மாநிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் வான்கூவர். குணம் குழுவினர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எடுத்து வருபவருடைய பெயரையும் குறிப்பிடுகின்றேன். அதாவது சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, யா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா கோம் ஓனர் தவேந்திரம், சோனசி கோம் ஓனர் பவா, யாழ் களஞ்ச ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல் ஓனர் யோகலிங்கம், இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த 70வது அகவையிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் எங்களுடைய ராஜா அண்ணா. அதாவது 23ஆம் தேதி அந்த நாளில் இருந்து இன்று வரை வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே எடுத்து வந்திருக்கின்றார்கள் ராஜா அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ராஜாண்ணா எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுளோடு வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: രണ്ടു പേർ വന്നു 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാനെ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടുപോയി
1: എന്നാണ് ചുമ്മാ പുരുമുറുത്തോണ്ടത്. എന്തിനാണ് നിങ്ങളുടെ ഇരിക്കില്ല അതിന്റെ പുരുമുറുപ്പോ புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களப்ப ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத
2: கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கபினாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போ புறஞ்சி ஆழ்ப்பாணம் ஒவ்வொரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட பொழுது வந்திருக்கான. தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களையும்ாழ்ப்பாணத்துல இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி கழுதத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனரில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியூ போல்வாயும் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடன் பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
5: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
5: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00. பாரிஸ் லாச்சப்பலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
8: முடிஞ்சது.
9: என்ன சமயலோ,
8: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
9: டென்மார்க் விருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
10: வாழ்வில் வசந்தம் வந்து
9: நிகழும் பராபத ஆண்டு ஆதி திங்கள் 7 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதியுள்ளவர் மல்லக்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005 91 44 79 26.
11: நேரம் சரியாக 5:47. தவிக்க முடியாத காரணத்தினால் கதை இடம்பெறும் நேரம் இடம்பெற மாட்டாது. அதுக்கு பதிலாக அதாவது கோபிநாத் அவர்கள் தொகுத்து வழங்கும் நீயா நானா என்ற நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு கலகலப்பான பேச்சாகவும் இருக்கும். அந்த வகையிலே மாறி மாறி அந்த அதிலே கலந்து கொள்பவர்களும் கேள்விகளை கேட்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை நாங்கள் 6:45 to 6:50 வரை நாங்கள் கேட்போம்.
12: என் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுகிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறான். நேராக போய் மோகன சுந்தரம் பட்டிமன்றம் பேசுகிறவர்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டான். என்னை கூட்டி போய் நிற்க வச்சுட்டு அவனை பார்த்து இவன் சொல்கிறான், இதை தெரிதா பாரு அப்படின்னான். அவன் என்னை பார்த்தான், பார்த்துட்டு தெரியலன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்பவும் விட மாட்டான், நல்லா பாரு அப்படின்னா. அவன் நல்லா பார்த்துட்டு தெரியலன்ட்டான். டேய் உத்து பாருன்னா. அவன் என்னமோ நக்கீரா உத்து பாருற மாதிரி உத்து பார்த்தான், தெரியலன்ட்டான். அப்போ அதை சொல்லியிருக்கணும் சார், அதுவும் சொல்லலை. டிவியில் வருவாரா அண்ணா? அவன் என்னை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், டிவியில் இருந்தாலும் எதில் வருவான், எந்த சேனலில் வருவான், எந்த ப்ரோக்ராமில் வருவான், குங்கும போட்டு வச்சுருக்கிறான், காலையில் ஜோசியம் சொல்லுவானா, இல்லை அதுக்கப்புறம் இந்த இது பேர்னா பாட்டை டெடிக்கேட் பண்ணுகிறேன் அவனா, நியூஸ் வாசிக்கிறவனா, இல்லை 11 மேலே மருந்து விற்பானே அவனா? அவனுக்கு தெரியல யாருன்னு, தெரியலன்ட்டான் சார். அப்பவும் அதுக்கப்புறம் சொல்கிறான் பட்டிமன்றம் பேசுவாருன்னா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், சே பட்டிமன்றமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டான். சில பேர் இருக்காங்க நம்ம இறங்கின உடனே நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னாங்க. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. அன்றைக்கி இறங்கினா ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா. அவருக்கு ஏன் அது தோணுச்சுன்னே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையா நடத்துகிறோம், பாட்டனார் முப்பாட்டனார் முதல் பாட்டனார்னு. அதாவது இன்றைய எனக்கு தந்த தலைப்பு ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு. தலைமை உரை ஆற்றும் போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா தனமும் இன்பமும் வேண்டும்ன்றதுக்கு அப்படி கூட எடுத்துட்டு போகலாமான்னு அவரும் எனக்கு சொல்லி எல்லா டென்ஷன் ஆக்கிட்டார். நம்ம அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டோம். அதாவது இது பாரதியுடைய வாக்கு, மகாகவி பாரதி எழுதியது. தனமும் இன்பமும் வேண்டும், தனம் வேண்டும்னு நிறுத்தியிருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நிறுத்தியிருக்கலாம். பாரதி ரொம்ப கெட்டிகாரத்தனமாக தனமும் உண்மைத்தொகை போடுறான், இன்பமும் வேண்டும். பாரதியுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. அவன் எழுதும்போது சொல்கிறான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னா. வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை, எனக்கு எது கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைக்கணும், தனமும் இன்பமும்.

வயசு எடுக்கணும். செல்வம் எப்படி தெரியணும், தனமா அதை தாங்க முடியாத அளவுக்கு செல்வத்தை தரணும். தர நீ கடவாய் அப்படின்னு வேண்டுகிறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பாரதி கனவு கண்ட இரண்டுமே நடக்கவில்லை. அவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் கண்ட கனவு சுதந்திரம், அது அவனுக்கு கிடைக்க அதுக்கு முன்னாலேயே இறந்துடுறான். செல்வம் கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு சங்கடமாகி பராசக்தியிடம் வேண்டுகிற பொழுது, உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னை வச்சிருக்கேன், இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன்றான். அது தனமும் கல்வியும் வேண்டும் உண்மைதான் சார். தனம் வந்தா பெருமை வரும், இன்பம் வருமா? நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா ஐடி வரும். இன்பம் வருமா சார்? வாழ்க்கையில எது வெற்றி அப்படின்னு நான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பணம் சேர்க்கறது வெற்றி. ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிச்சார்னா, வசதியா இருந்துட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிச்சாருன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார். எனக்கு ரெண்டு, எங்க தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு பேர். எங்க பெரிய தாத்தா நல்ல வேலையில இருந்தாரு. எங்க பெரிய தாத்தாக்கு 17 குழந்தை, அதை தவிர டெய்லி வேலைக்கு போயின்னு இருந்தாரு. வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டாரு. இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோட ஹாலில் அவர் இருக்கார். இன்னும் எங்கள் தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு. எங்கள் சின்ன தாத்தா பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சார். அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட படையில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போறதுனால தான் சொல்கிறாங்க. பேர் மட்டும்தான் தெரியும், அவர் ஃபோட்டோ கிடையாது, அவருக்கு வரலாறு இல்லை. இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈத்து வரலாறுலயே இல்லாம இருக்கிற ஆள்ல எங்க சின்ன தாத்தா ஒண்ணு. எங்க குடும்பத்திற்கே அவரை பத்தி தெரியாது. அப்ப எது வெற்றி? நான் பணம் நிறைய வச்சுட்டு இருந்தா வெற்றி. இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு எதை யார ரோல் மாடலா சொல்றோம் சார்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால யார சொல்லியிருந்தோம்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப பில்கேட்ஸ், அதானி, அம்பானி, அட்லீஸ்ட் விஜய் மல்லையா, நீ எப்பன்னா போ, பணம் சம்பாதிச்சது அவ்வளவுதான். 21வது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் தான். பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான், இல்லை வாழ்ந்து கொண்டு விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது. இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான். இதுதான் வாழ்க்கையோட உண்மை. பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க, அது தருகிற இன்பம் முக்கியம் இல்லை, அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தனமும் இன்பமும் வேண்டும், நான் இந்த தனமும் இன்பமும் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைப்பிலேயே நிற்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவேன். அதனால நீங்க அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கலாம், ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க, அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு பேச்சாளருக்கு எது மரியாதைன்னா ரசிக்கும் போதே நிறுத்தினும். தெரியாத பேச்சாளர் மாட்டிப்பான். ஆமாங்க, ஒரு பேச்சாளர் 45 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க கை தட்டி ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க, குஷி ஆயிட்டாரு, நல்லா ரசிக்கிறாங்களே. இன்னொரு 15 நிமிஷம் அடுத்து பேசுறவனை பத்தி கவலையே இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க பெருந்தன்மையாக கம்முனுந்தாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிறுவில் இருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்னான், இன்னும் இங்கே வந்துட்ட அப்படின்னாரு. பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்க, நீ போய் உட்காரு, நான் அரவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாடுறா தெரியும் முதுகுவலி. ஆளாளுக்கு வந்து 45 நிமிஷம் போட்டு உயிர் எடுக்குது. ஏதோ வந்த மரியாதைக்கு சீக்கிரம் முடிக்கிறது இல்லையா? அது மாதிரி பணம் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுங்க, என் வாழ்க்கையில் பார்த்தது என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான், IIT மெட்ராஸ், கோல்டு ரேங்க், US செட்டில் ஆனால், மிகப்பெரிய வேலை, லட்சக்கணக்கில் பணம். நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு பார்த்து அசந்துட்டேன். கோட்டை மாதிரி ஒரு வீடு, செல்வ செழிப்பில் இருந்தான்.

0: எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஹாலுக்கு இட்டு போவான், அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா, வாங்கினது எல்லாம் இஎம்ஐ. செல்வம் இருக்கே, இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். கொரோனா வந்தது, வேலை போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான், மொத்தமாக போச்சு. அப்போ தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா? வராது. தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது. அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பது தான் உண்மை. நிறைய பேர் அர்த்தமே தெரியாமல் பணத்துக்கு பின்னால் ஓடினர் தான். சார் பணம் இருந்துட்டா போதும் சார், எது பற்றியும் கவலை இல்லை சார், அதான் இன்பமே வாழ்க்கையில். நான்லாம் நைட்டில் இப்போ டெய்லி பேப்பர் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறது பெட்ரோல் விலை ஏறிச்சான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுதாரிச்சுட்டேன், ஏன்னா டெய்லி குட்டி குட்டியாக ஹார்ட் அட்டாக் எதுக்குன்னு. இப்போலாம் படுக்க போகும்போதே நானே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், நாளைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறும் அப்படின்னு போத்தியன் படுத்துருவேன். காலைல எழுந்து பேப்பரை பார்ப்பேன், 1 ரூபா 5 பைசா ஏறி இருக்கும், அப்பா 85 பைசா லாபம் அப்படி. நமக்கு தெரிஞ்ச இன்னும் அவ்வளோதான். சார் கேஸ் விலை ஏறினே போகுது சார், ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன், சார் கேஸ் விலை ஏறினே போகுது சம்பளம் அப்படின்னா, நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா, கேன்டீனில் உப்புமா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோம்னாரு. எவ்வளோ சார்? நான் 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அந்த உப்புமா சாப்பிட்றது நான் எட்டு சாப்பிடலாம் கேன்டீனில், 60 ரூபான்னாரு. சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க, 120 ரூபா டிக்கெட்டு, அதுவும் மாலில் இருக்கிற சினிமா, குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும், பார்க்கிங்க்குன்னு தனி டிக்கெட்டு வாங்கணும், ரொம்ப கஷ்டம். ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கு. சரி, பணம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற. மதிக்கத்தக்காத மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. சார் செல்வம் இருக்கிறவன், ஓஷோ சொல்றாரு, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு. பிரச்சனை வர்றதில்ல, என்ன பிரச்சனையன்றத நீயே செலக்ட் பண்ணிக்கலான்னு. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால். சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உண்மை. உறவுன்னு சொல்றது சார் உண்மையே சார். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கான்னா இன்விடேஷன், நம்ம வீட்டு கல்யாண இன்விடேஷன்ல நம்ம பேரை போடுறான் அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார ஃப்ரெண்டு பேர் போடுறான், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லை, சொந்த தாய் மாமன், அவன் பேரை போட மாட்டான் கல்யாண இன்விடேஷன்ல, துட்டு இல்லை அவன் பேர் நான், அவனுக்கு விட மாட்டானுங்க. கல்யாணத்தில் வந்து கேட்பானுங்க, சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போடுறதுக்குன்னு போவான், சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போடல அப்படின்மா, நீ வரக்கூடாதுன்னு தான் போடல, நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது, சண்டை போடுறதுக்குனே போவான். பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார், இளைஞர்களுக்கெல்லாம் தெரியணும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நல்ல வேலை வாங்கிறது முக்கியம், இல்லைன்னா கல்யாணமே ஆகாது. நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலன்னா ஒருத்தரும் வரமாட்டான். நீங்கள் ஹிண்டு பேப்பர் சண்டேல பாருங்க, மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு, வெல் செட்டில்டு மாப்பிள்ளை. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புறாங்க ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட, வெல் செட்டில்னு கேட்ட, நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு, வெல் செட்டில் அவ்வளோதான் சார். பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறான், ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா, கிளர்க்காக இருக்கிறானா, வாட்ச்மேனாக இருக்கிறானா, என்ன சம்பளம் தெரியாது. அந்த பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம், ஒரு சமூக அங்கீகாரம். சார் நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க, பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இந்த இந்த இந்த புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு அரசு பணம் செலவு பண்ணுது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பணம் செலவு பண்ணுறாங்க. ஆக பணம் இல்லாமல் நல்லது கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றே ஒன்று. இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை மன ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சில பேர் சும்மா சொல்லுவாங்க, காசு இன்னைக்கு வரோம் சார், நாளைக்கு போவோம் சார், மனுஷன் முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம். நீங்களே பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது சார். குழந்தை பிறக்கிறதுக்கு வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்பா, அந்த ஆளு உள்ளேருந்து ஆயமா வருது லேபர் வார்டுலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு. என்ன குழந்தைன்னு கேட்குறான், 200 ரூபா கொடுந்து. அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 200 ரூபா தரணும். ஸ்கூலு பாருங்க, சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயாக்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டோமான்னு பயங்கர காம்படிஷன். குழந்தைங்கள்ட்ட போய் சேர்க்கும்போது தான் தெரியுது, 75,000 ரூபா எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு கட்டி முடிச்ச உடனே சொல்கிறாங்க யோகா, எது 3-2 வயசு குழந்தைக்கு யோகா, ஸ்விம்மிங், கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு. நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல, அப்போ பாடம் அது நீ சொல்லி கொடு, அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம். பணம் தேவைங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு. குழந்தைங்க என்ன பேசுறது, பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடுறாடே, இவன் மேலே அன்பாக இருக்கண்டா அப்பாண்ணா, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ காசை கொடுன்றான். காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கு இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஒய்ஃப் திடீர்னு வந்து சொல்கிறா, வர வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாகவே இல்லைன்றா, பயந்துட்டேன். சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் மூஞ்சி பார்த்து, இன்னும்மாண்ண இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டிருந்தேன்னா. அப்போ நெக் அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சு. அப்போ பணம் உண்மையாக உண்மை தேவை, கண்டிப்பாக தேவை, பணம் தேவை, பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை சார். மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க. எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது, என் ஒய்ஃபோட தம்பி, நான் தங்கச்சி, எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. அந்த துபாயில் வேலை செய்கிறாரு என்ன கோபுரத்தில் சகல. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல, பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான், நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், பார்த்தா அப்படி தான் தெரியுது. எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, 2 பொண்ணு பண்ணுறதுனா. நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வார வாரம் போய் ஸ்வீட்டு காரை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேன்னு நமக்கு வெறும் காபி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார், நான் மரியாதைன்றவங்க. அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல, இவங்க போயும் பார்க்க போகிறது இல்லை. அன்னைக்கு போகிறேன், சகல வந்திருக்காரு. எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினாப்பான்ட்டு. என் ஒய்ஃபை பார்த்தேன், என்ன நானும் மாப்பிள்ளை தான். அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு, அவர் வராதவர் வந்திருக்காரு, இவர் வார வாரம் வர்றவர், என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான். ஆக எல்லா இடத்துலையும் பணம் வந்துச்சு சார். இது இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா, சர்வெண்ட்டு வர்றது. சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் 9,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க போலவுக்கு. நம்ம படிக்கிறதுக்கு மேலே அவங்க படிச்சுட்டு வராங்க. 13 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். அன்னைக்கு எங்கள் வீட்டு சர்வெண்ட் சொல்லுது சார், 13 நாள் லீவு கொடுக்கணும் மாமே, கவர்மெண்ட்டில் சொல்லலையேண்ணா, சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அந்த 13 நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வருமான்ட்டு. எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார். ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல, ஒரு மாலுக்கு போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும், தண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காலத்தில் தெரியுமா ஊருக்கு போகிறவங்களாம் கூஜா எடுத்துன்னுவாங்க தெரியுமா, தண்ணியே அதுக்கு பேரே ரயில் கூஜான்னு பேர். எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான், அண்ணன் அண்ணன் தம்பி இறங்குவான், தொலைஞ்சு போயிடுவான் அப்படிலாம். பணம் முக்கியம் எல்லாத்துக்குமே, வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஒரு பண்டிகை கொண்டாடணுமா, இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். துணிக்கடைக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி, அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம். அன்றைக்கி ஸ்கூட்டரில் போயினே இருக்க என் ஒய்ஃப் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அங்கே அந்த கடைக்கு போகலான்னு நான் சொன்னேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி நான் என்ன பண்ணுறது, செலவு தான் விடு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சரி, பணம் முக்கியம், தனம் வேண்டும் வாழ்க்கையில், ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும். சார், பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிதானே. பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. இன்னைக்கு சென்னையில் பாருங்கள், தடி கொழுந்தா பியூட்டி பார்லர், முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து. அங்கே போய் பாருங்கள், வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் சிவப்பாக வருது, அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க, காசு நம்ம தானே தரோம், வந்துடுவாங்க. எல்லாமே பணம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது. அப்படி தான், அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், சர்ச்சில் வந்து இரண்டாவது உலக போரில் அவர் வந்து ஒரு கதாநாயகன், உலக கதாநாயகன், போரை முன்னெடுத்து நடத்தினவர். அவர் பேச்செல்லாம் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில் சர்ச்சில். போருக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு. போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன், இதே வண்டியில் என்னை இட்டு போய் விட்டுருங்க. டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது சார், வெறும் டிராப்பிங் தான், எனக்கு வேற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. நானும் என்ன நிகழ்ச்சி, நானும் இன்னைக்கு ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு, அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா. சர்ச்சிலுக்கு உள்ளே ரொம்ப சந்தோஷம், அட என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாராம், இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக 20 pounds தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாராம். அவன் சொன்னானா, சரி சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறான்னு. அப்போ சர்ச்சில் அவர் கிடக்கிறார் சார், அவர் டெய்லி தான் பேசுகிறார், அப்படின் கேட்டுக்கலான்ட்டான். ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம், தனம் இருந்தால் போதும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம். ஆனால் ஒண்ணுங்க, ஒரு நான் சொன்ன இறப்பு, பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்தாலும் பணம் தேவை. நல்ல காலம் இப்ப அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவோம் சார். எங்க தாத்தா இறந்த உடனே போனங்க இடுகாட்டுக்கு, அந்த இது செய்கிறவர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னு. சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன், காசு கொடுக்கணும். எங்கள் அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா, டே எங்கள் யாரையும் பார்க்க வந்தோம்னா அவர் போய் சேர்ந்தார், அதுக்கே காசு கேட்டேன். எப்படி எல்லாமே காசு தான் சார், நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போல்லாம் பணம் இல்லாமல் சம்பாதிக்காமல் பணம் சேர்க்காமல் வாழவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் டிவி பார்க்குறீங்கல்ல, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட், அந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார், எது வேணாலும், டெட் பாடியை தவிர எதை வேணாலும் வைக்கலான்ட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம். சரி, பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை? தன்னம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஒரு 50 lakh rupees எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் ஒரு 50 lakh rupees எப்படி இருந்ததுன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சார், ஒரு தன்னம்பிக்கை வரும். காலையில் எழுந்தவொன்னே 50 lakh rupees, அப்பா வாழ்க்கையில் எதை ஒன்றாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும், தன்னம்பிக்கை. 50 lakh rupees இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கும். இப்போ கோபி சார் இருக்காரு, $50 lakh ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, இது உதாரணம் இல்லைங்க உண்மை. அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பார், ஏன் பின்னால் 50 lakh rupees டெபாசிட் இருக்கு. இல்லை எதுவாக இருந்தாலும் சார், ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போகிறோம், ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்தியாக தானே போனோம், இப்போ காசு எடுக்காமல் போங்கலாம் பார்க்கலாம் கோயிலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. சார் 40-50 வருஷத்துக்கு முன்னால சிறப்பு தரிசனமே கிடையாது சார். அப்படின்னா என்னன்னே தெரியாது, சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு? நம்மளால தான் உண்டாச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்க கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போறமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம், அந்த குணமே கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட் காமிப்பான் கோயிலுக்கு போறது இல்லையே, ஏதோ கடனேன்னு போறது. சில கோயிலுக்கு போகிறதுக்கே பயமா இருக்குங்க. அன்னைக்கு நான் மீட்டிங் இல்லாதனால டெய்லி கோயிலுக்கு போவேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அப்படின்னா எத்தனை பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன பிரச்சனையான்னா, இல்லையேன்னு டெய்லிக்குலாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா, ஏண்டா அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா. சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வரவிட அப்படி இல்லடா, திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா, சிசிடிவியில் பார்ப்பாங்க, நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுதான் என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கன்னா. சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது? நம்ம ஆளுங்களை தான், பணம் தான், ஒன்றும் இல்லை. நேராக போய் கியூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிற்க, அந்த ஆயுர்வேதத்துக்கு சாமி சாமி சாமி சாமின்னா, ஆனால் வங்கோ நம்ம கெடுத்தோம். அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த வாங்கவே வேணாம், நீ 50 ரூபா இது கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு. சார் உண்மையே சார், நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க, நான் 10 ரூபா போட்டேன், நம்மளால் அவ்வளோதான் முடியும். அதனால தட்டுல டப்புன்னு 500 ரூபா போட்டுட்டாரு. அங்கே உள்ளே போயிட்டு குருக்கள் வந்து ஜடாதி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறார். 500 ரூபா போட்டார் எனக்கு, தொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாஜர்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி பணம் மனிதனை தெய்வமாக்கும். ஒன்னும் இல்லை, கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு, அன்புதான் அடிப்படை வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லை பணம். சார் ஒய்ஃப் வேணாம்னு சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போறாங்க சார, விவாகரத்துன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டே வேணாம்னு ஆயிடுச்சு, ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்கறாங்க பாருங்க பணம். அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க, 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு, சரியா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு ஜீவோ போட்டான். என்னன்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை, அதனால கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க. நம்ம மாட்டிங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸு கியூவில் நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க. 3000 லேடிஸு நான் சொல்கிறேன், 47 இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானாக போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. ஏன், நாங்கள் சொல்கிறதே அவங்க தான். எதிர் வீட்டுக்கார் பாருங்க, கார் வாங்கிட்டார், நீங்கள் நிறுத்திங்களேன். ஆக பணம் இருந்தது தான் போதும் சார. பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில் சுயமரியாதை கடைசி வரையே இருக்கணும். நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம். ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு நின்று வீட்டில் இருக்காருங்க, காலிங் பெல் அடிக்குது, திறக்கிறாரு, பையன் நிற்கிறான், ஒரு பையன், கேபிள் டிவி பையன், அவன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். கதவு திறந்துருக்காரு, இவர் தான், வீட்டில் யாரும் இல்லைன்னு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன், கதவு திறக்கிறவன் இல்லை. நம்ம பையன் என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான். ஆக பணம் இருந்ததுன்னா போதுங்க. நான் சொல்றேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை. ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய ஆதாரம். பணம் வேண்டும், தனம் வேண்டும் சார். பணம் நிறைய இருந்துட்டா போதும் சார், ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணாலே போதும், கவலையே இல்லை. ஊர்ல மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆக பதவி வேண்டுமென்றால் தனம் வேண்டும். தனம் முக்கியம், அதுதான் இன்பத்தை தருகிறது. ஆனால் ஐயா சொன்னார் தலைமைகளில், தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வந்துடுமானு. தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வராது. அப்ப என்ன பண்ணணும், செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான். தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நிதி மேலாண்மை இருக்கணும். நிறைய பேர் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிங்க, அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போய் தெருவில் நினைக்கிறான். நிதி நிதி இல்லை, விதை நல்ல சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அது. அதாவது ஒரு புது ஆக்டர் வரும், கொஞ்ச நாளைக்கு முன்னால புது ஆக்டர் ஒருத்தர் ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம், எதுனாலும் ரிஸ்க் எடு, மாதம் செலவுக்கு 50,000 ரூபா வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு. ஏனென்றால் எப்பொழுது ஒன்றாலும் தோல்வி வரும் வாழ்க்கையில் நிதி நிலைமை மோசமாகும். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கின்ற இடம் இருக்கும். அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம். ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ, நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை, பணத்தினாலும் வரும். சார், 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலிருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம். தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி, ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி, ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்சா மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும். ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும். அதை நல்ல விகிதத்தில் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எனக்கு ரொம்ப நாளாக மோகன சந்திர சார் பேசுகிறப்ப பக்கத்தில் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஆசை. நான் இந்த யூடியூப்லேயும் வீடியோலையும் தான் கேட்டுகிட்டே இருப்பேன். மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. தேங்க்ஸ் எல்லாரும் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நான் வீடியோல தான் பார்த்துருக்கேன் அதிக நேரம், நிறைய நேரம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், பக்கத்துலேயே உட்காந்து பார்த்ததில்ல. அந்த ரியாக்ஷன்ஸோட ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஈஸ் கோயிங்காக அவருடைய லாங்குவேஜ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றியும் கூட. எஸ், யா, என்ன, ஆ, மைக் வேணுமா? ஆ, கொடுங்க. பார்த்தீங்களா என்னையே கேட்குறாங்க. நம்ம ஊரில் எவன் மேலே நிற்கிறான்னு அவனே கேட்பாங்க. இதை தரவா தந்தாலும் சரி தான், சத்தமாக பேசுகிறேன், அங்கே இதெல்லாம் கேட்கும் பரவாயில்லையா? ஓ, மைக்கில் பேசுறது அவர் ஆசைப்பட்டுருக்கு. தலைப்பெல்லாம் ஐடியா இல்லை.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அதாவது பட்டிமன்றத்தில் சிரிக்க வைக்கிறத கூட சிந்திக்க வைக்கிறது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட பேச்சில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேதர் பண்ணுறது சிரிக்கிறத கூட அதிகமாக சிந்திக்க வைப்பீங்க. அது உங்ககிட்ட ஒரு நல்ல பாயிண்ட்டு. இப்போ வந்து பணம் பெரிதா இல்லை வந்து அன்பு பெரிதா அப்படின்றதுல டைட்டில் வந்து பேசினாரு. அதாவது வாழ்க்கை ஓட,
1: நீ ஒரு தலைப்பு சொன்னா தேவையில்லை, நீங்க ஒரு உரை நீங்க நான் இப்போ நடத்துறது தலைப்பு நான் என்ன தலைப்பு உங்களுக்கு எது புரியலன்னு நினைக்கிறீங்க? எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும் என்பது.
2: ஆனா அவர் பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் மட்டும் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசினாரு.
1: இல்ல இல்ல, அது சாட்டு பேசுங்க. இப்ப என்ன தலைப்புன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது தலைப்பு நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா எனக்குன்னு
2: கேக்குறேன். அதான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது பணம் மட்டும் முக்கியமா அல்லது அன்பு முக்கியமா அப்படின்றதுல
1: சாருமே சொல்லல, பணம் மட்டும் முக்கியமே சொல்ல. அந்த பணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பதை பொறுத்தது அது. அதை பாரதி கோட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அவர் வெளிப்படையாக சில உண்மைகளை சொன்னார். ஏன்னா நீண்ட காலமான சில நம்பிக்கைகள் பணம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்தையும் பல கோடி ரூபாய் பணம் இருக்கு சம்பாரிச்சு முடிச்ச பிறகு அவங்க கண்டுபிடிக்காங்க பணம் பெரிய விஷயம் இல்லை. நாமளும் சம்பாரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரியாலிட்டி அவர் சொன்னார், அவ்வளவுதான். ஓகே, பணம் மட்டும் பெரியதா, இதான் தலைப்பு. ஓகே, யா, பணம் மட்டும் பெரியதா. ஓகே, இது பற்றின புரிதல். Any other topic to suggest? Enna pa indha uri ivula amaidhiya irukke ha solunga ne ha பணம் மட்டும் பெரியது ஏ அப்போ இவர் கிளப்பிட்டு போனதுல இப்ப தலைப்பு முழுக்க எனக்கு அதுலயே வருது பணம் மட்டும் பெரியது
3: வணக்கம் ப்ரோ
1: வணக்கம் ப்ரோ அப்பா யார் அது கரூரா
3: அதாவது இப்ப இளைய சமுதாயம் வந்து ஒரு பக்கம் நல்லது நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல வந்து புரியற மாதிரி
1: இளைய சமுதாயம் என்ன தப்பு செய்யுதா நீங்க நினைக்கிறீங்க
3: உங்களுக்கே தெரியும் எல்லாம்
1: எனக்கு ஒண்ணும் தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது
3: தெரியலையா
1: எனக்கு தெரிஞ்சு நல்லா தான்
3: நீயனான ப்ரோக்ராம் வந்து
1: இல்ல இல்ல குற்றம்னா இளைய எப்போதுமே இது வழக்கமா சொல்றதா எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து நம்ம அப்பாவை சொல்ல என்ன சொல்லுவாரா நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு அவர் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது அதனாலே சொல்லுவார் அதுக்கப்புறம் அப்பா நம்மகிட்ட சொல்லுவார் நாங்களாம் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு எப்பயாவது அவங்க அப்பா அப்பாவோட வாத்தியார பள்ளிக்கூடத்தில் பாக்குறப்ப நல்ல பிள்ளையா இருக்கடா உங்க அப்பா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் தெரியும் நம்ம அப்பா என்ன ராவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு நீங்க குறிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் இந்த பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னா பெட்டார் முன்னை விட பொறுப்பா இல்ல அதான அடிப்படையில தான் முன்னை விட பொறுப்பா இல்ல பொறுப்பின்றி செயல்படுகிறது ஓகே தென் அடுத்து வேறு
4: எனக்கு ஒரு விஷயம் புரியல
1: எனக்கு ஒரு விஷயம் புரியல யார் அந்த பூமர் அங்கிள் உங்க வீட்டுல எல்லாருமே ஓகே கிரின்ஜ் பூமர் 2K கிட்ஸ் புரியல எது புரிந்தால் வாழ்க்கை புரியும் 2K கிட்ஸ் புரியல இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள் புரியல பணம் வேணுமா மகிழ்ச்சி வேணுமா புரியல வேற
4: வணக்கம்
1: வணக்கம்
4: இப்போ நம்மளோட பயணத்துல பாத்தீங்கன்னா நம்ம சக மனிதர்களோட பழகிட்டு தான் இருக்கோம் ஆபீஸா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நட்பு வட்டாரமா இருக்கட்டும் சொந்தமா இருக்கட்டும் சோ நம்ம அவங்க கிட்ட பழகுறோம் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறத நம்ம கொண்டு வரது இல்லாம அவங்களுக்கான அவங்கள சார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது
1: சுயமாக வாழ முடியல அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டியிருக்கு ரொம்ப குழப்பிட்டு பயம் கொடுக்க டீச்சரா இருக்கீங்களா டீச்சரா செயல்பட
4: முடியவில்லை
1: தலைப்பு நம்மை நாம் சரியாக புரிந்து தேங்க்யூ டீச்சர் பேரு
5: வணக்கம்
1: ஆமா சொல்லு நீல சின்ன பிள்ளை தானே சத்தமா சொல்லு
5: இன்டர்னல்
1: அவரே ஏரியா தாதா நினைக்கிறேன் ஆ சொல்லுங்கண்ணா ஆ தலைப்பு
5: ஆரம்பத்திலே ஏரியா தாதான்ட்டீங்கன்னா என்ன பேசுறது
1: ஆறாம் அறிவை பயன்படுத்துவதா இல்லையா ஓகே ஆறாம் அறிவை ஓகேண்ணா லாஸ்ட் ஒன் கடைசி
6: சார்
1: சொல்லுங்க
6: அனுபவ வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா இல்லாட்டி புத்தக அறிவு சிறந்ததா
1: அனுபவமா புத்தகமா புத்தக கண்காட்சியில் வச்சு கேக்குறீங்க
7: சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு தலைப்புல இது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆஃப்டர் கொரோனா பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியும் அது ஒழுக்க நெறியிலிருந்து தவறுகிறதா மாணவர் சமூகம்
1: ஓகே நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஆஃப்டர் கொரோனா எஸ்பெஷலி
7: மாணவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்றைய சமூகத்தில் அது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா?
1: கட்டாயமா, நல்ல டேபு. அவங்களும் ஏற்கனவே சொன்னாங்க. ஆமா சொல்லுங்க.
8: சார், குட் ஈவினிங் சார். சார், நான் ஒரு 12th ஸ்டூடண்ட். சோ இப்ப கொரோனாக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. சோ ஹவ் டு எலிமினேட் தி டிஸ்ட்ராக்ஷன்?
1: ஹவ் டு எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்?
8: சோ அப்படி டிஸ்ட்ராக்ஷன் மூலமா தப்பான முடிவெடுக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிளா நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க சார்?
1: ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் எ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் தட்?
8: எஸ் சார், தேங்க் யூ சார்.
1: நோ நோ, வாட் கைண்ட் ஆஃப் எ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் தட்? அமாடி, அவங்கள்டே கொடுங்க, அவங்கள்டே கொடுங்க. என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்? கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரியா, இல்ல லைஃப் போர் அடிக்குதா? வாட் இஸ் ஹேப்பனிங்?
8: கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார்.
1: கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, காடி சரி.
9: எது புரிந்தால் வாழ்க்கை புரியும், அதானே சார்?
1: ஆமா,
9: மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும் சார். குழந்தைகளோட வளர்ப்பு முறை சார், அவங்களை எப்படி வளர்த்தா? ஏன்னா அவங்கதான் அடுத்த சமுதாயம், சமுதாயம் அவங்களை எப்படி நம்ம வழி நடத்தணும்ன்றத இன்றைய பெற்றோர்கள் சில டாபிக்.
1: ஓகே, மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும்.
9: ரெண்டு பேரும் குழந்தைகளை புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் நம்மள புரிஞ்சுக்கணும் சார்.
1: ஓகே, ஆரம்பிக்கலாமா
7: சார்? ஒரே ஒரு சார், ஒரே ஒரு
1: சார், ட்ரெயின் போகணும்னு நான் என்ன பேச ஆரம்பிக்கல?
7: அதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள நாம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகுமா, இல்ல சமுதாயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம
1: சமுதாயம் நம்மள புரிஞ்சுக்கணுமா, நம்ம சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறது கேக்குறீங்களா?
7: இல்ல சமுதாயத்தையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கா? சமுதாயம் மட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மொத்தம் இன்பமா பாத்துக்கிட்டா போதுமா, இல்ல நம்ம இன்பமா இருக்க சமுதாயத்தோட பங்கு அதுல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சந்தேகமாவே இருக்கும் எனக்கு.
1: இந்த ஒரு படத்துல இவரு யோகி பாபு சொல்லுவாரு, நான் உன்னை காண்டே தேவனை வண்டியில் ஏத்தனமா, இவன் என்ன காண்டே ஏத்துறான், அது மாதிரி நான் ஏதாவது புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னே குழப்புற லெவலுக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதா, இல்ல சமுதாயத்தையும் சேர்த்து நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஓகே, லாஸ்ட் ஒன் சொல்லுங்கம்மா.
8: எங்களால படிக்க முடியல. அப்ப இந்த சமுதாயத்துல நாங்க எந்த சூழல வளர்ந்தோமோ அதே சூழலேதான் கல்வி பயின்று எங்க வாழ்க்கை கடைசியில அப்படியே சுத்திட்டு போயிருமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி.
1: ஏன்னா வாழ்க்கையில அப்பர் மிடில் கிளாஸும் அஃப்ளூவன்ட் பீப்புள் மட்டும்தான் வளர முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மேடையில் இருக்க யாரை வேணாலும் கேளுங்க, தே நெவர் கம் ஃப்ரம் அஃப்ளூவன்ட் ஃபேமிலி. உங்க கலெக்டர் வந்திருக்காரான்னு தெரியல, அவர் வந்தாருன்னா கேளுங்க, அவர் அஃப்ளூவன்ட் ஃபேமிலியா ரைட்டா வந்திருக்காரா சார்? ஆர் யூ கம் ஃப்ரம் அன் அஃப்ளூவன்ட் ஃபேமிலி? இல்லையா? எங்க படிச்சீங்க சார்? மதுரையில் டாக்டர். ஏமா அவரும் டாக்டரா? வளர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை நம்ம காதல சொல்றது ஒரு அவச்சொல். இதெல்லாம் நம்பாது இந்த உலகத்துல. எதிர்பார்க்காதீங்க. அதனால இத மைண்ட்ல ஏத்திக்காதீங்க, நீங்க உங்க பாதையில போயிட்டே இருங்க ரைட்டா. இதெல்லாம் சின்ன சின்ன சர்க்கிள்கள், எல்லா நேரத்திலும் நமக்கு ரெட் கார்பெட் எல்லாம் கிடைக்காது. நீங்க வளர்ந்து நின்ற பிறகு எல்லாரும் வான்னு சொல்லுவாங்க. வளர்ற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஏளனம் செய்யும், வளர்ந்து விட்ட பிறகு அண்ணாந்து பார்க்கும். அந்த நாள் வரைக்கும் காத்திருங்கள், அதற்காக போராடுங்கள். தட்ஸ் இட், அவ்வளவுதான். குட் லக் மா. ஓகே, ஷல் ஐ ஸ்டார்ட்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னது, ஐயோ நான் தொடர்ந்து தப்பு?
8: போயிடுச்சு. இப்ப எப்படின்னா, ஒரு மணி வேல்யூ பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட் ட்ரூ
10: ரிலேஷன்ஷிப்ல வேல்யூ பண்றது கிடையாது, ஜஸ்ட் ஜாலிக்காக பண்றது. சோ ஒரு உண்மையான வேல்யூஸ் என்ன, அந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல சார், ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியல. அவங்களோட ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு.
1: உங்க ப்ரையாரிட்டி ஏன் பிள்ளைங்க மேல இன்ஃப்ளூஸ் பண்றீங்க நீங்க மேல?
10: இல்ல, ஒரு ஒரு சின்ன விஷயம் சார். இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பென்சில் தொலைஞ்சிச்சுனா ஒரு சின்ன பென்சிலோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும்.
1: தெரியாது, உண்மைதான், எனக்கு தெரியாது. இந்த கடந்த கால பீலாக்கள் இருக்கே, இதான் உலகம் முழுக்க ஏமாத்துற. சின்ன பிள்ளை எப்போது சின்ன பிள்ளை தான், எண்பதுல பிறந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை தான். அப்ப பென்சிலோட வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அம்மா நம்ம கிட்ட சொன்ன அதே டயலாக தான் இன்னமும் நம்ம சொல்றோம். ஞாபகம் இருக்கா இல்ல, உங்க அம்மா உங்கள்ட்ட ஒரு டயலாக் சொல்லிருப்பாங்க, இந்த ஒரு பேனா வாங்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அதே தான் நான் என் பிள்ளைகிட்ட சொல்றேன். இங்க பாரு, உனக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இந்த டயலாக் மாறவே இல்லை.
10: அப்ப கிரோன் அப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்.
1: நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உலகம் மாறிவிட்டதால் சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்று நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகள் தான், அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அவங்க சீக்கிரமே பெரிய பிள்ளையானா ரொம்ப சீக்கிரமே வயசானவன் ஆயிருவாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க, அப்புறம் என்னைய கேட்காது. பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். Nothing wrong about it that we expect too much from this generation. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய அவங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய எதிர்பார்க்கிறோம், ரைட்டா? இவர்கள் ஆலைகள் அல்ல, அதிகனரக வாகனங்கள் வைத்திருப்பதை போல பெரிய ஆலைகள்ங்கிறதுனால அதை நம்ம செய்யவும் முடியாது, ரைட்டா?
11: ஆனா

கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கணவனோ மனைவியோ இருந்தா போற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன? போற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்றதே கிடையாது, ஏன்னா ஆணுக்கு பெருசா புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கே தெரியும். அதனால ஆண்கள்கிட்ட பெருசா அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலேன், ரெண்டு டீ, ஒன்னு சக்கரை தூக்கலாம், புரிந்தவர்கள் சரிதானே? அப்ப ஒரு பெண் வழி, பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனா புருஷ முண்டாடிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணம் இந்த புரிதல் தான். நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனையினால வர்றதில்லை, நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன். என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும், இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார், இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார், இந்த உணவு அவருக்கு பிடிக்கும், இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது, நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய், அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான எனக்கு என் மேல இருக்க கோபத்துல தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. புதுசா வித்தியாசமா கோவப்படக்கூடாதா? அந்த அளவு திங்கட்கிழமை காலையில் 9 மணி தான் கோவம் வரும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது? ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது. புரிய முயற்சிப்பதுதான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல. நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது, செத்து செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிகிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. எது 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம் பேத்தி எடுத்து 85 இறந்து போனவுடைய மனைவி 80 உட்கார்ந்துருக்கிற கிளவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அவரை பத்தி அழகா சொல்றாங்க, அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, அன்பா பழகுவாரு, அந்த காலத்துல எனக்கு அவ்வளவு சுதந்திரங்களை கொடுத்தார், அந்த காலத்துல அவருக்கு இதெல்லாம் செஞ்சாரு பண்ணாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு போனாரு, எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது, 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கோம், எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பாட்டி சொல்லுது. என்ன ஒண்ணு அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 8 புள்ள பெற்று 16 பேரம் பெற்றி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்லாங்க புரிஞ்சுக்க முடியலன்னு. உங்களுக்கு 85 தான் புரியும்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கறவன் கேட்டுக்க, கேட்காதே போ, நான் என்ன பண்ண? புரியக்கூடாது. வாழ்க்கையை புரிஞ்சிருச்சு, லைஃப் வில் பி வெரி போரிங். லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்க ஈகோ. ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ. மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கையை புரிந்துவிடும், அவ்வளவுதான். லைஃப் நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது, அப்படிதான் சுவாரஸ்யமே. நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அப்ப என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் என்னன்னா, நம்ம பழகணும், பார்க்கல முந்திய பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், இந்த முகம் பேசும், இந்த முகம் பேசாது. இப்ப உங்களுக்கு அனுமானம் எல்லாம் இருக்குல்ல, அவர் டப்புன்னு தூக்கி வேறு மைக்கு கொடுப்பாரு, அவருக்கு தெரியுமா?
பத்து பஞ்சோசம் அந்த ஷோ நடத்துறான்ல, அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுத்தா அவன் கரெக்டா பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்ப கூடும். நான் அதை நம்பினேன். முதல் ஒரு இடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டது நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும்.

செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த முகத்தை பார்த்தா அது பேசும், எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நான் மாற வேண்டும், மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டார்ல. சமூகத்தில் வந்திருக்க 50 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், 15 வருஷம் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. அப்ப நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன்னா, ஓரிரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோண்டல் வந்தது, ஓ இந்த முகம் பேசும், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது, காது துடிக்கிறது, ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்ல, நல்லா பேசுவாப்ல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா 6 மாதத்துக்குள்ளே நம்பிக்கை ஓய்ந்தது. நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனிதர் கடைசி 5 நிமிடத்துலேயே கையை தூக்கி கெஞ்சிய போது, ரொம்ப நேரமா அந்த மனுஷன் பேச ட்ரை பண்றாரு, யாரும் மைக் கொடுக்கலனே கொடுங்க அப்படின்னு நானா ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட கூட்டினா, 3 மணி நேரம் நடந்த ஷோ மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர். அப்போ தெரிஞ்சிச்சு எந்த மனுஷன்ட்டேந்து என்ன விஷயம் வரும் தெரியாது. அப்ப நான் ஹம்பிளா ஒரு முடிவு பண்ணேன், மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது, எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரும் தெரியவே தெரியாது, யாரிடம் என்ன கருத்து இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் என்ன அறிவு இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் இந்த புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, பீப்புள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுங்க, ஏன் மாம் யாரும் கோபக்காரி குணக்காரி கிடையாது. 15 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் சோழியெல்லாம் முடிச்சு விட்டு, குடும்பத்தெல்லாம் பிரிச்சு விட்டு, அடியோ அடின்னு அடிச்சு தெருவெல்லாம் நாரி எல்லாம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் என் மூத்த மருமக மாதிரி ஆகாதென்று யாரோ ஒருவரிடம் உங்கள் மாமியார் சொல்ல கதையை 15 வருஷம் கழிச்சு அந்த பைத்தியம் வந்து சொல்லி தொலை நம்மட்டேன், சண்டை நடக்கிறப்பலாம் சும்மா இருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு உன் மாமியார் நீ கல்யாணம் பண்ணி வந்தப்ப சொன்னிச்சு, 10 நாள் என் குடும்பத்தோட கொலவலுக்கு வந்துட்டா, இனி நான் நிம்மதியா சாவேன்னு சொன்னாங்க உங்க மாமியார், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக உன்னை அவங்க பார்த்தாங்கன்னு எப்ப சொல்றாங்க, 15 வருஷத்துக்குள்ள எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு, இப்ப சொல்றாங்க, இப்ப ஓடி போய் அழுது ஏதாவது நடக்க போதா, என்ன ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. காரணம் என்ன, இந்த 15 ஆண்டுகள்ல ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனை மாமியாரை புரிந்து கொள்ள மருமகள் முயற்சித்ததும், மருமகளை புரிந்து கொள்ள மாமியார் நினைத்ததும் தான். இது அறிவின் கூற்று என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கோம். வாழ்க்கையில சில விஷயத்துல அப்படியே விட்டுறது, அவன் அப்படிதான் அப்படிமாங்க, அது ரொம்ப அல்பமான வார்த்தை மாதிரி தெரியும், ரொம்ப சொற்பமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான வாக்கு போல தோணும். அவன் அப்படிதாங்க சில நேரம் பைத்திய கத்தனமா பண்ணுவாப்ல, அந்த மனுஷன் அப்படிதாங்க அப்படிதான் இருப்பாப்ல, திடுக்கு திடுக்குன்னு நாய் மாதிரி விடுவான். அப்படின்னா சில வீடுகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்கு, நம்முடைய பாட்டிமார்கள் சித்திமார்கள் அம்மாக்கள் அத்தைகள் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப நமக்கு தப்பா தெரியுது, ஃபர்னிஷ்டா இல்ல, ஐ நோ மை பாய் ஐ நோ மை காய் அப்படிங்கிறது இப்ப நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அவங்களுக்கு ரியாலிட்டியில ஒன்று புரிஞ்சிருச்சு, நம்ம விட நெருக்கமான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்தது கூட ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கலாம். மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே நீங்க நண்பர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்க நண்பர்களை புரிஞ்சுக்கிறதுனால டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பாக்குறீங்க, ஹூ இஸ் குட் ஃப்ரெண்ட். போகன சுந்தர் சாருக்கு ஒரு பாராட்டோடு வாழ்த்துக்களோடு ஒரு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த குட் ஸ்பீச் சார். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணுறேன் கேட்டால், வி ஆர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்பிள். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறோம், யார் நல்ல நண்பன் ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம், யார் நல்ல உறவுக்காரோ ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம், கஷ்டத்தில் வரும் உறவுகளே சிறந்த உறவுகள்னு ஒரு கருத்தை சொல்லி பார்க்குறோம், யார் ஒருவன் துன்பமான நேரத்தில் உன்னோடு துணை நிற்கிறானோ அவனை நல்ல நண்பன் அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது, புரிதலில் இருந்து வருகிறது. ஒரு நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் வருகிறது. என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெருசாக நான் நல்லது கட்டதுக்கு போனது இல்லை, என்னுடைய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலேருந்து ஒரே போராட்டம் தான். ரிப்போர்ட்டிங் ஒரு கரியர் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப நல்ல நாள் பெரிய நாள் எல்லாத்துலயும் நீங்க வேலையில தான் இருக்கணும், வீட்டுக்கு போகவே முடியாது. ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்ப ஊரெல்லாம் எப்படி தீபாவளி கொண்டாடுறதுன்னு எதிர்த்து டிவி நியூஸ்ல போட்டுக்கிட்டு போனாங்க. ஊரெல்லாம் பொங்கலுக்கு பஸ்ல போயிட்டு இருக்க, பொங்கலுக்கு போறதுக்கு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு போறாங்க, நான் பஸ்ல எல்லாத்தையும் ஏறி பாதி தூரம் விழுப்புரம் வரைக்கும் 10 பஸ் பிடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் ஊருக்கு போறாங்கன்னு திரும்ப ஏதோ ஒரு வழியா வந்து சேரும். வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பொசிஷனுக்கு நம்ம வர்றோம். அப்போ இப்படி வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பெரிதாக யாருடைய திருமணத்துக்கு நான் போனதே கிடையாது, அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதே கிடையாது, கிரகப்பிரவேசங்களுக்கு போனதே கிடையாது, ஒரு நல்ல விஷயம் போனதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்மனம் அழுத்தம் அவர்களுக்கு ஆபத்து பிரச்சனை என்று வருகிற போது மொதல் ஆளாக நாங்கள் நிற்பேன். எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்வார், நீ நல்லது கிணிக்கலானாலும் அல்லது கிணிக்கல் அப்படிம்பார். அப்போ நல்லதுகளை கலந்து கொள்ளாத நண்பன், உங்களுடைய திருமண வீட்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே முதல் வரிசையில் உட்காராத உங்கள் நண்பன் கெட்ட நண்பனா? உங்களுடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளாத ஒரு நண்பன் கெட்ட நண்பனா? சில பேர் காசு கொடுத்து நிற்பான், சில பேர் ஆளா வந்து நிற்பான், எவனுக்கு என்ன முடியுதோ அப்படி நிற்பான். மனுஷனா மனுஷனா ஏத்துக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படித்தான் இருக்கும் நிர்பந்திக்காதீங்க, அது பெரும் தொந்தரவு. மனுஷனை மனுஷனா இருக்கப்படுங்க, அப்படிதான் கோபக்காரன் கோபக்காரன் தான், குணம் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்திலேயும் கோபக்காரன் கெட்ட பேர் அது எல்லாரும் குணமானா இருக்கணும், என்ன லாஜிக் இது? கெக்கேன்னு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன, ஒருத்தர் பேசிட்டே இருக்கணுமா என்ன? இது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு பயனுள்ளதாக இருக்கு. நான் ஒரு ஒப்பீனியனை மேக் பண்றதுக்கு, ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றதுக்கு, நான் ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முயற்சித்து சொல்லிட்டே இருக்கிறோம். இதனாலதான் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கோபம் உள்ளவன்லாம் கெட்டவன், இவெல்லாம் நல்லவன், சிரிக்க சிரிக்க பேசுகிறவன் இப்படிப்பட்டவன், இவன் சிந்தனைக்காரன், இவன் இப்போது படித்துக் கொண்டிருப்பான். இப்ப உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்குல்ல, கோபிநாத் நீங்க வெளியிலேருந்து புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணீங்க, அந்த புரிதல பல விஷயம் சொல்லட்டா? கோபிநாத் வீட்டில் 100 கோட்டுகள் வைத்திருப்பார் இருக்கா இல்லையா, அந்த ஆள் தூங்குறப்ப கோட் போட்டுக்கு தான் தூங்குவான்,
அவரு கோவக்காரன். இங்க இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சதெல்லாம் தீ கரைச்சி குடிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தனியா லைப்ரரி வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் வளர வளர ஒண்ணுன்னு செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில் ஏதோ பிடிக்கும். நம்ம ஒரு 1000 புத்தகமாக வச்சு ஒரு லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அப்படி நான் வாங்கின புத்தகம், சேர்த்த புத்தகம், எனக்கு பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்த புத்தகங்கள், எங்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1500-2000 புத்தகம் வச்சு எனக்கு ஒரு லைப்ரரி நான் வச்சுக்கிட்டேன் ஆஃபீஸ் வச்சப்போ. ஆனால் வர்றவங்களை என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த 2000 புத்தகத்தை இவர் படிச்சுட்டாரு. எனக்கு கோபிநாத் வருஷம் முழுக்க பேசினே இருக்காரு, அதனால இவருக்கு இது எல்லாம் தெரியும். இது உங்கள் ஒப்பீனியன். கோபிநாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது, கோபிநாத் நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிக்காதீங்க. நான் தான் உங்கள் பொண்டாட்டியே புரிஞ்சுக்காதீங்கிறேனே, நீங்கள் என்னத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கோபிநாத்தை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலில் தான் வந்த உடனே கேட்பாங்க, சார் கோட் போட்டு வரல எது இன்னைக்காவது பரவாயில்ல, நம்ம தாசில்தார் வந்து எதோ என்னை கூட்டிகிட்டு வந்தார். சில நேரத்துலலாம் 5:30 to 5:00 அரை இருட்டில் இறங்குறப்ப, சார் உங்கள் கோட் எம்பங்க எங்கே வாங்கி எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. பல்லு விளக்காமல் வணக்கம் சொல்லாமல் வாயை மூடிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட உங்கள் கோட் எங்கம்மா. அப்போ நான் ட்ரெயினில் கோட் போட்டு வந்து நினச்சா, அப்புறம் டிடிஆர் யார், நான் யார். This is your understanding. We guys are trying to understand people. By that, we are satisfying our own ego. இதன் வழியாக நம்ம ஈகோ நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். எனக்கு இன்னார தெரியும், இவரை புரியும், என் கணவர் என்னை போல புரிந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு உங்க நாத்தனாருக்கு என்ன சண்டை, யோசிச்சு பாருங்க. There is a warrior called நாத்தனார் at every home. மாமியார் பிரச்சனை இப்ப முடிஞ்சு போச்சு, அது ஓல்டு எபிசோட். இப்பெல்லாம் ஒன்லி நாத்தனார் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிள்ளைங்க எல்லாம் அம்மாக்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு, இந்த பிள்ளைங்க கொண்டுகிட்டு போயிடுவாழ்வா, இருக்கதையும் கூட அத்துக்கிட்டு போயிடும், பயல்களும் முழுக்க முழுக்க அந்த பக்கமாக போயிடுறானுங்க. அதனால அனுசரிச்ச மேனிக்கு இருந்துக்குவோம் நாம, கொஞ்சம் மருமகளோடு அனுசரணையாக இருந்தால் தான் மகனோடு சேர்ந்து இருக்க முடியும். அப்போ அம்மாக்களுக்கு பயம் வந்துருச்சு. நாத்தனார்களுக்கு அந்த பயம் இல்லை, அவங்க தான் திரும்ப நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிடறாங்க, என்ன இருந்தாலும் அண்ணங்கார அவங்க தான் இப்போ சண்டைக்கு வராங்க அவங்க கூட. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு எல்லோ சரியாக பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு வரீங்களே. இத்தனைக்கு எல்லோ சரி எடுத்து காட்டி எங்கள் இதை கட்டிக்கிட்டு வருமா நீங்கள் கேட்டு, அந்தாலும் அதை பார்க்காமலே ஊன்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், நீங்க என்னைக்காவது உங்களை காட்டி இதை கட்டிட்டு வருமானு கேட்கல, நோ சொல்லிருக்காரு, வேண்டாம் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா வேண்டாம் சொன்னாலும் அதை தான் கட்ட போறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி யுவர் சாய்ஸ், நத்திங் ராங் அபவுட் இட், ரைட்டா. அப்ப யூ ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் சம்வன் இன் லைஃப். புரிதல் வழியாக யாரையா ப்ளீஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கும், அவருக்கு இது பிடிச்சிருக்கா செக் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப்ல நீங்க ரொம்ப ரொம்ப அது ஒரு டார்ச்சரஸ் ப்ராசஸ். நீங்க சொன்னீங்களா இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் அவங்க கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்துட்டே இருக்கிறது என்னுடைய லைஃபோட பெரிய பகுதியை திரும்ப கழிக்குது. ஒரு இது புரிஞ்சிருக்குமோ, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்குமா, விரும்பி தான் அவர் இதை ஃபேக்டரியில் வச்சு சாப்பிட்டுப்பாரா, சாப்பிட்டுக்க மாட்டாரா. அந்த ஆள் அதை திறந்தே பார்க்காம குப்பனால போய் பிரியாணி தின்ன விவகாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். அவருக்கு நீங்கள் தக்காளி தொக்கு வச்சுங்கிற கதையே தெரியாது, ரைட்டா. நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிகாஸ் யூ ஆர் ப்ளீசிங் பர்சன்ஸ், ப்ளீசிங் பீப்புள், அப்சர்சிங் வித் பீப்புள், பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தை விஷயத்துல இப்படி தான் குழந்தைங்களை ரொம்ப புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய காலம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. 5-6 பிள்ளை பத்தப்ப இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாக்கெல்லாம் ஜாலியாக தெரிஞ்சாங்க, அவர் கூட சார் சொன்னார்ல இது போக எங்கள் தாத்தா வேலைக்கும் போனார். அது மாதிரி 7-8 பிள்ளை பத்தப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அம்மாக்களுக்கு பயம் இல்லை, குடும்பத்தில் எந்த பயமும் இல்லை. வி நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் கிட்ஸ். அப்பாக்கள் ரொம்ப அசம்பந்தமாக இதை பேசுவார்கள். நமக்கு இன்னைக்கு பேச்சுப்படி பார்த்தா அது அப்பாக்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்தது போல தோன்றும். இல்லை, அப்பாக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சிக்கிறப்ப நீ ஈகோயிஸ்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கீங்க. இவன் மூத்த பைய 10th class படிக்கிறான்னு சொல்லுவார் கரெக்டாக, இவன் 2வது 8th class படிக்கிறான், கொஞ்சம் சுட்டி அவ்வளோதான். அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை பற்றி இவ்வளோ தான் தெரியும். 3வது பையனை பற்றி சொல்லலை. இவன் 6th class படிக்கிறான், இதில் நல்லா படிக்கிறான் போல் இருக்கு, புக்கவும் கைமா தான் தெரிகிறான் எப்போ பார்த்தாலும். இவன் அம்மாவுடைய சித்திரன் 4வது பைய, அது என்னன்னே தெரியல, அங்கேயே அடுப்பிலே கிடக்கிறான். இந்த 5வது பிள்ளை ஏப்பா நீ படிக்கிற அப்படிம்பாரு. அடுத்து 6வது இவன் பேர் குழம்பிடும், 6வது பிள்ளை பேர் இதுவும், 7வது பிள்ளை பேர் அது, 8வது இவன் ரவுடி பையங்க வாத்தியார் அடிப்பான், 9வது இவன் என்ன ஆப்போறானே தெரியல என் சொத்தை அழிப்பாம்பார், 9 பிள்ளையும் 9 மாதிரி அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டெம்ப்ளேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. என் பிள்ளை அசகாய சூரனாக இருக்க வேண்டும் என்று தந்தைகள் நினைக்கவில்லை, அவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், வாழ்க்கை எனக்கு இது வழியாக புரிந்து விட்டது, ஒரு பிள்ளைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னால் உருவாக்க முடியும். நீங்கள் அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, யூ கான் கிரியேட் அ ப்ளூ பிரிண்ட், ஈவன் காட் டசன்ட் ஹேவ் அ ப்ளூ பிரிண்ட். இந்த வாழ்க்கை எந்த இடத்துல வந்து இருக்கும் என்று யாரிடமும் ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இது நமக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில்.
அப்புறம் அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு டார்ச்சரஸ் ப்ராசஸ் மாதிரி ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கு அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். இப்போ உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறது 2022 அப்படின்னு வச்சுங்களேன், இன்னைய தேதிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பு பிரபலமான படிப்புன்றது நீங்க நம்புவீர்கள், அந்த படிப்புல கொண்டு சேர்த்து விடுவீங்க, 5 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும். உங்கள்ட்ட ப்ளூ பிரிண்டே கிடையாது. அப்ப அவனுக்கு எது பிடிக்குதோ, நான் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியவில்லைன்னு இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவகாரம் நமக்கு தெரியாது. நாம நினைச்சுக்கிறோமா நம்ம குடும்பத்துல எவனாவது இன்ஜினியர் தான் பூரா போய் இன்ஜினியர் ஆகலாம், நம்ம குடும்பத்துல எவனாவது டாக்டர் இருந்தா எல்லாரும் டாக்டர் ஆகலாம். நமக்கு தெரிஞ்ச ரெண்டே கனவு தான் டாக்டர் இன்ஜினியர். ரைட்டா, 90களில் பிறந்த இங்க பல பேருக்கு ரெண்டு கனவு தான் இருக்கும் பெரும்பாலும், ஒன்னு டாக்டர் ஆகுது இன்னும் இன்ஜினியர் ஆகுது. இன்னைக்கு என்னவோ ஆகலாம், இன்னைக்கு எக்கச்சக்கமா படிக்கிறாங்க, என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்ப வி ஆர் ட்ரைங் டு கிவ் எ ப்ளூ பிரிண்ட். பிள்ளைகள் மீது அப்சஸ்டாக இருக்கும். இந்த ஒத்த பிள்ளை ரெண்டு பிள்ளை, இப்ப சமீபத்தில் கூட நீயா நானால ஒரு பிள்ளைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்டா, பிள்ளையை தொடக்கூடாதுங்கிறாங்க, கிட்ட வரக்கூடாதுங்கிறாங்க, முத்தம் கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, ஸ்நாக்ஸ் கொடுக்க கூடாது, பேசாம பெத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட வேண்டியதானே, வச்சு வச்சு எடுத்து கொண்டு ஸ்கூல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு திறந்து திறந்து ஊட்டி விட்டு பிள்ளைய வளர்க்க பாக்குறீங்க. பிகாஸ் எனக்கு பிள்ளை எனக்கு புரியும், என் பிள்ளைக்கு எப்ப என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை 16 வயசுல அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்கும், உங்களுக்கு அப்ப அதை புரியாது. அப்ப உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கும், என் பிள்ளை எனக்கு புரியலையா, நான் ஒரு நல்ல மம்மியா. செக் பண்ணி பாருங்க எவ்வளவு அம்மாக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 30 வயதுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாரும் மனசார சொல்லுங்க, எவ்வளவு தடவை உங்க மனசுல கை வச்சு நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நல்ல மனைவியா இல்லையான்னு கூட நீங்க கேட்கறது இல்லை, இப்ப தேவையும் இல்லை. ரைட்டா, ஆனா நல்ல அம்மாவா இல்லையான்னு எதாவது ஏன் கில்ட்டா வரும், என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் தி பெஸ்ட் டு யுவர் கிட், டோன்ட் ட்ரை டு கிவ் தி பெஸ்ட் டு யுவர் கிட், ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் அ பேரண்ட். என்ன தம்பி இப்படி கடுப்பு ஏத்துறீங்க, நாங்க ஜஸ்ட் பேரண்ட். ஆமா அவ்வளவுதான், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள், அவர்களுக்கு 1008 வேலை இருக்கு. நாம் என்ன பண்ற பிள்ளையை புரிஞ்சுக்க பாக்குறோம், பிள்ளையோட ஃபியூச்சர் டிசைட் பண்ண முடியும் பாக்குறோம், என்ன பண்றோம் நம்ம நினைச்சபடி பாக்குறோம். இப்பவே இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், 2ஆம் கிளாஸ்ல உடைய கையெழுத்தை திருத்தமாக மாற்ற வேண்டும், 3ஆம் கிளாஸ்ல இது சொல்லி கொடுத்துணும், 10ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள பிள்ளை என்னென்ன நீங்க படிச்சிருந்து மட்டும் பாத்துருங்க. ஃபோனடிக்ஸ் படிக்கிறீங்களா, ஜூடோ, கராத்தே, சிலம்பம், என்னென்ன உண்டோ எல்லாம் அம்முட்டு எங்க திரு கடைசியில் 10th போய் வீதி எதுவும் தெரியும் தெரியாது, பெப்பரப்பே பேன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்கப் ஆல்ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற மாதிரி, காரணம் பிள்ளைங்களை ரொம்ப அப்சஸ் ஆகிட்டு இருக்கு. பிள்ளைங்களை கைப்பிடிக்குள்ளே வச்சுருந்தா அந்த பிள்ளைகள் நன்றாக வளரும் நினைக்கிறீங்க, கிடையாது. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் வளரும். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் தானாத்தான் வளரும். தானா வளர்ந்தா தான் மரம், நீங்களா வளர்த்தா குரோட்டன் செடி, தொட்டியில வச்சு வீட்டிலே வச்சுக்க வேண்டியதான். அவனால நாட்டுக்கு முடியும்ல, வீட்டுக்கு முடியும்ல, வளரட்டும், லெட் தம் கோ, போகட்டும், 4 இடத்துல விழுகட்டும், முட்டியில அடிபடட்டும், மூக்குல சிராய்ப்பு விழுகட்டும், பக்கத்து வீட்டுக்கார சப்பு நிறையட்டும், ஏன்னு தெரியட்டும், அவனுங்களுக்குள்ளே பேசி அவனுங்களே சமாதான உடன்படிக்கைக்கு வரட்டும், அவர்களாகவே வரட்டும், அவனே பழகட்டும், அவனே பேசட்டும், அவனே புழங்கட்டும். நீங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, நீங்களே யாரோட பழகணும் முடிவெடுத்துறீங்க, எந்த சொந்தக்காரனோட பழகணும் பழகக்கூடாது நீங்களே முடிவெடுத்துறீங்க. ஹூ ஆர் யூ டு டிசைட் அ ஃபியூச்சர் ஆஃப் அ கிட், அவர்கள் இந்த உலகத்திற்கானவர்கள், இந்த சமூகத்திற்கானவர்கள், நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்சஸிங் கிட்ஸ், பிள்ளையை கையோட வச்சுக்கணும், அதுவும் ஆம்பளை பிள்ளைங்களை கையோட வச்சுக்கணும், அம்மாக்களுக்கு அவ்வளவு பெரிய பேரானந்தம். இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகும், கல்வி அறிவு வளர்ந்த பிறகும், சமூக மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட அம்மாக்கள் இன்னும் என்ன நம்புறீங்க, எதிர்காலத்திலே என் கணவருக்கு பின்னால் என் ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் என்று இன்னமும் கூட நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன், நான் மீடியால இருக்கிறேன், நல்லது கெடுது பாக்குறேன். குறைஞ்சபட்சம் என்னுடைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது, மக்களோடு கலந்து பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேருந்தே நான் சொல்றேன், இன்னைக்கு அம்மா அப்பா வச்சு பாத்துக்கிற ஆம்பளை பிள்ளைகளோட அம்மா அப்பா வச்சு பாத்துக்கிற பொம்பளை பிள்ளைகளும் அதிகம், அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்கு. ரைட்டா, அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது. இப்ப பசங்களுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை, தனி கொடுத்தணும் வராங்க, தனி கொடுத்தணும் வராங்க. எந்த தனிக்குத்தனம் அது, பையன் வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்காங்களா பாத்துறீங்களா, எல்லா தனிக்குத்தனமும் அம்மா இருக்கும் தெரு, அம்மா இருக்கும் அப்பார்ட்மெண்ட், முன்பக்க வீடு அம்மா வீடு, பின்பக்க வீடு, இது என்னடா தனிக்குத்தனம், எந்த ஒரு லாஜிக் இல்ல. அது சம்பந்தம் இல்லாம நீங்க தனியா போய் குடும்பம் நடத்தினா பரவாயில்லைங்களா, அம்மா வீட்டுக்கு அருகில் செல்வதற்கு போய் தனிக்குத்தனம் என்று என்றைக்கு நீங்க கண்டுபிடித்தீர்களோ அன்றைக்கே நீங்க முடிவு செய்யுங்கள். அடிப்படையில் வைத்து வளர்ப்பதால் ஆண் பிள்ளை உங்களோட இருக்கும் என்று நீங்கள் நம்பவே நம்பாதீர்கள், அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை.

கேக்குறாங்கல்ல, அது அது கிளீனா சொல்லிடணும், யூ மீ அப்பா தட்டா, அதுவே சொல்லிச்சு. இதுக்கு மேல கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதரே சீன்ல இல்ல, யூ மீ அப்பா தட்ஸ் ஆல். உங்க ஆபீஸ் கேபின்களை போல உங்க வீடுகளை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். ஏன் அப்சஷன்? பிள்ளைங்க எப்போது 24 மணி நேரம் பிள்ளைய பத்தி யோசிக்கிறது, 24/7. இப்ப பிள்ளை ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்குமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குமா, மத்தியானம் இது சாப்பிட்டுக்குமா, டைப்பர் என்ன இருக்கும், ஈரமா இருக்குமா, ஆகாதா, டாய்லெட் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா, சம்மந்தம் இல்லாம பிசிக்ஸ் டீச்சருக்கு போனபடி என் பையன் உச்சா போயிட்டானா, பிசிக்ஸ் டீச்சர் வேலை உச்சா போறதை பத்தி கவனிக்கிறதா என்ன? Obsessed with kids to the core. Let them be. Let them face all the consequences. முற்றப்பா அவனே கேட்பான், டீச்சர் உச்சா வருது, உச்சா போயிட்டானா, நீங்க 7 தடவை போன் பண்ணிருக்கீங்க, அவன் 7 தடவை உச்சா போறேன் கேட்டுக்கிட்டு இருக்கான், டீச்சர் எதை ஹேண்டில் பண்ணுவாங்க, உங்க போன் ஹேண்டில் பண்ணாலும் அவன் பாத்ரூம் கணிப்பு போயிருப்பாங்களா. டோன்ட் அப்சஸ் வித் கிட்ஸ். அவன் நாளைக்கு உங்களை விட்டு போறப்ப நீங்க ரொம்ப தடுமாறி போயிருக்கு, ரொம்ப பதறிவீங்க, கஷ்டமா இருக்கும், அவன் துரோகி என்று சொல்வீர்கள். பிள்ளைகள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க, நீங்க தேவையில்லாம எக்ஸஸ் அனுபவிக்கிறீங்க. நம்ம மேல இவ்வளவுலாம் வச்சுலாம் பிடிச்சி இருக்கிட்டுலாம் இல்ல, ரொம்ப சாதாரணமா விட்டாங்க. ஒரு பிள்ளை இந்த தெருவுக்கு சொந்தம், இன்னும் சொல்ல போனா சின்ன கிராமம் தான் ஊருக்கு சொந்தம். சித்தப்பா வீட்டில் படுத்து கிடக்கும், எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டி இருப்பாங்க, அந்த ஆண்டிக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க கிட்ட ஒரு கலர் டிவி இருக்கும், ஆஸ்திரேலியா மேட்ச் 5 நாள் லீவ் போட்டு நைட் எல்லாம் உட்காந்து பார்ப்போம், அவங்களே காஃபி எல்லாம் போட்டு தருவாங்க, அங்கேயே தூங்குவோம், காலைல அவங்களே எழுப்பி விடுவாங்க, அவங்களே எல்லாருக்கும் காஃபி கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களே அடிப்பாங்க. நம்மள பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்குறீங்க, காரணம் நீங்க ரொம்ப பிள்ளைய புரிஞ்சு வச்சுருங்க. என் பிள்ளை எனக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா டாய்லெட் ஒழுங்கா போகணும் எனக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு உடம்புக்கு எது ஒத்துக்கணும் எனக்கு தான் தெரியும். பிள்ளை கக்கா போறத பத்திலாம் நீங்க ஏன் கான்சன்ட்ரேட் பண்றீங்க? லெட் தம் கோ ஆன் இஸ் ஓன் கக்கா, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளைகளுக்கான எதிர்கால உலகத்தை நான் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கிடையாது. இதன் வழியாக பிள்ளைகளின் உலகத்தை நீங்கள் சுருக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை மற்றவர்களிடம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளை மீது எவ்வளவு உரிமை இருக்கிறது என்றுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுக்கு யார் மேலே உரிமை இல்லை, நம்ம பிள்ளைகள் மேலே யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு அவசரத்தில் சித்தப்பா கண்டிச்சுட்டா கூட, என் பிள்ளைய நானே கண்டிச்சது கிடையாது, நீங்க எப்படி கண்டிக்கலாம்னு மல்லு மல்லு உங்க குழந்தைகிட்ட போயிரு. உங்களுக்கு நாத்தனாருக்கும் உரிமை பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது, இங்கிருந்து தொடங்குகிறது. அந்த வேணும்னே வந்து நீங்க அந்த முன்னால நீங்க அத்தை முன்னால அடிக்க முடியாது பிள்ளைய, தெரியுமா? நீங்க வேணா உங்களுக்கு மூத்தா இருந்தா யாராவது அந்த பெரியவங்க தான் கேட்டு பாருங்க, இங்க மூத்தவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அத்தைக்காரங்க முன்னால சொந்த பிள்ளைய கை நீட்ட முடியாது, வெடுக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கட கடக்கடன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, நீங்க கேள்வியே கேட்க முடியாது, நிறுத்தல முடியாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து சமாதானம் பண்ணி உங்க நாத்தனார்கிட்ட சமாதானம் பேசி அவங்க அழுகு ரெண்டு பேரும் கட்டி உருண்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய வீட்டுக்கு விடுவாங்க. அந்த 3 நாள் அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெடுத்துருவாங்க. 3 days சிக்கன் மட்டன் எல்லாம் பொண்ணுள்ளக்குள்ளெல்லாம் இருக்காது, ஆனால் அத்தக்காரி அடிக்க விட மாட்டான். அதான் தன் தந்தையின் முகம், அவங்க அண்ணனின் முகம், அது ஒரு இமோஷன். நீ எம்னால எப்படி பிள்ளை அடிக்க போச்சுமாங்க, என் பிள்ளை அடிக்க நான் உண்டு கேட்க நீங்க கேட்க முடியாது. There is a social construction in every other family. We lost almost everything and we are trying to make the best out of it. இருக்கக்கூடிய பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை உடச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் ஆஃப் த மாடலை வி ஆர் ட்ரைங் டு கன்ஸ்ட்ரக்ட். தேர் இஸ் எ ஃபார்மட் ஆல்ரெடி அவைலபிள், வித் வி ஆர் நாட் ஃபாலோயிங் இட். ஒரு குழந்தைக்கான உலகம் பெரியதாக இருக்க வேண்டும். பார்ட்னர் இன் கிரைம், மாமங்காரம் தான் பார்ட்னர் இன் கிரைம். வடிவில் ஒரு வாரில் ஒரு படத்தில் மாப்பிள்ள பாரதியா மாப்பிள்ள நடிச்சு அமத்தில் ரெண்டு பேரும் திருவிழாக்கு போவோம், அதை சொல்றது ஒரு கேரக்டர் வேணும். சிறு தவறுகள் செய்ய அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் வீட்டில், அவன் கண்ட்ரோலாக வச்சுப்பான். மாமங்காரம் கூட திருவிழாக்கு அனுப்புனாதான் பெரிய அளவு சண்டை இல்லாமல் பத்திரமா கூட்டி ஆந்திருவான், ஏன்னா மாமங்காரன் அக்கா மகன் பார்த்துப்பான். பார்ட்னர் இன் கிரைம், மாமனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா மாமா பேட் ஹேபிட் சொல்லித்தராரு. அப்புறமா கடைசி கேட்குறீங்க, இந்த காலத்து பிள்ளைகள் பெரும் போதை பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிட்டார்கள், அவர்கள் எப்படியாவது காப்பாற்றுவோம். மாமங்காரன் சப்புன்னு அறிவான். ஒரே உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு எத்தனை மாதிரியான வாழ்க்கை முறை இந்த சமூக அமைப்பு நமக்கு தந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி கிருதாலாம் நீளமா விட்டு இந்த மாதிரி செயலெல்லாம் கட்டடிக்கிறானுல, இப்ப இருக்கக்கூடிய செயல் டீச்சர்ஸ் எல்லாம் கோச்சுக்கிறீங்களே, அந்த செயலில் ஒரு பையன் டவுன்ல படிச்சுட்டு இருக்கான், ஊருக்கு போறான் அப்படின்னு வச்சுக்கலாம். எழுத்தாப்புல ஃபர்ஸ்ட் மாமா பார்த்தாரு என்ன சொல்லுவார், நம்ம அப்பலாம் கலக்கரிய சினிமா ஹீரோ மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. அவன் பெருமையா அப்படியே போவான், அப்படி சைக்கிள்ல போயிட்டு இருக்கல கரெக்டா எழுத்தாப்புல புள்ளத்த சித்தப்பா வருவாரு, வந்து நிறுத்தினே சப்புன்னு ஓங்கி அறைவான். யாரு மாமங்கார பாராட்டி அனுப்பின ஆர் செலுக்கு சித்தப்படும் செவில் திரும்பும். ஏன் அப்படின்னா, நீங்க குடும்பத்து பிள்ளை இதோட ஊருக்குள்ள அப்படின்னு கேட்பாரு. அவன் கண்ணை வீங்கினதோடு அப்படியே மாமாவோட கடைக்கு போவான். போன உடனே மாமா கேட்பாரு, ஏடா அவங்க சித்தப்பட பார்த்தியா அப்படின்னு. ஆமா அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அர்ஜிப்டானா அப்படிம்பாரு. அவன் சொல்லுவான், சித்தப்பா இவங்க குடும்பத்துக்கு எப்படி சித்தப்பா நீ பொண்ணு கொடுத்தானா? அப்ப சொல்லுவாடே கோவக்காரங்கடா நல்லவங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் உண்டு. நீங்க ஏதோ வேல்யூ வேல்யூ நீ புதுசா பேசிட்டீங்களே, வேல்யூலாம் என்ன பண்ணீங்க? எவ்ரி அதர் ரிலேஷன் கம்ஸ் அப் வித் வேல்யூ. நீங்க வேல்யூனா என்ன சொல்றீங்க? மார்க் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்றது நல்ல வேல்யூ நினைக்கிறீங்க. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய அனுகூலங்களை மட்டும் நீங்க வேல்யூங்கிறீங்க. தப்பு பண்ணல கரெக்டா கண்டிக்கிறதுக்கு பக்கத்துல ஆள் இருக்கணும். பிள்ளைக்கான எந்த பாராமீட்டர் நீங்க ஒதுக்கிட்டீங்க? இப்ப உங்களுக்கு பிள்ளைங்க மீது அதிகாரம் செலுத்த யார் இருக்கா, உரிமை எடுத்துக்க யார் இருக்கா? மாப்பிள்ள தப்பு மாப்பிள்ள மாமன் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, சரிதானே? ஒரு வீட்டுடைய மூத்த அண்ணி சபைக்கு வந்து நின்று அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டா குடும்பம் அடங்கிடும். 5 குழந்தை மாதிரி எல்லாரும் பணக்காரன் தான், பெரிய ஆளு தான், பலசாலி தான். வீட்டுக்குள்ள தகராறு நடக்குது, வீட்டுல அந்த வீட்டுடைய அம்மா ஒதுங்கப்பட்டவங்க கிடையாது.

0: இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுடைய மூத்த அண்ணி நடுகாலுக்கு வந்து நின்று எல்லாரும் சேர்த்து அமைதியாங்க அமைதியிறோம், முடிஞ்சு போச்சு. அண்ணி என்பவள் தாய்க்கு சமம், மூத்த மருமகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை மரியாதை தான். அதையே பிடிங்க பாக்குறீங்க, லைஃப் ஹேஸ் டு கோ இட்ஸ் ஓன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இருக்கிற வாழ்க்கை முறை உடைத்து விட்டு புதிய வாழ்க்கை முறை ஒன்று கண்டுபிடித்து அதன் வழியாக இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்துக் கொள்வேன் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மனிதனை புரிந்து கொள்வதன் வழியாக வாழ்க்கையை புரிந்து நினைக்கிறீங்க, அது தவறு, அது சரி அன்று, மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, உங்களுடைய சோசியல் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கக்கூடியதை ஸ்பாயில் பண்ணிட்டு புதிய சோசியல் ஸ்ட்ரக்சர் நீங்க ட்ரை பண்றதன் வழியாக மூன்றாவது நடக்கவே நடக்காது. மூன்றாவது, வேலையில் எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும்.
1: நேர்கள் இதுவரை நீயான கோபிநாத் அவர்கள் தொகுத்து வழங்கிய ஒரு கலகலப்பான பேச்சை கேட்டிருந்தீர்கள். தொடரும் விளம்பர இடம்பெற தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது நேயல் நேரம்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதை செமனி மனித புதைகுழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 9 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி அனிரு குமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேரனர்த்தமே நிகழும் ஆபத்துள்ளது என்று இலங்கை தமிழிசக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தனி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் இல்லை என சுகாதார அமைச்சர் நளின் கேதிசா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது திறமையை மறைப்பதற்காகவே பாராளுமன்ற சிறப்பு உரிமையை பயன்படுத்தி சேறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த கேதிசவினால் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அக்கராயங்குளன் பகுதியில் வன ஜீவராசியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் முகன காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடுஆசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த சுமார் 1025 வாகனங்களை இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமுக்கும் அதிகமான கசியஸ் போதைப்பொருள் கடத்தி வர முயன்ற 27 வயதுடைய கர்ணா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டு யானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்ததாக செட்டிக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் 61 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை உள்பட ஆன்மீக குழுக்களாக பயணிக்கும் யாத்திரிகளுக்கான இலவச விசா வழங்கும் முறைமை மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கொழும்பிலுள்ள இந்த உயர்ஸ்தானிகரகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மலையகத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான மாத்தளை ரோஹிணி என அழைக்கப்படும் தவசி ஐயாத்துறை தனது 85வது வயதில் காலமானார். இந்திய செய்திகளில் கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கனடா அமைப்பினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைகின்றனர். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். கல்வியை பாதையில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் திருப்பித் தர மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. பாமக தலைவர் மருத்துவர் ராமதாசின் மகள் காந்திமதி, அவரது மகன் முகுந்தன் ஆகியோர் என்ஆர் காங்கிரசில் விரைவில் இணைய உள்ளனர். இதற்கு முன்னோட்டமாக அவர்கள் இருவரும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமியை நின்று சந்தித்து தின்னூறு பூசி வாழ்த்து தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகளில் பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டி எடுக்கும் காட்டுத்தீயால் இப்போது 2,000க்கும் 70,000க்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். தென்சீன கடலில் வியட்நாமின் சரக்கு கப்பல் மூழ்கியதில் 23 பேரை காணவில்லை. கப்பலில் இருந்த 39 பேர் மீட்கப்பட்டதாக சீனாவின் சிசிடிவி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தில் குடிநுழைவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
இணையவாசிகளின் அபிமான பெஞ்ச் குரங்கு குட்டி அதன் முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. பெஞ்சை நேரில் காண ஜப்பானிய விலங்கு தோட்டத்தில் பலர் திரண்டுள்ளனர். அமெரிக்கா 2 வாரங்களில் முதன்முறை ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்து தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் ஹஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக கண்டித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நேற்று தீவிரமடைந்த வான்வழி தாக்குதல்களில் இருதரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். H-1B நுழைவு இசைவு கட்டிடத்தை ஆண்டுக்கு $100,000 ட்ரம்ப் நிர்வாகம் உயர்த்தியதை அமெரிக்க உயர்நீதிமன்றம் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் பெர்லின் பிராய்ட் நிகழ்ச்சியாக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தனர். ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சிரியாவில் 2 பேருந்துகள் நேற்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 35 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் படுகாயமடைந்தனர். இந்தோனேசியாவில் முன்னாள் ஊழல் ஒழிப்பு அதிகாரி தங்க கட்டிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. Trip.com நிறுவனத்துக்கு சீனா $765 மில்லியன் அபராதம் விதித்துள்ளது. தென்கொரியாவில் மனைவியை விவாகரத்து செய்ய மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் ஒரு முதலாளி. நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் பிரிந்த சகோதரர் என தெரிய வந்துள்ளது. கூகுள் மேப் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய இமர்சிவ் நவிகேஷன் வழிகாட்டி வசதி மற்றும் வேக கணிப்பான அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.

விளையாட்டுச் செய்திகளில் சிறிலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72 வயதில் காலமானார். இம்பாவிற்கு எதிரான 2 T20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அயர்லாந்துக்கு எதிரான 1 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணி அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. எஸ்டோரில் ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்சின் லுகாவென் டாக்டரி ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். இறுதியாக நாணய மாற்று வீதம் இந்திய நாணய மாற்றீட்டு கணுசன்னை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com ஒரு ஈரோ கிழங்கை பெறுமதியில் 382.40%, இந்திய பெறுமதியில் 109.79%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 96.53%, ஒரு சுவிஸ் ராங் இலங்கை பெறுமதியில் 410.84%, இந்திய பெறுமதியில் 117.96%, ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.91%, இந்திய பெறுமதியில் 128.61%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50%, இந்திய பெறுமதியில் 68.48%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். பரிசு லார்ட் டெப்பில் அமைந்திருக்கும் பி டி கேசன்கரி, கார்லே கோணசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58. நிலைய கலை நேரம் மாலை 7:13 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்திலே மாலை 6:13 நிமிடம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. வானிலைகளிலே இன்றும் நீர் நேரம் நீர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் எமது அன்பு அறிவிப்பாளர் சகோதரர் ராஜா அவர்களது 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு இணைந்திருந்தார்கள் பல நேயர்கள். நேற்றும் எம்மால் விசேடமாக நடத்தப்பட்ட நேயர்களால் நடத்தப்பட்ட நிகழ்விலே கலந்து அனைவரும் சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுடைய அனுபவங்களையும் இன்றைய நேர் நேரத்தில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். அத்துடன் இன்று இரவு சுவிஸ் நேரத்தின் அரசியல் சமூகம் இடையிலே 70வது பிறந்தநாள் வாழ்த்து என்று வானொலிக்கு அனுசரண நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வானொலியிலே சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கிறது. அது பாடல் மழையாக இன்றைய அரசியல் சமூக மேடை ஒலிக்க இருப்பதை முன்கூட்டியே அறியத் தருகிறோம். இந்த 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கு அனுசரணை கொடுத்து எடுத்து வந்திருக்கின்றார்கள் சூப்பர் சிங்கர் போல் பாடகி விஜிதா, ஜெயான் பிரதர்ஸ், அதாவது வன்கூவர் நகரிலிருந்து ஜெயான் பிரதர்ஸ் உரிமையாளர் கேசவன், இந்திரா கோம்ப உரிமையாளர் தவேந்திரம், சோனாசி கோம்ப உரிமையாளர் பவா, யாழ் களஞ்சிய சாலை உரிமையாளர் சுதன் மற்றும் துர்கா ஸ்டோர் துளசி மற்றும் யோகலிங்கம் ஆகியோர், இவர்களுடன் பாடகர் அமிதலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் எங்கள் அன்பு நேயர் குணம் ஆகியோர் இணைந்து இன்று இந்த நிகழ்ச்சியை அனுசரண நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவு விசேட சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அது பாடல் மழையாக ஒலிக்கும் என்பதையும் நேயர்களுக்கு அறியத்தந்து இன்றைய நேரத்துக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். நேயர்களே, 0901-48-32-15-40 என்ற தொலைபேசி இலக்கமானது சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இயங்காமல் இருக்கிறது என்று உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள் வைபர், வாட்ஸ்அப் மற்றும் 0901 என்று தொடங்குகின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 0033-95-41-47-71 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக, அதாவது 3 தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இணைந்து கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அவை தற்பொழுது நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் இணைந்து கொள்ளலாம். இங்கே 0901 ஒரு நேயர் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன், அவரை இணைத்துக்
1: கொள்ளுகின்றேன்.
0: சொல்லுகின்ற போதே பிடித்து விட்டீர்கள். விடியப்புறம் 4 மணியும் ஓடி திரிந்து
1: சந்திரனையும் போல நீங்கள் ஒரு நிலையில நிக்காம பறந்துறீர்களே. நானும் ஒரு நிமிஷம் பிடிச்சு பார்த்து இந்த சுகத்தை நேரம் கேட்கிறேன் கையில் கேட்டாலும் பிடிச்சு பார்த்து என்ன வருத்தம் இருக்குன்னு நான் வரும் டாக்டர்களை பாப்பாட்டு பார்த்தா அது வாங்கிச்சு.
0: 83ஆம் ஆண்டுல இருந்து இது அலைச்சல் தான் தொடர்கிறது. பாப்பம் இப்ப
1: நல்ல நல்ல காலம் நல்ல உங்களோட மனநிலை சரியா இருக்க ஒரு நாளைக்கு நாங்களும் கலைஞர்களும் பிடிச்சி ஒரு கலையில கட்டி வைக்கிறோம் உங்களை ஒரு நாளைக்கு.
0: அப்படி வேலுமண்டா ஒரு நாள் நித்திர உள்ள சந்தர்ப்பம் தந்தீங்கண்டா நன்றா இருக்கும்.
1: அதுக்கு ஒரு காலம் வர வேண்டும். உங்களோட மனநிலை சரியான மனநிலை வர வேண்டும்ன்றதை நாங்கள் அறிஞ்சா
0: உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது விசர் இருக்கு.
1: ஓ, ஒரு அந்த ஒரு என்ன விசர் என்று சொல்ற இன விசர் தமிழ் விசர் அந்த விசரே சரியான விசர் முதல் முதல் முக்கியமான விசர் மாற வேணும். ஒரு நாளை பிடிச்சு மாறினால மாறாட்டினா கட்டி வைக்கிறோம் ஒரு நாளைக்கு கட்டி வச்சுட்டு எல்லாரும் சுத்தி வர சிக்கிற உங்களையு எனக்கு ஒரு நிமிஷம் கதை போட்டு பார்த்தா அம்பளை மாட்டேன் ஓடி பிடிக்கலாம் போச்சு ஆக்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு நேற்று சந்தோஷம் வேண்டாம் சந்தோஷம் எனக்கு கேடு குடிச்சிட்டார் வேற தெரியும். ஆனால் அவருக்கு நேரம் காணாது பின்ன மதனா அவர்கிட்ட கிடைக்கும். ஓ, மது கேதுக்கு நேரம் காணாது அவர் கஷ்டப்படுகிறார் என்று சொல்லிக்கொண்டு தயாளனும் தயாளனும் மதனா குணா நான் மதனாவே கண்டுபிடிச்சான் மதனாவெல்லாம் தயாளனை கண்டுபிடிச்சா இன்னும் வந்து கூட்டி கண்டு வந்து வந்து கொண்டு நாய்கிட்ட போய் விட்டு படுத்திக்கல வினக்காக வினக்கெட்டு இந்த 3வது முறை அவ வந்து உனநாயின் விடர் கட்டி பார்த்துட்டேன். அப்படி கொண்டு விட்டு எல்லாரையும் வட்டிகளை பார்த்து வந்து அமெரிக்கா ராசா இருந்தவர் அவர் அப்பா அவன் இப்படியே ஆளை வந்து பார்த்தேன் பாத்திய சத்தியா எல்லாரையும் பார்த்தேன். சுதாகரன் அவர்கிட்ட மனைவி பிள்ளைகள் பண்றது ஐயோ எழுதியெல்லாம் பற்றினா தியாமனா சுவாதினி ரஞ்சி ரவி
0: எனக்குத்தான் ஒருத்தருடன் கதைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல பொது போக்குவரத்துலான் வந்தவர். 12 மணிக்கு முதல் விட வேணும். நானும் ஃபாரூக்கும் கொண்டு போய் கொலம்பஸ்ல உள்ள ஒரு ஆரியார் ஒன்றில் அவரை விட்டுட்டு வந்த நாங்கள். கொஞ்சத்தால மனோ அவர்களுடைய பாரியார் தொடர்பு கொண்டார். இப்படி 1 மணி ஆகுது, என்ன ஐயா வீட்டை போயிலேன்ட்டு அவருடைய பாரியார் வந்து பதட்டத்தோட இருக்கிறார். அவருடைய தொலைபேசிக்கு அடிக்க அடிக்க வந்து அது வேலை
1: செய்யதில்லை.
0: கேளுங்களேங்க கதையை. அப்ப ஃபாரூக் அவர்களும் வேந்து நான் சொல்லி அவரும் அடிக்கடி அவர் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து 7 நிமிஷத்தால ட்ரெயின் இருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அவரை விட்டுட்டு வந்த நாங்கள். அப்போ அது செல்ல சாரால் போய் கார்டு நோட்டில் போய் இந்த அவர் ட்ரெயின் மாற வேணும். அப்போ அந்த ட்ரெயின் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தி அதுக்கு பின்னாலேயும் ட்ரெயின்கள் இருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்தி தான் அவரை விட்டுட்டு வந்தது. அப்போ அவரும் சந்தோஷமாக போனவர். அப்போ 2 மணி ஆகிட்டது, தொடர்பில்லை. என்ன நடந்தது என்ன நடந்த அவர்கள் எல்லாம் எங்களோட மனுவண்ணா அவர்களும் நித்திரம் இல்லாமல் அவரும் பாரியாரும் தொடர்ந்து நாங்களும் அடிச்சு அடிச்சு பார்க்கறது அது டெலிஃபோன் உடனே மெசேஜுக்கு தான் போகுது, போகுதில்லை. பிறகு கடைசியாக இதோ 2.5 மணி போல தான் இவருடைய மனோகரன் அவர்களுடைய பாரியார் அவர்கள் மனுவண்ணாவின் பாரியார் அவர்கள் தொடர்பு கொண்டு சொன்னார். அது என்ன நடந்தாண்டா அவற்றை பற்றி முடிஞ்சபடியால் அவருக்கு வந்து அங்கால 2வது ட்ரெயின் போறது வந்து இல்லாமல் போய் பஸ்ஸத்தான் ஒழுங்குபடுத்தி இருந்தார்களாம். தெரிந்த இல்லையாண்டா பஸ்லான் போகணும். அப்ப அதால சுத்தி இதால சுத்தி என்றா அதால தான் லேட் ஆனது. அப்ப மகன் ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம்னு போன இடத்துல அந்த அவருடைய வீட்டு போகிறது இல்லையத்துக்கு முதல் ட்ரெயின் வேறு இருக்குதா இல்லையான்னு பார்க்க போன இடத்துல அங்கே பஸ்ஸில் வந்து ரக்கையும் கூட கண்டு கொண்டதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார்கள். அல்லாட்டி எங்களையும் பயப்படுத்தி அவர்களும் சரியாக பயந்து விட்டார்கள்.
1: ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கூடி அது சந்தோஷமாக கழிக்க முடியல. உங்கள் பலன் என்ன? நீங்கள் என்ன நட்சத்திரம் தருசன்?
0: என்ன நட்சத்திரம் உண்டு?
1: சொல்ல மாட்டீங்களே, என்ன ராசி என்று கேட்குறேன்.
0: மீன ராசி.
1: மீன ராசியா?
0: தேவதி.
1: கடவுளே, ஒரு நல்ல காலம் இப்பதான வரட்டும், அந்த நல்ல காலம் வரட்டும் கொண்டு பார்த்து வந்திருக்கிறோம். வந்த எல்லாரும் வந்தோட எல்லாரோடும் தான் கண்டு கழிச்சு போட்டேன். எல்லாரும் நல்ல
0: என்ன பிறகு பேந்து நாங்கள் எல்லாரும் போனதுக்கு பிறகு கேது ஜெகன் இவர்கள் எல்லாம் நின்று அவ்வளவு கிளீன் பண்ணி இதெல்லாம் செய்து அவருடைய ஒரு குழுவே நின்று சாரதி எல்லாருமே நின்று செய்து பிறகு நான் வீலை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி 4 மணிக்கு போவோம். அங்கே என்ன 3 மணி நினைக்கிறேன் கேது வேலை நின்று திறப்பெடுத்து பேருந்து கொண்டு போய் பேருந்து அந்த திறப்பை பூட்டினது ஒரு இடத்துல கொடுக்கணும். அங்கே போக அங்கே பூட்டிட்டாங்க. அப்போ எங்களோட சுயேந்திரன் அவர்கள் வந்திருந்தது. அவருக்கு 6 மணிக்கு ஃப்ளைட். அவர் நான் வீட்டை விட்டுக்கல இல்லை இல்லை தன்னை 2 மணி அதுக்கு முதல் நிற்கணும் வந்து ஏர்போர்ட்டில் இறக்கட்டு சொல்லி இறக்கி இப்போ இந்த அவருக்கு 1 மணி ஆலத்துக்கு பிறகு தான் நான் ஃப்ளைட் வந்தேன்னு சொல்லி இப்போ இந்த அவர் அடித்தார். அப்படியே நாங்கள் நியூஸ்கள் எடுத்து வாய்ச்சி இப்ப நீர் நேரத்துக்கு வந்து எல்லாரும் தான் ஜெகன்ல இருந்து கேது எல்லாம் வீட்டை 4 மணிக்கு போய் இங்க 8:30 எல்லாம் வந்துட்டாரு.
1: எதிர்பார்க்காத
0: விட பெரும் கூட்டத்தினர் வந்திருந்தார்கள்.
1: முக்கவாதி நேரெல்லாம் வந்துச்சு. நம்ம வெளியில இருந்து வந்ததுதான் வந்தவதானே தயாளன் தயாளன் என்றான்.
0: ஃபாரூக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை எடுத்து தந்திருந்தார். சிறுவர்கள் இளம் வயதை சேர்ந்தவர்கள் மீது சந்தோஷமாக பொழுத கழித்துக் கொண்டிருந்ததை காணக்கூடியதா இருந்தது.
1: யாருக்குமே
0: நடக்காத மாதிரி நடந்த
1: நல்ல சிறப்பாக இருந்தது. மகிழ்வாக எல்லாத்தையும் உள்ளம் மகிழ்ந்து நல்ல சந்தோஷமாக கொண்டாடினோம்.
0: அவருடைய சௌதரி எல்லாம் அவருக்கு தெரிவிக்காமல் வந்திருந்தது.
1: சித்திராப்பட்ட நான் வர இல்ல அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் எலி இப்படி எலி எனக்கு முயலுக்கு ஆக்கல் இல்ல கடையை பூண்டவல பிறகு வீட்டை போட்டா போற போட்டு போட கடைக்கு ஓடும். அது அப்படித்தானே சொல்றது. சித்திரா பவன் எல்லாரும் கண்டுக்கிறது நல்ல சந்தோஷம். ராஜாவுக்கும்
0: உங்களோட தூக்கி போட்டு விட்டு கவனமா இருங்க.
1: கதவு போட்டு திறப்பதெல்லாம் உடச்சி வைக்கிறேன் திறந்து கொண்டு அங்க என்ன பொருள் நடக்க போறேன் போற வீட்டு அவளை திறப்பு குடிச்சு வைக்கிறேன். நான்
0: நீங்கள்
1: இனிமேல் என்ன நிகழ்ச்சி வந்தா ஒரு ஒருவாள் பிடிச்சி வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கதைங்கோ ஒரு நிகழ்வு நடக்க அதை கேட்டுட்டு கதைங்க முன்னக்கட்டு அதை செய்யறது. இந்த கருத்தை சொல்ற சின்ன பிள்ளைகளுக்கு தான் சொல்ல வேணும்.
0: ஆரம்பத்துல அந்த ஒலி சவுண்ட் வித்தியாசமா இருந்ததால இதா இருந்தது. பிறகு பிறகு ஒரு மாதிரி அவர் நேர்படுத்தி விட்டார்.
1: திருவர்கள்
0: எல்லாம் கேள்வி எழுதி கொண்டா அதுக்கு நான் விடையில அப்படி எல்லாம்
1: பத்தாவது
0: ஆயத்தம் இல்லாமல் ஒருதரால என்ன கேள்விகள் தெரியாமல் ஒரு தனிநபர் பிரச்சனையில வந்து அவரால் பதில் சொல்ல
1: முடியாது.
0: அவருக்கு சொல்லி இருந்தா அவர் அதை தன்னுடைய பதில வடிவா சொல்லி இருப்பார். கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவர்கள்ட்ட ஊடகவியலாளர்கள் திடீரென்று கேள்வியை கேட்கிற போது அவர்களாலேயே பதில் சொல்லி இல்லாமல் பெரிய பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள், தடுமாறுவார்கள்.
1: நல்ல நிகழ்வாக சிறப்பாக இருந்தது. நல்ல மன சந்தோஷமா நிறைவாக மனம் குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட சொல்லிட்டு
0: அவர்களை சந்திக்கலையா
1: ஜெகன்
0: எல்லாம் கஷ்டப்பட்டு அதை எல்லாம் உருவாக்கி
1: இந்திரன்
0: மற்ற தேவி மகால் அவர்கள் சாப்பாடு உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து வந்து
1: என்ன
0: சிலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டி இருக்குது. என்னது சொல்லுங்க பாப்பா.
1: என்ன சொன்னீங்க?
0: சிலருக்கு ஒருவாள் ஒருதர் வந்து இங்கே இந்த கொக்கோ கோலா அதுகள் கொடுக்குற மாதிரி எல்லாம் பெரிய நிறுவனமாக வச்சிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட தான் இது இந்த நீங்கள் குடிச்ச கொக்கோ கோலா அதுகள் வாங்குறதுக்கு போனேன் தண்ணி அதுகளுக்கு. அவர் எல்லாத்தையும் தந்துட்டு காசு கடைசி மட்டும் வாங்க மாட்டேன்ட்டார். கடைசி மட்டும் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சார். நான் இவ்வளவு சொல்லி பார்த்தும் அவர் இல்ல கடைசி மட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லி
1: ஊருக்கு
0: என்று சொல்லி அப்ப அவரையும் அவரும் வருவதாகத்தான் இருந்தார். பின்னது அவர் அங்கேயோ தூர இடத்துக்கு போனபடியால வர முடியாமல் நிக்கிறதாக சொன்னார். இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது வைபரூடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம், வைபரூடாக காத்திருப்பவர் மகேந்திரன் அவர்கள், சொல்லுங்கள்.
2: நான் பேசுறது
0: உங்களுக்கு கேக்குதா?
2: ஓமம் நல்லா கேக்குது. நன்றி தர்சன், நீங்கள் சிறப்பாக அந்த நேற்றைய நிகழ்வு நாங்கள் சில இதுல பார்த்து நாங்க நல்ல சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மிக்க நன்றி.
0: அது செய்தவர்கள் எல்லாம் இவர்கள்
2: தான், எல்லாரும் உங்களோட கூடிய சக அறிவிப்பாளர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் தான் நன்றி. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது, எனக்கு தான் பெற முடியவில்லை, அது கவலை. இன்னொரு நாள் நேரில் வந்து சந்திப்பேன். மற்றது இன்று அந்த பிறந்த நாளை அனுசரணையாக கொண்டு வந்த நமது கனடா உறவுகளுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். தவேந்திரன் செந்தூரன், பவா, துளசி, அங்கேற்கண்ணி, கேசவன், சூதன், அமிர்தலிங்கம் பாடகர், குற்றாலம் குணம் மற்றும் இன்னொருவர் பேர்
0: செந்தூரன்
2: சொன்னான், அவர்களுக்கு மிக மிக நன்றி. இன்று பாடல் நிகழ்ச்சி இருக்கின்றது, அதை கேட்போம் என்று. மற்ற அந்த விழாவை சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அறிவிப்பாளர்கள் ஒற்றுமையாகத்தான் மிகவும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நடத்துவதால் இந்த டிஆர்டி வானொலி மிகவும் சிறப்பாக இயங்குகிறது. இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். கேது அவர்களும் அவர்களுடைய தொடர்பு கொண்டிருந்தேன், அவரும் இதை பற்றி சொன்னவர், வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நான் ராஜானனுக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுக்கு நன்றி.
0: நன்றி உங்களுக்கும். இனி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக.
3: வணக்கம் என்னான தர்ஷன், உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. நன்றி. நேற்றைய பொழுது சிறப்பாக நீங்கள் நிகழ்வுகளை நகர்த்தி இருந்திருந்தீர்கள், நல்ல கப்பல்லையாறு நகர்த்தி செய்ததாக அறிந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கதைகள் எல்லாத்தையும் கேட்க. வானொலியில் கதைத்தவர்களும் ஜோகேஸ்வரி அம்மாவும் எல்லாம் எனக்கு கூறியிருந்தா. மற்றது ஜெர்மனில இருந்து, சுவிஸ்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, எல்லோரும் பிரான்ஸ்லயே இவ்வளவு தூர தூர இடங்கள் இருக்கிறவர்கள் கூட
0: பல நாடுகள்ல இருந்து, வேற வேற நாடுகளிலும் இருந்து வந்திருந்தார்கள்
3: அவர்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி, சித்ரா என்னோட கேட்க சொன்ன போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அண்ணாக்கு சொல்லப்பட்டுடும் வந்துட்டு சர்ப்ரைஸா போயிருக்கிறான், அதை கண்டுட்டு சந்தோஷப்பட்டிருந்தார். எனவே அவர்கள் எல்லோருக்கும், சென்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துகள். அதோடு நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன் தயாளன் மதனா தம்பதியினர்கிட்ட, அவர்கள் அதை எனக்கு ஒவ்வொன்று செய்ததால எனக்கு கொஞ்சம் மேன ஆறுதல். அது போவாவிட்டாலும் எனது இந்த கடமையை அவருக்கு செய்யக்கூடியதாக இருந்ததற்கு அவர்களுக்கு இந்த வழியில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்தது, 4 நாட்களாக விடாத மழை மாதிரி அப்படியே வாழ்த்தால அப்படியே நிறைந்து போயிருப்பார், அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். பாடல்கள் வரிகளை கேட்க ஆசையா இருந்தது, ஒவ்வொருத்தர் கவிதை என்ன, பாடல்கள் என்ன, அதன் வரிகள் என்ன, எங்களுக்கே கண்ணுகளால கண்ணீர் வருது. பூரிப்பாக இருக்கன்றால் ராஜானாக்க எப்படி இருக்குமென்று நான் யோசித்து பார்த்தேன். இன்று கூட கேது ஒரு நிரம்ப பாடல்களை தந்து தந்து கழிச்சு கொண்டிருந்தார். இப்படி ஒரு வேற ஒரு பேர் வாங்குறதென்றால் இவ்வளவு உழைத்திருக்க வேணும் என்பதை நினைச்சு பார்த்தேன். தர்ஷன் கடினப்பட்டிருக்கணும், இவ்வளவு தன்னை இழந்து அந்த இதுக்குள்ள அந்த வரிகளுக்குள்ளே எல்லாம் வருது. அவர் வானொலிக்குள்ளே அடைஞ்சிருந்தார். அப்படி எல்லாம் மழை குளிர் என்னவோ கட்டு சாப்பாட்டோட வந்திருந்து கொண்டு அதையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டது மாதிரி சொல்லிக்கொண்டு பிளேண்டியையும் குடிச்சு கொண்டு இப்படி இவன் அந்த ஒரு நிகழ்ச்சி முடியும்.
0: ஒருதராலும் அப்படி அர்ப்பணிப்போடு செயல்பட ஆறாலுமே முடியாது. வேணுமெண்டா ஒரு வருஷம் ஆறு மாதம் மூன்று மாதம் அல்லது ஒரு கிழமை ரெண்டு கிழமை சரிவரமே ஒழிய 29 வருடங்களாக ஒருவரால முடியாது.
3: 30 வருடங்கள் 29 வருடங்களாக யாரும் செய்யலாது. அந்த ரெக்கோர்ட பிரேக் பண்ணிட்டேன் சொல்லணும் ராஜா. அதை நாங்கள் எல்லோரும் எங்கேயும் நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படி அங்க இலங்கையில நாங்கள் இல்லத்தானே இங்கே வந்ததுல நான் இப்படி ஒரு பேர் அர்ப்பணித்ததுண்டா இவர இவரேதான் என்று கூறிக்கொள்ளலாம் பெருமையோடு. அவர் இன்னும் புகழ் புற வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு உங்களுக்கு தான் இந்த காய் விலங்கு கால் விலங்கு போட வேணும் அடுத்த முறைக்கு அம்மா கிட்ட கை பிடிச்சு ஆடி பாப்பா மட்டும் வாக்கிட்டு கூட நீங்க இல்லாம ஒரு இடத்துல இல்லாம ஓடிச்சிருக்கலாம் என்று கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தா. எனவே அடுத்த முறை போ கொஞ்சம் ஆறுதலா ஓய்வா இருந்து கருவர்களுடைய இருந்து கதைங்கும். எனவே கடின உழைப்புகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு யார் யார் என்ற அறிவிப்பாளர்கள் எல்லோரும் உத்திமையாக ஒன்று சேர்த்து
0: மற்றது கேமா அவர்களால் ராஜா அவர் உருவாக்கி இருந்தார். முன்ன நாள் ராஜா அவர்களை உருவாக்கி இருந்தார். முழங்குதா?
3: இல்ல முழங்கு இல்ல சொல்லுங்க திருப்பி.
0: முன்ன நாள் ராஜாவை அவர் உருவாக்கி இருந்தார். பாராட்டும் தெரிவித்திருந்தார்.
3: என்னென்று
0: கண்டுபிடிச்சு நீங்களே சொல்லுங்க.
3: மேபி அவரை மாதிரி வெளிக்கிட்டு வந்தாவோ இல்லாட்டி படத்துல அந்த டிவி அதுல போட்டாவோ என்னவோ தெரியல. எனக்கு எல்லாம் சொன்னவா அம்மா இது
0: சொல்லி
3: மற்றும் இன்று நீங்க என்ன எங்கட சுதன் சர்மா காமாட்சி அம்மா அவட்ட பிறந்த நாள்
0: இன்றைக்கு. சுதன் சர்மா ஐயாவுக்கா?
3: ஐயா அந்த பிறந்த நாளோ?
0: சரி, அவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள்.
3: அப்ப இவ பத்மராணியும் இல்ல இவர் கேது ஞாபகம் ஊட்டிட்டேன். அப்ப அதால ஈஸியா போயிட்டு வாழ்த்துவதற்கு
0: முன்கூட்டியே அறிவிக்க வேணும் அறிவிப்பாளருக்கு. இன்னைக்கு நான் நிக்க மாட்டேன், பிறந்த நாள் வாழ்த்தி
3: விடுங்களேன் சொல்லி இருக்கணும். கேது சொல்லி நாங்கள் எல்லாரும் வாழ்த்தி இருந்தோம். அதனால அவருக்கு அவருக்கு நன்றி கூறுவதோடு வெள்ளிக்கிழமை சிந்தனை நேரங்கள்ல வந்து சிறப்பாக நல்ல சிந்தனைகளை தந்திருவேர். நேற்று ராஜண்ணா தான் நின்றவர் போன வெள்ளிக்கிழமை. இப்ப ராஜாண்ணாக்கு நல்ல சிறப்பாக வாழ்த்தி அவர்களுக்கு தண்டி நேரம் எடுத்து செல்லர் சிந்தனையை தந்து அழகாக நிறைவு செய்து வைத்திருந்தார். அவற்றை பணி தொடர வேண்டும். அரும் ஆரோக்கியமா நலமா இருக்கும் காமாட்சியம் என அருள் போடு சிறப்பாக அவர் வாழ வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி கொண்டு தர்ஷன் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பாராட்டுகளும் நன்றியும் கூறி ராஜா அவர்கள் உங்களுடைய கலையத்துக்கு வேற இல்லையா?
0: இன்றைக்கு அவர் இன்றைக்கு அவர் ஓய்வு நாள் தானே இன்றைக்கு சாதாரணமாக யாராவது இல்லையென்றால் தான் அவர் யுஎஸ்ஏ ராஜா அவர்கள் அவர் நாளைக்கு வருவார்.
3: எப்படியும் வரி விட மாட்டேன் நான் தெரியும் தானே. எனவே அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன்.
0: அருள் அவர்கள் உதவியாலே சில நேரம் நேர் நேரத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். அருள் அவர்களையும் நேர் நேரத்துக்கு நினைக்கிறேன். அருள் அவர்களும் அப்படித்தான் நினைச்சதான் அவர்கள் இந்த வீர வீர இதுகள் இருந்தபடியால வர முடியாது. அவர்களுக்கு உறவினர்கள் இங்கே இருப்பார்கள் தானே.
3: அவர்களுக்கு எல்லோருக்கும் யார் போய் உணர்ந்திருந்தார்களோ அனைத்து உறவுகளுக்கும் அத்தனை காலடி வைத்த அத்தனை பேரும் கரம் பற்றி நன்றி கூறி அவர்கள் நல்லா ஆரோக்கியமா வாழ்வார்கள். இப்படி பர்த்டேக்கு போய் அவரை உற்சாகப்படுத்தினதுக்கு என்று கூறிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். நலமா இருங்கோ.
0: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றிகள். சரி, அவரோட வைபர் வாட்ஸ்அப் ஊடாக இணைஞ்சிருந்தார். இங்கே தொடர்ந்து 09 என்ற தொலைபேசி இலக்கத்தால் ஊடாக வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், பிரான்சில் இருந்து தேவி தானே.
0: தேவி அவர்களும் நேற்று உங்களையும் காணக்கூடியதா இருந்ததா? நான் பேசத்தான் நேரம் வந்து இருக்கு. இல்ல,
4: அந்த நேரம் அந்த இடத்துல கதைச்சிக்க நேரம் இருக்காதானே. சந்தோஷமா இருந்தது. முதலில் இந்த எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காமாட்சி அருளோடு என்றென்றும் 100 காலம் வாழவன நோடடி இல்லாமல் சிவசர்ம ஐயாவை எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இன்று ராஜானாவின் பிறந்த தினத்தை எடுத்துக்கொண்டு லண்டன் வாழ் உறவுகள் குணமன்னாவின் பின்னால் நின்று எல்லோரும் அனைவரும் 10 உறவுகளும் இன்றும் ராஜானாவின் பிறந்த தினத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு வாழ்த்து சந்தர்ப்பம் தந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராஜானா நோய் நொடி இல்லாமல் 100 கடந்து வாழ வேணும். மற்றும் நேற்றைய தினம் ராஜானாவின் பிறந்த தினத்தை தேசனான தலைமையில் அனைத்து அன்பு அறிவிப்பாளர்களும் ஒருங்கிணைத்து ஒன்று கூடி அந்த பிறந்த தினத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அதில் நாங்களும் ஒரு குருவிகளா மரத்தில் ஒரு குருவிகள் கூடுமா போல அன்பு உறவுகள் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து பறந்து வந்து அந்த ராஜானாவின் பிறந்த தினத்தை கொண்டாட வேணும். எனக்கெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, எந்த வீட்டுல எந்த அண்ணனுக்கு எந்த குடும்பத்துல ஒரு எந்த வீட்டுல பிறந்த நாள் நடக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு மன சந்தோஷமும் வீட்டுல என்ன அறியாமலுக்கு எனக்கு ஒரு குதூகலமா இருந்துச்சு. பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டார்கள். என்ன ஒரு வித்தியாசமான உணர்வு அந்த வானிலையில வாழ்த்த வாழ்த்த ராஜானாவ என்னோட வீட்டிலேயே ஒரு உறவுக்கு என்னோட ரத்த சொந்தங்களுக்கு பிறந்த நாள் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. நேற்றைய தினமும் எந்த குடும்ப விழாமத்தான் எனக்கு இருந்தது. அங்கே வந்து எல்லோரோடும் எல்லா உறவுகளும் நேர்கள் வந்து எல்லோரும் ஒரு குடும்பத்தில் எப்படி ஒன்றிணைத்து நடக்குமோ அதே மாதிரி வேற்று விருப்பு பாரா காட்டாமலுக்கு ஒவ்வொரு தரும் கவிதைகள் ராஜனா பற்றி கதைக்கும் போது என்ன அறியாமலுக்கு நான் எல்லாம் வடிவாமலுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு பின்னுக்கு இருந்தவைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்திருக்கும். அனைத்து கவிதைகளும் விருதட்ட நேர்களின் அனைத்து கவிதைகளும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமெரிக்கா ராஜன்னா சத்யாக்கா கனடா அமெரிக்காவிலிருந்து சுதாகரன் மனைவி பிள்ளைகளோட வந்திருந்த ஏஞ்சல் அக்கா மாசலன் பத்மராணி அக்கா ராஜரத்னம் அண்ணா சியாமலா அக்கா மகனோட வந்திருந்தார். மற்றது சுபாஷினி வெளியிலிருந்து வந்த அனைத்து உறவுகளுக்கு நான் ஆறாறு வந்து என்று சொல்லி எனக்கு கவனிக்க முடியல. உலகரை முதல் முன்னுக்கு வந்த எல்லாவரையும் வடிவா கதைச்சு வடிவா எல்லாரையும் சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து தேழனண்ணா என்னோடு உண்டா நண்டு குசினிக்குள்ள உண்டா நண்டு தேழனண்ணா மற்றது இந்திரன் அண்ணா ராகவன் அண்ணா மாசலன் எல்லாரும் இந்த மேசை விரிப்பு எல்லாம் சேர்ந்து விரிச்சு அவர்களுக்கு சிற்றுண்டிகள் எல்லாம் பரிமாற ஒழுங்கு செய்து தேமா மற்றது தேவி சிவா மற்ற தவற விட்டா மன்னிக்கணும் எல்லோரும் நின்று தங்கண்ட ஒரு குடும்ப விழாமத்தான் நின்று எல்லாரையும் மனுஷ உபசரிச்சு கொண்டிருந்தார்கள்.
0: சில பேர் மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க சொல்லி ஒரு குறைக்கப்பட்டது. அதுக்கு என்ன பிரச்சனை நடந்தாண்டா 4-5 வெள்ளக்காரர்களும் வந்திருந்தார்கள். ஆறுக்கும் மேற்பட்ட விளக்காரர்கள் அவர்கள் மரக்கறி மாத்திரம்தான் தங்களுக்கு வேணும் என்று கேட்டபடி அந்த பிரச்சனை ஏற்பட்டது.
4: நான் முதலே நாங்கள் எல்லாம் அடிச்சு கேட்டு
0: தெரியாது. அவர்கள் திடீரென்று வந்தபடியால வந்து
4: திடீரென்று வந்துட்டோமோ தெரியும்.
0: அவர்கள் கட்டாயமா வெளிநாட்டுக்காரர்கள் இருந்தபடியால சாப்பாடு கொடுக்க வேணும் அடிப்படையில.
4: கவலை என்ன தரிசனாக்கு ஓ அந்த கனை உள்ளுக்கு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்களும் மிரக்கறி அப்ப கிடைக்காம போயிட்டு எனக்கு ஒரு இடியப்பமும் கொஞ்சம் உருளைக்கிழ கறிகளோட கருப்புகளோட ராகவன் என்னாவும் மாசம் யாரோ கொண்டாந்து எந்த கையில தந்தார்கள். எனக்கு பசிக்க தங்கிட்டு சரி அப்ப ரெண்டு நெல் சாப்பிடும். அது அது வந்த அந்த சாப்பாடு வந்தது அங்க தரிசனா மச்சம் சாப்பிட மாட்டேன் எடுத்து தரிசனா தனக்கு வேண்டாம் என்று சொல்லி நேர உறவுகள் கொடுக்க சொல்லி அந்த சாப்பாட்டாலதான் அந்த சாப்பாடு பிறகுதான் அந்த தரிசனாக்கு வச்ச சாப்பாடு எடுத்து போட்டோமே உண்டு. தரிசனா வெறும் வயத்தோட நின்று இவ்வளவும் வேலையில் செய்திருக்கிறீங்க உண்மையா கவலையா இருந்தது. கொஞ்சம் நீங்க சாப்பிடல என்று கேள்விப்பட்ட உடனே கவலையா இருந்தது.
0: பழக்கம்
4: அது நீங்கள் மச்சம் சாப்பிட மாட்டீங்கிறது. ஆனா பின்னுக்கு மிஞ்சிக்குது தரிசனா மச்ச சாப்பாடு
0: சரியா மிஞ்சி இருந்தது. ஆனா கூடுதலான நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலானவர்கள் மரக்கறி சாப்பாடு தான் விரும்பி
4: மரக்கறி சாப்பாடு தெரியாது. ஆனா எல்லாரும் கூட பிறந்த நாள் விழாவண்டா கூட எல்லாரும் மெச்சந்தான் நிறைய கோழிக்கால்
0: வைபரூடாக இன்னொரு நீர் காத்திருக்கிறார். அவை அவருடாக தொடர்பு கொள்ளுவர் நீங்க வைபரூடாக தொடர்பை நிறுத்தி வேணுமெண்டா வாட்ஸ்அப்பிலே பொறுதரம் இல்லை வாட்ஸ்அப் ஊடாக அழைத்துக் கொள்ளுங்கள். வைபரூடாக தொடர்பு ஒன்றிருக்கிறவர் என்ன ராஜினியர் வைபர்ல நிக்கிறார். ஆகவே அந்த வைபர்ல திருப்பி திருப்பி அழைத்து கொண்டிருப்பவர் நீங்க வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். சரி சொல்லுங்க.
4: மற்றது என்ன கொண்டு நாங்கள் நின்று எல்லாம் பின்னுக்கு உதவிகள் செய்தெல்லாம் செய்தெல்லாம் நின்று கதைச்சு சந்தோஷமாக இருந்தது. ஒருவரும் விடப்பட்டு செல்லும் போது என்னை சாரதிதான் என்னை கொண்டு விட்டிருந்தார். அவருக்கு நன்றிகளை சொல்ல வேணும். சியாமலாக்கா மாசிலி
0: நன்னா போகும்போது நல்ல வாகனம் ஓடினாரா வடிவா ஓடிக்கொண்டு வந்தாரா?
4: ஓடிக்கொண்டு வந்தார் வடிவா. நாங்கள் மூன்று பேரும் இருந்த நாங்கள்
0: நன்றாக கண்ட்ரோல் பண்ணினாரா?
4: கொண்டு வந்த
0: கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். தீத்தணி உடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும்
4: நல்ல வடிவா இல்ல இருந்து எல்லாம் எனக்கு அதிசய சந்தோஷமா இருந்தது. வெளிய உறவுகளை பார்க்கும் போதெல்லாம்
0: இதை பார்த்தபடியாலதான் பலரும் 30வது ஆண்டை சிறப்பாக செய்ய வேணும் என்ற வேண்டுகோளை விடுத்தார்கள்.
4: ஓ சரி கட்டாயம் செய்ய கட்டாயம்னா எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை இப்ப நாங்க கட்டாயம் என்று சித்ராக்கா பவன் அண்ணா சித்ராக்கா அந்த ராஜண்ணோட
0: உறவுகள் அவர்களுடைய உற்சாகமான உரிய கேட்டீர்களா?
4: ஓ நான் என்னோட இருந்தவர் பக்கத்துல
0: வானொலியில உரையாடுறதை விட நல்ல உற்சாகமா இருக்கும்.
4: நல்ல உஷாராவும் நல்ல உற்சாகமாகவும் கதை சொல்லி
0: கொண்டிருந்தேன். நேரம் செல்ல செல்ல நாங்கண்டா களைச்சு விடுவோம். நல்ல உற்சாகமா இருந்தார்.
4: ஒவ்வொருவரையும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அதைய கூப்பிடணும் இதைய கூப்பிடணும் அறிவிப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிடணும் என்று சொல்லி விழிப்பாண்டாஞ்சால சொல்லி சொல்லி சொல்லி நல்ல உற்சாகமாகவும் நல்ல ஆசையா இருந்தது. நல்ல இளைஞ்சு கொண்டிருந்தவர் கணக்க கதைக்கோடு வந்து விருப்பம் கதைகேறு அறிமுகப்படும். ஆனா எனக்கு எல்லாம் சந்தோஷம் மற்ற அந்த அதிவேன் அதிவன் பாடுபவர் பாடல் அவளை பாடுவர் தம்பி அந்த குழந்தையை சந்திச்சிருந்த அந்த பிள்ளைய அம்மாவோட கூட்டி கொண்டு வந்து அறிமுகப்படுத்த நான் போய் அவரோட கதைச்சு அம்மாவெல்லாம் கதைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டது. இன்றைக்கு கிளறாங்க கோயிலுக்கு ஆலயத்துக்கு சென்றிருந்தோம் காலமே வர முடியல அவ கோயில நின்று சரியா கவலைப்பட்டா தன்னால வர முடியலையே என்று தான் இல்லாம வேண்ட மாதிரி எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தேன் ஆலயத்துல இன்று மதியம். அப்ப எல்லாரும் அந்த என்ன சொல்றது தங்களுக்கு தாங்க அந்த ஒரு இது சொன்ன வார்த்தையை வருவது இல்லை ராஜண்ணா இன்னும் பல ஆண்டுகள் அதுக்கு வேறா நின்று அந்த மரங்களை உருவாக்கிய தரிசனாக்கு கோடான கோடி நன்றிகள். நாகமலாட்சியின் அருளோடு அபிராமி அம்மாண்ட அருளோடும் சிறுவண்டன் கிருஷ்ணபகவான் அருளோடும் எங்களது தரிசனா உடல் ஆரோக்கியத்தோடு நித்திர கொண்டு நித்திர அவருக்கு நித்திரையை கொடுக்க தெய்வமே நல்ல இன்னும் எங்களுக்கு தரிசனா நீங்கள் தான் எங்களுக்கு
5: என்ன பொறுத்தவரையில நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க. வழிகாட்டுறதுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியமும் உங்களோட தைரியமும் எங்களுக்கு வேணும். சாப்பிட்டு நித்திரை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக நித்திரை கொண்டு சாப்பிடும்போது சரியான கவலை வீட்டை வர
0: மாட்டேன். எங்களுக்கு அந்த நேரம் பருகிறதுக்கான நீர் ஆகாரம் எல்லாத்தையும் இலவசமாக தந்தாரண்டு.
5: ஓ எனக்கு அது நான் நயன் எடுத்துக்கேன். நீங்க அம்மாவோட கதைச்சு கொண்டிருந்தது எனக்கு வேற இல்லை தரிசனம்.
0: ஒருத்தர் வந்து நான் அவர் வந்து இந்த எல்லாமே பெரிய அளவில் வாங்கி கடைகளுக்கு கொடுக்குறவர். அப்ப அவர்கிட்ட தான் நான் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் மலிவா இருக்கமென்று சொல்லி போய் அவருக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல அவர் கூப்பிட்டு சொல்லி இருந்தார் எல்லாம் எடுத்து வைங்காண்டு. அப்புறம் அது காசை கொடுக்க வாங்க
5: மாட்டேன்ட்டு
0: யாருன்னு சொன்னா இங்க லாக்கர்னு உள்ளான் தனலட்சுமி என்று சொல்லி அந்த மொத்த வியாபாரம்
5: பெரிய பெரிய
0: மட்டக்களப்பில் உள்ள ஒரு ஆலயத்திருக்கிறவர்கள் அது ஒரு பேர் இருக்கு. அது ஏற்கனவே நாங்கள் அந்த பேரை சொல்லி ஒரு உரையாடி இருக்கிறோம். அதுக்கு விளக்கம் தெரியுமான்னு சொல்லி மறந்து நம்ம ஆலயத்தின் என்ன பேர் என்ன நீண்ட காலமாக குடும்பம் குடும்பமாக அவர்கள் தான் அதுக்கான பொறுப்பானவர்கள்.
5: எல்லாரும் வந்து பழைய அனுபவம் பழைய நாங்கள் அவன்ற காலத்திலையும் நான் நேரா இருந்தது சந்தோஷமாக இருந்தது. மற்றது அதன் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்ல வழிகிட்ட நான்
0: தருகிறேன்.
5: ஓ எல்லாரும் வந்திருந்து அந்த
0: திரவியநாதன் அவர்களை தான் நான்

0: எடுத்து கொடுத்தன் ராஜாண்ணாவின் மற்றது ஹேமா ராஜாண்ணாவை நகப்பழைய ராஜாண்ணாவை எனக்கு தெரியாது. தத்ருவமா தூரிகையால வரைஞ்சு ராஜாண்ணாவை கொண்டு அந்த பிரேம் என்னென்ன அப்படி வரைஞ்சவருங்க பெரிய ஒரு ஆச்சரியமா
1: இருந்தது. நாலு நாள் எடுத்தாண்டு சொல்லி இருந்தது.
0: ஆமாம், தூரிகையால அந்த பழைய ராஜாண்ணாவை அந்த பிரேமுக்குள்ள கொண்டு வந்து அமர்த்திய ஹேமாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். இதே தெளிதான், இதே இதுதான் என் ரெண்டாவது அக்காவின் மகள் படிச்சு இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சு அவ கொழும்புல வேலை செய்யறான். நான் நேற்றைக்கு எடுத்திருந்தேன், அவருக்கு
1: போட்டிருந்தேன். முந்தைய ஒரு சவுக்காரத்துல ஒரு பிள்ளையார் அப்படியே தத்ருவமாக செய்து கொண்டு வைக்கிருந்தது. அவர் தான் அதை தத்ருவமாக செய்திருந்தார் சவுக்காரத்திலயா? அப்ப நான் அதுல ஊத்தியா இருக்கண்டு விஷயம் தெரியாமல் தண்ணீரை கழுவி விட அதை அப்படியே தும்பிக்கையெல்லாம் போயிட்டு அண்டையில இருந்துதான் எங்களுக்கு இந்த சிக்கல்களை தொடங்கிறது. தும்பிக்கை எல்லாமே நான் சொல்ற அடிக்கடி முட்டாள் முட்டாள்ன்ற மாதிரி ஆரம்ப சவுக்காரத்தை தண்ணீர் கழுவ ஊத்த உடைக்கிறது தண்ணீர் கழுவாக்க
0: எல்லாரும் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அரசனா மற்றது ராஜாண்ணா வந்து நான் அதுல எல்லோருக்கும் ஸ்டூடி பரிமாறிக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கேன். ராஜாண்ணா அவட இதன் அமெரிக்க ராஜாண்ணா போய் நிக்க அவரே கேட்டாரு, என்ன தேவிதன் ராஜாண்டு நாங்கிட்ட உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சு நீங்க என்ன தெரிய வேண்டும் தனக்கு அம்மன் சொன்னு சொல்லி போட்டு நின்றாரு. எல்லோரும் ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் சொல்ல வார்த்தைகளை இல்லை அரசனா எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக்க நேர்கள் வரவன் நான் கூட நேரம் எடுத்துட்டேன். எனக்கு சொல்ல இருக்க ஒரு யாரும் தவறா விட்டா மன்னிச்சு கொள்ளுங்க. வந்து கலந்து கொண்ட அறிவிப்பாளர்கள் இருந்து நேர்கள் இருந்து ஒரு உறவுகள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக மற்ற சிற்றுண்டிகள் கொண்டு வந்து தந்த எல்லோருக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களின் தெரியும். இதாவது எல்லோரும் எல்லாரும் கொண்டு வந்து தங்கட பங்களிப்பை செய்து எல்லோருக்கும் வேதனாக்க ஒரு வாளி நிறையவே கொத்துச்சு கொண்டு வந்து தந்தா என்ன என்ன சொல்றாரு சொல்ல வருதில்லை. அந்த ஒரு என்ன சலகாரம் உண்டு வருதில்லை வேணாக்கா வந்து சொல்லட்டும் குணாமா சொல்லட்டும் கொண்டு வந்து இல்ல முறுக்கு இல்ல தோட்டச்சு அந்த அச்சுலாம்
1: சாப்பிட்டுருக்கீங்க
0: நீங்களும் உங்களுக்கும் குடுத்துட்டு போனான். அது கடைசி வரையும் வீட்டை வரும் தரைக்கும் அதுலயே இருந்தது. உங்களுக்கு எங்க நீங்க சாப்பிட்டு நீங்க ஒன்றுமே சாப்பிடலையே. நான் ரெண்டு ரயில கொண்டு ரெண்டு தட்டுல வச்சு தரீங்க ரகுனாவும் சாப்பிடல நீங்களும் சாப்பிடல ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு வந்த நான் அது நீங்கள் தவற விட்டுட்டீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தது. சாப்பாட்டையும் கவனிக்கல. நான் ஓடி போய் கலாக்காட்ட கேட்டு ரவுனா சாப்பிட்டு வராண்டில அப்ப டப்பந்து உங்களையும் பார்க்க நீங்களும் சாப்பிடல. அப்ப நான் ரெண்டு இதுல கொண்டாந்து வச்சு விட்டேன்னா நீங்கள் தவற விட்டுட்டீங்க. கடைசியான எங்களில் ஒரு கேக்க அங்க இருந்தது உங்களோட சாப்பாடு நீங்கள் சாப்பிடாமலுக்கே இருந்து நேற்று உங்களுக்கு தண்ணி குடிச்சிங்களோ தெரியாது. ஆனா சாப்பிடுறது எனக்கு வடிவா தெரியும். சாப்பாட்டை
1: நித்திரையும்
0: மீண்டும் சொல்றேன் தரிசனா வயத்துல அல்சர் வந்து சாப்பாட்டையும் நித்திரையும்
1: கொஞ்சம் சாப்பிடலையா நான் தண்ணி சாப்பாடு மட்டும்தானே சாப்பிட்டேன்.
0: தண்ணி ஜூஸ் குடிச்ச சாப்பாடு நான் தான் கொண்டு வச்சேன்.
1: நான் சாப்பிட மறுத்த
0: அமெரிக்க
1: ராஜா அண்ணாண்டு அல்ல யுஎஸ் ராஜா அண்ணாண்டு சொல்ல
0: எங்கட
1: ராஜா அண்ணாண்டு நினைத்து விடுவாரு.
0: ஏஎஸ் ராஜா அண்ணா இல்ல சித்ராக்காவும் முயல் குட்டிய விட்டுட்டு அண்ணாக்குக்காக வந்து அந்த விழாவை சிறப்பித்ததுக்கு நன்றி. அவையின் விழா அதான் நான் சொல்லி போட்டு வந்தேன். கடைசியா நாங்கள் இருக்கும்போது ஒரு அஞ்சு உறவுகள் இருந்தாங்க. அப்படியில முடிச்சது உங்கள் உங்கள் விழா ஆனா எங்கள் இது இன்றைக்கு எங்கெண்ட விழா நாங்கள் எடுத்து செய்திருக்கிறோம். எல்லோரும் அவைய மாலினி கார்த்திக் எல்லாரும் வந்து சந்தோஷமாக பகலி விட்டு நல்ல சந்தோஷமா இருக்கு.
1: கொஞ்சம் இதுக்கு முதல் தான் ரவுவர்கள் ஏதோ விட்டுட்டு வந்துட்டாரன்னு சொல்லி இருந்தவர்.
0: ஓ
1: அப்ப இப்ப இவர் போய் இந்த ஃபாரூக் அவர்கள் போய் அதை எடுத்துட்டு வந்துட்டாரன்னு சொல்லி இருந்தார்.
0: எடுத்துட்டு வந்துட்டு மத்தியானம் தான் போன வர

0: അതൊക്കെ തന്റെ ഇടത്തേക്ക് കൊണ്ടേറൊക്കെ ഓർമ്മയുണ്ട്. കാറക്കാല് സച്ചി മാസ്റ്റർ നിങ്ങൾ സ്വല്ലോരം വേണമെങ്കിൽ തരിക, ഞങ്ങൾ അവരെല്ലാരും കൂട്ടിയല്ലോ, നിങ്ങൾ കൂട്ടിക്കൊണ്ടിക്ക വേണ്ടിയല്ലോ, കൂട്ടി പോട്ട് കഴിച്ചു കൊണ്ടുണ്ടെന്നാ
1: நாங்களும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டா அது உடனே மெசேஜுக்கு போயிடும். இப்ப என்ன நடந்தது, யாரும் தெளிவனை பறிச்சாங்களா அல்லது அவர் ஏதாவது வருத்தத்தில்
0: அப்புறம்தான்
1: தெரியும்.
0: நன்றி கப்பல் ஓடுமண்டு
1: அப்படி ஓடக்கூடாது. அதுக்கு வேற மாதிரி பகல் நேரத்துல வச்சு அது கண்டு ஒரு விசேட இதுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். அது இந்த இடத்துல இல்லையா, வேற இடத்துல வேற ஃபாரூக் வேலை செய்யற நிறுவனத்துக்கு வந்து தொழிலாளர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி இப்படி ரெண்டு மூன்று இடத்துல இருக்கு. இது இது நிரந்தரமானது, வேற இடத்துலயே அப்படி போகக்கூடிய இடமும்
0: இருக்கு,
1: அப்படியான இடங்களும் இருக்கு என்று சொல்லி என்று கேள்விப்பட்டேன்.
0: நன்றாக
1: இருந்த
0: நன்றிகள் எல்லோருக்கும். சோட்டிஸ் கொண்ட திருவாக்கா ரதினி கொண்டு வந்தவ, ரத்தினி கொண்டு வந்தவ, மற்றது வேற கேசரிகள் எல்லாம் சிதன் வந்தவ, வதனாக்கா யகனம் கொண்டு வந்தவர், கணவர் கொண்டு வந்தனாக்கா யாரார் வேண்டு கொண்டு தந்த வேண்டு எனக்கு தெரியாது. நான் வதனாக்காண்ட இருந்தது ரதினி கொண்ட கையில தந்தவ, திருவும் கொண்டம் தந்தவ. எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விட சொல்றவா. நன்றி, வணக்கம் தருகிறேண்ணா.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக காத்திருப்பவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இருப்பவரிடம் செல்லலாம். இப்பொழுது வைபர் ஊடாக காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி அன்பன்,
1: உங்களையும் வரவேற்று அழைத்துக் கொள்கிறோம்.
2: நானும் இதைத்தான் பார்த்து
1: கேட்டுக்கொண்டிருக்கிறது. சொல்லுங்க ஒரு சொல்லு வடிவா விளங்குது, ஒரு சொல்லு விளங்காமல்
2: இருக்குதுன்றா
1: நீங்க சொல்லி கொண்டு போங்க, அது வெளியில தெரிய
2: எனக்கு நிக்க கிடைக்கல. தாயத்துக்கு போய் வந்தபடியால் பிறந்த நாள் பென்று அந்த நீங்க போட்டோ இது வீடியோ பார்க்கும் மேலே சந்தோஷமா இருந்தது ராஜானா. இன்னும் இன்னும் இன்னும் பல்லாண்டு காலம் நோய் நொடி என்று இதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நான் கவனிக்க இல்லாத எங்களுக்கே பார்க்க விட சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ எங்களுக்கே அப்படி கிட்ட வர கிடைக்க இல்லையே என்று சொல்லி இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜானு. நீங்க இன்னும் சுகமாக இருப்பீங்க. அவங்க முன்னுக்கு கொஞ்சம் மாதிரி நடந்தாலும் ராஜானைய பார்க்க நான் உண்மையிலேயே ராஜானுக்கு இவ்வளவு வயசு குறையின. நான் முதல் கொஞ்சம் வயசு கூடத்தான் கணக்கு பார்த்தேன். அவங்க வேறே ராஜானா கூட இப்படி இருந்தாலும் கூட காலமும் டிஆர்டில இருந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுத்தார். அப்படியானவைக்கு நீங்கள் அந்த அறிவிப்பாளர் அவளர்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து இப்படி செய்ய பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒருவருக்கும் கிடைக்காது. சிறப்பான வாழ்த்துக்கள். நாலு வரி படிச்சு விடுறேன். எட்டு திக்கும் புகழ வேண்டும் ராஜாண்ணாவுக்கு, எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தீர்கள், உலகம் பார்க்க உங்கள் படத்தை நினைவுத்தாளில் வரைந்து பார்த்து உலகம் பார்க்க உங்கள் படத்தை நினைவுத்தாளில் வரைந்து பார்த்த அறிவிப்பாளர்களும் நேயர்களும் ஒன்றிணைந்து நடந்ததை பார்த்து மகிழ்கின்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் ராஜானகி. அதே போல் நீங்க எல்லோரும் எல்லா அறிவிப்பாளரும் நல்ல வீடியோல பாட்டிக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. அனைவருக்கும், அனைத்து நேயர்கள் குடும்பத்துக்கும், எல்லோரும் வந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ராஜா, அமெரிக்கா ராஜாவை பெண்ணைய பார்க்க உண்மையிலேயே அவர் வந்தவர் நீங்க சொல்லுவதில் நேரடியா வீடியோல பாக்கிக்க எல்லாரும் எல்லா நாட்டிலேயே வந்து எல்லோரும் வந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மற்றது என்று பிறந்த நாளை காணும் கண்ட சுதன் சர்மா ஐயாவுக்கும் சரவ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: சரவ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் இன்றைய பிறந்த நாளா?
2: ஆமா, அவன் சொல்லியிருந்தாங்க காலையில. எனக்கு நான் இன்றைக்குதான் காலையில கேட்க கிடைத்தது. எனக்கு சொல்லியிருந்தார்கள் அவக்கும் பிறந்த நாள் அன்று. அதுக்கு மேல் 40th பிறந்த நாள் திருமதி தசிகா விஜய.
1: உங்களுடைய இதில் வந்து ஒருத்தர் அழைச்சா உங்களோட குரல் கட்டாயிடும். இந்த பிரான்ஸில் இருந்து அழைப்பவர் தான் இன்னொருத்தர் நிக்கைக்குள்ளேயும் தெரிஞ்சு கொண்டு அழைக்கிறாரோ இல்லையோ தெரியும். அவர் தொடர்பு துண்டித்தான் தான் அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதை. நீங்கள் தொடருங்கள், அவருடைய தொடர்பு துண்டித்து விட்டு. யாருமே முயற்சி செய்யத்துவையில 3 தொலைபேசி இலக்கத்திலும் காத்திருக்கிறார்கள். அந்த 09 தொடங்குவதிலிருந்து அழைப்பவர் அழைக்க வேண்டாம். இப்ப ஒரு தொடர்பை துண்டித்தா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு இணைந்தது
2: இல்ல, எல்லோரும் வரைக்க வடிவாமிந்தா ஜோயஸ்வரி அம்மா வரைக்க நானே பாத்துட்டு அவட உண்மையிலேயே அவட உஷாரு நடையும் சாரி தலைப்பையும் இருக்க முன்னுக்கு இருக்க வழிபட்டு கொண்டு எல்லாரையும் பார்க்க சந்தோஷமா இருந்தது.
1: அவங்களோட அவரோட நீங்க வார்த்தையால கதைச்சிங்கண்டா கோபம் வந்தாண்டா வார்த்தையாலேயே அவர் பேசிக்குள்ளே நீங்க தூர இடத்துக்கு தூக்கி எறியப்படுவீங்க.
2: இல்ல இல்ல, உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் உண்மையா ஜோசிரி அம்மாவோட கொட்டித்தனம் ஒருதற்கும் பெறாது. அவட உடம்பு அளவான உடம்பு, அவள உசாரும் அந்த இதுல வரைக்கும் நான் உண்மையா அவ பார்த்தேன். எல்லாரும் வரைக்கும் வளாகத்தான் இருந்தார்கள். அந்த அவ அந்த வடிவா அந்த சாரி அதை கெட்டி செய்ய முடிஞ்சிருக்கா முன்னுக்கு வந்திருக்கான் வந்தவன் இதோட பார்க்க சந்தோஷமா இருந்தது. அவ கதைக்குமா போலயே அப்படி நடந்து வந்திருந்தான். எல்லாரும் சிறப்பா இருந்தோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. சரி, இங்க தொடர்ந்து அடுத்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர் தொடரலாம். வாட்ஸ்அப் ஊடாக வைபர் ஊடாக ஒருவர் இணைஞ்சு விடலாம். வாட்ஸ்அப் ஊடாக
3: வணக்கம்.
1: வணக்கம். நீங்கள்?
3: வணக்கம் தர்ஷன், நான் ராஜா கரைக்கிறேன்.
1: ராஜா அவர்கள் சொல்லுங்கள்.
3: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: எந்த ராஜா?
3: டிஆர்டி ராஜா.
1: டிஆர்டி ராஜா இந்த இந்த அமெரிக்க ராஜாவா?
3: ஏதோ ஏதோ ஒரு ராஜா.
1: இல்ல, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னடா உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கு.
3: நாங்கள் உள்ள நீரமன் சிரமப்பட்டுதான் உங்களுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினோம். நீர்களுக்கு முதலில் விதிய நிறைந்த நன்றிகள். உள்ள சிரமத்துக்கு மத்தியிலும் இப்படி ஒரு
1: சந்தோஷ குரலா இருந்ததால எந்த ராஜா?
3: 23rd ஜூலை மாதம் 26th ஆண்டு எனது வியாழக்கிழமை எனது பிறந்த நாள் வாழ்த்தை டிஆர்டி தமிழுக்கு எடுத்து வந்தார்கள் 5 சகோதரிகள். அந்த 5 சகோதரிகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றி. திருமதி சுபாசினி பத்மநாதன், திருமதி வீணா மகேஸ்வரன், திருமதி ராணி சம்பந்தர், திருமதி பிரேமா கைலாநாதன், திருமதி ராதா கனகராஜா, இந்த 5 சகோதரிகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்றைய தினம் தர்சன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை ஒரு விசேட விஷயம் என்னென்றால் மனித செய்திகளை கூட வாசிக்காமல் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் எனது இதயபூர்வண நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வண நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த 25 ஜூலை மாதம் சனிக்கிழமை எனது 70வது பிறந்த நாளை எனது சக அறிவிப்பாளர் குழாமுடன் இணைந்து கப்பலில் அன்று மிக விமரிசையாக அன்று நீர்களோடு இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த விழாவுக்கு வருகிறது பல்ல
1: நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க என்ன வரமாட்டேன் சொன்னீங்க எனக்கு
3: எனக்கு தெரியாது தர்சன எனக்கு ஒரு கடவுள் நான் சொல்லி வந்த கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி தவறுதல அவருடைய கை ஒன்று என்னுடைய வருஷத்துக்கு வந்து கண்டுபிடித்து விட்டேன். அப்படி இருந்த மிக ஒரு சந்தோஷமான உண்மையாக நான் பிறந்து குலத்தை ஒரு அனுபவித்ததுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு அந்த கப்பலில் நடந்த விழாவில் வருகிற அந்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கிருஷ்ணர் ஒரு அதாவது அர்ஜுனனுக்கு எப்படி ஒரு கிருஷ்ண பகவான் இருந்தாரோ அதே போல் எனக்கு நீங்கள் அன்றில் இருந்து இன்று வரை ஒரு ஸ்ரீரங்கனாக இருந்து ஒரு கண்ணனாக இருந்து எனக்கு எல்லா வகையிலும் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு எங்கள் குடும்பத்திலேயே எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கிருஷ்ண பகவானைத்தான் நான் உங்களை பார்க்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதை இந்த நிகழ்வுகளை உங்களுடைய சக அறிவிப்பாளரோடு சேர்ந்து நீங்களும் அதை முழுமூச்சாக செய்து
1: அதுக்கு உங்களுக்கு தெரியும் யார் இதை செய்ய வேணும் என்று நீண்ட நாளத்துக்கு முன்னாலே எங்களை வலியுறுத்தினவர்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் தானே?
3: ஓரளவு எனக்கு தெரியப்படுத்த பல விஷயங்களை நான் உங்களுக்கும் வழங்கி
1: மீனாமேஸ்வரன் பாரதி அக்கா அவர்கள் பேபி கணேஷ் அவர்கள் அவர்கள் எல்லாரும் தான் முன்கூட்டியே இதை செய்ய வேணும்
3: ஆசைப்பட்டவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு அவர்களுக்கு அதாவது கடவுளுடைய ஒரு கிருபையும் இருக்க வேண்டும் தர்சன். நாங்கள் நினைத்தா போல எல்லாம் நடப்பதில்லை, ஏதோ கடவுளுடைய ஒரு கிருபையால மங்களகரமாக அந்த நிகழ்வுகள் மிக நன்றாக இத்தனையும் அன்பு உறவுகள் வந்து நீட்டி அந்த கப்பல்ல மகிழ்ச்சி கடலில் நான் இருந்தேன். என்ன கதைக்கிறது என்ன பேசுறது என்ன சந்தோஷத்துல எங்களுடைய சக அறிவிப்பாளர்களோடு எங்களுடைய அன்பு நீர்களோடு எத்தனையோ உள்ளங்கள் வந்து என்னை ஒரு அன்பு கடலில் மூழ்க வைத்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய தங்கை கூட வர மாட்டாண்டுதான் நான் நினைச்சேன். ஆனா அவர் கூட வந்திருந்தார், அது பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அமெரிக்கால இருந்த ராஜா முக்கியமாக அவர்
1: சிங்கப்பூர் மூத்தியவர்கள் தான் நீண்ட கால இதா இருந்தவர் இந்த திகதிக்கு வந்தே ஆகணும் என்று அவர் திடீரென்று புதிய வேலைக்கு போனபடியால அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்கள் அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார்கள்.
3: எங்களுடைய அன்பு சகோதர அறிவிப்பாளர்கள் சகோதரி
1: மற்றது அவரும் உங்களுக்கு வாழ்த்துவதற்காக முயற்சி
3: போன்றவர்கள் எல்லோரும் நீங்கள் சொல்லிவிட்டீங்களா?
1: யார்
3: எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய சபா கேது எங்களுடைய ஜெகன் சுரேஷ் இந்திரன் போன்ற சாரதி போன்ற
1: அறிவிப்பாளர்கள்
3: பிலிம் தேவா அவர்கள் எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை நான் ஆரே விட்டாலும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையாக இந்திரனை சொன்னேன்
1: சொல்லுங்க
3: கணேஷ் மிக உற்சாகமான அன்று கணேஷ் நேற்று நல்ல காலகட்டம் தன்னுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்தார். அவருடைய இல்லத்தரசியோடு எல்லாரும் வந்திருந்தார்கள்.
1: என்ன ஒரு தடவை விட்டுட்டீங்க
3: செல்ல
1: அருள்மொழி
3: தேவன் மற்ற நான் விட்டு அவர்கள் என்னை மன்னித்துக் கொள்வார்கள். நான் வயதில் மூத்தவன் மறக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும்
1: விஜய் ராஜேந்திரன்
3: ரத்னி கோபாலசிங்கம் பவானி பாலகிருஷ்ணன் எல்லாருமே வரையிலிருந்திருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த விலையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தர்சன். அத்தோடு தேவி மகால் உணவகத்தினர் அந்த உணவுகளை எல்லாம் எங்களுக்காக தயாரித்து தந்திருந்தார்கள். அவர் கூட வந்திருந்தார் அந்த உரிமையாளர் தேவி அவர்களுக்கும் தேவி மகால் உரிமையாளர் சாரதி கூட சொன்னான்
1: சாரதி என்றதை சொல்லியிருக்கேன்
3: சொல்லிட்டு நான் தேவி மகால் உரிமையாளர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தர்சன். மற்றது இன்றும் எங்களுடைய கனடா வன்குவர் தொழில் நிறுவன அதிபர்கள் ஆதரவிலும் அவர்களுடைய அந்த கனடா பாடகர்கள் ஆதரவிலும் இன்றும் எனது பிறந்த நாளை வானொலிகள் வந்திருக்கின்றார்கள். அடுத்து வந்து இந்த எங்களுடைய அன்பு நேயர்களும் வாழ்த்து கண்டிருந்தால் குற்றாலம் குணம் அவர்களும் வாழ்த்து கண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் மீதிய பூர்வமான நன்றிகளை.
1: வீட்டுல அந்த படத்தை பார்த்து யாராவது ஏதாவது கருத்து சொன்னார்களா வீட்டுல?
3: முக்கியமாக நல்ல நல்ல இடத்துல ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நிச்சயமாக
1: இல்ல, உங்களுடைய அந்த படத்தை உங்களுடைய படத்தை அந்த ஐந்தாவது அறிவு காட்டி பாத்தீங்களா?
3: அந்த படம் என்னட இருக்கு ரஞ்சனா, எப்படி சேமா எடுத்தா போகுது இல்ல அழகாக அந்த பிள்ளை?
1: இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு விளங்கியில எல்லாருக்கும் படத்தை இல்ல பொறுங்க நான் சொன்னது பிரயோஜனங்க. எல்லாருக்கும் அந்த படத்தை பார்த்தார்கள், திருப்பி அதை காட்ட சொல்லி கேட்டு கையில நேரடியா வாங்கி பார்த்தார்கள். அங்க கப்பல்ல கூட நீங்க உங்களோட வீட்டுல உள்ள அந்த ஐந்தாவது அறிவு காட்டி பார்த்தீர்களா?
3: தங்கச்சி வந்திருக்கிறா, தங்கச்சி கூட அவர் கௌரியாடி கொண்டிருக்கிறார்.
1: ஐந்தாவது அறிவா? அவருக்கு படத்தை காட்டி பார்த்தா அதுதான் சரியா குலைச்சதுன்றா உங்களுக்கு தெரிய வர சரியா கீறி இருக்கா இல்லையா?
3: அந்த நிச்சயமாக என்னுடைய சகோதரி கேமா அவர்களுக்கு எனக்கு இதே வந்து நிச்சயமாக புலம் ஒரு சிரமம். நாங்கள் ஒரு சாரக்குறைகள் கஷ்டப்படுறோம். அழகாக இது எனது பழைய படம்.
1: அவர்கிட்ட சில பேர் வந்து அவர்கிட்ட அவருக்கு நாங்கள் சொல்றது
3: என்ன,
1: அவருக்கு ஏற்கனவே சொல்றோம், அதை ஒரு தொழிலாக செய்யும்படி. இப்ப நம்மவர்கள் நேயர்கள் வந்து கல்யாண வீடுகளுக்கு போற நேரம் அந்த மணமகன் மணமகள் அவர்களுடைய படங்களை இவர் கையால கீறினா பெரிய சந்தோஷப்படுவார்கள். நீங்க கையால காசு கொடுக்கறது
3: வீட்டில வச்சிருக்கேன் அந்த மாதிரி, அது பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. என்ன பார்க்க
1: அவருக்கு சில பிரெஞ்சுக்கார பிள்ளைகள் அவர் எடுத்து கொடுத்தபடியால அவர்களே பெரிய சந்தோஷப்பட்டார்கள்.
3: நிச்சயமா அவருடைய கலை திறமை இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய அபிராமி அண்ணன்.
1: நான் சொன்ன அந்த பிள்ளையார் சவுக்காரத்துல செய்த பிள்ளையார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதையும் கொண்டு போய் கழுவைக்குள்ளே அது அப்படியே தும்பிக்கை எல்லாம் கழண்டு ஓடிட்டு.
3: நீங்க
1: அது முட்டாளுக்கு என்ன தெரியும்?
3: அந்த அந்த திறமை நல்ல திறமை மற்றது எங்களுடைய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் எனது இதய குருமான நன்றிகளை தெரிவித்தோண்டு. உண்மையாக இப்படி ஒரு நிச்சயமாக அந்த என்னுடைய வாழ்க்கையில நான் வேலினையை இங்கே ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த எனக்கு இந்த ஐரோப்பிய மண்ணுக்கு வந்து இந்த டிஆர்டி மூலம் உலக பெருமைகளை செய்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது நல் உறவுகளுக்கும் எனது இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நேற்று வந்திருந்தவர் பலர் எனக்கு நிச்சயமாக அவர்களுடைய நிலைமைகளை கேட்டு அறிஞ்சு கூட எனக்கு கண்ணீர் கலையிடையே தண்ணி போச்சு. அந்த அளவுக்கு பாவங்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை போவது எப்படி என்றது சிலர் வந்து எல்லாரும் பாகரத்துல வரை இல்லை, எல்லாரும் மூவர் குடிச்சு போய் கொண்டிருந்தார்கள். அவ்வாறான வந்து எங்களை எல்லாம் வாழ்த்திய என்னுடைய மனைவியாரையும் வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வான நன்றிகளையும் ஜிஆர்டி தமிழ் எவ்வளவு ஒரு மக்களிடம் எப்படி சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதை நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. அந்த உங்களுடைய ஆதரவு கரம் என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நான் ஏதாவது விட்டு விட்டால் அடுத்த
1: வாரம்
3: அவரும் அங்கு வந்து நின்று உதவிகளையும் செய்து புரிந்து எல்லாருக்கும் உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார். அவருடைய திறமைக்கும் எங்களுக்கு அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம். நம் தர்ஷன் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. இங்கே தொடர்ந்து 09 காத்திருப்பவரை பார்த்து பின்னர் வைபர் பக்கம் செல்லலாம். வந்திருப்போர் வணக்கம்.
4: அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு திருமண பந்தங்கள் திருமண நாட்களை ஏற்படுத்திய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு சுப சம்பவங்கள் ஏற்பட்டு அவர்கள் நாங்களும் பங்கேற்றுக் கொள்வோம் கூறிக்கொண்டு தர்ஷன். இந்த வாரத்தில் ராஜா நேற்று முந்தெல்லாம் பாதித்திருந்தீங்க. முந்தைய வியாழக்கிழமை புதன்கிழமை கதகிங்கானம் தாய்க்கு முறையாக இடம் பெறவில்லை. அதோட அப்படியே இருந்தாப்ல அப்படின்னு திரியா போயிட்டு அருள்மொழித்த வேண்டிய நிகழ்ச்சி கேட்கவே இல்லை. அத்தோடு வியாழக்கிழமை இந்திரனுடையும் இந்த ஜீவனுடையும் காயத்திருந்தேன். அத்தோடு இன்று இப்ப ராஜானந்தின் பிறந்த நாளை இப்ப கனடாவில் இருந்து எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்ப சார் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கூறிக்கொண்டு தர்சன். வியாழக்கிழமை இரவும் சமபலி கன நேரம் கண்டா இந்த சமதம் தவிக்கப்பட்டு விட்டதா
1: என்ன நடந்தது? அது இன்னில உள்ள தவறால நடந்து
4: வேலை செய்ய தெரிஞ்ச உடனே திரும்பி வந்து நடந்தது சார் இப்ப திருப்பி வந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் ஆஜானனுக்கு போய் எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்து கூறி அனைவரும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூட அது உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஃபாரூக்கப் வெற்றி கூறி ஃபாரூக் நான் சந்தித்திருந்தேன் உங்களோடு அவருக்கு நன்றி சொல்வார். அவரது இடத்தை தேடி தந்த அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அனைத்து எல்லோருக்கும் ஆர் ஆர் விட்டு இவரையும் நான் சந்திக்கவில்லை தனி நான் வர முடியவில்லை அதனால் சார் வைக்கிறேன். இப்படியாலும் ராஜா நீங்க சொல்லியிருந்தீங்க அதை கேட்க ஆசையா இருந்தது. அவர் அந்த என்ன இந்த தியேட்டருக்கு வந்த போது வந்த படத்துதான் கேறியிருந்தானே அவருக்கும் ஜெயமாகும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அது அவருக்கும் பார்க்க சந்தோஷம் இருந்திருக்கிறேன். இத்தனை வயசுல நான் இப்படி இருந்திருக்கிறான்னு அவருக்கு அதை பார்க்க ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கேன். எனக்கு ஒரு மனக்கடலை தோன்றது ஒரு ஹேமாத செய்ததுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நீங்க சாப்பிட்டு கல்வியால் கேட்க சிரிப்பா இருந்தது என்று கூறிக்கொண்டு மற்றும் நீங்க சுனித ராஜா அருள் வருவதா அமெரிக்க ராஜா அது உங்க அவரை கொஞ்சம் சரியா தெரியும் அந்த பிரேயர் திருப்பி திருப்பி கேட்டுவீங்க நீங்க அப்படிங்கிறேன்.
1: எனக்கு அவரோட விளையாடுறது எனக்கு பிடிக்கும். ஏனென்று சொன்னா அவர் நான் கலசத்துல நேர்மேற பதசொல்லாட்டி இதே குரல்ல தான் கொஞ்சம் இப்படி தான் வருவார். ஆனா நேர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள், நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க கூட பேர் செல்லுங்க டக்குபடியே சொல்லி போட்டு
4: போயிருக்கேன்.
1: நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் வேறு ஒரு பேர் தான் சொல்றவர். முதல் இல்ல முதல்ல அவர் வந்த வணக்கம் சொல்லி வந்த குரல் நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. முதல் தொடக்கது இல்லையா? எனக்கு அது கலசத்துல வந்த குரல் மாதிரி தான் எனக்கு
4: கூறிக்கொண்டு தர்சன் நன்றி வாழ்த்துக்க பாருங்க தொடர்ந்து கொள்வது தர்சன் உங்களுக்கு உண்மையா இந்த இரண்டு மலத்தியாலம் இரண்டு முக்கால் சில விலை ஒரு முறை நான் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மலத்தியால் நீங்க செய்தியை வாய்த்திருந்தீர்கள். எட்டு மணி தொடங்கிய செய்தி பத்தே கால் மட்டும் அப்படி மூச்சு விடாமல் தொட்டு கரைதான் தண்ணியை குடிங்க கரை இருமுங்க தும்புங்க அதெல்லாம் பார்த்து கொள்ள மாட்டேன் நாங்கள்லாம் அதெல்லாம் நேரில் வந்து சொல்ல மாட்டோம்.
1: நன்றி உங்களுக்கும் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நிலத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து என்னை தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மங்கள் கம்பீர குரலோன் தர்சன் ராஜா அண்ணா அமெரிக்கா ராஜா அண்ணா பேசுறேன் அருள் வீட்டில் இருந்து.
1: அருள் வீட்டுல எப்படி காத்தெல்லாம் சரியா வருகுதா?
5: காத்தெல்லாம் சரியா வருது, நித்திரை எல்லாம் வருது, ஏசி போட்டிருந்தாங்க. இப்பதான் மனைவியினுடைய பிராமல்கிட்ட அக்காண்ட மகள்கிட்ட போட்டு காருக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு வந்தோம். வரும்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அருள் வருவார், அவரிங்க ராஜா வருவார், அருள் கட்டாயம் வருவார்.
1: வேலையை போயிட்டாரா?
5: வேலை லீவ் எடுத்திருக்கிறார் நேற்று மட்டும். அப்ப ஹைவேல ஓடிக்கொண்டு கேட்டு சிரிச்சு கொண்டு எங்களை அன்பு சகோதரி தேவி தன்னராஜ் கதைச்ச எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு கொண்டு வந்து கொண்டு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இப்பதான் சேர்ந்துட்டான். என்றாலும் இன்னொரு இதுக்கு அருள் சொல்லிக்கொண்டு தான் அடிங்கோ ராஜா அண்ணா அடிங்கோ அடிங்கோ வேண்டாம். நான் அப்ப நான் சொன்னேன் லைன்ல பிஸியா இருக்கிறாங்க, இல்ல தொடர்ந்து ஒரு அஞ்சாறு முறை அடிச்சால் அவையே கட் பண்ணி வரும். நான் சொன்ன அப்படியெல்லாம் துரோகம் செய்யக்கூடாது, இவர் அடிக்கடி சொல்லுவார்களாம் அப்படியே அவங்கள தெரியுமாண்டு அறிவிப்பாளர்கள் தெரியும். நாலஞ்சு முறை அடிச்ச உடனே முன்னுக்கு இருந்த நேயரே அப்படியே நிப்பாட்டி எனக்கு வந்துடும் அது அழகில்ல ஓ அப்படின்னா செய்யாதவங்க கொண்டாரு. அது போல நீங்கள் சொல்லிய போட்டீங்களா அதுல வந்து நான் சொன்னதா நீங்க திருப்பி இந்த வானொலி மூலம் அருளுக்கு சொல்லிட்டு அருள் சொன்ன ஓம் தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு நேர் அடிச்சு கொண்டிருக்கும் பொழுது கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது மற்ற நேர் தொடர்ந்து அதுக்கு அடிச்சால் அந்த கதையும் கட் பண்ணும் அவற்ற இதையே நிப்பாட்டிடும் என்று சொல்லி நன்றிகள் வாழ்த்துக்கள். முதலில் உண்மையா இந்த டிஆர்டி தாக்கி நாங்கள் இருகை ஹூப்பி வணக்கம் சொல்லணும் என்று சொன்னால் அன்பு தம்பி சிங்க மூர்த்தி அவர்கள் நான் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷமா இதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதனோட இவ்வளவு அன்பு சகோதரிகள் அண்ணாக்கு இப்படி ஒரு விழா எடுக்கணும் என்று சொல்லுவார். ஆனால் எங்கள் இத்தாலி ஜேசாசன் ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்.
1: என்ன பிரச்சனை வரும்
5: அவருக்கு? ஒரு கால் ரெண்டு காலம் நடக்க இல்லாம ஒன்று செய்ததாம் ஒரு நாலு அஞ்சு மாதம்
1: இது வச்சிருக்கிறார்களா அந்த இரும்பு மாதிரி?
5: அவரோட அந்த அவர் சர்ஜரிக்கு போயிட்டார். ஆனால் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சது அவரோட உரையாடுறதுக்கு அந்த லைன் அங்க உள்ளுக்கு போகுது இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கிறார். ரெண்டாலும் அவர் அடிக்கடி கேப்பார் அண்ணா இப்ப நீங்கள் அண்ணாக்கு ராஜா அண்ணாக்கு இப்படி இருந்த செய்ய போறாங்க தரிசன் சொல்லுவார். எதுக்கும் ஒரு காலம் பெறும் பொறுத்துரு ராஜா, அதெல்லாம் காலங்கள் சேர்ந்து பெறும் பொழுது இது நடக்கும் அண்டு. ஆனால் காலங்கள் பொருந்தி எத்தனை ஆண்டுக்கு பிறகு நாங்கள் இப்ப நானும் சிங்கமூர்த்தியும் 9 வருஷமாக இந்த வானொலியை தாயின் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 9 வருஷமா இவ்வளா என் அன்பு உயிர் டிஆர்டி சகோதரிகள் எனக்கு பார்த்தும் பொழுது சிரிப்பரு பக்கம் பெறுது, கண்ணாலே அழக வருது, அதோட தலை வேர்த்து கொட்டுது. என்னென்று சொன்னால் அன்பு சகோதரிகள் எல்லாருடைய பேரும் கூடுதலா எனக்கு தெரியும். நான் பார்த்து பார்த்து பார்த்து ஒரு சில பேர பேரலை நான் சொல்லிய விட்டேன் நீங்கள் இன்னார் இன்னார்ண்டு. அவர்கள்ட்ட என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியும் என்று நான் சொன்னேன். மேலே உள்ளவர் ஆண்டவர் தான் அதை எங்களுக்கு சொல்லி தன்னாரண்டு. அதோட தேவி தன்னராஜுக்கும் சொல்லி இருந்தேன் சொல்லிக்கொண்டு எங்கள் 17 அறிவிப்பாளர்கள் நாங்கள் இந்த வானொலியில எங்கள் பெரும் மதிப்புக்குரிய ஏஎஸ் ராஜா அண்ணா மற்றும் எங்கள் அன்பு தர்சன் பிலிப் தேவா மற்றது எங்கள் கேது மற்ற ரவு அண்ணா எங்கள் கலக்குரிசில் இந்திரன் மற்றது ஜெகன் மற்றது பிலிப் தேவா சொல்லிட்டேன் அவர் மற்றது அருள்மொழி தேவன் அன்பு சாரதி அன்பு கணேசு மற்றும் எங்கள் பெண் அறிவிப்பாளர்கள் அன்பு ஹேமா மற்றது சோபிதா. எங்களுக்கு ஒரு கவலை என்னென்னு சொன்னால் பிரதிபா தான் இதுல வரவில்லை, அவவே நச்சுதான் நாங்கள் வந்த நாங்கள் அவ உண்டு மற்றது எங்கள் என்ன கவிதைக்குள் கவிதை எடுக்கும் எங்கள் அன்பு சகோதரி குறுகிய காலத்தில் வந்தாலும் அது நிறைய சிறப்பாக எவ்வளவு ஒரு முன்னேற்றமாக அவ தன்னை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் திரு அவர்கள். அத்துடன் நாங்கள் இதை மதிப்பாக பெருமையாக நாங்கள் சொல்லணும் கட்டாயம். கலையத்துக்கு விராட்டியும் வீட்டில இருந்து தங்கள் நேரங்களை ஒதுக்கி எங்கள் உலகவாழ் டிஆர்டி அனைத்து நேரடையும் மௌழிக்கணும் என்று செய்கிற விஜி ராஜேந்திரன் ஆர்ஜே விஜி என்று தான் அவர் சொல்லுவார். நான் சொல்லுவேன் விஜி ராஜேந்திரன் என்று தான் நான் சொல்லுவேன் சொல்லிக்கொண்டு மற்றது ரதனி கோபாலசிங்கம் வேற யார விட்டனோ தெரியாது தரிசன் 17 பேர் இல்லாமா அதுல இவங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் சேர்ந்திருக்கோம். அவர்களும் ஒரு அறிவிப்பாளர்களா அவர்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும். 17 பேருக்கும் தரிசன் நானும் சத்யாவும் ஆசைப்பட்ட இது உங்களுக்கு தெரியும். இந்த பிரான்ஸ் நாடு தான் அமெரிக்காவுக்கு 250 வருஷத்துக்கு முன்னம் இந்த பிரிட்டிஷோட போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது சமாதானம் செய்து அது ஃப்ரீடம் ஒரு சிலையை உண்டே அமெரிக்கா கொடுத்தார்கள். அந்த சிலையை வச்சுதான் அமெரிக்கால மில்லியன் மில்லியன் மில்லியன் டாலர்களை உழைக்கிறார்கள். உலக வாழ்ல உள்ள மக்கள்கள் அமெரிக்காவுக்கு டூரிஸ்டா போகணுமெண்டா இந்த சிலையை பார்க்கணுமெண்டு தான் வந்தார்கள். நீங்கள் பல தடவை வந்திருந்தீர்கள் பார்த்திருந்தீர்கள். ஆனால் எங்கள் ஆசை நான் இந்த 17 பேருக்கும் இந்த சிலையை வேண்டி கொடுக்கணும். அதோட இந்த கலையத்துக்கு நல்ல ஒரு பெண்ணு ஒரு பெரிய சிலையா அந்த கலையத்துல இந்த எங்கள் ஞாபகமா அதை பார்க்கும் பொழுது ராஜா அண்ணா சத்தி ரெண்டு பேரும் நெக்கணும் அமெரிக்கால இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணாண்ட ஒரு பெரு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பா சிறப்பித்தார்கள் என்ற காண்டி அதையும் கொண்டந்தேன். அதை நான் ஒரு பேக்கில வச்சிருக்கிறேன் தரிசன், அதை நான் கலையத்துல நான் கொண்டு தருகின்றேன். ராஜா அண்ணா எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அத்தனை பேருக்கும் அதை ஒன்று ஒன்றா கொடுக்க வேணும், அவர்கள் தாங்கள் கொண்டு போய் வீட்டுல வைக்கணும், அதை சிறப்பாக சொல்லிக்கொண்டு அதோட எங்கள் உதவுவோம்மா அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு முனைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் உலகத்திலேயே ஒரு நாட்டிலேயும் இல்லை, பிரான்சிலேயே ஒரு தமிழ் பாடசாலையை திறந்து வச்சிருக்கிற எங்கள் பெரும் மதிப்புக்குரிய எங்கள் அன்பு சத்யானந்தம் ஐயா கூடிய ஒரு ஸ்பெஷலா நான் ஒரு பிரசன் கொண்டு வந்திருக்கிறேன்.
1: வருகிறது இல்லை என்று சொல்லி உண்மையா பொய்யா என்று தெரியல
5: நேர்கள்
1: அருளை கேட்டு பாருங்க வந்து கொண்டிருக்கா இல்லையா
5: சத்யா மற்ற ரூம்ல இருந்து கேட்டு கொண்டிருக்கிறான்
1: இல்ல வருகிறது சத்யா வருகிறது இவருக்கு தான் தெரியல வருகிறது வந்து
5: அம்மா
1: வருகுதா தெரியல
5: வேறு
1: சிலரும் அழைத்து வருகிறது என்றுதான் சொல்லுகிறார்
5: எடுத்தாலும் இது ஒரு சிறப்பா இருந்தது சிறப்பா இருந்தது மேலே கீழையும் மேலே நாங்கள் போய் தெரிந்தோம் கீழே நல்லா இருந்தது. அவ்வளவு அன்பு நேயர்கள் இந்த சகோதரிகள் எல்லாரும் பார்க்கும் பொழுது மிக மிக மிக மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையா நான் இந்த அடிக்கடி இப்படி முயற்சிகள் செய்யணும் போல இருந்தது என்று சொன்னால் இவர்களை பார்க்கணும் போல ஆசையா நான் இவ்வளவு காலம் 9 வருஷமா இவர்களுடைய அத்தனை பேருடைய குரலையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சத்யாக சொல்லுவேன் சத்யாகப்பா என்னண்டப்பா உங்களுக்கு இன்னாரண்டு டக்குன்னு சொல்றீங்க நான் சொன்ன அம்மா தொடர்ந்து கேட்கிறபடியால் இன்னாரண்டு எனக்கு என் மனதில என் மூளையில சத்யா அந்த சத்யானந்தம் ஐயா சொன்ன போல அது பதிவு பட்டிருக்கிறது அம்மாண்டெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இனியில என்ன சிறப்பா இருந்து உண்மையா அந்த சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் தேவி தனராஜ்ல இருந்து ஒரு சில சகோதரிகள் வந்து இதோட அந்த எல்லாருக்கும் ஒழுங்கா கொடுத்துருந்தார்கள் மற்றது ஒரு சில எங்கள் சகோதரங்கள் இதோட செய்தார்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மற்றது ரவண்ணா வந்து கொஞ்சம் சேட்டா தான் இருந்தார் என்னன்னா அந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொழுது அவற்றை ஒழுங்குகள் எல்லாம் கொஞ்சம் சரி வரையில பேருந்து எல்லாம் சரி வந்தோடன சந்தோஷமா இருந்தார்கள். அத்துடன் எங்கள் கேமா வந்து அண்ணாவை விரைஞ்சிருந்தார் உண்மையா அந்த நான் இந்த போனில பார்த்த அண்ணா போல சரியாவே இருந்தது. மற்றது எங்கள் சோபிதா கூடி நல்ல ஒரு கவிதை ஒன்றை அதை எழுதி அண்ணா கண்பளிப்பா கொடுத்திருந்தா. இப்படி என்ன ஒரு சகோதரி நான் நினைக்கிறேன் டக்குன்னு இந்த பேர் வருதுல அவ கூடி அண்ணாண்ட அன்பு பாசத்துல அண்ணாக்கு ஒரு மோதிரம் கூடி கொடுத்திருந்தா. அவருக்கு பேர் என்னென்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: இல்ல சார், சொல்லுங்க.
5: எனக்கு அது ஞாபகம் வரும் நான் சொல்லுறேன். அவ கூடி ஒரு மோதிரம் கொடுத்திருந்தா. நாங்களும் சத்யா வந்து 2 வருஷமா அண்ணாக்கா ஒரு ஒரு ஒரு பரிசை நான் இதுல சொல்லணும் சொன்னால் 12 கேரட்
1: சொல்ற பிரேமா கைலா சொன்ன
5: பிரேமா கைலா அதன் அவ ஒரு மோதிரம் போட்டுருந்தா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அண்ணாண்ட பாசத்துல சத்யா வந்து 12 கேரட் மேல பூசப்பட்ட ஒரு அருமையான ஒரு பிரசன் அதை பார்க்கும் பொழுது அவ சொன்னா அப்பா நாங்கள் இதை கொண்டு அண்ணா கொடுக்கணும் அண்ணா அந்த பிறந்த நாள் செய்யணும் என்று சொல்லி செய்திருந்தா அது நான் இப்ப எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பசுமாடு ஒரு ஒரு தாய்மாடு இருக்கும் பொழுது ஒரு கண்டு வந்து தாய்மாட்டில பால் குடிச்சு கொண்டிருக்கும். அதை பார்க்கும் பொழுது எந்த விட்டே முன்றிருக்கிறது. அதை பார்க்க பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். அது சத்யா அன்பளிப்பா கொடுத்தது. அண்ணாக்கு சொன்ன வீட்டுல போய் நீங்கள் அதை ஓபன் பண்ணி பார்க்கணும் அண்ணாண்டு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியவில்லை. எங்களுக்கு இந்த நாட்டுக்கு யூரோப்பு நாட்டுக்கு முத முதல் இங்க வந்திருக்கிறேன். பிரான்சுக்கு காரணம் இந்த தாயின் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இந்த வானொலி மூலம் எங்களுக்கு கிடைச்ச எவ்வளோ சொந்தங்களும் அன்பு என்ற உயிர் சொந்தங்கள்னு தான் சொல்லணும். அத்தனை அறிவிப்பாளரை பார்த்தது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவர் எங்களுடைய அருள்மொழி தேவன் வந்து பக்கத்துல கேட்டார், என்ன தெரியுமாண்டு. நான் சொன்ன என்ன தெரியல, நான் விரும்பும் பாடல்கள் என்றார். எனக்கு அப்பவும் புரியல. பிறகுதான் ரெக்கண்ட் மைண்ட்ல அடிச்சது, ஓஹோ இவர் தான் எங்கள் அருள்மொழி தேவன் என்று உடனே நான் சொன்னேன். நான் கவிஞனும் இல்லை என்ற பாடலை ஞாபகப்படி அவர் ரெண்டு பேரி படிச்சு அவரை மகிழ்ச்சி ஆக்கினேன். அன்பு சகோதரன் சுதாகர் சொல்லியிருந்தார், அண்ணா நீங்கள் போங்கோ, நான் கட்டாயம் மனைவி பிள்ளையோட உங்களோட பேரனோட நான் கட்டாயம் பெறுவேன். அவரும் அவ்வளவு தூரத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தெரியாத அன்பு சகோதரங்களை எல்லாம் கட்டி பிடிச்சு நீங்களான் ராஜா அண்ணாவா, இந்த பொம்பளை என் அன்பு என்ற உள்ளங்கள் என்ன, நீங்களான் ராஜாவா, நீங்களான் ராஜாவா, உங்களோட குரல் நாங்கள். எனக்கும் ஒரு அதுல பெரும் மகிழ்ச்சியும் கண்ணால உண்மையா கண் கலங்கினது. என்னென்றால் இவ்வளவு உயிர்கள், முகந்தெரியாத உயிர்கள் இவ்வளவு அன்பு பாசத்தை வச்சிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு அண்ணா கூறிக்கொண்டு எங்கள் அன்பு தரசன் என்னும் நாங்கள் இப்படியான விழாக்களை நாங்கள் வேறவர எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு நாங்கள் எடுக்கவும் செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த தம்பி அருள் வந்து ஒரு சில உரையாடுவர். கேளுங்கள், இந்த தொடர்பிலேயே கேளுங்கள். நன்றி, வணக்கம் அண்ணா. வாழ்க வளர்க, நூற்றாண்டு நாங்கள் அம்மன்கிட்ட போவோம், அம்மன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு விடப்படுறேன். அருள் உரையாட
1: போறேன். வணக்கம்.
6: நாங்கள் கார்ல வந்துட்டு போது இப்ப நீங்கள் உங்களோட நேரம் வந்தாங்க, அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அருள் அல்ல ஆஜன எங்களுக்கு டைம் கொஞ்சம் மட்டுப்பட்டா போச்சு நேரம், அதால விரையலா போயிட்டு அது அவங்களுக்கு அதை மன்னிப்பு கட்டுக்கொண்டு என்ன வரதுதான் இருந்தா கலையாட்டுக்கு நிறைய போயிட்டு மன்னிச்சு கொடுக்கும். நேற்றைக்கு நடந்த நிகழ்வு சிறப்பா நடந்தது. ராஜானைக்கு செய்த நிகழ்வு ராஜானைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டியது நமது டிஆர்டி. எனக்கு அந்த எனக்கும் அந்த என்ன பிரச்சனை சொன்னா எனக்கும் அந்த அவருடைய வாழ்த்துறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் ரெண்டு நேரம் போனே ஒளி வாங்கி மக்கள் செய்ததால் வந்து வாழ்த்து சிறிய கிடைக்கவில்லை.
1: உங்களுக்கு சொல்லி இருந்தேன், மேல சந்திச்சு சொல்லி இருந்தேன். போய் வாழ்த்து
6: நான் போ தர்ஷன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன ராஜா என்ன எனக்கு ஒரு உடன்பிறப்பு பார்த்தேன், எந்த நிமிஷம் இப்ப நான் வாழ்த்துக்கு தான் இருப்பேன். அதாவது டிஆர்டி இந்த மார்க்கண்டேயர் வந்து இன்னும் 70 வருஷம் இல்லை, இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ வேண்டும். டிஆர்டி அடுத்ததான் அவரோட சௌகரிக்கு சொல்லியிருந்தேன் வந்து 80 வயதிலேயே சந்திப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். அடுத்த முறை அவன் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தார் வந்து டிஆர்டின் கூட எங்கள் ராஜாண்ணா விமல் அந்த ஒரு அவருக்கு நான் பேசிக்கல, அந்த அவரை பற்றி வார்த்தைகள ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம் மட்டும் இருந்தேன் நான் வந்து. என்ன சொன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மிமிக்கிற பண்ணி அவருக்கு ஒரு தனிப்பாணி இல்லை என்று சொல்லி அவர் வந்து விமர்சித்தார். அந்த சம்பந்தப்பட்ட எனக்கு மனசுக்கு பெரிய அதாவது ஒரு ஒரு சிரிப்பா இருந்தது, நகைச்சுவா இருந்தது. மிமிக்கிரி என்றது வந்து அது யாரும் செய்ய முடியாது. அதாவது ஒரு மறைந்த ஒரு கலைஞனை பற்றி அந்த கலைஞனோட ஒப்பிட்டு குரலை வந்து இன்னும் மக்களுக்கு வாழ வச்சுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு எங்களுடைய இந்திரனை வடிவாச்சு இவர் வாழும் காலத்தில் நான் வாழ்றது வந்து பெரிய விஷயம் என்று சொல்லி அந்த கே எஸ் ராஜா அவர்களுடைய பாணியை இவர் பின்பற்றி வாழ்றதுன்றது வந்து அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. தர்ஷன் நடிகர் திரையில நடிப்பு யாரும் பின்பற்ற முடியாது. அந்த இது கே எஸ் ராஜா அந்த குரல் வளத்தை எடுத்து அதே டோன்ல கலைக்கிறேன்றது வந்து என்னால முடியாது, பரவாயில்ல முடியாது, பல லட்சம் இல்ல உறுதியாக முடியாது. அது இந்த ராஜால செய்தது வந்து பெருமைக்குரிய விஷயம். அது அதாவது காட்டுணர்ச்சியாக வந்து ஒரு விமர்சனமாயும் வந்து அதை வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாயும் வந்து அதுல சொல்லியிருந்தது வந்து எனக்கு அன்னைக்கு பெரிய நிரடலா இருந்தது. இன்றைக்கு இந்த விழா எடுக்கும் போது வந்து இத்தனை கலைஞர்களும் இத்தனை அன்பு உறவுகளும் வந்து அவர் வாழ்த்தும் போது வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சியா இருந்தது, சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய செருப்படியா இருந்தது. அதனால அந்த இப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு வார்த்தைகளை அந்த அதுல பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னா இவங்க கடவுள் சித்தம் வந்து அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. அது கிடைக்காம விட்டது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் சிலவங்க நல்லதா இருக்கலாம். ஆனா இந்த நேர் நேரம் மூலம் நான் பலருக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது வந்து பல வராத உறவுகளும் கேட்டிருக்கும் இப்பொழுது, அதுல வந்து எனக்கு சந்தோஷம். என்ன சொன்னா அன்றைக்கு நேற்று இருந்தா வந்து வந்த உறவுகள் மாத்திரம் தான் எனக்கு கேட்டிருக்கும், இன்னைக்கு வராத உறவுகள் கேட்டிருக்கிறாரு. ஆனா இந்த இந்த குரல்ல இந்த ராஜாண்ணா எங்களுக்கு இப்படி நிகழ்வத்தாருன்னு இந்த வானொலிக்கு பெரிய அடையாளம் கொடுத்தது இந்த குரல்ல. அது பல பேருக்கு தெரியாம இருக்கு, விமர்சனம் கூட தெரியாம இருக்கு. இந்த வானொலிக்கு இந்த குரலை தந்து இந்த வானொலிக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது வந்து இந்த குரல். இந்த நிகழ்ச்சிகளை அப்புறம் அப்புறம் கிடைக்கலாம். ஆனா இந்த குரல் பலமும் அவர் அவர் அவர் தனக்கண்டு கொடுத்த ஒரு ஒரு வே என்று சொல்ல நன்றி சொல்ல வேண்டும். அவர் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நிறைய அன்பு உறவுகளை இணைச்சு அவர்கள் சம்பந்தப்பட்ட நீங்கள் யார் வருவீங்கள் யார் வரமாட்டீங்கன்ற நிகழ்வுகளை தாருங்கள் சொல்லி ஒரு சில ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் பலனில் இவர் முரணாக இருந்ததுல வந்து ஒரு மகிழ்ச்சி. ஆனா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை
1: திடீரெண்டு கேள்விகள் கேட்டு பதில் சொல்றது வந்து ஒரு பெரிய சிக்கல உருவம்.
6: ஆனா எங்களோட உறவுகள் வந்து அப்படியான கேள்வி கேட்காது. நான் கூட
1: கேள்வி ஒருவருடைய ஒருவருடைய கேள்வியை நான் பார்த்துட்டு அது உண்மையிலே தேவையில்லாத கேள்வி. எனக்கு சரியாப்பட்டதால
6: நீங்கள் அந்த மரியாதை செய்து நன்றி. ஆனா ராஜா அண்ணன் ஒரு நெளிவு சுழிவோடையும் வந்து ஒரு பாசத்தோடையும் வந்து மற்றவர் அரவணைக்கிற ஒரு மொழியில அவர் கதைப்பார் உங்களுக்கு தெரியாது. குஞ்சு ராசா என்று ஒரு பாசத்தை போட்டு அவர் தனக்கான ஒரு ஒரு ஒரு ஒரு பாஷோண்டு வச்சிருக்கிறார் மக்கள்ல ஒரு கவர்ற பாஷோண்டு. அந்த பாஷையில மரமடி சொல்லி இருப்பாரு எனக்கு நம்பிக்கை இருந்தது. எனவே அது நாங்கள் தவிர்த்தது நல்லா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி நிகழ்வு பலவே
1: அவர்களுக்கு ஜெகநாக்களுக்கு மனஸ்தாபம் இருந்த தாங்கள் இவ்வளவு ஆயத்தப்படுத்த நான் கடைசி நேரத்துல இல்லையென்று சொல்லி
6: மனஸ்தாபம் பண்றதை விட அது தவிர்ப்புக்கான காரணத்தை நீங்க வடிவா சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா அந்த மனஸ்தாபம் வந்து விரும்புறது ஒரு நகைச்சுவை மாதிரி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அவரு புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் அப்படி நடந்தாரு சொல்லி இப்ப நானே சொல்லி இருந்தேனே அவருக்கான மொழியில அவர் அந்த மரபுகள் சொல்லியிருப்பேன். இல்ல இனிவரும் காலங்களில் இப்படி நிகழ்வுகளை செய்யக்குள்ள வந்து நாங்கள் முன்கூட்டியே அந்த கேள்விகளை வந்து வாட்ஸ்அப் மூலமோ அல்லது மூலமோ பதிவு செய்து கொண்டு ராஜாண்ணையோ அடுத்த நேர்களை செய்யலாம். அது வந்து கிடையாது இவ்வளவு சிறப்பாக நடந்ததும்
1: எதிர்பார்க்க முடியவில்லை. அதை விட
6: அப்படி இல்ல நீங்கள் ஜிஆர்டி நிகழ்வுகள் மற்ற ஜிஆர்டி ராஜாண்ணைக்கு ஒரு நிகழ்வு ஒரு உறவு பாலம் அப்படி நிகழ்வுகள் வினைகளை வந்து இந்த அமெரிக்கா ராஜா கூட வந்து என்னோட ஒரு பத்து தரம் அடிச்சிருப்பாரு. அருள் நான் இந்த நிகழ்வு கண்டிப்பா அணிக்கணும் கண்டிப்பா அணிக்கணும்னு நீங்கள்
1: படிக்கட்டுகளால இறங்கி நடக்க முடியாதவர்கள் கூட வந்திருந்தார்கள்.
6: என்னுடைய துணைவியார் வந்து நீண்ட காலத்துக்கு நிகழ்வு வந்திருந்தார். ராஜாணிக்கு வரணும் தான் வந்திருந்தார், இல்லைன்னா அவர் தவிர்த்திருப்பா. இந்த ராஜாணிக்கு கண்டிப்பா வரணும் ராஜானோட என்னோட துணைவர் நிறைய பெற்றுள்ளவர். அப்போ வந்திருந்தா வந்த இடத்து சொல்லியிருந்தா வந்து இவர்கள் எல்லாம் ஆதி முதல்ல நிகழ்ச்சி கேட்கிறவர்கள். இவர்கள் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்கன்ற ஒரு இமேஜின் போட்டு காட்டினா, அதாவது ரிஷி மூலத்து போயிட்டு வந்தா அப்ப அவ சொல்லிதான் இப்ப இந்த ஒரு அதுக்கு ஒரு பொண்ணை காட்டி வாழ்க்கை அந்த நேரத்துல வந்து 30 வயசு 20 வயசா இருந்திருக்கும். அப்ப அந்த புது ஜெனரேஷனா இருக்கேக்கே இந்த வானொலி ரசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கணும். ஆனா 40 வருஷமா 50 வருஷமா 25 வருஷமா வானொலி ரசிக்கணும்னு சொன்னா வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம ரசிக்க முடியாது, ஒரு ஈர்ப்பு இல்லாம ரசிக்க முடியாது, தங்களுக்கான ஒரு தேவை இல்லாம அதை ரசிக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த இதுல வந்து இந்த வானொலி வந்து சிறப்பா ஒரு நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு ஒரு ஒரு பரிவை சிறப்பான ஒரு அரவணைப்பை கொடுத்துருக்கேன்னு தான் அர்த்தம். இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு பேர் நீங்க சொன்ன மாதிரி இயலாமையினர் கூட வந்திருந்தார்கள் வந்து. அப்ப பாக்கியர்கள் வந்து அது காரணம் என்னன்னு சொன்னா வந்து தங்களுடைய அன்பு பாசத்தை வந்து இந்த
1: இயலாமை ஆத்மீயன் ஆத்தியனவர்களை காணவில்லையே வந்திருந்தாரா?
6: என்னுடைய சொந்த
1: இவருக்கு விழிப்பெண்ண கை கொடுத்தாண்டு சொல்றாரு. இவர் சொல்றது அபிவர்மன் சொல்றாரு.
6: நானே ஆச்சரியப்பட்டேன். அவர் வந்து நாங்கள் வணக்கம்
1: நான் சொல்றது ஆர்பியர்
6: வயதுறைந்தவர்கள்
1: எல்லாம் வணக்கம் தான்
6: சொன்னாரு. சுத்த தமிழ் மொழியில தான் கைத்திருந்தார். நிறைய பொது உறவுகளை பார்க்கக்கூடிய, அதாவது இளம் பட்டங்கள், அதாவது ஜென்சியன் பார்க்கக்கூடிய இருந்தது. என்ன பல பேர் அடையாளம் கண்டார்கள், துணிவர் கட்டம் வந்து இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாம இருந்திருக்கிறேன். அவர் சொல்லிடுறாங்க, நாங்களும் இதுக்கெல்லாம் வந்து அடித்தளம் போட்டதும் நமக்கு அறிவு வளர்த்ததும் பல விஷயங்களை காட்டி தந்ததும் வந்து டிஆர்டி தான். நமக்கு இல்லையா தெரிஞ்சிருக்காது. அதாவது நேற்று நிறைய விஷயங்கள் இடமிருந்து திரு ராஜாவோட கரைக்கும் போது ராஜா என்ன சொல்லியிருந்தார், அவர் எனக்கு இமேஜின் பண்ணியே பார்க்கலாம் இருக்கு, இந்த வாழ்க்கையில சில உறவு இப்படி எல்லாம் வரும்னு சொல்லி நான் இந்த வாழ்க்கையில நினைத்து பல வீட்டை வாழ்க்கை வந்து ஒரு சாதாரணமாக போய்கொண்டிருக்கும்.
1: மூத்த அறிவிப்பாளர் துரைஸ் அவர்களை சந்திச்சீங்களா? எனக்கு ரெண்டு மூன்று நாட்களாக சொல்லியிருந்தார் கட்டாயமா கலந்து கொள்வேன் என்று. அன்று கூட போட்டிருந்தார்
6: குணபாலன் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்புக்குட்டி அவசிந்த குட்டி அவர் வந்து ஒளிப்பதிவு மூலம் வந்து நான் நினைக்கிறேன் ராஜாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பி இந்திரனாவை அவர் பாதிச்சிருந்தார் நினைக்கிறேன். பழைய கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் வந்து
1: குணபாலன் அவர்களுடைய சகோதரரும் கலந்து கொண்டார் நினைக்கிறேன்.
6: நிச்சயம் அவரும் கலந்து கொண்டார் நினைக்கின்றேன். அப்படி அந்த பல அதான் ராஜா சொன்ன மாதிரி, ராஜா என்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையில சில விஷயம் இமேஜின் பண்ணி பார்க்கலாது. அந்த இமேஜின் பண்ணி பார்க்கிற நிகழ்வுகள்ல வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய விஷயமா நடந்தது வந்து அவருக்கே இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுன மாதிரி இந்த டிஆர்டி. அதிலும் வந்து நேற்றைய நிகழ்வுகளை வந்து கலந்து கொண்டதும் நானும் ராஜானையும் வந்து நிறைய காலம் கதைக்கிறோம் தர்ஷன். எனக்கும் அவருக்கான என்ன கலரண்டே அவருக்கு தெரியாது. என்ன கண்டனம் அவரை ஆச்சரியப்பட்டது, அவரை கண்டனம் ஆச்சரியப்பட்டதும் ஆனா புது உறவா இருந்தது அவரு காணைகளை வந்து சரியா. அப்ப அவர் நிக்கிறார் வந்து எல்லாரும் அப்படித்தான் இருந்தது, எல்லோருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருந்தது. அப்போ ஒரு இது ஒரு வாழ்க்கையில ஒரு இமேஜ், அதாவது வாழ்க்கையில நிறைய பேர் சந்திக்கிற புதுமையான விஷயம் தான் இந்த நிகழ்வுகள். அது பல பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு தான் கிடைக்கும். அந்த வாழ்நிலை அந்த விஷயத்துல கொடுத்து வச்சிருந்த வாழ நேர்களும் மூன்று நாள் நந்தியை கூறிக்கொண்டு ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி குறிப்பாக ராகுலை ஜெகனா இருக்கலாம் கேமாண்ட அந்த வரைவு அற்புதமா இருந்தது. நானே ஆச்சரியப்பட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் தொடர்பு கொள்வார்கள். மரங்களோட போட்டோ வந்து ஸ்ரீலங்கா கணிப்பிதான் செய்யிருந்தேன். அதைத்தான் எனக்கு உடனே என்னுடைய மனைவி சொல்லியிருந்தா பாத்தீங்கன்னா இங்க
1: இருக்கிறதா பேபி சிவா அவர்கள் பலருக்கு அப்படி விரைவுடாக தொடர்பு திறமையை தெரிந்து கொண்டு அவர் பலருக்கு அப்படி கீறி கொடுத்திருக்கிறார். வெள்ளக்காரர்கள் பலரும் மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள்.
6: நிச்சயமா. அப்ப வந்து இந்த எங்களோட சோசியல் மீடியால வந்து ஒரு தனக்கான ஒரு பதிவு திறந்திருந்தாலும் சொன்னாலும் நிறைய விஷயங்கள் விவ மூலம் சில பேருக்கு பல உறவுகளை நான் சொல்ல தேவையான புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அப்படி பல உறவுகள் பல உதவியை
1: செய்திருந்தார்கள். அமெரிக்க ராஜா அவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு இரவுக்கு குணம் அவர்கள் நிகழ்வு எடுத்து வர்றாரு.
6: ஒரு இங்கதான் நிப்பாரு. இப்ப வந்து வந்தாங்க கூட்டிட்டு அவருக்கு நிறைய சந்தோஷம்
1: விடுமுறை எடுத்திருக்கிறீர்களா? நாளைக்கு மறுதினம்
6: எடுக்க முடியாது. நாளைக்கு எடுத்து நாளைக்கு நீங்க நாளைக்கு இரவு வலிக்கிற
1: சந்திப்போம் சொல்லுங்க. அது உண்மைதான், இரவுக்கு இல்ல, நாங்கள் நேரத்தோடய வலிக்கிறோம்.
6: ஓகே, நன்றி. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கு செய்து கலையத்துல வந்து விடுவேன். நன்றி ராஜா, வெயிட் பண்ணுங்க. தர்சன் நான் பேசுறேன். ராஜா, நான் எந்த ஒரு இருட்டுக்கு இருக்கிற என் அன்பு உயிர்களை மறந்துட்டேன். தாயத்திலே கிளிநொச்சியிலே உள்ளாக்கள் ஜனனகுமார் சொல்லியிருந்தார் எனக்கு, அண்ணா வந்து நீங்கள் ராஜா அண்ணா இன்ஃபர்மேஷன் எல்லாம் தாங்க உண்டு. ராஜா அண்ணா கேட்டிருந்தேன், என்னடா குட்டி என்னத்துக்குடா நீ கேட்கிற என்ன, அது இல்லையே என்ன ஒரு விஷயம் சிசி, நீ அப்படியெல்லாம் பிள்ளைகள் மனசிய உண்டு உங்க எந்த ஒன்றும் கொண்டுறாதே என்ன. நான் இல்ல இல்ல நான் ஒன்றும் கொண்டே இல்லைன்னா
5: என்ன இல்ல நீ உள்ளதை சொல்லண்டா, நான் என்னத்தை சொல்றாது, இந்த இருட்டுக்க இருக்கிற பார்வையற்ற எங்கட உயிர்கள் உங்களுக்காக ஒரு ஒரு காணொலி செய்ய போறாங்களா, உங்களோட பேர்கள் வேணுமெண்டு, அப்ப அம்மாண்ட பேர் அப்பாண்ட பேர் எங்கட புயிராணி அண்ணி புள்ளியன்ற பேர் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அது பார்வை இல்லாமல் இருந்து ஏஐல அவர் வந்து ஜனனகுமார் அதை பாட்டாக முதல் எல்லாம் அது பாடலா தந்து பேந்தும் ஒரு இரண்டாவது முறை ஒரு காணொலியா அதை தந்திருந்தார். அதை உண்மையா எங்கட கேது சொல்லியிருந்தா தான் நீங்க வந்துட்டீங்களா, நான் அந்த பாடலை போட்டிருந்தேன். உண்மையா அந்த புள்ளிகள் ரொம்ப நான் இதை சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க அதுல உரையாடலாம் போச்சு அந்த புள்ளிகளை பற்றி. அவர்களுக்கு நான்
1: அவர்களுக்கும் வானொலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
5: ஓமம் நான் வானொலி சார்பில் நன்றிய சொல்ல வேணும். என்னென்று சொன்னால் நாங்கள் அடிக்கடி நாங்கள் இந்த வானொலியில சொல்றதான் ரெண்டு கண்ணையும் ரெண்டு கை காலையும் பச்சு உவ்வளா விளையாட்டு செய்கிறோம். அந்த புள்ளிகள் ராஜாண்ணாவை இந்த அந்த ராஜாண்ணாவை நச்சு இந்த வானொலியை நச்சு இந்த வானொலி மூலம் நாங்கள் அன்னம் அன்னம் சாப்பிடுறோம் என்று சொல்லுவார்கள். இந்த அன்பு உயிர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு அந்த நெல் வயலை வேண்டி கொடுத்தார்கள், ஒழுங்கான முறையில செய்கிறார்கள். ஒரு கெட்டித்தனம் இருக்கு தரிசனம் என்னன்னு சொன்னால், அந்த நெல் வயல் வெட்டின உடனே தங்களுக்கு விதை நெல் என்று எடுத்து வைக்கிறார்கள். உங்களால் ஒரு கெட்டித்தனமா செய்கிறார்கள் சொல்லிக்கொண்டு விடப்படுறன். நன்றி. வாழ்க வளர்கிற டிஆர்டி தமிழ் வழி. நன்றி தரிசன்.
1: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து சைபர் 9 தொலைபேசியில் காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
7: அன்பான மாலை வணக்கம் தர்சன் பொங்கிலிருந்து விபி. நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு இன்று தங்கள் பிறந்தநாளை கொண்டாடும் மதிப்புக்குரிய சிவன் சர்மா ஐயா அவர்களுக்கும் திருமதி சரோ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் அத்துடன் ராஜாண்ணாக்கு 3 பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை வான் அலைக்கு எடுத்து வந்த கனடா வன்கூவர் குற்றாலம் குணம் அவர்களின் குழுமத்திற்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. உங்களோட ஒரு 2 சந்தர்ப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. நீங்களும் காய்ச்சிங்கள், நானும் காய்ச்சேன். எவ்வளவு சரியான ஷெட்யூல்ல எவ்வளவு பிஸியில நீங்க இருந்தீர்கள். ஒரு சிறிய தகவலை தர விரும்புகின்றேன். 30வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். ஊரில் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். படிப்பித்த ஆசிரியர் சான்றோர்களுக்கு பெருமிதம் கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்னுக்கு ஒரு 4 தம்பிமாரும் ஒரு சகோதரி பிள்ளையும் நின்றார்கள். ஒருவர் எழும்பி ஒருவர் உரையாற்றும் போது நான் எழும்பி நின்றேன். முதலே சொல்றேன், எழும்பி நின்று ஸ்டாண்டிங் ஓமேஷன் கொடுப்போம் என்று. அதை தேவையில்லை, 3 கொடுத்துருக்க வேணும். அதே போர்வையில ஒரு காலத்துல முக்கியமான டிஆர்டி ஒருவருக்கும் கொடுக்க வேணும் என்றது என ஆசை. இந்த கேள்வி நேரம் சிறு அருள் சொன்ன மாதிரி அந்த கேள்வி என ராஜானிட்ட இப்படி கேட்க இந்த கேள்வியை தான் கேட்க போன்றாயான்னு. இதுக்கு நீங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு சங்கடமா இருந்தா சொல்ல வேண்டாம், எனக்கு மட்டும் சொல்லுங்க. நானும் ஒரு ஆளை நினைச்சிருக்கிறேன். இது எப்படினாலும் ஒரு நாளைக்கு நடந்தே தீரும். அந்த இதை 30வது ஆண்டு விழாவில நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ராஜா என்று சொல்லி கொண்டு தர்சன் வருங்காலத்துல படித்தவர்களுக்கும் சமய குருமார்களுக்கும் சமய சம்பந்தப்பட்ட பெரியவர்களுக்கும் கல்வியிலே சிறந்து விளங்கியவர்களுக்கும் நாங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும். அப்பதான் டிஆர்டிக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை, எங்களை பார்த்து எங்க பிள்ளைகளுக்கும் பெருமை. பின்னர் இந்த தம்பிக்கு விட்டுட்டார், ஒரு தம்பி என்ன அங்கே நீங்க எழும்பினீங்க தம்பி, அதான் நீங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களே ஸ்டாண்டிங் கமிஷன் என்று சொல்லுவினமே வந்த ப்ரோக்ராம்கள் எல்லாம் அதுதான் செய்ய வேணும் ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியாது. அப்ப நான் இப்ப யுவாவும் மகனோட தானே வந்தவ ஜெர்மன்ல இருந்து. அப்ப நான் கேட்டேன், பொன்ஷூ ஓ குட் ஈவினிங் என்று கேட்டா, வணக்கம் வணக்கம் வணக்கம் அங்கள், நாங்கள் எல்லாரும் நல்லா தமிழ் கதைப்போம் மாமா அண்டிக்கிறோம். அப்பாடா இதுதான் பிரான்ஸ், இதுதான் டிஆர்டி அபிவேதனுக்கு சொன்னேன். பிள்ளை தம்பி வீட்டுல அப்பா அம்மா என்ன மூட தட்டி திருப்தவனுமோ இல்லை என்ன முயறிவீரோட்டும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு நல்ல வளர்ந்துருக்கிற நல்ல விட நல்ல பண்பான விட கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து சிறப்பாக நடந்ததற்கு நடத்தியதற்கு திரு பாரூக் அவர்களுக்கும் ஏற்படுத்த அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உடல்வகை. நன்றி, வணக்கம் தர்சன்.
1: நன்றி. இங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக ஒரு நேயர் இணைந்திருந்தார். முதலே ராஜா அவர்கள் வருகிற போது வந்திருந்தார், இங்கே காத்திருக்கிறாரா இல்லையா? வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பவர் நீங்க உரையாடல் அமைப்ப இணைந்திருந்தால் வாட்ஸ்அப் வந்து என்ன அந்த டெலிஃபோன் மீண்டும் நிறுத்தி ஆரம்பிக்குமாறு வருகிறது. அப்போ அவர் அவருக்கு அவர் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதோ தெரியலே, அவை மன்னிச்சு கொள்ளுங்கள். அவை தொடர்ந்து 09 ஊடாக வந்திருப்பவரை எடுக்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம். நான் ஜெயமலந்து ராஜேந்திரசேகரன்.
1: சந்திரசேகரம் ஐயா அவர்கள் வரவேற்றுக்கொள்கிறோம்.
8: ஒரு நேரம் அடிக்கடி என்ன அடிக்க இப்போ தான் இப்போ மூணு நாளாக தான் இந்த இப்போ 48
1: இந்த 48 இப்போ வீரசி இப்போ நினைக்கல இப்போ உடனடியாக 2-3 நாளுக்கும் வீரசியுமா என்பது தெரியலை. அது ஒரு சின்ன சிக்கல் நடைபெற்றிருக்கிறது. மொழி அந்த வயர இதோ அறுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தார்கள் என்று. இப்போதைக்கு வீரசி ஆண்டுதான் நினைக்கிறேன். அவர்களால் அந்த நிறுவனத்தாலேயே கண்டுபிடிக்க முடியாத தொழில்நுட்பவியலாளர் எல்லா இடமும் தேடி தேடி பார்க்கிறார். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அப்ப ஸ்டீஃபனும் இருந்தபடியாலே அவரும் இது ஊடாக செய்து ரெண்டு பேரும் முயற்சி செய்து பார்த்தார்கள். அவர்களாலே அந்த வெளியிலே எங்கே இருந்து வருகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. என்னடா துண்டிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறார்கள். அதை இனி வேற ஏதாவது ஒரு கருவியை கொண்டு வந்து தான் கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்லி போய்

0: உள்ள தட்டி வணக்கம் சொல்லுகிறோம். குறைநிப்பீங்களா தோல்ல தட்டி வணக்கம் சொன்னா?
1: இல்ல இல்ல, அதை பத்தி பாரு, தோல்ல தட்டி அதே ஒரு நட்புத்தன்மை தானே, தோல்ல தட்டி வணக்கம் சொல்றது.
0: நான் உங்களை பத்தி அடிக்கடி விக்கி அவர்களிடம் விசாரிச்சு பார்த்திருக்கிறேன். என்ன நிலைமைகள், ஜெர்மன் நிலைமைகள்
1: என்ன இல்லாமல் கேக்குறீங்க? என்ன விதர்களை கேக்குறீங்களா?
0: இல்ல இல்ல, உங்களுடைய தனிப்பட்ட நிலைமைகள்.
1: தனிப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கு என்ன என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவ்வளவு நோமலா ஒரு பிரச்சனையுமே இல்ல, சாதாரணமா அப்படியே வாழ்ற மாதிரியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்.
0: மருத்துவ பிரச்சனைகள்,
1: மருத்துவ பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்கு தானே, அந்த தெரியும் தானே. நீ வயதுகளும் அங்கே போட்டு தானே, வயதுகள் போனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசா வந்து கொண்டிருக்கும். பெருசா
0: வாரிழிவு நோய் அப்படி இருக்கா?
1: அதுகள் இல்ல, அப்ப இருக்கும் அம்மாக்கும் இருந்தா எனக்கு இல்லாம போகுது. நாங்க ரொம்ப 10 பிள்ளைகளுக்கும் இருக்குது.
0: ஓ, அது 500 எடுக்கிறீங்களா? 1000ஆ? ஒரு ஊசி கண்டுபிடித்திருக்கிறார்கள், அந்த இனி இல்லாத வெற்றியாக வந்திருக்கிறதாம். அந்த ஊசிய போட்டா கிட்டத்தட்ட சில பேருக்கு ஒரு கிழமைக்கு பேருந்து எதுவுமே பாவிக்க தேவையில்லை, அல்லது சில பேருக்கு வந்து 2-3 கிழமைக்கு எதுவுமே பாவிக்க தேவையில்லை. ஆனா அந்த சீனி இருக்கிறது அல்லவா, அதை வந்து சாதாரண நிலைமைக்கு கொண்டு வருகின்ற மிக அபூர்வமான கண்டுபிடிப்பு. பாராட்டுகள் தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி பரிசோதிச்ச 1000 பேருக்கும் 1200 பேருக்கு பரிசோதித்த அளவில் 99% கூடுதலாக 80% 70% அப்படித்தான் பாருது. இது 99% ஒரு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை உடையாக்களுக்கு ஒரு தீர்வு வரமண்ட மாதிரியான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கண்டு செய்தி நான் போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த செய்தி அறிக்கையில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை உடைய ஆக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லி போட்டிருந்தார்கள்.
1: ஒன்று
0: பாவிக்கிறேன், அது நல்ல விளைவை தருகிறது என்று சொல்லி இருந்தார். பரிசோதித்து பார்த்த போது முந்தி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல இத கணக்கா இருக்கு.
1: விஞ்ஞானங்கள் கூட கூட கூட அறிவு விஞ்ஞானங்கள் கூட கூட நிறைய நிறைய கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சுகர் வருத்தத்தை நான் நினைக்கிறேன், இப்ப கேன்சரையும் சுகர்
0: வருத்தத்தை பேராசிரியர் அவர்கள் இந்த வருத்தம் தொடர்பாக நீண்ட விவரங்களை எல்லாம் தந்திருந்தார்ல நீண்ட காலத்துக்கு முதல், 1 வருஷத்துக்கு முதல் என்னென்ன சாப்பாடு சாப்பிட வேணும், என்னென்ன இது என்னென்ன இதால என்னென்ன விளைவுகள் வரும் பிற்காலத்துல, எல்லா உறுப்புகளையும் பழுதடைய வைக்கிற தன்மை இதுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது.
1: சுகர் வந்ததுன்னு சொல்லி சொன்னா தர்சன், அது எல்லாத்தையும் பிரிவிலே இருந்து உச்சி மண்டை வரைக்கும் எங்கேயே இருக்கிற வருத்தங்கள் எல்லாத்தையும் தேடி
0: எல்லாத்தையும் கல்லீரல்ல இருந்து கிட்னியில இருந்து எல்லாத்தையும் பழுதடைய செய்யும்.
1: சந்தோஷத்திலான்
0: கதைக்க முற்பட்ட நான் உங்களோட குரலை கேட்ட சந்தோஷத்துல.
1: சரி, ஓகே, நன்றி. அப்படி சந்தோஷப்படுறதுக்கு நன்றி. என்ன, நான் உண்மையில 23ஆம் தேதி அண்டு அடிச்சோம், நீங்க எல்லாம் நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்த நீங்க அண்டு அடிச்சு கொண்டுதான் இருந்தேன். நான் எனக்கு அந்த ராஜாவை வாழ்த்த வேணும், எனக்கு ராஜாவை வாழ்த்த வேணும்ன்றது என்னுடைய அடித்தளத்துல இல்லை, என்னுடைய அடிமனத்துல இருந்த ஒரு விருப்பம். அப்ப நான் அண்டு கட்டாயம் நான் பெற வேணும், வாழ்த்த வேணும் வானொலி இல்லையன்ட்டு. ஆனா ராஜாண்ட வீட்டு போனுக்கு நான் எடுத்துக்கொண்டிருந்தேன், எனக்கு லைன் கிடைக்க மாட்டோம்.
0: வீட்டு தொலைபேசி வேலை செய்யாது.
1: ஓ, அது இந்த பூ சுவை இன்னொன்று சொல்லிக்கொண்டு நிற்குது. நூறு தடவை என்ன பல தடவை அடிச்சேன் கிடைக்கல தர்சன். அப்போ நான் அப்போ அண்டு எனக்கு அடிக்கும் பார்த்துன்னு எனக்கு அந்த அண்டு இதுகள் கிடைக்க இல்லை, ஆனால் விட்டுட்டேன். இன்றைக்கும் காலமே கேது நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கேக்கோ வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு நம்பளியில் போயில. அப்போ காலமையும் அடிச்சு அடிச்சு கொண்டு இப்போ நிறைய ஆக்கள் வந்து நிறைய நேரம் கதைப்பினம் தானே. அப்போ கதைக்கிறது குற்றம் இல்லை, கதைச்சு கொண்டு இருக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்போ அதை விட்டுட்டேன். இப்போ கூட நான் இப்போ நீங்கள் நேர் நேரம் துவங்கின நேரத்தில் இருந்து

0: ட்ரை பண்ணி கொண்டே இருந்தேன், எனக்கு கிடைக்க மாட்டேன் ஆட்கள் கதைச்சுட்டு இருக்கிறதால சரி பரவாயில்லை. இது எப்படி இருந்தாலும் நான் எனக்கு ஒரு ஒரு டன் நாலஞ்சு நிமிஷம் தர மட்டும் மூணு நாலு நிமிஷம்
1: ஒன்பது மணி ஆகுது.
0: எனக்காக செய்தியை கொஞ்சம் பிந்தி வாசிங்கோ, நான் டன் மூட்டு வார்த்தை மட்டும்தான் கிடைப்பேன். அதாவது ராஜாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த டிஆர்டி மூலமாக உங்களுக்கு தான் நான் நீங்க கை இருகரம் கூப்பி வணங்குறேன்னு சொன்னீங்க, அந்த வணக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல
1: வேண்டிய எல்லா அறிவிப்பாளர்கள் நான் தனி நபராலே ஒன்றும் செய்யல, அது எல்லாம் அவர்களுடைய முயற்சி.
0: இல்ல தரிசன் உங்களுடைய நீங்கள் இப்போ உங்களை நீங்க தாழ்த்தி தான் நினைக்கிறது, அது அது ஓகே, அது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட முயற்சி இல்லாம ஒன்றுமே இல்லை. என்ன பொறுத்தவரையில எனக்கு தெரியும், பல கதைகள் தெரியும். ராஜா இப்ப வந்து இப்ப உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கலையே, பல தரவுகள் சொல்லி போட்டுதான் சொன்ன வர நீ என்னது சகோதரன் மாதிரி இருந்து கொண்டு பல பல பல பல உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க வேண்டியது. எனக்கு எல்லாம் தெரியும் தரிசன், முழு கதையை நான் அறிஞ்சு கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் மூன்று விதம் எனக்கு தெரியும். சரி, எப்படி இருந்தாலும் ராஜா அந்த ரேடியோ ஆரம்பிச்ச நாளில் இருந்த அந்த வினாடியில இருந்து இந்த அவர் குடும்பத்தை கூட அக்கறை, உடல்ல கூட அக்கறை இல்ல. இந்த ரேடியோ தான் அவருக்கு முக்கியம் சொல்லி நான் எத்தனை கதை கேட்கல. நான் கேளுங்க, நீங்க உங்க ரேடியோக்கு வருவார் கேளுங்க, நான் கதைக்கிற நேரம் என்ன கதைக்கிறேன்.
1: உங்களோட தானே கூட நேரம் கதைக்கிறவர் ஒரு அறிவிப்பாளர் ராஜா அவர்கள் மட்டும்தானே.
0: ராஜா அதை விட நான் தனிப்பட்ட முறையில கதை கேட்கல சொல்லு, நாங்க உட உடலை உடலை கவனிங்க ராஜா முதல். இப்ப இந்த முறை இப்ப ஹார்ட் ஆபரேஷன் செய்து போட்டு வரைக்க கூட வீட்டு எடுத்துட்டு எதுவும் கதைக்கலாம். ராஜா நீங்க ரேடியோக்கு வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்க உடல் முக்கியம், உடலை முதல் கவனிங்கோ. உடலை கவனிச்சிட்டு தான் ரேடியோக்கு வரணும். நீங்கள் சீக்கிரம் இறைவன்கிட்ட போட்டா என்ன நடக்கும் ரெண்டு சொல்லி. இப்படி கொஞ்சம் உக்கிரமா தான் கதைச்சு நான் அவரோட. அப்ப சொன்னார், இல்ல இல்ல ராஜுவோல் நான் சுகமா இருந்தா தான் பெறுவேன், இல்லையா நான் பெற மாட்டேன்றது. சரி, சுகமா இருந்தா பாருங்க அப்படி நான் சில அட்வைஸ் எல்லாம் சொல்றேன். என்ன கேட்டா நாங்களும் இப்படிப்பட்ட சில பாதிப்புகள்ல இருந்து நாங்களும் கட்டுப்பாடுகள் கொண்டோல்களுக்கு இருக்கப்படியெல்லாம் தெரிஞ்சா இன்றைக்கு இவ்வளவு தூரம் கதைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் சிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எங்களுடைய கண்ட்ரோல், எங்களுடைய கட்டுப்பாடு. நான் ராஜாக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன் நான், அது சரி இருக்க. ஆனா ராஜா இப்ப அந்த நாளில இருந்து இந்த வானிலைக்கு வந்து இவ்வளவு வீதிகள் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்த காரியங்கள் அது நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கௌரவம். ஒரு கலைஞனுக்கு அவர் ஒரு மாபெரும் கலைஞன், அவருக்கு அந்த அந்த அந்த சினிமா சிதறல்கள் நிகழ்ச்சியில இருந்து அவர் பாட்டு பாட்டு கூட படிக்கக்கூடியவர், நாடகம் நடிக்கக்கூடியவர், பல திறமைகள் உள்ள என்ன பொறுத்தவரையில ராஜா ஒரு கலைஞன். அந்த கலைஞனுக்கு நீங்கள் எப்படி மதிப்பு கொடுக்க வேணுமோ அவ்வளவு மதிப்பை கொடுத்து தான் நீங்கள் இப்ப கௌரவம் செய்திருக்கிறீங்க. இந்த கௌரவமே எங்களை பொறுத்தவரையில என்ன எனக்கு சரியான கவலையா இருக்கு. நீங்கள் இந்த நிகழ்வுகள் ஒன்றும் செய்யாம இருந்திருந்தா ராஜாவுக்கு நீங்கள் ஒரு கௌரவம் கொடுக்க இல்லையென்றா நான் சத்தியமா பேசுவேன், இந்த மனதுக்கு பேசுவேன். தர்சனமா அங்கேயா இங்கே அணிச்சல் தான் பேசுவேன். என்னடா நீங்க செய்த காரியம் தர்சன் நல்ல வேலை தான், ஏனென்றால் அவரை கௌரவப்படுத்தத்தான் வேணும். என்னடா தன்னுடைய உயிர் மூச்சு மாதிரி இந்த ரேடியோக்குள் இருந்திருந்து அந்த மென்ஷன் அந்த நாளையில இருந்தே இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆகவே அவரை கௌரவப்படுத்தா அவருக்கு இன்றைக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அவர் சொன்னார் உங்களோட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அவர் நல்லா சந்தோஷப்படுறாரு. அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லோருமே சந்தோஷப்படுறாரு. அதை விட ராஜாவுக்கு தனிப்பட்ட முறையில் இனிமே இல்லைன்ற ஒரு ஒரு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கிறார். ஆகவே ராஜாவுக்கு நான் இங்க கேட்டு கொண்டிருக்கிற ராஜாங்க, ராஜா என்னது பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வீட்டுக்கு போகணும் எடுத்து எடுக்க எடுக்க கிடைக்கல. ராஜா நீங்க நல்லா இருக்க வேணும், நீங்க உடலை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்க வேணும். இது வந்து சந்தோஷமாக இந்த ரேடியோவில் நீங்க தொடர்ந்து வந்து வந்த அறிவிப்பு செய்து கொண்டிருக்க வேணும், நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேணும், நாங்கள் எல்லாம் வருவோம் போவோம் கதைப்போம் எல்லாம் செய்வோம். சந்தோஷமா இருங்க ராஜா, சந்தோஷமா இருங்க. எல்லோருக்கும் நன்றி, குறிப்பாக தர்சன் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் நிர்வாகத்துக்கும் அவரை கௌரவப்படுத்தி அவருக்கு நீங்கள் இந்த இப்படி எல்லாம் செய்து விட்டதுக்கு மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொண்ட தர்சன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி உங்களுக்கும். அந்த ஏற்கனவே காத்திருப்பவருடைய தொடர்புகளை துண்டிக்கிறேன், தயவு செய்து மன்னிச்சுக் கொள்ளுங்கள். நேரம் 9 மணியை தாண்டிவிட்டது. ஆகவே இன்று இணைய நேரத்தோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, நிலைய கலைய நேரம் சரியாக 9:03, ஐக்கியராஜ்யத்திலே 8:03.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com.
1: விளம்பரத்தை கொஞ்சம் நிறுத்தி என்று நேரடியாகவே செய்தி அறிக்கைக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன்.
3: முகவர்களாக சேவையாற்ற

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நாளை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக சமிந்த குளரென்ன நியமிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் திட்டமிட்டபடி நாளை முன்னிலையாக முடியாது என்பதையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது சட்டத்தரணி ஊடாக ஆணைக்குழுவுக்கு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறார். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னமும் ஆறவில்லை என்பதை செம்மணி மனித புதகுழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையையும் நீதியையும் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. செம்மணி மனித புதகுழிக்கு சென்ற ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப பிரதிகளிடமிருந்து மனுவை பெற்றுக் கொண்டதோடு உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை தேடும் முயற்சியில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் உத்தியூர்வ எக்ஸ் தளத்தில் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கடந்த கால வடுக்கள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக மிக கடுமையான நினைவூட்டலாகவே யாழ்ப்பாண செம்மணி மனித புதகுழி விளங்குகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்தும் உண்மையை தேடியும் நீதிக்காகவும் போராடி வருகிறார்கள். களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும். அப்போதுதான் குடும்பங்கள் உண்மையை அறிந்து நீதியை பெற முடியும். செம்மணி மனித புதகுழி தளத்துக்கு விஜயம் செய்த போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிகளை சந்தித்து மனுக்களை பெற்றுக் கொண்டோம். உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான அவர்களின் தேடலுக்கு தொடர்ச்சியான ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதி பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதல்களின் போது காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுக்குடன் பிணைக்கப்பட்ட ஒரு துயர வரலாற்றை கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் மனிதுரிமைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்படுதல்களின் அடையாளமாக விளங்கும் அந்த பகுதியில் அண்மைய காலங்களில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பு மற்றும் தடயவியல் நிபுணர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சிகளில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் எலும்புக்கூடுகள், ஆடைகள், குழந்தைகளுக்கான பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் போன்ற சான்றுகளும் அந்த புதகுழியிலிருந்து வெளிக்கொணரப்பட்டு வருவது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கிறது. செம்மணி புதகுழி தளத்துக்கு சென்றிருந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரிடம் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்ததென்ற உண்மையை அறியும் உரிமை பல தசாப்தங்களாக மறுக்கப்பட்டு வருவதாகவும், உள்நாட்டு விசாரணை பொறிமுறைகள் மீது தங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கண்ணீருடன் தெரிவித்தார்கள். இந்த விவகாரத்தில் சர்வதேசத்தின் நேரடி தலையீடு அவசியம் என்றும், உண்மையான நீதியும் பொறுப்பு கூறலும் சர்வதேச விசாரணை மூலமே சாத்தியமாகும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை நேரில் கேட்டறிந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான முன்னெடுப்புகளுக்கும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63ஆவது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொது விவாதமும் இடம்பெறும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜெனிவா கூட்டத்தொடருக்கு முன்னதாக பல முக்கிய பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்ய அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக நீண்ட காலமாக கோரப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல், தாமதமாக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேதியை உத்தியூர்வமாக உறுதிப்படுத்துதல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் விவகாரங்களை கையாளுதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரகத்தின் எழுத்து மூலமான இலங்கை குறித்த அறிக்கை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் போது வாதத்துக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரசாங்கம் இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேசத்தின் கடுமையான அவதானிப்புக்கு உட்பட்டுள்ள யாழ்ப்பாண செம்மணி மனித புதகுளி விவகாரம் மற்றும் ஏனைய பொறுப்புக்கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிவகார அமைச்சு ஊடாக விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜெனிவா அமர்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான தேதியை உறுதி செய்வதற்கான பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஊடாக கையாள்வதற்கும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக புதிய நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் வெளிவிவகார அமைச்சு மட்டத்தில் ஆழமான ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த கால ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில், குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், பாதுகாப்புத்துறை முறைகேடுகள் மற்றும் சட்ட அமலாக்கங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து உயர் ஸ்தானிகரத்தினால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த கால வழக்குகளுக்கு நீதி வழங்குதல், சித்திரவதைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களில் உறுதியான பொறிமுறைகளை ஏற்படுத்த சர்வதேச நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தன. அதன் தொடர்ச்சியாகவே தற்போதைய அரசாங்கம் ஜெனிவா தளத்தில் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகள் மற்றும் சர்வதேச சமூகத்திடமிருந்து தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் எந்தவித வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனான இணைந்த விசாரணை பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த அரசாங்கமும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. 63வது கூட்டத்தொடருக்கு முன்னதாக அரசாங்கம் பல்வேறு உள்நாட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ள போதிலும் சர்வதேச தலையீடென்ற எல்லை மீறலை எந்த காரணத்துக்காகவும் அனுமதிக்க முடியாது என்பதில் இந்த அரசாங்கமும் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தகவல் மூலம் தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலே செல்கிறது. தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேர் அனர்த்தமே நிகழும் ஆபத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பு இலக்கிய விழாவில் நேற்று முன்தினம் கதைகளும் மாநிலங்களும் புனைவும் புனைவு அல்லாததுமான தெற்காசிய அரசியல் என்ற தலைப்பிலான அமர்வு சாவித்ரி ரொட்ரிகோவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஆசியாவில் சில வரலாறுகள் நாடுகளை செல்வப்படுத்துவதற்கு பதிலாக சில இன குழுமங்கள் மீதான அச்சங்களை தோற்றுவித்துள்ளன. அந்த வரலாற்று படைப்புகளை நான் இங்கு வெளிப்படுத்தவில்லை. அதுநேரம் இந்த நாட்டுக்கு SWRD பண்டார் நாயக்கா சமஸ்டியை அறிமுகப்படுத்தி இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்தன. 1926ஆம் ஆண்டு மோர்னிங் லீடர் பத்திரிகையில் சமஸ்டியை மையப்படுத்தியும் இலங்கைக்கு அதன் அடிப்படையிலான ஆட்சி முறையை வலியுறுத்தி 6 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ்ப்பாண மக்களை சமஸ்டி முறை சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக யாழ்ப்பாண உரிய என்ற நிகழ்வையும் முன்னெடுத்திருந்தார். அனைவராலும் சமஸ்டி கட்சி என்று அறியப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக நான் தற்போது இருக்கிறேன். பல்வேறு இனக்குழுமங்கள் வாழும் இந்த நாட்டில் கூட்டுறவு ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை ஒன்றை உருவாக்குவதில் அர்ப்பணிப்புடன் நாங்கள் முயற்சித்து வருகிறோம். துரதிருஷ்டவசமாக இலங்கை வரலாற்றில் மூன்று அரசியலமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் சமஷ்டி முறைமை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த வருடம் எமக்கு பலத்த எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் கடந்த ஆண்டு தேர்தலின் போது முன்வைத்த விஞ்ஞாபனத்தில் 2016 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளை பூர்த்தி செய்வதாக வாக்குறுதியையும் அளித்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளில் அனைத்து இன குழுமங்களின் பிரதித்துவங்களின் பங்கேற்பும் இணக்கப்பாடும் காணப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆண்டொன்று நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான செயற்பாடுகளுக்குரிய எந்த சமிச்சைகளையும் நான் காணவில்லை. கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் அதே பாதையில் தற்போதைய அரசாங்கமும் செல்வதை போன்றே எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இலங்கையின் எதிர்காலத்துக்கு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மிகவும் முக்கியமானது. அவ்வாறான நிலையில் தமக்குள்ள அதித பெரும்பான்மையின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்குமாக இருந்தால் அது பேர் அனர்த்தமாக ஆகின்ற ஆபத்து இருப்பதாக சுமந்திரன் அவர்கள் தனது உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் நீடிப்பதற்கான முன்மொழிவு நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படுகிறது.
1: உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளினால் நீடிப்பதற்கான முன்மொழிவு நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தற்போதைய நடைமுறைக்கு அமைய பொதுவாக 35 வயதிற்கு பிறகு எந்த வயதிலும் நியமிக்கப்படும் பிரதம நீதியரசர் ஒருவர் இறப்பு, ராஜினாமா அல்லது குற்றப்பிரேரணை ஊடாக பதவி நீக்கப்படுவதை தவிர ஓய்வு பெறும் வரையில் அந்த பதவியில் பணியாற்ற முடியும். இலங்கை அரசியலமைப்பின் 107(5) பிரிவுக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 65 என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய முன்மொழிவுக்கு அமைய அரசியலமைப்பு திருத்தம் மூலம் இது 67 வயது வரையில் நீடிக்கப்படவுள்ளது. அதே பிரிவின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவுக்கு அமைய அது 65 வயது வரையில் நீடிக்கப்படவுள்ளது. மேல்நீதிமன்ற மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்புகள் தொடர்பாகவும் இணையான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 61 ஆகும். நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவை சேர்ந்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதும் திருத்தப்படும் என நீதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். ஓய்வு பெறும் வயது ஏன் திருத்தப்படுகிறது? நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் தாமதங்கள் காரணமாக நீதி தேடி வரும் சாதாரண பொதுமக்களே கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அமைப்பின் வழக்குகள் மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சில தமக்கான தீர்ப்பு கிடைப்பதற்கு முன்பே உயிரிழந்துள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. வழக்குகள் விசாரணை செய்யப்படுவதில் ஏற்படும் தாமதம் உள்ளிட்ட நீதிமன்ற தாமதங்களை தீர்ப்பதற்குள்ள தேவையே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது திருத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாகும் என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகள் சுமார் 1.1 மில்லியனாக காணப்படுவதாகவும் அவற்றில் சில வழக்குகளை தீர்ப்பதற்கு பல தசாப்தங்கள் ஆவதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் தெரிவித்திருந்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதால் மட்டும் வழக்கு தாமதத்தை தடுக்க முடியுமா? நீதிமன்ற சான்றுகளை பகுப்பாய்வு செய்வதில் ஏற்படும் தாமதங்களை தீர்ப்பதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு மேலதிக ஊழியர்களை பணிக்க மறுத்துவது உள்ளிட்ட மேலும் பல மாற்றங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. வேறு நாடுகளின் அனுபவங்கள் என்ன? பல நாடுகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடித்துள்ளன. அமெரிக்காவில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயுட்காலம் முழுவதும் பணியாற்ற முடியும் என்பதுடன் ஐக்கிய ராஜ்யத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை 70 to 75 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 75 என தீர்மானித்துள்ளன. ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, ஸ்ரீ பிலிப்பைன்ஸ், தென்கொரியா ஆகிய நாடுகளில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 70 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான எந்தொரு முன்மொழிவும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச மக்கள் சந்திப்பொன்றில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார்.
1: அரசாங்கம் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத போது அடக்குமுறையை பயன்படுத்த முயல்கிறது. நீதித்துறையின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது மட்டும் போதாது. இயலாது. புதிய நியமனங்கள் செய்யப்பட வேண்டும், பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும், புதிய நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு தேவையான நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நண்பர்களே, அவர்கள் அடக்குமுறையின் மூலம் நிர்வகிக்க எதிர்பார்க்கின்றார்கள்.
2: எதிர்கட்சிகள் மத்தியில் சில விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு இல்லாவிட்டாலும் தேசிய நலன் சார்ந்து ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: நாட்டுக்கு பாதகமான விஷயங்களில் எதிர்கட்சியினர் மத்தியில் எங்களுக்கிடையிலே வேறு விஷயங்களில், தேசிய பிரச்சனைகளில் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாவிட்டாலும் எங்களுடைய கட்சிக்கும் அந்த கட்சிகளுக்கும் இடையிலே வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கின்ற போதிலும் இந்த விஷயம் சம்பந்தமாக அது பொதுவான தேசிய நலன் சார்ந்த விஷயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவது என்ற முடிவு எடுத்திருக்கிறோம்.
2: தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளின் போது ஒன்று சேராதவர்கள் கூட அரசியல் ரீதியில் பாதகமான சூழ்நிலை ஏற்படும் போது ஒன்று சேர்ந்துள்ளதாக பிரதி அமைச்சர் இரங்கு குணசேகர் மட்டக்களப்பில் இன்று கூறினார்.
4: ரணிலின் தலையையும் சஜித்தின் உடலையும் நான் நினைக்கின்றேன், நாமலின் வாளையும் சேர்த்து ஒரு விசித்திரமான மிருகத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என நான் நினைக்கின்றேன். விசாக் நாளிலோ அல்லது தைப்பொங்கல் நாளிலோ மக்களை சிரிக்க வைப்பதற்காக அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்து ஏதாவது நாடகம் பார்க்கலாமே தவிர வேறொன்றும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் இணைய முயலவில்லை, தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் இணைய போவதில்லை, எமது விவசாய மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் இணைய போவதில்லை. அவர்களுக்கு அரசியல் ரீதியாக கழுத்து சுருக்கு விழப்போகிறது என்பதால் அவர்கள் இணைகின்றார்கள். நீதிமன்றத்தால் சுருக்கு விழப்போகின்றது. கழுத்து சுருக்கு விழப்போகும் போது இவை அனைத்தையும் ஒருபுறம் தள்ளிவிட்டு இப்போது எல்லோரும் ஒன்றிணைகின்றார்கள்.
2: எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இன்று தெரிவித்தார்.
5: ஒரு காலம் சஜித் பிரேமதாசையும் ரணில் சிங்கும் ஒரு மேடையில் இல்ல, எலெக்ஷன் பிறகு 2019 பிறகு இன்னைக்கு ஒன்றாம் வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதிர்காலத்துல எல்லாம் சேருவாங்க. ஊழல் செய்யறவங்க நீங்க உள்ள பிடிச்சு போடுங்க, அது பிரச்சனை இல்ல. கல்லைங்கள ஊழல் செஞ்சவங்க கட்டாயம் பிடிச்சு உள்ள கிரிமான்லதான் போடணும்.
2: இனவாதிகளுடன் கூட்டு சேரப்போவதில்லை என கூறிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று என்ன செய்கின்றார்? இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இன்று கருத்து வெளியிட்டார்.
6: கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் சிறுபான்மை கட்சிகளுக்கும் தமிழ் சிங்கள முஸ்லிம் இனத்தவர்களுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார் தான் ஒரு இனவாதி இல்லை என்பதையும், தான் ஒரு சிறந்த தலைவராக இந்த நாட்டை அனைத்தின மக்களையும் ஒன்றாக அரவணைத்துக் கொண்டு செல்லப் போவதாக அவர் அந்த காலங்களிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதன் பின்னர் இப்போது அவர் இணைந்திருக்கின்ற கட்சிகளையும் அதன் தலைமைப்பீடங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது இனவாதத்தை மாத்திரம் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இப்போது அவர் இணைத்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களிலே இந்த நாட்டை இரண்டாக பிளக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே அவர் தலைமையேற்று இந்த நாட்டை சீரழித்தவர். அந்த ஜூலை கலவரத்தின் காலத்திலும் கூட அவர் பின்னின்று உழைத்தவராக இருந்தவர். அவர் இந்த யாழ் நூலகம் எரிப்பு தொடர்பான விடயங்களிலும் அவரே பின்னின்று செயற்பட்டிருந்தார்கள். அவர்களோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நினைத்துக் கொண்டால் அது ஒரு முட்டாள்தனமாகத்தான் இருக்கும்.
2: எதிர்கூட்டணியில் இருந்தாலும் நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமது கட்சி தீர்மானித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
7: நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது பொதுவாக நாங்கள் எதிர்கட்சி என்ற அடிப்படையிலே அந்த வாக்கெடுப்பிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு கட்சியாகும். ஆகவே அந்த கூட்டணி கட்சி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் தீர்மானம் எடுப்பது நாங்கள், எங்களுடைய கட்சியிலே. ஆகவே எங்களை பொறுத்தளவில் இந்த தீர்மானத்தின்படி நாங்கள் அந்த அர்ச்சனா நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக நாங்கள் அதை வாக்களிப்பதற்கு நாங்கள் அந்த நேரம் வரவில்லை.
4: நீதித்துறை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்க தெரிவிக்கின்றார்.
8: அதிகாரமே
1: நீதித்துறையிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை பிரதம நீதியரசர் உள்ளிட்ட உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் காலத்தை நீடிப்பதன் மூலம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் இன்று 11 லட்சம் வழக்குகள் காணப்படுகின்றன என்பது எமக்கு தெரியும். சராசரியாக ஒரு சாதாரண வழக்கை தீர்க்க 17 முதல் 18 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே இது மிகவும் திறனற்ற ஒரு செயல்முறையாகும். மேலும் அண்மைய தினங்களில் நீதிமன்ற விசாரணைகளிலும் புலனாய்வுகளிலும் நீதித்துறையின் நடுநிலைமை குறித்து விசாரணை இது உண்மையில் அரசாங்கத்திடமிருந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. நீதித்துறை ஏற்கனவே அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது, அது தொடர்ந்து அரசியல் மயமாக்கப்படும். நாங்கள் அதை முழுமையாக எதிர்க்கின்றோம்.
2: குழுக்கள் ஒன்றிணைவது நல்ல விடயம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். வாதுவ முகாத்திரமுள்ள மஹிகர்ஜனா ராம புராண விஹாரையின் புத்தர் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
0: அரசாங்கம் செல்லும் பாதை தொடர்பில் உங்கள் கருத்து என்ன?
4: மக்களின் கருத்தே எனது கருத்து என நான் நினைக்கின்றேன். ஆம், ஒன்றிணைய வேண்டும் அல்லவா? கட்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்றிணைகின்றார்களோ அவ்வளவுக்கு நல்லம்.
2: துயருற்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒன்று சேராத குழுக்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஒன்றாக இணைந்துள்ளதாக தேசிய பிக்கு முன்னணி தெரிவித்துள்ளது.
4: சட்டவிரோத செயல்களாலும் குறுக்கு வழியிலும் வருமானம் ஈட்டியவர்கள் மிகவும் கலக்கமடைந்துள்ளனர். ஆகவே இன்று கூட்டமைப்புகளில் ஒன்றிணைந்துள்ள இரு தரப்பினரையும் பார்க்கும் போது அது நமக்கு புலப்படுகின்றது. அவர்கள் தங்களது பாதுகாப்பிற்காக ஒன்றிணைந்துள்ளனர். மக்களுக்காக எப்போதுமே ஒரே வரிசையில் நிற்காத மக்களின் இழப்புக்கு அழிவுக்கு மக்கள் துயருற்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒன்று சேர்ந்து நிற்காத பெருமளவானோர் இன்று ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன் கடத்தல்கள் உள்ளிட்ட திருட்டுக்கள் கொள்ளைகள் ஊழல்களுக்கு எதிராக நாட்டின் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் போது தமது பாதுகாப்பிற்காக பாம்பும் கீரியும் போல இருந்தவர்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்த முயற்சிப்பது தெரிகின்றது. இந்த குழுக்களின் இந்த பல்வேறு பொய்கள் அவதூறுகள் பிரசாரங்களுக்கு இரையாகி விடாதீர்கள்.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் கிடையாது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். முன்னர் இருவரும் ஒன்றாக செயற்பட்ட காலத்திலும் சாதனைகளை செய்ய முடியாமல் பிரிந்து சென்றதாகவும் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதனையும் அவர்களால் சாதிக்க முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தனது திறமையின்மையை மறைப்பதற்காகவே பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சேறு பூசுகளில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து பேசி நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன கூறியிருந்தார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளித்துங்கொண்டு இத்தகைய பொய்யான பிரச்சாரங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவது வருத்தம் அளிக்கிறது. கடந்த தேர்தலின் போது சட்டத்தரணிகளில் பெரும்பான்மையானோர் தனிப்பட்ட ரீதியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருந்த போதிலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு சுயாதீனமான அமைப்பாகவே எப்போதும் செயல்பட்டு தனது கௌரவத்தை பாதுகாத்து வந்துள்ளது. இவ்வாறான தொழில்சார் வல்லுநர்களையும் கௌரவமிக்க அமைப்புகளையும் இலக்கு வைத்து அரசாங்கம் பொய்களை பரப்புவது வேடிக்கையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொய்களை கூறி ஆட்சியை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் மீண்டும் அதே பொய்கள் மூலமாகவே ஆட்சியை தக்கவைக்க முயல்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தனிப்பட்ட தாக்குதலுக்கு எதிராகவும் நாட்டின் சுயாதீன அமைப்புகளின் கௌரவத்தை பாதுகாக்கவும் எதிர்கட்சி என்ற ரீதியில் தாம் உறுதியாக நிற்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கம் இதனை வரவேற்றுள்ளது. முன்னர் மொழியப்பட்ட அதிகளவிலான வரிகளுடன் ஒப்புடுகையில் இந்த 10% வரி விதிப்பானது கணிசமான சாதகமான மாற்றம் என்றும் இது ஏற்றுமதியாளர்களுக்கு நிச்சய தன்மையை நிச்சயமாக வழங்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சிகளின் ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அரசாங்கத்தின் 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என்று தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் நிலுவையில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்துக்கு யோசனையொன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் யோசனையொன்றை முன்வைத்திருக்கிறார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். அனைத்து கட்சிகளும் தற்போது மட்டத்துக்கு இறங்கி அரசியல் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இந்த ஒன்று கூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்று கூடியுள்ளன. அது மட்டுமன்றி நாளை பௌத்த பிக்குகளின் பெரிய மாநாடு ஒன்றும் புதன்கிழமை சட்டத்தரணிகள் மாநாடு ஒன்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அனைவரும் ஒருமித்த கருத்துடன் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து முடிவுக்கு வர வேண்டும். நாட்டில் உள்ள 11,00,000 வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்துக்கு யோசனை ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒரே இடத்துக்கு வந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஜனாதிபதி அன்ராவின் செயல்கள் காரணமாக அனைத்து சட்டத்தரணிகளிடமிருந்து ஒன்றிணையுமாறு பாரிய அழுத்தம் எமக்கு வந்துள்ளது. அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் கூட தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள். எவரும் எதிர்பாராத விதமாக எதிர்கட்சி ஒன்றுபட்டுள்ளது. மறுபுறம் அரசாங்கம் மாநாயக்க தேர்தல்கள் மற்றும் பிக்குகளை பாய்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்கட்சியின் பலம் மேலும் வலுவடைந்து செல்கிறதே தவிர வீழ்ச்சியடையவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். இலங்கையின் வரலாற்றில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை துயரம் தோய்ந்த கதைகளாகும். மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. ஆகவே அரசாங்கம் தனது மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வுகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வெளியக ஆலோசனைகள் தேவையில்லை என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு இலக்கிய விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் கொழும்பு தாஷாமுத்ரா ஹோட்டலில் வைத்து விசேட செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்படுவதாக சமாதான பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள், புதிய அரசியலமைப்பு செயற்பாடுகள் உள்ளிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை வெற்றி பெற்றிருக்காத தற்போதைய சூழலில் உங்களது நீண்ட கால அவதானிப்பின்படி புதிய அணுகுமுறையை கண்டறிவதற்கு யோசனையை முன்வைக்க முடியுமா என்று ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். என்னை பொறுத்தவரையில் இந்தியராகவோ அல்லது இந்திய அரசாங்கமோ இந்த விடயத்துக்காக ஆலோசனையை வழங்க முடியும் என்றல்ல. இலங்கை அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட சூழ்நிலை தற்போது இல்லை. நாங்கள் இலங்கையின் இறையாண்மைக்குவே மதிக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு வெளியக ஆலோசனைகள் தற்போது அவசியமில்லை. இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான அல்லது தனியொரு குழு ரீதியாக விடயங்கள் கூர்ப்படைகின்ற போது அவ்விதமான சூழ்நிலைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை மதிக்க வேண்டும். உரையாடல்கள், கூட்டுறவுகள், இருதரப்பு புரிந்துணர்வு ஆகியவைதான் இங்கு தீர்வாக இருக்கிறது. இலங்கையின் வரலாற்றில் 1980களில் 1990களில் தேவையற்ற கொடூரமான வன்முறைகள் நிகழ்ந்துள்ளன. இதனால் மிகச்சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது ஒரு துயரமான கதைகள். மீண்டும் அவ்விதமானதொரு சூழலுக்குள் இலங்கை மக்கள் வாழக்கூடாது. துரஸ்தவசமாக அந்த விதமான நிகழ்வுகள் நிகழ்ந்தறிவிட்டன. ஆனால் அவ்விதமான நிகழ்வுகள் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஜனநாயக ஆட்சிக்கு உட்பட்டவாறு அவை இடம்பெற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் ஆரோக்கியமான ஜனநாயக நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்ற ஜனநாயகம் உட்பட மக்கள் பிரதிகள் தெரிவு செய்யப்படும் முறைமையானது ஆரோக்கியமாகவே இருக்கிறது. இலங்கையில் வாழ்பவர்கள் தமிழர்களாக, சிங்களவர்களாக, இஸ்லாமியர்களாக இருக்கலாம். அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். அரசாங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வினை காண முடியும். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதுதான் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் 21.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபாலகம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதேசாவினால் நேற்று உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டது. கடந்த யுத்த காலத்தின் போது முற்றாக அழிவடைந்திருந்த களுவாஞ்சிக்குடி தபாலகம் இதுவரை காலமும் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்திருந்தது. இந்த இடத்துக்குரிய நிலப்பரப்பு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து வந்திருந்த நிலையில் அது அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டு தற்போது 21.5 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் புதிதாக தபாலகம் அமைக்கப்பட்டு அமைச்சரினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். சந்தேகநபர்களை கிளிநொச்சி நீதவான் முன்னையில் பிரசன்னப்படுத்திய போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் உவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போதே சந்தேகநபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தேகநபரிடமிருந்து 250 மில்லிகிராம் ஹெரோயின், போதைப் பொருள், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கைத்தொலைபேசி என்பன போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. மதுபோதையில் வாகனம் செலுத்தி உந்துருளியில் பயணித்த 2 யுவதிகள் மீது சிற்றுந்தை மோதி பெத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் கோமகம வலய விசேட விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மிகோட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் குறித்த விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரும் பிரதான காவல்துறை பரிசோதகராவார். இந்த பெத்தில் காயமடைந்த உந்துருளி ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் தற்போது கோமகம ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்த சுமார் 1025 வாகனங்கள் இதுவரையில் விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது. இத்தாலியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 34,31,400 ரூபா பெறுமதியான 64 வெளிநாட்டு புறாக்களை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்த நபர்கள் கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட 64 புறாக்களில் 8 புறாக்கள் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிய இரும்பு குண்டுகளுக்குள் அடைக்கப்பட்ட நிலையில் சந்த நபர்களின் 8 பயணப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டு இவை கடத்தப்பட்டிருப்பதாக இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது. கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் 20 கிலோகிராமுக்கு அதிகமான ஹஷிஷ் போதைப் பொருளை கடத்தி செல்ல முயன்ற 27 வயதுடைய கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் தொகை பெறுமதி சுமார் 201.89 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. காட்டு யானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்திருப்பதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவிக்கிறார்கள். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடையவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. வெள்ளவாயா தெலுல பகுதியில் உள்ள கிருந்தி ஓயாவில் நீராடச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதோடு 61 பேர் உயிரிழந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய கெபடிடிஸ் ஒழிப்பு அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான கெபடிடிஸ் ஒழிப்பு சாதனையாளர்கள் பட்டியலில் இலங்கையின் தேசிய பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் வைத்திய நிபுணர் சத்யாகரத் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை உட்பட ஆன்மீக குழுக்களாக பயணிக்கும் யாத்திரைகளுக்கான இலவச விசா வழங்கும் முறைமை மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் நேற்று அறிவித்திருக்கிறது. மலையத்தின் மூத்த தொழிற்சங்க அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான மாத்தளை ரோஹிணி என்று அழைக்கப்படும் தவசி ஐயாத்துறை தனது 85வது வயதில் நேற்று காலமானார். களுத்துறை வாதுவ பகுந்தரமுள்ள பகுதியில் அமைந்துள்ள மகிகர் ஜனராம புராண விகாரை வளாகத்தில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சமாதி புத்தர் சிலையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை மக்கள் வழிபாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இலங்கையில் புத்த சாசனத்தை பாதுகாப்பது போஷிப்பதற்கு அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ள பொறுப்பினை அரசாங்கமும் அதிகாரிகளும் தீவிரமாக செயற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் பௌத்த சாசன பாதுகாப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட மகாசங்க மாநாடு நாளை கொழும்பு கோட்டை டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெற இருக்கிறது. தேவேந்திரமுனை சிறு விஷ்ணு மகாதேவாலயத்தின் வருடாந்த இசல ஊர்வலத்தில் காவடியாட்டம் இடம்பெறுவதை தற்காலிகமாக இடநிறுத்துமாறு காவல்துறை மா அதிபர் மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார். எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஊர்வலத்தின் போது இந்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மலேசிய சர்வதேச திரைப்பட விருது விழாவில் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த துணை நடிகருக்கான விருதுகளை வென்ற இலங்கை திரையுலகின் சிரேஷ்ட நடிகர் மகேந்திர பெரேரா மற்றும் நடிகர் பிரியந்த ஸ்ரீகுமார் ஆகியோர் இன்று பிற்பகல் நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கார்கில் போரில் இந்தியாவை காத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நன்றி தெரிவித்திருக்கிறார். கடந்த 1999 ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அந்த போரில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையில் கார்கில் போர் வெற்றி நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28 நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதமும், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாட வேண்டும் என்று ஆளுநர் அலுவலகத்திலிருந்து சுற்றறிக்கை வந்துள்ளதாகவும் அதன்படியே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளதை ஏற்க முடியாது. இது மாநில உரிமை மற்றும் மாநில மொழியின் மீது நடைபெறுகின்ற அத்துமீறல் மற்றும் அநீதியாகும். எனவே தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
9: தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடாமல் புறக்கணிக்கும் முயற்சி ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்துள்ள திமுக எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலேயே இயங்கும் பல்கலைக்கழகத்தில் இத்தகைய நிலை ஏற்படுவது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் மரபுகளை மதிப்பதே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை என குறிப்பிட்டுள்ள அவர், பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை 3வதாக பாடுவது மாநில உரிமை மற்றும் மொழியின் மீது நடைபெறுகிற அத்துமீறல் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் பங்கேற்கிறார் என்பதற்காகவே மாநில பாடலை பின்வரிசைக்கு தள்ளுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசே வழிகாட்டுதல்களை வழங்கிய பிறகும் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமிழ்நாடு அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: மேகதாது அணைகட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட எல்லையில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளார்கள். மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட ஜாக்கிருதி வேதிக்கை, கன்னட ரக்ஷண வேதிகை உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் கர்நாடக தமிழக எல்லைப்பகுதியில் சாலமறியல் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்தார்கள். இதன் எதிரொலியாக இன்று அதிகாலை முதல் பெங்களூர் செல்லும் அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தர்மபுரி மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு மறு உத்தரவு வரும் வரை பேருந்துகள் இயக்கப்படாதென்று காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதனால் மாநில எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். நிலைமை சீரான பிறகே பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனாலும் கர்நாடக மாநில அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நல்லூர் சுங்கச்சாவடியில் திடீரென கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள்.
10: தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் 77 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் 60 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 எஞ்சிய 17 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் செங்குன்றம் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடியில் நடப்பு ஆண்டில் மூன்றாவது முறையாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 10 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன உரிமையாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
11: கடந்த 3 மாசத்துல டோல் வந்து 3வது தடவை அந்த ரெட்யூஸ் டோல் ஏத்திருக்காங்க, 25 ரூபா வரையும் ஏத்திருக்காங்க. மாசம் மாசம் 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு 25 ரூபா வரையும் ஏத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டோலும் இந்த மாதிரி ஏத்தினா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது?
12: தாம்பரத்துல இருந்து வரேன், கரெக்டா போறது டோல் ஒண்ணு, அது போறதானே 4 கிலோமீட்டர் ஒரு டோல், திருப்பி ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு டோல், 3 டோலுக்கும் கிட்டத்தட்ட 220 ரூபா. அதாவது ஒரு 40 கிலோமீட்டர்ல 220 ரூபா கொடுத்தா எப்படி நாங்க கால்டாஜ் நடத்துறது, கால்டாஜ் ஓட்டுறது? அது இல்லாம டீசல் வேற விலை ஏறி போச்சு, 100 ரூபா 120 ரூபா, செல் எல்லாம் போட்டா 135 ரூபா. அது இல்லாம ஒரு ஆயில்லாம் பயங்கர ரேட் ஆயிடுச்சு, குடும்பத்தை எப்படிதான் ஓட்டுறோம்னு தெரியல.
10: நல்லூர் சுங்கச்சாவடியில் இலகுரக வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தில் மாற்றம் இல்லை. அதே சமயம் லாரி பேருந்துகள் 3 அச்சில் இருந்து 7 அச்சு மற்றும் அதற்கு மேல் உள்ள வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே நல்லூர் சுங்கச்சாவடியில் 20 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளூர் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 350 ரூபாயில் இருந்து 360 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒருபுறம் பெரும் நெருக்கடியை கொடுத்து வரும் நிலையில் சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு உடனடியாக சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
0: தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகம் செல்லும் முடிவை முதல்வர் விஜய் மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
9: அவரது அறிக்கையில் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்து தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்க்கும் முதலமைச்சரின் செயலை பார்த்து காவிரி டெல்டா விவசாயிகள் கொதித்து போயிருப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வ உரிமையை சிதைக்க பேச்சுவார்த்தை என கர்நாடகம் விரித்திருக்கும் சதி வலையில் வலிய சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்குவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆள்வதாலும் தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாலும் கண் துடைப்பிற்காக பேச்சுவார்த்தை நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழ்நாட்டிற்கு பாதகமாக அமையக்கூடும் என்பதால் முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர்.
13: மேகதாது நான் ஏத்துக்கல, கூடாது, தப்பு, பிறகு எதுக்கு பேச்சுவார்த்தை? அது மட்டுமில்ல, தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம், மேகதாது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட்டல, இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை.
9: மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே போதுமானது என்று அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்திற்காக கர்நாடகா செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
14: கடந்த முறை வந்து நடந்திருக்கு, 2014 கூட நடந்திருக்கு, அதாவது நடத்தக்கூடாது என்பதெல்லாம் ஆனால் தேவையில்லை.
9: இதனிடையே கர்நாடக அரசுடன் முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவதை கைவிட வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதுகுறித்து கடிதம் அனுப்பியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அறிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான 3வது சுற்று பேச்சுவார்த்தை முன்பாக அந்த அறிவிப்பு வெளிவந்தது. கரப்பான்பூச்சிகள் வெற்றி பெற்றன, ஜனநாயகம் வென்றது என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறது.
9: நீட் வினாத்தால் கசிவுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை தொடங்கினர். இதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற அவர்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதில் பலர் காயமடைந்த போதும் உறுதியுடன் போராட்டத்தை தொடர்ந்தனர். மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தொடர்ந்து 26 நாட்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். பிரதமர் திரு மோடி வீடியோ வெளியிட்டு நீட் வினாத்தால் கசிவு குறித்து விளக்கமளித்த போதும் தங்களது கோரிக்கையில் உறுதிப்பாட்டுடன் இருந்த மாணவர்களிடம் மத்திய அரசு பணிந்தது. கல்வி அமைச்சர் பதவியில் விலகுவதாக திரு தர்மேந்திர பிரதான் நேற்று மாலை அறிவித்ததும் டெல்லி உட்பட நாடு முழுவதும் போராட்ட களங்களில் கொண்டாட்டம் களை கட்டியது. தொடர்ந்து மாணவர்களின் பிற கோரிக்கைகள் தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகள் திரு அசுதோஷ் ரங்கா, திரு சௌரவ் தாஸ் ஆகியோரை அழைத்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது, வினாத்தால் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்தனர். இதையடுத்து 36 நாட்களாக நீடித்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையிலேயே அறிவித்தனர்.
0: ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்படும் என்று நல்லெண்ணம் மற்றும் புரிதலின் அடிப்படையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுகிறது.
9: இந்த வெற்றி தமது வெற்றியோ எந்த ஒரு தனி நபரின் வெற்றியோ அல்ல என்று கூறியுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே, இது இந்திய அரசியல் அமைப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார்.
0: இது இந்திய அரசியல் அமைப்புக்கு கிடைத்த வெற்றி, இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. மற்றும் சர்வாதிகாரத்துக்கு ஏற்பட்ட தோல்வி.
9: மாணவர்களை கலைந்து செல்லுமாறு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கேட்டுக் கொண்ட போதும் ஜந்தர் மந்தர் மைதானத்தையே தாங்கள் சுத்தம் செய்த பின்னரே மாணவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். மத்திய டெல்லியிலும் ஜந்தர் மந்தரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவுகள், இணைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. டெல்லியில் 4 நாட்களாக மூடப்பட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் முழுமையாக திறக்கப்பட்டு வழக்கமான கால அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கம் தொடங்கின. இதனிடையே திரு தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மத்திய கல்வித்துறை மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2: காக்ரோச் ஜனதா கட்சி என பகடி இயக்கமாக சமூக ஊடகங்களில் தொடங்கப்பட்ட விஷயம் இன்று இந்தியாவிலேயே தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உட்பட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் அந்த போராட்டம் நாடு தழுவிய அளவில் இளைஞர் போராட்டமாக விரிவடைந்தது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பீகார் என பல இடங்களில் போராட்டம் நடந்தது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் காவல்துறை தடியடி நடத்திய சம்பவங்களும் நடந்தன. எனினும் மாணவர்கள் தொடர்ந்து போராடி வந்தனர். இதற்கிடையே காக்ரோச் ஜனதா கட்சியுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தது. பேச்சுவார்த்தை குறித்து நேற்றைய தினம் பிபிசி தமிழிடம் பேசிய காக்ரோச் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் பெரிய அளவிலான போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப் போவதாக கூறியிருந்தார்.
15: அதுக்காக நாளைக்கு பேசுவாங்க, நாளைக்கு 3rd ராவுண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆகும், 3:30 PM. அது ஆகலன்னா நாங்க ஒரு பெருசா ஒரு கால் கொடுப்போம். ஃபுல் கண்ட்ரியில நாங்க பீப்புளுக்கு நாங்க சொல்லுவோம், டெல்லி வாங்க, பெருசா பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் இங்க பண்ணுவோம்.
2: இந்த நிலையில் தனது பதவி விலகல் அறிவிப்பை தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஜந்தர் மந்தர் மற்றும் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சூழலை தேச விரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, நாட்டின் ஒற்றுமை காக்கப்பட வேண்டும், ஒரு மாணவரின் எதிர்காலம் கூட சட்டச்சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, நமது குழந்தைகள் தங்கள் நேரத்தை படிப்பிலும் சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதிலும் செலவிட வேண்டும், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எனது ராஜினாமா கடிதத்தை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியானதுமே போராட்டக்காரர்கள் உற்சாகமடைந்தனர். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது குறித்து காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே கூறுகையில், பயப்பட தேவையில்லை, இது ஜனநாயகம், அவர் பதவி விலகிவிட்டார், ஆனால் எங்களுக்கு இன்னும் 2 கோரிக்கைகள் உள்ளன, நாங்கள் சும்மா போய்விட மாட்டோம், தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், 2வது 20ஆம் தேதி அராஜகமாக நடந்து கொண்ட போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறினார். பின்னர் காக்ரோச் ஜனதா கட்சி மற்றும் மத்திய அரசு இடையே முன்பே திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை நடந்தது. கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு சார்பில் ஜே பி நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டனா். பேச்சுவார்த்தையில் இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தங்கள் போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக காங்கிரஸ் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் கூறினார். இருதரப்பும் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவுக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருதரப்பும் தெரிவித்த தகவலின்படி, நீட் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு, போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை திரும்பப் பெறுவது, தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக காங்கிரஸ் ஜனதா கட்சி சமர்ப்பித்த 5 அம்ச கோரிக்கையை பரிசீலிக்க அரசு ஒப்புக்கொண்டது ஆகியவை இந்த உடன்பாட்டின் முக்கிய அம்சங்களாகும். தற்போது போராட்டக்காரர்களை வீடு திரும்பும்படியும் காங்கிரஸ் ஜனதா கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது குறித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான்

0: தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
1: நாடு முழுவதும் போராடிய இளைஞர்கள் இந்த வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதைப் போல நீட் தேர்வு ஒழிப்பையும் உறுதி செய்வோம் என்றும் கூறியுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் இணைந்து 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக், இது ஜனநாயகத்தின் வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். அச்சத்தை உதறி தள்ளிவிட்டு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் எழுந்து நின்ற அனைத்து குடிமக்களுக்கும் நன்றி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை வரவேற்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, கல்வி கட்டமைப்பை சீரமைக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஜனநாயகத்துக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மன உறுதிக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்துள்ள வெற்றி என தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், கல்விக்கான போராட்டத்தில் இளைஞர்கள் பெற்றுள்ள வெற்றி தொடக்கம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு எம் ஏ பேபி, அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற மன உறுதியுடன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாத்து மக்களின் அதிகாரத்தை மீட்ட ஜென்சி தலைமுறைக்கு நன்றி என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திருமதி மகுவா மொய்த்ரா தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையின் போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு அடிபணிந்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன், அறவழியில் போராடிய இளம் போராளிகளுக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை வரவேற்று கோவையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களும் இளைஞர்களும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே சென்னையில் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு சென்ற தமிழ்நாடு அமைச்சர் திரு ராஜ்மோகனுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. போராட்டத்தில் அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசிக் கொண்டிருந்த போது மெரினா கடற்கரையை தாவேக அரசு மூடியதை குறிப்பிட்டு மெரினா மெரினா என மாணவர்கள் முழக்கமிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் முழக்கங்களை தொடர்ந்து அமைச்சர் திரு ராஜ்மோகன் வெளியேறிய போது அவரை சூழ்ந்து கொண்ட இளைஞர்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுமாறு கேட்டு வற்புறுத்திய நிலையில் பின்வாசல் வழியாக புறப்பட்டு சென்றார். காவிரி
0: தொடர்ந்து கல்வியை பாதியில் நிறுத்தியதற்காக மாணவர்களின் கல்விச் சான்றுகளை கல்லூரி நிர்வாகம் திருப்பிக் கொடுக்க மறுப்பது ஏற்கத்தக்க செயலல்ல என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மற்றும் கோவை நகரங்களுக்கான மெட்ரோ தொடருந்து திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்து விட்டதான தகவல்கள் வந்துள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் ராமதாஸின் மகள் காந்திமதி, அவரது மகன் முகுந்தன் ஆகியோர் என்ஆர் காங்கிரஸில் விரைவில் இணைய உள்ளார்கள். இதற்கு முன்னோட்டமாக அவர்கள் இருவரும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமியை நேற்று சந்தித்து திருநூறு பூசி வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். கூடலூர் ஓவேலி மலைத்தொடரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்வையிட பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி மலைத்தொடரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து மலைத்தொடரை அலங்கரித்திருக்கின்றன. ஓவேலியின் கடைக்கோடி வனப்பகுதி விலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள மலைத்தொடரில் இந்த பூக்கள் பூத்துள்ளதால் அதை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளார்கள். குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகை அங்கு அதிகரித்துள்ளது. நீலக்குறிச்சி பூக்கள் பூத்துள்ள பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் தொடர் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடலூரை அடுத்துள்ள பாடந்துறை கனியம் வயல் தேவன் மற்றும் செலுக்காடி பகுதிகளில் தினமும் யானைகள் ஊருக்குள் நுழைந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருகின்ற சூழலில் இந்த அறிவித்தல் வந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. 9 மாவட்டங்களில் சுமார் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ளார்கள்.
1: குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக கனமழை கொட்டி வருகிறது. சாந்தல்பூர் பகுதியில் பெய்த கனமழையில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் வீட்டில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த கர்ப்பிணி பெண்ணை அம்மாநில காவல்துறையினர் டிராக்டர் மூலம் பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். அகமதாபாத்தில் குறைந்த நேரத்தில் அதிக அளவில் மழை பெய்ததால் சாலைகளில் மழை

0: நீர் குளம் போல் தேங்கியது. இதேபோல ராஜஸ்தான் மாநிலத்தின் பார்மர் பகுதியில் பலத்த மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அசாம் மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் மழையில் சிவசாகர், சார்டியோ மற்றும் ஜோர்ஹட் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அசாமில் நூற்றுக்கணக்கான கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. 50,000 ஹெக்டேர் வெளிநிலங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 60 ஆண்டுகளில் இல்லாத மழை வெள்ளத்தை எதிர்கொண்டுள்ள அசாமில் வெள்ளம் காரணமாக 24 மணி நேரத்தில் 14 பேர் உள்பட இதுவரை 66 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிமவள வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரையில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் தடையை மீறி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிமவள வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: மாவட்டங்களான தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்படும் ஏராளமான கல்குவாரிகளில் இருந்து ஜல்லி, கருங்கற்கள் போன்ற கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. அவற்றுடன் எம்சாண்ட், மணல் உள்ளிட்ட கனிமங்களும் கேரளாவுக்கு கடத்தப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அடுத்தடுத்த புகார்களை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு குமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதையடுத்து தென்காசி புளியரை சாலையை கடத்தல் கும்பல் பயன்படுத்த தொடங்கியதாகவும் அங்கு செயல்படும் சோதனை சாவடி அதிகாரிகளும் காவல்துறையினரும் உரிய ஆய்வு மேற்கொள்ளாமல் கடத்தலுக்கு துணை போனதாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இனிமேல் சனிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை கேரளாவுக்கு புளியரை வழியாக கனிம வளங்களை கொண்டு செல்ல கூடாது என தென்காசி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.
1: தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அருகிலுள்ள வடமருதூர் பிரதீப் குமார் அளித்த தகவலின் பேரில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் கோவன்னார் செங்குட்டுவன் அங்கு கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அரிய விஷ்ணு சிற்பம் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து செங்குட்டுவன் கூறுகையில், வட மருத்தூர் அத்தண்ட மருத்தூர் கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்ட போது தனியாருக்கு சொந்தமான விளநிலத்தில் விஷ்ணு சிற்பம் வழிபாட்டில் இல்லாமல் கிடத்தி வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 6 அடி உயரம் உள்ள பலகை கல்லில் இந்த சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 கரங்களுடன் விஷ்ணு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அவரது 300 கரங்களில் வலது கரம் அபயமுத்திரையுடனும் இடது கரம் இடுப்பின் மீது வைத்த நிலையிலும் காணப்படுகின்றன. பின்னர் கரங்களில் சங்கு சக்கரமேந்தி இருக்கிறார். அழகிய தலை அலங்காரம், காதணிகள், கழுத்தணி, பாதம் வரையிலான முடிச்சுக்கொளுடன் கூடிய இடையாடை அணிந்திருக்கிறார். தாமரை பீடத்தின் மீது கம்பீரமாக நின்றிருக்கிறார். விஷ்ணுவின் கால்களுக்கு அருகாமையில் 2 பக்கமும் கால்களை மடக்கி கைகளை குவித்து அவரை வணங்கும் நிலையில் ஸ்ரீதேவி, பூதேவி அமர்ந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆலகிராமம் எமதண்டீஸ்வரர் கோவிலில் உள்ள விஷ்ணு சிற்பத்தை இந்த சிற்பம் ஒத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை கண்டறியப்பட்ட விஷ்ணு சிற்பங்களிலிருந்து இது பெரிதும் மாறுபட்டுள்ளது. அந்த வகையில் இது மிகவும் அரிய சிற்பமாக திகழ்கிறது. பல்லவர் காலத்தை, அதாவது கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த சிற்பம் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் இதனை மூத்த தொல்லியலாளர் ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வைணவ ஆலயம் வழிபாட்டில் இருந்திருக்கிறது. கலைநயத்துடன் கூடிய இந்த அரிய சிற்பத்தை கிராம மக்கள் உரிய முறையில் பாதுகாத்து வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செங்கட்டுவன் குறிப்பிட்டிருக்கிறார். பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாவட்டம் சாம்ப்ளா பகுதியைச் சேர்ந்தவர் தாமன் பிரீத் கவுர் உயர்கல்வி கற்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் வாங்கிய கடன் உதவியுடன் அவர் கனடா சென்றிருக்கிறார். தென்கிழக்கு எட்மண்டனின் சில்லற்பேரி பகுதியில் வசித்து வந்த அவர் கடந்த 9ஆம் தேதி தனது வீட்டில் சந்தேகத்துக்கிடமான காயங்களுடன் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். உடனடியாக எட்மண்டன் அவசர மருத்துவக் குழுவினரால் முதலுதவி அளிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாமன் பிரீத் கவுர் தீவிர சிகிச்சை பலனின்றி 12ஆம் தேதி உயிரிழந்தார். தொடர்ந்து நடத்தப்பட்ட பிரீத பரிசோதனையில் அவர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எட்மண்டன் மருத்துவ பரிசோதகர் இந்த மரணத்தை முறைப்படி கொலை வழக்கு என்று அறிவித்தார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்திய கனடா போலீசார் உயிரிழந்த மாணவியுடன் ஒரே வீட்டில் இணைந்து வாழ்ந்து வந்த அவரது லிவ்வின் காதலனான ரிடீஷ்குமார், அவருக்கு 22 வயது, அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்திய குடிமகனான இவர் மீது கனடா சட்டப்படி இரண்டாம் நிலை கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் வேறு நபர்களுக்கு தொடர்பில்லை என்று போலீசார் தெளிவுபடுத்தினார்கள். உயிரிழந்த தாமன் பிரீத் கவுரின் பிரீத உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்ல உறவினர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை நீட்டிய விலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாவுக்கும், கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டு தீயால் இப்போது 270,000 அதிகமானோர் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் வரலாறு காணாத மோசமான காட்டு தீயை சமாளிக்க திணறுகிறது. இன்னும் மோசமான காலம் நெருங்குவதாக ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கூறியிருக்கிறார். இதற்கிடையே பிரான்சில் போதோ நகரை நெருங்கும் காட்டு தீயை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு படையினர் போராடி வருகிறார்கள். நெருப்பு மேலும் பற்றி பரவாமல் தடுக்க ராணுவத்தினர் ஆகாயத்திலிருந்து தொன்கணக்கில் ரசாயனத்தை கொட்ட தொடங்கியுள்ளார்கள். தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன்ன போதையும் விட அதிகமாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடர் நிர்வாக ஆணையர் கூறியிருக்கிறார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 130,000 ஹெக்டேர் நிலம் காட்டு தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 ஆண்டில் அங்கு ஆண்டுதோறும் காட்டு தீ சாம்பலாக்கிய நிலத்தின் அளவு சராசரியாக 100,000 ஹெக்டேர் ஆகும். இந்த முறை சேதம் அதையும் தாண்டுகிறது. பிரான்சில் இந்த ஆண்டு மட்டும் 98,000 ஹெக்டேர் நிலம் சாம்பலாகிவிட்டது. தென்சீன கடலில் வியட்நாமிய சரக்கு கப்பல் மூழ்கியதில் 23 பேரை காணவில்லை. கப்பலில் இருந்த 39 பேர் மீட்கப்பட்டதாக சீனாவின் சிசிடிவி தொலைக்காட்சி கூறியது. நேற்று மாலை கப்பலில் இருந்து அபாய சமிக்கை விடுக்கப்பட்டதை சீன மீட்பு காவல் முதலில் பார்த்தது. 62 வியட்நாமியர்கள் பயணம் செய்த அந்த கப்பல் சர்ச்சைக்குரிய ஸ்பார்லி தீவுகள் வட்டாரத்தில் மூழ்கியது. 6 சீன கப்பல்களும் 1 ஹெலிகாப்டரும் 1 வியட்நாமிய கப்பலும் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டன. சீன தென்சீன கடல் பாதை முழுவதையும் சொந்தம் கொண்டாடுகிறது. வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்வான், மலேசியா, புருனே ஆகியவையும் சில பகுதிகளில் உரிமை கோருவதால் சர்ச்சை தொடர்ந்து நிலவுகிறது. ஸ்கொட்லாந்தில் குடிநுழைவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2 ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. யுனைட் த கிளான்ஸ் என்ற குடியேற்றத்தை எதிர்க்கும் குழுவை கண்டித்து இனவாதத்தை எதிர்க்கும் ஸ்டாண்ட் அப் அப் டு ரசிசம் குழுவும் ஏற்பாடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதை காட்டுவதாக கூறப்படும் சில காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன. ஆனால் அந்த தகவல் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. பொது ஒழுங்கு சட்டத்தை மீறியதற்காகவும் ஆயுதங்களை ஏந்தியதற்காகவும் காவல்துறை 15 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் எந்த ஆர்ப்பாட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பதை காவல்துறை இதுவரை வெளியிடவில்லை. குடியேற்றத்துக்கு எதிராக பிரிட்டன் முழுக்க வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ளன. தற்போது கிளாஸ்கோவில் காமன்வெல்த் போட்டிகள் நடந்து வருகின்ற சூழலில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. இணையவாசிகளின் அபிமான பஞ்ச் குரங்கு குட்டி அதன் முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிறது. பஞ்சை நேரில் காண ஜப்பானிய விலங்கு தோட்டத்தில் பலர் திரண்டிருந்தார்கள். பஞ்சுக்கு 2,500 அதிகமான பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகள் குவிந்ததாக விலங்கு தோட்டம் தெரிவித்திருக்கிறது. ஜப்பான் மட்டுமன்றி மற்ற நாடுகளிலிருந்தும் வாழ்த்து அட்டைகள் பெறப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பஞ்சின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுவர்களெங்கும் வாழ்த்து அட்டைகள் நிறைந்திருந்தன. பஞ்சின் சாகசங்களை காட்டும் காணொலிகளும் திரையிடப்பட்டிருந்தது. பஞ்ச் ஜப்பானின் இச்சிகா விலங்கு தோட்டத்தில் இருக்கிறது. தாயால் கைவிடப்பட்ட பஞ்ச் ஒரு பொம்மையுடன் சுற்றித் திரியும் காட்சி இணையத்தில் பரவியது. பஞ்சின் பரிதாப நிலையை கண்டு பலரும் அன்பை பொழிய தொடங்கியிருந்தார்கள். அமெரிக்கா இரண்டு வாரங்களில் முதன்முறை ஈரான் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதலை நடத்தவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவின் இரண்டு துறைமுகங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஜீசான் ஜான்பு ஆகிய இடங்களில் உள்ள சவுதி அரேபியாவின் அரோமோகோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை தாக்கியதாக ஹவுதி குழு தெரிவித்தது. தாக்குதல்களின் காணொலியையும் ஹவுதி குழு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் வளைகுடா வட்டாரத்தில் தயாரிக்கப்படும் எண்ணெயின் விநியோகத்தை பாதித்திருக்கிறது. போர் இப்போது வட்டாரத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவினால் வேறொரு எண்ணெய் விநியோக பாதையும் மூடப்படுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. தீவிரவாத அமைப்புகள் கப்பல் எண்ணெய் கப்பல்கள் மீதும் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது.
2: ஹவுதி கிளர்ச்சி படையினர் வந்த விமானம் கடந்த 13 தேதி சனா விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது அதனை தடுத்து சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படையினர் தாக்குதல் நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஹவுதி படையினர் 2022 முதல் அமலில் இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து செங்கடல் வழியே சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் செல்ல தடை விதித்து முற்றுகையை தொடங்கினர். தடையை மீறியதாக இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இதற்கு பதிலடியாக ஹொடேடா துறைமுக பகுதியில் உள்ள ஹவுதிகளின் தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்டவை மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஜிசான் மற்றும் யான்புவில் உள்ள சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான அராம்கோ மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி பெரும் தாக்குதலை முன்னெடுத்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் புகைமூட்டம் எழுந்தது. அமெரிக்காவின் தாக்குதல் எதிரொலியாக ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் முடக்கியதால் ஏமன் அருகே செங்கடலில் உள்ள பாப் அல்மண்டேப் ஜலசந்தி கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு முக்கிய மாற்றுப்பாதையாக அமைந்துள்ளது. சவுதி அரேபியா UAE சரக்கு கப்பல்கள் இந்த பாதையில் அதிக அளவில் பயணிக்கின்றன. தற்போது பாப் அல்மண்டேப் ஜலசந்தியில் ஹவுதிகளின் முற்றுகையால் அங்கும் சரக்கு போக்குவரத்து முடங்கியதால் உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு பெரும் தட்டுப்பாடு அபாயத்தை உருவாக்கியுள்ளது. தங்கள் மீது தாக்குதலை தொடரும் அமெரிக்காவுக்கு சவுதி அமைப்பினர் வழியாக ஈரான் தரும் மற்றொரு அழுத்தமாக இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் செங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு பாப் அல்மண்டேப் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே கடந்த பிப்ரவரி 28 தேதி தொடங்கிய போர் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் 17 தேதி சுவிட்சர்லாந்தில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை அருகே 3 வணிக கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா July 7 செவ்வாய்க்கிழமை 80 அதிகமான ஈரானின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியது. ஆகவே கையெழுத்திடப்பட்ட அமெரி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் தாக்குதல்கள் தீவிரமடைந்தன. இதுகுறித்து உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில், ஜூலை மாத தொடக்கத்திலிருந்து வளைகுடா நாடுகள் மற்றும் அங்கு அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ரஷ்யா செயற்கைக்கோள் மூலம் தீவிரமாக கண்காணிப்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த படங்கள் பின்னர் ஈரானில் வெளிவருகின்றன. எனவே அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போரில் ஈரானுக்கு ரஷ்யாதான் உதவி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் காஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர் காஜா கல்சாசுடன் தொலைபேசியில் உரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு ஆதரவளித்தவர்கள் மீது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச சமூகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதேவேளை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அளித்த ராணுவ பதிலடியை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதற்கு ராஜேந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனிடையே நேற்று தீவிரமடைந்த வான்வழி தாக்குதல்களில் இருதரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தார்கள். ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள சபோரிசியா பகுதியில் சுற்றுலா முகாம்கள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தார்கள், 16 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்கியதில் தனியார் அஞ்சல் சேவை நிறுவனத்தைச் சேர்ந்த மூன்று ஓட்டுநர்கள் உயிரிழந்தார்கள். இதற்கு மத்தியில் ரஷ்யாவின் மேற்கு சைபீரியாவில் உள்ள டியூமன் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, எகதெரின்பர்க்கில் உள்ள தடவாட மையம், ரோஸ்டோவில் உள்ள எரிபொருள் கிடங்கு ஆகியவற்றை உக்ரைன் ட்ரோன்கள் வெற்றிகரமாக தாக்கியதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி உறுதிப்படுத்தினார். மேலும் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் உக்ரைன் மீது ரஷ்யா பிரம்மாண்ட ஏவுகணை தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் உளவு தகவலை சுட்டிக்காட்டி அவர் எச்சரித்தார். மற்றொரு முக்கிய நிகழ்வாக உக்ரைன் எல்லையொட்டிய தங்கள் வான்வெளியில் அத்துமுறை நுழைந்த ட்ரோன் ஒன்றை F-16 போர் விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக நேட்டோ அமைப்பில் உள்ள ருமேனியா நேற்று அறிவித்தது. ருமேனிய எல்லைக்குள் தொடர்ச்சியாக 2வது நாளாக அத்துமுறைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ள சம்பவம் நேட்டோ எல்லைகளுக்குள்ளும் இந்த போர் பரவும் அபாயத்தை மீண்டும் அதிகரித்துள்ளது. H-1B நுழைவு இசைவு விசா கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 டிரம்ப் நிர்வாகம் உயர்த்தியதை அமெரிக்க உயர்நீதிமன்றம் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. அமெரிக்க அரசின் மேல்முறையீட்டை நிராகரித்து போஸ்டன் நகரில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு நேற்று முன்தினம் பிறப்பித்த உத்தரவில் H-1B நுழைவு இசைவு விசா கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 டிரம்ப் நிர்வாகம் உயர்த்தியதற்கு எதிராக அமெரிக்காவின் 20 மாகாணங்களைச் சேர்ந்த குழுக்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கு எழும் கேள்வி, நுழைவு இசைவு கட்டணத்தை உயர்த்தும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் அதிபருக்கு வழங்க முடியுமா என்பதல்ல, மாறாக அவ்வாறு வழங்கியதா என்பதாகும். எனவே நுழைவு இசைவு கட்டண உயர்வுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுக்கிறோம் என்று தீர்ப்பளித்தார்கள். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிர்வாகத்துக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து திறமையான தொழில்நுட்ப நிபுணர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிக ஊதியத்துடன் அமெரிக்காவில் வேலை வழங்க H-1B நுழைவு இசைவு நடைமுறையை அந்த நாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்கா சென்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏராளமான இந்தியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் நிரந்தர குடியுரிமை பெற கிரீன் கார்டு வழங்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்க வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் H-1B நுழைவு இசைவு கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல மடங்காக உயர்த்தி கடந்த ஆண்டு செப்டம்பரில் உத்தரவிட்டார். அதன்படி $2,000 முதல் $5,000 இருந்த H-1B நுழைவு இசைவு கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 என்ற அளவில் உயர்த்தி உத்தரவிட்டார். இந்த கட்டண உயர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 முதல் அமலுக்கு வந்தது. இந்த கட்டண உயர்வுக்கு எதிராக அமெரிக்காவின் 20 மாகாணங்களைச் சேர்ந்த குழுக்கள் சார்பில் மசாசூட்ஸ் மாகாணம் போஸ்டனில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதிபர் டிரம்ப் அரசு குடியேற்ற கொள்கை மற்றும் வரிகளை நிர்ணயிப்பதில் நாடாளுமன்றத்துக்குள்ள அதிகாரத்தை அபகரித்துள்ளது என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை கடந்த June 8 ஏற்ற உயர்நீதிமன்றம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறாமல் H-1B நுழைவு இசைவு கட்டணத்தை உயர்த்தியது சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 உயர்த்தியதை ரத்து செய்து உத்தரவிட்டது. H-1B விசாவுக்கு எதிராக மேலவையில் மசோதா, அதாவது H-1B நுழைவு இசைவுக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்ற சட்ட மேலவையில் செனட் சபையில் தனிநபர் மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அமெரிக்காவின் மொன்டானா மாகாணத்திலிருந்து ஆளும் குடியரசுக் கட்சி சார்பில் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டிம்சிஇ சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்களின் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் நோக்கில் H-1B விசா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் தகுதி பெற்ற கடினமாக உழைக்கும் அமெரிக்கர்களுக்கு மாற்றாக குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்த இந்த நுழைவு இசைவு திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதேபோல அமெரிக்க தொழிலாளர்களின் உரிமைகளை எளிதாக பறிக்க இந்த நுழைவு இசைவு பயன்படுத்தக்கூடாது. எனவே H-1B நுழைவு இசைவு விநியோகத்தை 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். அதன் பிறகு கடுமையான விதிமுறைகளுடன் உயர்த்தரங்களுடன் இந்த நுழைவு இசைவு திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதோடு அதிபர் டிரம்ப் நிர்ணயித்த ஆண்டுக்கு $100,000 கட்டணத்தையும் H-1B நுழைவு இசைவுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெர்மனியில் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தார்கள். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஜெர்மனிய தன்னகரில் சந்தேகத்துக்குரியவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஜெர்மனிய நேரப்படி July 25, அதாவது நேற்றிரவு 10 மணிக்கு சம்பவம் நடந்தது. விழா நடந்த தியர் கார்டன் பூங்கா அருகே அவசர மருத்துவ சேவை வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. காயமடைந்தவர்களுக்கு அங்கேயே முதலுதவி வழங்கப்பட்டது. பிறகு அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். ஜெர்மனியில் ஓரின சேர்க்கையாளர்களின் வருடாந்த நிகழ்ச்சி பெர்லின் பிரைட் ஐரோப்பாவில் இடம்பெறும். அத்தகைய நிகழ்ச்சிகளில் அதுவே ஆகப்பெரியது. பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானர் கூடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனத்தில் ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் நேற்று கார் தாக்குதலை நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அந்த நபருக்கும் இஸ்லாமிய குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். அந்த நபர் ஏற்கனவே பெர்லின் காவல்துறைக்கு அறிமுகமானவர் என்று தெரிய வருகிறது. சிரியாவில் இரண்டு பேருந்துகள் நேற்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பத்தில் 35 பேர் உயிரிழக்க 30 பேர் படுகாயமடைந்தார்கள். தலைநகர் டமாஸ்காஸில் இருந்து டொய் எல் சவுர் மாகாணத்தை இணைக்கும் பாலைவன நெடுஞ்சாலையில் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரை ஏற்றிச் சென்ற பேருந்தும் பொதுமக்கள் பயணித்த மற்றொரு பயணிகள் பேருந்தும் இந்த பத்தில் சிக்கின. விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் இல்லை. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஷபானி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் முன்னாள் ஊழல் ஒழிப்பு அதிகாரி தங்க கட்டிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 74 கிலோகிராம் தங்க கட்டிகளும் 19 மில்லியன் டாலர் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இந்தோனேஷியாவின் தலைமை ஊழல் எதிர்ப்பு சட்ட அதிகாரியாக பணிபுரிந்த போது கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பல வீடுகளிலும் நிலங்களிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்ட பிறகு இந்த மாதம் 11 தேதி அவர் பதவி விலகினார். அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. உள்ளூர் தொலைக்காட்சிக்கு அளித்த செவியில் மற்றவர்கள் தம்மை சிக்கலில் மாட்டிவிட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசியா மனிதர்களுக்கான முதல் தடுப்பு மருந்தை 2028 தயாரிக்க திட்டமிட்டு வருகிறது. முன்னதாக 2030 அந்த இலக்கு எட்டப்படும் என்று மலேசியா முன்னுரைத்தது. ஆனால் எதிர்பார்த்ததை விட ஈராண்டுகள் முன்னதாகவே தடுப்பு மருந்து தயாரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. பெனுமோனியா, சீழ்பிடிப்பு, இரத்த தொற்று முதலியவற்றை குணப்படுத்த அந்த தடுப்பு மருந்து உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படும் தடுப்பு மருந்துகளை சார்ந்திருப்பதை குறைக்க மலேசியா தற்போது திட்டமிட்டு வருகிறது. 2022 மலேசியா தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக சுமார் 275 மில்லியன் டாலரை செலவிட்டது. மலேசியா தற்போது அமெரிக்கா, பெல்ஜியம், தென்கொரியா, ஜப்பான், பிரான்ஸ், தாய்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிடமிருந்து தடுப்பு மருந்துகளை வாங்கி வருகிறது. Trip.com நிறுவனத்துக்கு சீனா 765 மில்லியன் டாலர் அபராதத்தை விதித்துள்ளது. சீனாவின் ஆகப்பெரிய பயண நிறுவனம் அது. சந்தையில் அதற்கிருந்த ஆதிக்கத்தை முறைகேடாக அது பயன்படுத்தியதாக சீனா குறிப்பிட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் சீனா Trip.com நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க தொடங்கியது. அதன் முடிவில் ஹோட்டல்கள், சேவை வழங்கும் நிறுவனங்களுடன் அது சில தனிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டதாகவும், அதற்கு போட்டியாக இருந்த இதர பயண நிறுவனங்களுடன் அவை கொண்டிருந்த ஒப்பந்தங்களை அது முறித்துக்கொள்ள செய்ததாகவும் அறியப்படுகிறது. சீன அரசாங்கத்தின் முடிவையும் அது விதித்துள்ள அபராதத்தையும் ஏற்றுக்கொள்வதாக Trip.com தெரிவித்தது. தனது செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இதை பார்ப்பதாக அது தெரிவித்தது. தென்கொரியாவில் மனைவியை விவாகரத்து செய்ய மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் ஒரு முதலாளி. எஸ்கே குழுமத்தின் தலைவர் சேதை ஒன் தமது முன்னாள் மனைவிக்கு 644 மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தென்கொரிய ஊடகம் இது நாட்டின் மிக முக்கியமான விவாகரத்து என்று கேலி செய்தது. இருவரும் பிரிந்து 10 மேல் ஆகிவிட்டது. இப்போதுதான் தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. திரு சே வேறொரு பெண்ணுடன் குழந்தைக்கு தந்தையான தகவல் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பிரிவு ஏற்பட்டது. எஸ்கே குழுமத்தின் ஒரு நிறுவனம் பகுதி மின்கடத்திகளை தயாரிக்கும் எஸ்கே கைனிக்ஸ் அண்மையில் எஸ்கே அமெரிக்க பங்கு சந்தையில் பொதுமக்களுக்காக பங்குகளை விற்க தொடங்கியதில் சாதனை படைத்தது. அதையடுத்து சேயின் சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகரித்தது. தீர்ப்பால் பலர் பாதிக்கப்பட்டதாக கூறிய சே அதற்கு மன்னிப்பு கேட்டார். நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் பிரிந்த சகோதரர் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. வேலை இடத்தில் நெருங்கிய நண்பர்களாக பழகிய தேவ்கிரின், அன்டாரியா அர்ம்ஸ்டோன் இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. இருவரும் ஒரே இடத்தில் வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் அதிக நேரம் ஒன்றாக பொழுதை போக்கினார்கள். ஈராண்டாக நட்பு மலர்ந்திருந்தது. ஒருநாள் தொலைபேசி உரையாடலின் போது தேவ் தம்மை பற்றிய ஒரு உண்மையை அன்ட்ரியாவிடம் தெரிவித்தார். தேவ் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்றும் அவருக்கு வேறு பெயர் இருக்கிறது என்றும் அன்ட்ரியா தெரிந்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தமது தாயை தொடர்பு கொண்டார். தாம் பிறப்பதற்கு முன்னர் தமது சகோதரர் ஒருவர் தத்து கொடுக்கப்பட்டதாக தாய் முன்னமே கூறியிருந்ததை அவர் மறு உறுதிப்படுத்திக் கொண்டார். பிள்ளை இல்லாத தம்பதிக்கு மகனை கொடுத்துவிட்டு தாம் பரிதவிப்பதாக தாயார் கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக தமது குடும்பம் தேடிக்கொண்டிருந்த சகோதரர் தேவன்ற உண்மை அனைவருக்கும் தெரிய வந்தது. தம்மை ஈன்ற தாயின் வீட்டை தாண்டி பலமுறை வேலைக்காக வாகனத்தில் சென்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் சென்றபோது ஒருவித மகிழ்ச்சியும் படபடப்பும் அவரிடம் இருந்தது. 30 ஆண்டுக்கு முன்னர் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்த போது அனைவரது கண்களிலும் ஆனந்த கண்ணீர். இப்போது உடன் பிறந்தோர் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். கூகுள் மேப் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய இமர்சிவ் நவிகேஷன் வழிகாட்டி வசதி மற்றும் வேக கணிப்பான் அம்சம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு மேலும் துல்லியமான வழிகாட்டுதலையும் பாதுகாப்பான வாகன ஓட்ட அனுபவத்தையும் வழங்கும் நோக்கில் இந்த புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஏ வழிகாட்டி வசதி மூலம் வீதிகளின் மேம்பட்ட காட்சிகள், தெளிவான வரைபடங்கள் மற்றும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் சாரதிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே எளிதாக்க திட்டமிட முடியும். அதேநேரம் கூகுள் மேப்ஸில் இணைக்கப்பட்டுள்ள புதிய ஸ்பீடோமீட்டர் வசதி வாகனத்தின் வேகத்தை செயலியிலே நேரடியாக காட்டும். குறிப்பாக டிஜிட்டல் வேக காட்டி இல்லாத வாகனங்களை பயன்படுத்தும் சாரதிகளுக்கு இந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பயனர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த வசதிகள் தற்போது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்களுக்கு படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஆண்ட்ராய்டு ஓட்டோ தளத்திலும் வேக கடைப்பான் வசதி இணைக்கப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனம் இந்த புதிய அம்சங்களை சர்வர் சைட் அப்டேட் முறையில் வழங்குவதால் பெரும்பாலான பயனர்கள் தனியாக செயலியை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் நாடு, பிராந்தியம் மற்றும் சாதனத்தின் தன்மையை பொறுத்து இந்த வசதிகள் படிப்படியாக கிடைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் உபாலி தர்மதாசா தனது 72வது வயதில் காலமானார். நாராம்பிட்டியாவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றிய அவர் 1996 முதல் 1998 ஆண்டு வரைக்கும், பின்னர் 2011 முதல் 2012 வரை இலங்கை கிரிக்கெட் தலைவராக பதவி வைத்தவர். அவரது பதவி காலத்தில் இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாகம், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் அவரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கிரிக்கெட் நிர்வாகியாக மட்டுமன்றி தொழிலதிபராகவும் சமூக சேவையாளராகவும் உபாலி தர்மதாசா அறியப்பட்டவர். இலங்கை விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு இலங்கை கிரிக்கெட் சமூகத்தினர், முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்கள், விளையாட்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள். சிம்பாபேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீயஸ் ஐயர் முதல் முறையாக T20 தொடரை வென்றிருக்கிறார். T20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரீயஸ் ஐயர் அண்மையில் நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையிலான இந்திய அணி அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 தொடர்களில் விளையாடியது. அவர் தலைமையிலான இந்திய அணி இந்த 2 T20 தொடர்களையும் இழந்து போனது. இந்நிலையில் தொடர்ச்சியாக 2 T20 தொடர்களை இழந்ததிலிருந்து மீண்டு சிம்பாபேக்கு எதிரான T20 தொடரை அவரது தலைமையிலான இந்திய அணி வென்று அசத்தியுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக ஸ்ரீயஸ் ஐயர் பொறுப்பேற்ற பிறகு அவர் தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக T20 தொடரை வென்றிருக்கிறது. அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணி அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இந்நிலையில் அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. 15 பேர் கொண்ட ஆப்கானிஸ்தான் அணியை ரஹ்மத் ஷா கேப்டனாக வழிநடத்துகிறார். ரஹ்மனுல்லா குர்பாஸ் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எஸ்டோரில் ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்சின் லூகாவென், டாடேரி ஆகியோர் காலிறுதிக்கு அங்கு தகுதி பெற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.79 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.53 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.96 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.61 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.48 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். இன்று சுவிஸ் நேரத்திலே வழமையாக இந்த நேரத்திலே அரசியல் சமூக மேடை இடம்பெறுவது உண்டு. இன்று நிகழ்ச்சியினுடைய பெருமை கருதி என்று 70வது பிறந்தநாள் வாழ்த்தினை இங்கே வானிலைகளிலே எடுத்து வந்திருக்கின்றார்கள். கனடா வன்கூவரிலிருந்து டிஆர்டி தமிழரியினுடைய ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜேன் பிரதர்ஸ் உரிமையாளர் கேசவன், இந்திரா கோம் உரிமையாளர் தவேந்திரம், சோனாசி கோம் உரிமையாளர் பவா, யாழ் களஞ்சிய சாலை உரிமையாளர் சுதன் மற்றும் தேவிகா ஸ்டோன் உரிமையாளர் துளசி, துர்கா மற்றும் பாடகர்களான யோகலிங்கம், அமிதலிங்கம், செந்தூரன் ஆகியோர் மற்றும் எங்களுடைய அன்பு குணமாக்கியோர் இந்த நிகழ்ச்சியை வானிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே வானிலைகளிலே இப்பொழுது குணம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இங்கே என்னுடன் கேது அவர்களும் காத்திருக்கின்றார். வணக்கம் கேது, வணக்கம் குணம்.
1: வணக்கம் தர்சனா, வணக்கம் கேது. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும்
1: நன்றி. முதலில் உங்களுக்கு நன்றியை செலுத்தவனும் ஒரு நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சு இங்குள்ள ஒரு சில பாடகர்களை உங்களை கொண்டு வந்து ராஜா அன்னைக்கு சிறப்பிக்க வேணும் என்று ஒரு உயரிய நோக்கத்திலான் நாங்கள் இதை நடத்துறாங்கள். எல்லோருமாக உயர்ந்த பாடகர்கள் பாடி ராஜாண்ணியை சந்தோஷப்படுத்தணும் மற்றும் நீர்களும் இதை கேட்க வேணும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடான் இதை செய்தோம். எந்த வரை ஓரளவு ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அதுக்கு ஒத்துழைப்பு செய்த தரத்தன்னைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் வளமையா நடத்துற அந்த புரோக்ராமை கட் பண்ணி தான் இதை எங்களுக்காக செய்தவர்.
0: பத்து மணி என்று கேட்டு கடைசிய 10:40 தான் தொடங்க வேண்டி வந்தது.
1: அப்படித்தான் இப்ப சந்தியா இந்த லைன்ல இருக்கிறா. அவரோட புரோக்ராம் உள்ள பாடணும் அவ போய்கொண்டிருக்கணும். அது அவ சொன்னா நான் எப்படியும் ஒரு 10:45 தொடங்கிடுவான்
0: சொல்லிட்டேன். நித்ரியா போயிட்டேன், செய்தி அறிக்க முடிந்து நித்ரியா போயிட்டேன்.
1: சரியா, இருந்தாலும் நீங்கள் இப்ப ஒழும்பினதுக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து ராஜா அன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த கம்பீர குரலோன் அந்த அந்த கே எஸ் ராஜாவில கேட்ட நாங்கள் இப்ப திருப்பா அதே மாதிரி ஒரு குரலை கேட்கணுமெண்டா எந்த ஒரு நாடுல, கனடாவில டொரண்டோவா இருந்தா என்ன, மூன்றியல் இருந்தா என்ன, எந்த வானொலியிலயோ இப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரன் யாருமே இல்லை. அதை பின்பற்றினாலும் அதை பற்றி பரவாயில்லை, ஆனால் அதை செய்தே காட்ட முடியாது. இப்பவும் இந்த 70 வயது பிறந்த நாள் வந்தும் அவரை இறுதியாக செய்த
0: நீங்க அவற்றை குரல்லையோருக்கா செய்து காட்டுங்க. அப்போ
1: நானும் ஐயோ கடவுள் உங்க அந்த அவரே இப்ப ஜன்னலால பாஞ்சிடுறாரு. ஆனா எனக்கு ஒரு ஆசை அவர் இந்த இதை செய்யணும்ட்டு ராஜா அந்த அந்த கேஸ் ராஜா வந்து சொல்லுவாரு. சமந்தா தேமட்ட கூட கல்பனா கிருப்பனை வெலிங்டன் யாழ்ப்பாணமாகிய வெண்திரல் கொட்டும் மழையிலும் கொட்டக நிறந்த காட்சிகள் காட்சி நேரங்கள் குறிப்பிட முடியாமைக்கும் மன வருத்தம் உடையர்கள் திரு உரிமையாளர் என்ற ஒரு வசனமாக கேஸ் ராஜா சொல்லுவார். நாங்கள் பாடசாலை போற நேரத்துல நின்று கேட்போம் ஒரு வீட்டு வாசல்ல சொல்லியிருக்கு அந்த வசனத்தை இந்த ராஜாண்ணா இப்ப மண்ட வேலைக்கு வரைக்கும் இருக்க சொன்ன நல்லா இருக்கு. நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அந்த குரல் இந்த குரலை கேட்க எனக்கே சகிக்கலாமே இருக்கும். மற்றாக்கள் அப்படி கேட்கிறார்கள். சரி, இருந்தாலும் சரி, இப்ப நேரத்தை இப்பவே நேரம்
0: ஆனது. சரி, யார இப்ப முதல்ல யார இணைக்க போறீங்க?
1: இப்ப டொரண்டோவில் இருக்கிறாங்க. இப்ப சந்தியா இப்ப மேடை ஒரு மிகவும் பிரபலம். இங்கேயும் வந்து மேடை பாடகி இப்ப ஸ்டாரண்டும் சொல்லலாம். டொரண்டோல எல்லா மேடைகளையும் கல
0: கண்டூருக்கும் வந்திருக்கிறான். வன்கூவருக்கு
1: ஓ வந்தோம் இந்த புரோக்ராம் அங்க இங்க வந்தான் என்ன சந்தி அதான் நாங்க வழக்கம் வந்தது. இங்க வந்தவ இங்க வந்து புரோக்ராம் செய்த அப்புறம் நான் பேர்ந்த பிறகு அங்க இடத்துல டொரண்டோலையும் பாத்துருக்கிறேன். இந்த செந்தில்குமரன் செய்யற புரோக்ராம்கள்ல இவ நிகழ்ச்சிகள் மேடைகள் இவ கூடுதலா பெரிய மேடைகள் எங்க நின்றால் சென்னை தமிழ் தானே அது சொல்லி சொல்ல தேவையில்லை. குரலை பற்றி எதுக்கும் சந்தியாவின் நாட்டில் நிற்கிறபடியால் அவவே ஒழுங்கப்படுத்துவோம் அமைச்சர் ராம் மெட்டாக்கள் எல்லாரையும். எதுக்கும் சந்தியா நீங்கள் அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. ராஜ்ய கதைகள் பற்றி எல்லாம் நீங்களே சொல்லுங்க தொடர்ந்து. சந்தியா
0: சந்தியா வணக்கம் சந்தியா அவர்களை உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். இங்கே என்னுடன் கேது அவர்களும் காத்திருக்கின்றார். சந்தியா அவர்கள்
3: வணக்கம். வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினார். ஜிஆர்டி குணமண்ணா எல்லாருக்கும் நன்றி. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்றாவது நான்காவது முறை நான் வந்து ஜிஆர்டி தமிழ் ஒலியக்கம்ல பெர்ஃபார்ம் பண்றது. ஒரு எப்பவுமே ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியா தான் எனக்கு இது இருந்திருக்கு. என்ன மறுபடியும் இதுல அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக டொரண்டோவில் இருக்கிறீர்கள்?
3: டொரண்டோவுக்கு வந்து 13 வருடங்கள் ஆகுது. கனடா வந்து 13 வருடங்கள் ஆகுது. சின்ன வயசுல இருந்து முறையா கர்நாடிக் லேர்ன் பண்ணி அங்க மேடையில அதுக்கப்புறம் 2-3 படங்கள்லயும் பின்னணி பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் பல இசையமைப்பாளர்களுக்கு பல மேடைகள்ல பின்னணி குரல் கொடுத்திருக்கேன்.
0: கனடாவிலே எந்த நகரம் உங்களுக்கு பிடித்த நகரமாக இருக்கிறது?
3: கனடால எனக்கு நான் எங்க இருக்கேனோ கனடாவே ரொம்ப ஒரு அழகான நாடு தேசம் தான். பட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு பர்சனலா வான்கூவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மலைகள் அதுக்கப்புறம் அதை விசிட் பண்ணும் போது எனக்கு வான்கூவர் பர்சனலி ரொம்ப ரொம்ப
0: பிடிச்சிருந்தது. சரி, நீங்க தொடருங்கள்.
3: சாரி,
0: நீங்க தொடர். அந்த என்ன பாட்டு?
1: அந்த பாட்டு வந்து தர்சன் அந்த எல்லா பாடல்களும் அந்த பேரையும் எழுதி அந்த இப்ப போட்ட உங்களோட நியூ வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கு. கேதுக்கு அதை ஆன்சர் ஒன்னு தெரியும் நினைக்கிறேன், எழுதி இருக்கு பாருங்க. அதுல கீழுக்கு கடைசியா போட்டதான் சந்தியோட பாட்டு, அதுக்கு மேல ராஜ்ய கடை
0: நினைக்கிறேன் பாருங்க. நீங்கள் இதுல இருக்கிறபடியால நான் எப்படி அதுல இருந்து பாட்ட போடுறத இல்ல நேரடியாக அவர்கள் பாட போறார்களா?
1: இல்ல நேரடி இல்ல, அதைத்தான் போட நான் அதுல இருந்து ராண்டு அதை போட சொல்லி தான் நான் அதுக்கு அனுப்பி இருந்தேன். அது என்னண்டா முதலமைவர்களுக்கு
0: அப்ப அது கேது அவர்கள் தான் அத ஒளிபரப்பு.
1: கேது அதை செய்வார். கேது ஏற்கனவே செய்த அனுபவம் இருக்கு.
0: சரி, அப்ப நீங்க உரையாடுங்கள். கேது அவர்கள் இப்பதான் எடுக்கிறாரு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டாச்சாம் கேது அவர்களுக்கு போட்டிருக்கேன்னு
1: சொன்னார். கேதுக்கும்
0: போட்டிருப்பா
1: இப்ப வந்த இது வாட்ஸ்அப்ல இப்ப லைனுக்கு வந்தேனே அந்த குரூப்ல.
0: அதுல எங்க குரூப்ல
1: வந்துரு கடைசியா வந்தது பாரு.
0: நான் உங்களை சொன்னான் இல்ல மின்னஞ்சல் மோரியில போட்டு விட சொல்லி அண்டு இதுல இருந்து போடுறதெல்லாம்
1: கேதுக்கு
0: போட்டு போய் யோசனம் இல்ல. நீங்க சரி, இப்ப என்ன பாட்டு அது அவருடைய?
3: அந்த பாடல் வந்து வான்மேகம் அப்படின்ற ஒரு பாடல்.
0: வான்மேகமா? இப்ப இதாலதான் இப்ப நேரம் போய் கொண்டிருக்கிறது. இவருக்கு சொன்னது அவர் சரியா நான் சொன்ன இதில் கதைச்சு கொண்டு அதில் இருந்து பாடல் போடுறது கஷ்டமான விடியம். அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த குரல்லையே பாடி விடுங்களே. இதா வான்மகம் பண்ணதை எடுத்துறீங்களே. ஆ வான்மகம் என்றதை நீங்கள் நேரடியாகவே பாடுறதுண்டா பாடுங்க. அது பிறகுது அப்புறம் பிறகுது போல பிறகு வா.

கேதுவுக்கு போட்டு விடுங்க குணம் அவர்களே. கேதுவின் இதுக்கு போறேன். வைபருடா.

0: சரி, மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். எதற்காக இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள்?
1: சந்தோஷமான பாடல், பழைய அந்த சம்பந்தப்பட்ட இளையராஜாவுடைய பாடல். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அதனால
0: கடைசியாக எங்கே இந்த பாடலை பாடியிருந்தீர்கள்?
1: இங்க பல மேடை கச்சேரிகள்ல லாஸ்டா ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சியில இந்த பாடல் பாடிட்டேன்.
0: இந்த பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் கூடுதலாக நீங்கள் செலவழிக்க வேண்டும் ஒரு பாடலை இவ்வளவு இசையோடு இணைந்து பாடுவதற்கு?
1: பொதுவா இது நம்ம ட்ராக் போட்டு பாடுறதுனால இது நம்ம சைட்ல இருந்து போடுற எஃபர்ட் மட்டும்தான். பொதுவா என்னோட டிப் வந்து இப்போ ஆர்கெஸ்ட்ரா ஒரு பேண்டோட பாடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த நேரம் அவகாசம் தேவை. அண்ட் ஒருவர் நம்ம ஒரு பாடல ஒரு 10-20 முறையாவது நம்ம நிறைய அதை கேட்டுட்டு அந்த பாட்டுடைய உச்சரிப்பு, அந்த பாட்டுல இருக்கிற டியூன்ல இருக்கிற டீடைல்ஸ் சங்கதிகள் அதெல்லாம் கேட்டு ஒரு 15-20 முறையாவது அந்த பாட்டை திருப்பி பாடினாதான் ஓரளவுக்கு நம்மளால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பா.
0: சரி, அடுத்து ஆரே இணைக்க போறீர்கள்? அடுத்து
1: அடுத்து ஒரு நிமிஷம், அடுத்து வந்து அடுத்து ராஜியக்காவோட பாடல் பிளே பண்ணலாமே, அவங்க அனுப்பியிருக்கிறாங்க.
0: என்ன பாடல்? சொர்க்கம் என்றாலும் ஒரு பாடல் யாராவது அனுப்பியிருக்கா? சொர்க்கம்
1: இல்லை,
2: சொர்க்கம் என்றால்
0: இல்லையா? அப்படி ஒரு பாடல் அனுப்பி இல்லையா? சுர்க்கம் என்றாலும் உண்டு. குணமவர்கள்,
1: என்ன
0: பாடல்?
1: நேற்று இல்லாத மாற்றம் என்ன?
0: கேது.

0: ওই পাখিটা ওই পাখি এদিকে পাখি ছিল
1: அடுத்த பாடல் என்ன பேர் சொன்னீர் மளிய மளி
0: இல்ல ராஜ்யகாண்ட் எழுதி கொண்டிருக்கு அதுக்கு மேலே இருக்கிறதையா போடுங்க அந்த ராஜ் அந்த கேது நீங்க அந்த வாட்ஸ்அப்ல
1: ராஜ்யகாண்ட் காவியம் பாடல இல்ல என்ன அதுல மற்றது என்ன சொன்னீர்கள் காவியம்
2: பாடும்
1: வணக்கம் ராம் அவர்களே உங்களையும் வரவேற்றணைத்துக் கொள்கின்றோம் முதல்ல அவர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வார் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்
2: நான் ராம் இங்க பல மேடைகள்ல பாடிக்கிட்டு இருக்கேன் நான் டொரண்டோல இருந்து பேசுறேன் சார் நானும் முறையா சந்தியா சொன்ன போல முறையா சாஸ்திர சங்கீதம் கத்துண்டு
1: ஆரம்பத்துல கற்றீர்கள்
2: நான் சென்னையில கத்து நான் சென்னை நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சென்னையில கத்துட்டேன்
1: வயதுல இருந்து பாடவனும் ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது
2: எனக்கு வந்து ஒரு 4.5 வயசுல இருந்து பாடுறேன் நான் அண்ணா பாட்டு கத்துண்டாரு அவர் கூட பாட்டு கிளாஸ் சும்மா போய் கூட உட்காந்து உட்காந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே குருவும் வந்து என்னையும் சேர்த்துட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாடுவோம் நிறைய பல மேடைகள்ல பாடியிருக்கோம் ஆல் இண்டியா ரேடியோல மெட்ராஸ் பி ஸ்டேஷன்ல நானும் அண்ணாவும் நிறைய கச்சேரி கொடுத்துருக்கோம் கர்நாடக சங்கீதத்துல சினிமா பாடுறதுக்கு அம்மா வந்து ரொம்ப அகெயின்ஸ்ட் அவங்க வந்து கர்நாடக சங்கீதம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவ அதுல ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாச்சு
1: தந்தையார் இந்த வகையில உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்
2: தந்தையும் தாயும் தான் எல்லாத்துக்குமே அப்பா வந்து அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் மோட்டார்ஸ்ல இப்போ பெரிய பொசிஷன்ல இருந்தவர் அவர் தான் எங்க சின்ன வயசுல எல்லா பாட்டு கிளாஸுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் டென்னிஸ்க்கெல்லாம் எங்களை போட்டு காலையில டென்னிஸ் மத்தியானம் ஸ்கூலு சாயங்காலம் பாட்டு கிளாஸ்னு டைட்டா வச்சிருந்தாங்க எங்களை அவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுதான் முழு பங்களிப்பு எங்களோட தான் ரொம்ப கம்மி இந்த நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு ரெண்டு பேரும் இல்லை பட் ஆனா தெய்வமா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்
1: முதன் முதல் நீங்கள் பாடிய போது பாடி முடிந்து வந்திருந்த போது பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் உங்களிடம்
2: எங்க அம்மா ரொம்ப கிரிட்டிக் அவங்க வந்து என்ன தப்பு பண்ணேன்னு
1: சொன்னாங்க
2: அப்பா ஆமா ஏன்னா அம்மாவுக்கு வந்து 99 வாங்கினா அந்த ஒரு மார்க் ஏன் போச்சுன்னு கேட்கக்கூடிய ஆளு அதனால அவங்க வந்து மெஜாரிட்டியா வந்து என்னென்ன மிஸ்டேக் அடுத்ததுல அதை பண்ணக்கூடாதுன்னா ரெண்டு பேருக்கும் உள்ளூர ஒரு ஆசை உண்டு பாராட்டு எப்பவுமே உண்டு ரொம்ப பாராட்டினா நமக்கு தலகணம் வந்துடும் இல்லையா அதுதான் பெரும்பாலான பெற்றோர்கள் இப்ப பண்றாங்க மிகையா பாராட்டி தோல்விய வந்து ஒத்துக்கிட மாதிரி எந்த குழந்தையும் வளர்க்கறது இல்ல இப்போ நம்மளெல்லாம் வந்து
1: அந்த ஒரு வீத அந்த ஒரு வீத பிள்ளையையும் விடப்படாதன்ற பயம் உங்களுக்கு இருந்திருக்கும்
2: கண்டிப்பா இப்பவும் உண்டு இப்பவும் மேடையில எத்தனையோ மேடை எத்தனையோ பாடல்கள் பாடியுமே நம்ம மேடையில ஏறும் போது அந்த ஒரு சின்ன ஒரு பயம் தெளிவா கரெக்டா பாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் சொல்ல முடியாது ஒரு பக்தி இசை மேல உள்ள ஒரு பக்தி அது ஒழுங்கா நம்ம கொண்டு சேரணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது எண்ணம் அது வந்து எப்பவுமே நல்லதுதான் நடக்குது
1: அவன் உங்களை பொறுத்தவரையில் பல ரசிகர்களையுடைய நீங்கள் உங்களுடைய குரலே ஒரு வானொலி அறிவிப்பு துறைக்கு ஏற்ற மாதிரியான குரலாக இருக்கிறது
2: நன்றி
1: அறிவிப்பு செய்திருக்கிறீர்களா
2: இல்ல செய்ததில்லை பட் அப்பப்போ இந்த இங்க ஒரு ஒரு லோக்கல் சேனல்ல நான் இருக்கேன் அங்க இசை போட்டி எல்லாம் நடத்துறோம் அதுல நான் ஜட்ஜு சார் ஜட்ஜ் பண்ணிருக்கேன் குழந்தைகள் பாடுறத ஜட்ஜ் பண்ணிருக்கேன் அந்த இதுல வந்து சில பேச்சுகள் எல்லாம் பேசுறதுனால கொஞ்சம் அதுல பழக்கம் ஆயிருக்கு
1: இப்ப குணம் அவர்கள் பாட போறாரு அவருக்கு எத்தனை புள்ளிகள் போடலாம் அப்படின்னு சொல்லுவார்களா
2: கண்டிப்பா
1: குணம் அவர்கள் ஆரம்பிங்கள் உங்களுடைய பாடலை கேட்போம் இது
0: அப்படி இல்ல ஒரு ஆள்தான் குரலா பாக்க தெரியும் தெரியுமா முயல் பிடிக்கும்
1: இந்தாங்க இவருடைய பாடலை தருகின்றோம் அப்போது சொன்ன பாடல் அந்த காவியம் அதான காவியம்
2: பாடல்
1: காவியம் எங்க இருக்கு காவியம் இங்க கீழே இல்ல இத போடணும் சரி, உங்களுடைய பாடல் வருகிறது.

0: இதா பாடல், இதா பாடல், இதுதானா பாடல் கேக்குறதா? நான் பேசுறது இதுதானா பாடல்? அந்த பாடல்
1: பாட்டு
0: இந்த பாட்டா?

0: சரி, எங்களுடைய குற்றாலம் குணம் அவர்கள், இந்த பாடல் தொடர்பான உங்களுடைய விமர்சனங்களை தாங்கள், நீங்கள் தான் காது கொடுத்து நன்றாக கேட்கக்கூடிய ஒருவர்.
1: அவருடைய
0: பாடல் தொடர்பான விமர்சனத்தை வைக்க சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: என்ன பாடல்? நேற்று இல்லாத மாற்றம். சிலதுகளுக்கு தலைப்பு இவர் போடு இல்லையா?
1: நான் இல்லாதது வழியிருக்கேன். நீங்கள் பாட்டு எடுத்துட்டு ஆக்கல கேளுங்க.
0: இல்ல இல்ல இல்ல, அவர் அவர் சொன்ன பாடலையே அவர் போடுவார் பாருங்க. நேற்று இல்லாத மாற்றம் அப்படி இது இல்லாட்டி நீங்க அந்த நீங்க அந்த பாட்டை போட இல்லையாண்டா, நீங்களே அவரை எடுத்தது பிறகு இருக்கா? நேற்று இல்லாத எங்க இருக்கு?
1: எல்லாம் போட்டுட்டாச்சு.
0: எத்தனையாவது பாடல்? எத்தனையாவது பாடல் அது? இதுல போறங்க, நேற்று இல்லாத மேட்டம் இருக்கா இல்லையே?
2: சொர்க்கம் என்றாலும்
0: இல்ல, நேற்று இல்லாத மேட்டம் இல்லையே நினைக்கிறேன். எத்தனையாவது பாடலா போட்டுறீங்க?
2: பாட்டு பாடு, நேற்று இல்லாத பாடல்.
0: குணம் அவர்களே,
1: இல்ல வான் இதுல பொறுங்க, நானும் இப்பான் பாக்குறேன் பொறுங்க. தந்தியாரே பார்த்தா தான் தெரியுமே, நான் போட்டா கூட இல்லையா?
2: இந்த பாடலா?
0: பாருங்க பாட்டை கேட்டு. இந்த பாடலா? இந்த பாடலா?
1: தம்பி அப்படின்னா திருப்பி போட்டு பண்ணிவிடுங்க.
0: இல்ல பாருங்க தம்பி, இதுதான பாடல்? இதுதான பாடல்? இப்ப அவரை அறிமுகப்படுத்துங்க. அதான் பாடல் அறிமுகப்படுத்துங்க. இப்ப
3: அவங்களே
0: பண்ணுங்க. கார்த்திகாவா அவருக்கு பெயர்?
3: கிருத்திகா.
0: கிருத்திகா, கிருத்திகா.
3: வணக்கம் கிருத்திகா.
4: வணக்கம்
0: கிருத்திகா அவர்கள், உங்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல முடியுமா? உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா?
4: நான் பேசுறேன் டொரண்டோல இருந்து.
0: ஆமா,
4: நான் கனடாக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது.
0: உங்களுடைய அந்த பாடல் அனுபவம், பாடல் அனுபவத்துக்கு உங்களுக்கு எத்தனையாவது வயதுல இருந்து பாட ஆரம்பித்தீர்கள்?
4: நான் இந்தியால சென்னையில இருந்து பாட்டு கத்துக்கிட்டேன். சோ கிண்டர் கார்டன்ல இருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சேன்.
0: யார் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை, யார் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டினார்கள்?
4: அம்மா. எனக்கு டான்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அம்மா பாட்டு பாடுறது ஒரு சும்மா பாட சொல்லி கேட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சுதான் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு அம்மானாலதான் வந்தது. சோ அப்படியே பாட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும்.
0: சரி, அம்மா ஆர்வம் தந்து உங்களுடைய பாடலை கேட்டு என்னென்ன அபிப்பிராயங்களை சொன்னார்?
4: அம்மா எப்போதுமே சப்போர்ட்டிவ், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. சோ என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னமும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பாட சொல்லி. அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சியையும் அவருக்கு அனுப்பி வையுங்கள். அவருடைய அபிப்பிராயத்தை
4: கேட்டு
0: பாருங்கள், என்ன சொல்லுகிறாங்க கேட்டு பாருங்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் முதல் முதல் மேடையில பாடுகிற போது என்ன மாதிரியான உணர்வை பெற்றிருந்தீர்கள்? அதாவது முதல் முறை ஏறுகிற போது ஒரு தடுமாற்றம், தயக்கம், பயம் எல்லாமே இருக்கும்.
4: ஆமா ஆமா, முத முதல்ல என்னோட மேடை அனுபவம்னா ஒரு 5th படிக்கிறப்போ அண்ணாவோட வயலின் அண்ணா வாசிக்க நான் பாட்டு பாடுற மாதிரி கர்நாடக சங்கீதம் தான் எடுத்து ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு ஒரு 500 பீப்புளுக்கு முன்னாடி, கூட்டத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பயம் தெரியல. பட் அந்த மேடையில ஏறினோடனேதான் கொஞ்சம் அந்த பதட்டம் எல்லாமே வர ஆரம்பிச்சது. பட் அண்ணா கூடவே சப்போர்ட் பண்ணிட்டே அவரும் கூட பாட, ஐ மீன் வயலின் வாசிக்க நான் பாட ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அனுபவம்.
0: அது ஞாபகம் இருக்கா, அந்த பாடல் ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு. சரி, அது என்ன பாட்டு ஞாபகம் இல்ல, அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கு.
0: வயலின் இல்லாமல் பாடல்ல தொடக்கத்தை ஒரு ரெண்டு வரிகளை பாட முடியுமா வயலின் இல்லாமலே?
4: ஐயோ, இப்ப எனக்கு அது என்ன பாட்டு எடுத்து பாடினேன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த ராரவேணு கோபா பாலா அதை பாடினேன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. அதனால
0: அதை பாடி போட்டு மீடியா விட்டு இறங்கிய போது அபிப்பிராயங்களாக முதல் முதல் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் யார் யாருன்னு ஞாபகம் இருக்கா?
4: அது ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்பாவோட ஆபீஸ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அது. சோ எல்லாருமே டின்னர் டைம்ங்கிறதுனால சாப்பிட போயிட்டாங்க. முக்காவாசி கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் நானும் அண்ணாவும் பாட வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கூட்டம் எல்லாமே டின்னர் பிளேட்ஸ் எடுத்துட்டு வந்து உட்கார ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த சேர்மன் அந்த விபி எல்லாமே வந்து அப்பாவை பாராட்டினாங்க, இந்த மாதிரி டேலண்டட் பசங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி காட் த கிரெடிட்ஸ்.
0: அப்பாவுக்கு சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும்.
4: ஆமா ஆமா.
0: சரி, இந்த இந்த பாடலை ஏன் தெரிவு செய்தீர்கள்? இந்த பாடலை நீங்க ஏன் தெரிவு
4: செய்தீர்கள்? எனக்கு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாத பாட்டு. சோ இந்த சிங்கரும் ரொம்ப பிடிக்கும் சுஜாதா. சோ அதனால அந்த பாட்டு சூஸ் பண்ணேன்.
0: நன்றி, உங்களுடைய அந்த பாடலை தருகின்றோம். நேர்களும் கேட்டு ரசிக்கட்டும்.
4: கண்டிப்பா.
0: நன்றி. இது ஒரு பாடல்.
4: தேங்க்யூ.

நன்றி, மிக அழகாக பாடியிருந்தார் கிருத்திகா அவர்கள். அவருக்கும் இது இப்ப பாடினது அந்த பாடல் நாள் தவறாக போட்டுட்டோம். முதல் பாருங்க, இந்த பாடலா கிருத்தியா என்ற பாடல் இதா பாருங்க.

0: அப்ப இங்க கிருதிகாண்ட பாடல காண இல்லையே, நாங்கள் இங்க காண முடியாமல் இருக்கே. கிருதிகா
1: நேற்று இல்லாத மாற்று, நேற்று இல்லாத மாற்று,
0: அதான் நேற்று இல்லாத மாற்றே தான் போட பாருங்க. பாருங்க இதாண்டு பாருங்க. வான்முகம் இல்லையே, நீங்க சொன்ன பாடலே அவன் பேர்ல வேற பாடல்லாம் வருது.
2: பாட்டு இல்லையா?
0: இல்ல அந்த பாடலுக்கு அவன் பாடலுக்கு இதுல பாருங்க. இப்ப இன்னொரு பாடல் போடுறாரு, கேட்டு பாருங்க. இதாண்டு அதுவும்
3: வணக்கம் டிஆர்டி நேயர்களே.

0: இப்பொழுது கிருத்திகா அவர்களுடைய சரியான பாடலை தந்திருந்தோம். முதலே தவறுதலாக தந்தமைக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே தொடர்ந்து அடுத்து ஆரை இணைக்கப் போறீர்கள்.
1: ஆயுஷி லைன்ல இருக்காங்க. அவங்க பாட்டை நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டீங்க, மழையே ஓ மழையே.
0: சோ அந்த குழந்தை அவரோட உரியாடுவோம். உரியாடியதன் பின்னர் வணக்கம் வணக்கம். இங்க அவரு சத்த வணக்கம் இருக்காங்க. சரி வணக்கம். நாங்கள் பேசுற தமிழ் உங்களுக்கு விளங்குதா? எத்தனை வயது உங்களுக்கு?
1: Both.
0: Who is support too much?
2: Both of them.
0: Ah?
2: Both.
0: Both. Who is your teacher name? Yourself or you have some teachers?
2: Sangya teacher.
0: Sangya teacher. ஓகே. இப்போ நீங்க இசை யூ நாட் நீட் மியூசிக், யூ கேன் சிங் ஒன் சாங், சம் சென்டென்ஸ் யூ கேன் ரைட் டு சிங். ஏதாவது ஒரு பாடல பாடுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய
3: மனதை
2: Hey,

Ne

0: Thank you.
1: You singing English language also? English language songs?
0: No.
1: No?
0: No, just Tamil.
1: Only Tamil. Why you not try other language songs also? Huh? Why
0: I'll
1: you
0: try next time.
1: next time? Okay. Thank you very much.
0: Thank you.
1: Thank you. Bye. சரி, அடுத்து ஆரை இணைக்க போறீங்க, என்ன பாடலுன்னு சொல்லுங்க. இந்த பாடலை எடுத்ததன் பின்னர் அவரை இணையுங்க. என்னடா அப்படியான பாடலை போட்டு அவர்களை கூடாது, அப்படி அவர்களை அவமரியாதை செய்யற மாதிரி வந்துடும்.
2: ஆல்ரெடி கிருத்திகாவோட பாட்டு அவங்க கிட்ட பேசிட்டோம், பட் அவங்க பாட்டு பிளே பண்ணல.
1: கிருத்தியாண்ட பாடல் நாங்கள் இன்னும் பிளே பண்ண இல்லையா?
2: இன்னும் பண்ணல. நேற்று இல்லாத மாற்றம்,
1: நீட் இல்லாத மேட்டம் இங்கே கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீட் இல்லாத இந்த பிளபிளையா இருக்கு கவர் பாருங்க. இந்த பாடல் தான்
2: இது இல்ல.
1: அப்புறம் இதை பாருங்க, இதை பாருங்க.
3: வணக்கம் டிஆர்டி நேயர்களே.
2: இது இல்ல.
1: தேர்றாரு பாருங்க.

0: இதானே அந்த பாடல், நீட்டி இல்லாத மேட்டர். சரி, நாங்கள் அவர்களோடு உரையாடி விட்டு பாடலை தரலாம். அவரை இணைத்துக் கொள்ளுங்கள், அவரை அறிமுகப்படுத்தி.
1: பேசிட்டாங்க,
0: சரியா? இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். இந்தாங்க கேளுங்க.

0: எப்படி இந்த பாடகர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்தது? எப்படி இந்த பாடகர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒன்றிணைத்தீர்கள்? காத்திருக்கிறீர்களா? குணமவர்கள் அவரை விடைபெற்று சென்று விட்டாரா? குணமவர்களே, அவர் விடைபெற்று சென்று விட்டார் நினைக்கிறேன். உங்களோட பெயர் மட்டும்தான் இப்ப இருக்கு, அந்த குரூப் அப்படியே இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன். நினைக்கிறேன் அவர் போக வேண்டும் என்று சொன்னவர் தானே, அப்ப விடைவிட்டு போய் விட்டாரோ தெரியல.
1: ஆனா
0: இப்ப உங்களை மட்டும்தான் அந்த இதுல காட்டுது, அந்த குரூப்ல வந்து உங்களை மாத்திரம் தான் காட்டுது.
1: நீங்க
0: மற்றவர்களை இணைக்க போறீங்களா?
1: தெய்வேந்திரம்
0: பாடல் வந்து பேர் வேற பாடல் வேற மாறி மாறி போட்டிருக்குது. இது கஷ்டப்பட்டு தான்
1: கண்டுபிடிக்கிறேன். இனி நீங்க பொறுங்க, ஒரு நான் கட் பண்ணிட்டு
0: வாரன்னே.
2: டொரண்டோவில் இருந்து மீண்டும் ராஜீவிம. வணக்கம் டிஆர்டி நேயர்களே, டொரண்டோவில் இருந்து மீண்டும் ராஜீவிமல். இன்று நான் ஜானகி அம்மா பாடிய ஒரு பாடல், பிரம்மா படத்திலிருந்து, இவள் ஒரு இளங்குருவி. நன்றி.

0: சரி, நன்றி. இங்க குணம் குணம் அவர்கள் தொடர்ந்து காத்திருக்கிறீர்களா?
1: ஓ, அவர் அமுதலிங்க நிக்கிறார், உங்களோட வெப்சைட்டுக்கே வந்திருக்கு.
0: அமுதலிங்க என்ன என்ன பாடல் அவர்கிட்ட? முதலாவது பாடல் சரி. அமுதலிங்கம் அவர்கள் இன்றைக்கு உங்களை பற்றி சொல்ல போறீங்களா? அக்கினி நட்சத்திரத்துல தான் தொடங்குறீங்க. அக்கினி நட்சத்திரத்தை பார்த்துருக்கிறீங்களா?
2: ஓமாம், நாங்கள் பார்த்தா.
0: எப்படி பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது நட்சத்திரத்துல இதுதான் அக்கினி இதுதான்?
2: இல்ல இல்ல, அந்த அப்படி அப்படி அக்கினி நட்சத்திரம் நான் வச்சு நீங்க அந்த படத்தை பாத்துறீங்களான்னு
0: கேக்குறீங்க. இல்ல இல்ல, எப்படி நட்சத்திரத்திலேயா இதுதான் அமுதலிங்கம் இதுதான் அக்கினி நட்சத்திரம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: இல்ல, அது எனக்கு தெரியல.
0: நட்சத்திரத்திலேயே அமுதலிங்கத்தை பாத்துருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, நான் பாக்கல.
0: இப்ப நீங்கள் நட்சத்திர பாடகரண்டா, நீங்களும் நட்சத்திரம் தான். அது அதை வச்சுதான் நான் சொல்றேன். நீங்க மேல பாக்குறீங்களா நட்சத்திரத்துல? இது நீங்க நட்சத்திர பாடகர்ன்னு சொன்னா மேல பார்க்கப்படாது, அமுதலிங்கத்தை தான் பார்க்கணும். சரி, அமுதலிங்கம் அவர்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க.
2: நான் பெங்களூர்ல வசித்து வருகிறேன். நானும் குணமும் ஆரம்ப காலத்துல இருந்து நண்பர்கள்.
0: தாயத்துல எந்த ஊர் நீங்க?
2: தாயத்துல நான் எழுது மட்டுவாள், குணம் சாவச்சேரி. அப்ப நான் படிச்சதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல,
0: சாவச்சேரி.
2: ஓ, சங்கத்தான இந்து கல்லூரியில தான் படிச்சோம் ரெண்டு பேரும்.
0: அப்ப அங்க சிவா மாஸ்டர் படிப்பித்திருந்தார் அந்த நேரத்துல, தெரியுமா?
2: தெரியல எனக்கு. எந்த காலகட்டம் என்ன தெரியல. நாங்கள்
0: அவர் வந்து 76-77 ஆண்டுகள்ல படிப்பிச்சிருந்த.
2: இல்ல, அந்த அந்த காலத்துல எங்களுக்கு தெரியல எனக்கு. நான் அதுக்கு பிறகு வந்தாக்கள்.
0: இப்ப தொடக்கம் நீங்க பாட தொடங்கினீர்கள்?
2: பாடல்கள் நாங்கள் சும்மா இங்க வீடுகள்ல நடக்கிற.
0: இல்ல இல்ல, தாயத்துல இருக்கிற போதும்
2: பாடல. இல்ல இல்ல, தாயத்துல நான் பாடல, ஒரு காலம் பாடல. இங்க வந்து நான் அந்த ஸ்மூல் என்ற ஒரு தளத்துலதான் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதை குணம் கண்டுபிடிச்சுதான் என்ன கொண்டு வந்து
0: படிக்கிற காலத்துல அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் என்ன?
2: முணுமுறக்க பாடல்கள் ஆயிரம் இருக்குது.
0: கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச பாடல், படிக்கிற காலத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
2: அது இப்ப ஞாபகப்படுத்தலாம் இருக்குது.
0: பாடல் குளிக்கிற போது நாம் பாடுற பாடல், வாய்க்குள்ள முணுமுணுத்து வேலை செய்யற போது எல்லாம் உங்களை பாட தூண்ற பாடல், இதெல்லாம் மறந்து போறீங்களா?
2: இப்ப வந்து அப்படி ஒரு ஞாபகம் இல்லையே. என்னன்னா, நீங்கள் இப்ப ஒரு பாட்டை நீங்க கேட்டு அது உங்களோட மைண்ட்ல செட் ஆகிடுதோ, அதுதான் உங்களோட அண்டைக்கு நீங்க வேலை செய்யற நேரம் எல்லாம் அந்த பாட்டு தான் போய் கொண்டு இருக்கும் உங்களோட மைண்ட்ல. அப்படி ஆயிரம் பாடல்கள் இருக்குது. சோ
0: இது ஊர்ல இருந்த போது உங்களுக்கு பிடிச்சது?
2: இளையராஜாண்ட பாடல்கள் எல்லாமே எனக்கு நல்ல.
0: ஊர்ல இருந்த போது உங்களுக்கு பிடிச்சது தத்துவ பாடல்களா, அல்லது பொப்பிச பாடல்களா, அல்லது காதல் பாடல்களா?
2: இல்ல, தத்துவ பாடல்கள் எனக்கு, கருத்துள்ள பாடல்கள் தான் எனக்கு விருப்பம். அதாவது வந்து லிரிக்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அதுதான் இப்ப இந்த காலத்துல நான் வியக்கிற ஒரு பாடல் வந்து அந்த பெருசா, அது ஒரு பெரிய இதா வரே இல்ல. ஒரு விஜயகாந்தின் பாடல் உண்டு,
0: உடனடிய ஞாபகத்துக்கு வரையில.
2: யா, விஜயகாந்தின் பாடல் உண்டு, இளையராஜா பாடிய பாடல்.
0: தெரியும்,
2: சங்கத்தில் சங்கத்தில் பாடாத கவிதை என்று,
0: சங்கத்தில் பாடாத கவிதையா?
2: அருமையான ஒரு பாடல், அருமையான பாடல்.
0: இயேசுதாஸ் பாடிய பாடல் என்று கேது சொல்றார்.
2: இல்ல இல்ல, அது வந்து இளையராஜா பாடின பாடல், சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது என்று. அது ஒரு மிகவும் ஒரு அருமையான வரிகள். அதை ரசித்து பண்ணுவேன். முதற்கண் வந்து எங்கட ராஜா அன்னைக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நாங்கள் தொடர்வோம். என்னன்னா, பேபி சிவா தான் என்னோட இணைந்து பாடி இருக்கிறா. அவ வந்து டிஆர்டி பாடகி.
0: இந்த பாடல்ல அவரும் இணைந்து பாடுகிறாரா?
2: யா, அந்த பெண் பகுதியை வந்து அவர் தான் பாடியிருக்கிறார். நான்
0: உங்களோட பாடல, அசலின் நகர்ல நான் ஒலிபரப்பி இருக்கிறேன். நான் உங்களோட பாடல,
2: கனதரன் நீங்க ஒளிபரப்பீங்களா? இதுதான் உங்க முதல் தினம் உங்களோட நான் கதைக்கிறேன்னு நினைக்கிறேன்.
0: என்னோட முதல் முறை கதைச்சு இந்த கேள்வியோடய அடுத்த முறை இதை தவித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு இப்ப வந்திருப்பீங்க.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல
1: அப்படி
0: இல்ல அனுபவத்தில சரியா சொல்றேன் சொல்லி
1: சொல்றேன்.
0: அப்படித்தான் நினைக்கிறார் போல.
2: குணம் வந்து உங்களை பத்தி நல்லா தான்
0: சொல்றேன். அவர் அந்த
2: ராஜாண்ணன் ஒரு நல்ல தொகுப்பாளர். எனக்கு மற்ற நேரங்கள்ல இந்த மற்ற நேரங்கள்ல இந்த பாட்டு நிகழ்ச்சி எனக்கு வெள்ளிக்கிழமையில எனக்கு கேட்கறது நேரம் சரிவார இல்லை. என்னண்டா அந்த நேரம் வந்து நான் வேலையில இருப்பேன். அப்ப வேலையில நாங்க போன்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். அப்ப அதால என்னால
0: பிரித்தவ அவர்கள் மாதத்தின் முதல் வாரம் இசை இல்லாமல் பொருளாத பாடுற நீங்களா?
2: இல்ல இல்ல அப்படி நான் ஒண்ணும் பாடுறேன். எனக்கு என்னன்னா நேரங்கள் ஒரு நேரம் சரி வந்தா ஒரு ஒருக்கா பாடலாம், பிரச்சனை இல்ல. நேரம் சரிவார நேரத்துல நான் பங்கு பெற்றது. மற்றது ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு இங்க நாங்கள் 6:30 காலமேல எழும்பி தான் உங்களோட ஜாயின் பண்ணணும். என்னன்னா உங்களோட டைம் வந்து எங்களுக்கு இங்க 6:00 விடிய. அப்ப அதுவும் சில நேரம் படுத்தா நித்திரியா போனாலும் அத கலந்து கொள்ளலா போயிடும். 7 மாத அளவு கலந்து கொள்றோம். மற்றது நாங்கள் நிறைய நன்றி கடன் பட்டுக்கிறோம் இந்த டிஆர்டி தளத்துக்கு. ஏன்னா எங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது டிஆர்டி தளம் தான். மேடை பாடல்கள் அண்டு மேடையில நான் ஏறியது வந்து ஒரு இங்க ஒரு கீதாஞ்சலின்னு சொல்லி ஒரு மியூசிக் குரூப், அவ மூலமாய் வெஸ்ட் கோஸ்ட் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி அவ மூலமா தான் குணம் அதுல அறிமுகப்படுத்தி தான் நான் அதுல மேடையில பாட தொடங்கினது. மற்றபடிக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்தியது வந்து டிஆர்டி தளம்
0: தான். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி பாட மாதிரி அவர் குணம் அவர்களையும் பாடுவதற்கான பயிற்சியை கொடுத்து அவரையும் களம் காண பண்ணுங்கள். விசமாக பாடல்கள் மக்களுடைய மனதில் ஒலிக்க. சரி, உங்களுடைய பாடல்
1: நேரம்
0: போய்கொண்டிருக்கிற
2: நன்றி. மற்றது பேபி பேபி சிவாக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட இணைந்து பாடியதற்கு நான் என்னுடைய பாதியை பாடி போட்டு அவ அனுப்பிவிட அவ உடனடியாக அதுல இணைந்து தண்ட பக்கத்தையும் பாடியிருக்கிறா. சோ நல்லா வந்திருக்குன்னு
0: நினைக்கிறேன். இந்த பாடலை தருகின்றோம், இந்த பாடலை தருகின்றோம். அடுத்த முறை குணம் அவர்களிட இதை கொடுங்கள். அசலின் நகலின் நிகழ்ச்சியிலும் இந்த பாடலை தருகின்றேன். இப்பொழுது கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.

0: தொடர்ந்து இங்கே வாட்ஸ்அப் ஊடாக குடும்பர்கள் காத்திருக்கிறீர்களா? குடும்பர்கள் காத்திருக்கிறீர்களா? குடும்பர்களே, குணமவர்களே, குணமவர்களே, எங்கே குணமவர்களை காணவில்லை? குணமவர்களே தொடர்பு இல்லையா? குணமவர்கள் இல்லையா? உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் யார் பேசுறீங்க?
1: நெல்லியடியில் போயிருக்கீங்களா?
0: ஊர்லயே நீங்க பாட நெல்லியடியிலேயே பாட தொடங்கினீர்களா, அல்லது இங்க வந்து தான் பாட தொடங்கினீங்களா?
1: இங்க வந்து சும்மா பொடிகளோட சேர்ந்து சும்மா பாட்டி கேட்க பாடுறது அப்படி பாடிதான்
0: பாட்டி
1: ஏற்றி விட்டு.
0: அல்வாயில ஒரு போதும் பாடு இல்ல,
1: சின்ன ஸ்கூல்ல பாடி இருக்கிறேன். பெருசாக வேற இடங்கள்ல அப்படி இல்ல, ஸ்கூல்ல குழம்புல வந்து குழம்புல பாடி இருக்கிறோம்.
0: உங்களுடைய தொடர்புகள் எல்லாமே துண்டிட்டு பாடலை தருகின்றேன், கேளுங்கள். இதோ பாடலை போடுங்க.

0: இன்றைய டிஆர்டி தமிழரியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனுசரணை வழங்கி ராஜாண்ணே அவர்களது 70வது பிறந்த நாளையொட்டி அனுசரணை வழங்கி வானிலை கெடுத்து வருகின்றார்கள். சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜியான் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம், சோனாசி ஹோம் டெவலப்மெண்ட் ஓனர் பவா, ஜால்களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கம், இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் மற்றும் ஃபைடோர் டான்ஸ் அகாடமி ஓனர் அங்கேற்கன் இவர்கள் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். இவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொண்டு
1: சரி தொடர்ந்து குணம் அவர்கள் வானிலைகளில் இணைந்திருக்கிறீர்கள், அறியாது இணைத்திருக்கிறீர்களா? சரி, அவர் குணம் அவர்கள் அப்படியே தொடர்பை துண்டிக்கிற மாதிரியே போயிட்டு ஒரு அடக்கு. சரி, நாங்கள் அடுத்தவர்கிட்ட பாடலை போடுவோம். நாங்கள் அவர்கள் இணைகிற வரையில் கேது அடுத்த பாடலை எடுங்க. என்னத்துக்கு தொடர்பு துண்டிக்கப்படுகிறது அடிக்கடி? இல்லை, குணமர்கள் காத்திருக்கிறீர்களா? இல்லை, அவர் தொடர்பை துண்டித்து கொண்டார். அவரை இணைக்கிறோம். அதுவரை சரி, இப்பொழுது அவரை இணைக்கிறோம். குணமர்களை இணைத்துக் கொள்வோம். குணமர்கள் என்ன தொடர்பு துண்டிக்குது அடிக்கடி?
2: தெரியல,
1: உங்களையும் வரவேற்றிணைத்து உங்களையும் சிறிய அறிமுகம் தாருங்கள். தாயத்திலே உங்களுடைய பெற்றோர்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளலாம், அவருடைய பெயர் விவரங்களையும் சொல்லலாம். சொல்லுங்கள்.
3: என்னுடைய நான் வந்து பிறந்த இடம் வந்து இளவான, நான் படிச்ச இடம் வந்து சென்ட் கேன்ட்ரிஸ் காலேஜ் அண்ட் மாயனா காலேஜ்.
1: மாயனா காலேஜில் யார் அதிபராக இருந்த போது படித்தீர்கள்?
3: அந்த நேரம் நவரத்தினம்,
1: நவரத்தினம் அவர்கள் தெரிந்திருக்கு. அவர்களோட முக்கியமாக அங்கே எல்லாருக்கும் அடிக்கிற ஒரு ஆசிரியருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் காண்றவர்களுக்கு எல்லாம் அடிப்பார் ஒரு ஆசிரியர்.
3: நடராயா?
1: இல்லை, இன்னொருத்தர்.
3: நான் வந்து ஏ லெவல் படிச்சேன்,
1: 85 87 அம்பனியை சேர்ந்தவர். இன்னொருத்தர் முத்துலிங்கம் என்று சொல்லி பாடசாலைக்கு முன்னாலே இருந்தார்,
3: தெரியும்.
1: நாங்கள் 82 எல்லாம் வெளியேறிட்டோம். சரி, உங்களுக்கு பாடுற ஆர்வத்தை யார் ஊக்குவித்தார்? குணம் அவர்களா அல்லது நீங்களாவே பாட தொடங்கினீர்களா?
3: குணமண்ணே ஒரு பாட்ட இதுதான். ஆனா நோமல என்னண்டா, எங்க அண்ணா வந்து பாடக்கூடியவரா வந்து சவுந்தரராயன் சிலா அவருடைய இங்க வந்து பாடுறோண்டோல டிஎம்எஸ் கனடா டிஎம்எஸ் தான் அவரை சொல்றாரு. அப்படி டிஎம்எஸ் அவர் பாடுறாரு. அப்ப நான் அதுல பெருசா ஆர்வம் இருந்தாலும் இங்க ஒரு வெஸ்ட் கோஸ்ட் தமிழ் கிளப் அப்படி ஒரு ப்ரோக்ராம் கீதாஞ்சலி செய்தவ, இப்ப அதுல உண்மையா பயந்து பயந்தான் அந்த பாட்டை பாடினான். அதுக்கு பிறகு அந்த பாட்டு எல்லாரும் வரவேற்ற பிறகு பிறகு நான் நோமலா இப்ப டொரண்டோ வன்கூர்ல நோமல ஸ்டேஜ்ல பாடுறேன். பெரிய பாட்டுக்காரன் இல்ல, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படி பாடுறேன்.
1: யாருடைய பாடகர் மாதிரி வர வேண்டும் என்று நினைச்சு நீங்கள் பயிற்சி எடுத்து வாருங்கள்? எந்த பாடகரை பின்பற்றி அவரை மாதிரி பாட வேண்டும் என்று?
3: என்னுடைய முழுமையான அதாவது வந்து நான் கடவுளுக்கு அடுத்தா நிக்கிறது வந்து இளையராயா அவருடைய
1: விமர்சனங்கள் எல்லாம் எழுதியிருக்கார்கள். இளையராஜா இசையமைப்பாளராக இருக்க வேண்டும், ஒரு பாடகராக பாடாமல் இருந்தா நல்ல சேவை செய்கிறார் என்ற மாதிரியான கருத்துக்களும் முன்னர் எழுதப்பட்டிருந்த பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன்.
3: அவருடைய அவருடைய சில பாடல் அதாவது 75 பாட்டுகள் வந்து உண்மையா எல்லாராலையும் ரசிக்கக்கூடியா இருந்த சில பேர் வந்து அந்த பாட்டை எஸ்பிக்கு கொடுத்திருக்கலாம், அவருக்கு கொடுத்திருக்கலாம் அந்த ரீதியில ஹாஜரிக்கணும் ஒழிய அதற்காக அவர் பாட அவற்ற பாட்டு நல்லது இல்லை என்று சொல்ற அளவுக்கு இல்லை
1: என்னுடைய
3: கருத்து.
1: சரி, இப்ப என்ன பாடல சொர்க்கம் என்றாலும் என்ற பாடல தரவா?
3: ஓம், அந்த பாட்டு தான் நான் அனுப்பியிருக்கேன்.
1: சரியாகவே கேட்டு மகிழ்வோம். நன்றியை இந்த நேரத்திலும் கலந்து சிறந்ததுக்காக தேவேந்திரன் அவர்கள், உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தவேந்திரன், தவேந்திரன் அவர்கள், தவேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து.
2: விளம்பரம் தந்தவர், விளம்பரம் தந்தவர் எங்களுக்கு.
1: அந்த விளம்பரம் இப்ப தேடி எடுக்கலாமல் இருக்கு. அவர் தவேந்திரன் அவர்களுடன் நான் தனிப்பட்ட ரீதியிலும் உரையாடி இருக்கிறேன். எத்தனையோ முறை உரையாடி இருக்கிறோம். இதோ அவருடைய இப்பொழுது தவேந்திரன் அவர்களுடைய சந்ததி வந்து தவேந்திரன் அவர்களை வெகு விரைவில் இவர் வழிகாட்டினார். ஆனால் அவர் இப்பொழுது தந்தைக்கு வழிகாட்டுற ஒரு நிலைமை வந்திருக்கு போல இருக்கு. அப்படித்தானே?
3: அப்படித்தானே?
1: சந்தோஷப்படுகிறீர்களா?
3: சந்தோஷப்படுகிறேன்.
1: மகன் உங்களுக்கு வழிகாட்ட போகிறார் என்றதை நினைத்து பெருமைப்படுகிறீர்களா? மகன் அவர் தான், அவருடைய பெயரையும் இப்பொழுது வானொலியில கேட்கக்கூடியதா இருக்கு விளம்பரத்துல. சரியா,
2: உங்களுடைய
1: எங்க இந்த பாடல வந்து தொடக்கத்தை இப்பொழுது உங்களோட குரல்லே ஆரம்பிச்சு வையுங்கள். நான் அந்த பாடல நகலாக தருகிறேன். இப்பொழுது அசலாக உங்களுடைய குரல்ல தாங்க பார்ப்போம். தொடக்கத்தை மட்டும்
3: அந்த சொர்க்கமே என்றால்,
1: ஆமாம், அதன் தொடக்கத்தை மட்டும் அசலாக தாங்கள், வேந்த நகலாக நீங்க முழுமையான அந்த பாடலை தருகிறேன்.
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அது என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா?
1: சரி, அசலாக அவருடைய குரலே கேட்டீர்கள். இதோ அந்த பாடலுடைய முழுமையான வடிவத்தை தருகிறோம். இசையோடு தொடர்கின்றது அந்த பாடல்.

0: குடும்பர்களை அடுத்து இணைந்து கொள்வார் அறிவித்து.
1: தேவையில அவர் அந்த அளவுக்கு நல்ல நிறைய சேவை செய்திருக்கிறார். இப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இத்தனையும் பேருக்கு இறுதிய சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருப்பவர் செந்தில்குமரன் அவர்களை.
0: செந்தில்குமரன் அவர்களை நாங்கள் செவ்வி கண்டிருக்கிறோம்.
1: அவரே தான் அவர் பாடுகின்றார். பாடி வார காதுகளையும் அங்கதான் போடுகிறார்.
0: அவர் கூடுதலா எம்ஜிஆர்ல தானே சரியா விருப்பம் உள்ளவர் என்று முன்னர் பேட்டியில குறிப்பிட்டு
1: அதே மாதிரி
0: அவருடைய தொடர்பு காணையில
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார்.
0: தொடர்பு வணக்கம். உங்களுடைய பாடல் பாடல் என்னும் வரை இல்லையா? மின்னஞ்சல் முகவரிக்கு பாடல் என்னும் வரை இல்லை. அப்ப சில நேரம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். கனடால இருந்து வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் தானே? என்ன உங்களுடைய பொது தொண்டு அண்மையில நீங்கள் செய்து முடித்திருக்கின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக குறிப்பிடுங்கள். பின்னர் பாடல் தொடர்பான விடயங்களுக்குள் வருவோம்.
4: நிச்சயம் முதற்கண் திரு ராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த இவ்வளவு காலமா இந்த நிகழ்ச்சியை பலகாலமா உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் கேட்கக்கூடிய மாதிரி தொடர்ச்சியா உங்களோட சேவையில வாங்கி கொண்டிருக்கிறதுக்கு எங்கட நிவாரண அமைப்பால போன கிழமை 200வது இதய சத்திர சிகிச்சை நிலைமையை நடந்து முடிஞ்சது. அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது கொக்கட்டிச்சேரியை சேர்ந்த வசந்தி அமல்ராஜ், திருமதி வசந்தி அமல்ராஜ் அவர்களின் இதய சத்திர சிகிச்சை கலம்பு லங்கா மருத்துவமனையில் நிலைமை முடிந்தது. இதுதான் எங்கட நிவாரண அமைப்பின் இப்ப கடைசியா செய்யப்பட்ட சிகிச்சைகள். இதை விட இன்னும் அடுத்தடுத்து நான் இப்ப டயாலிசிஸ் மிஷின், மல்லாவி, மற்றது கிளிநொச்சி, வவுனியா, 3 இடங்களையும் டயாலிசிஸ் மிஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு $90,000 செலவுல கனடியன் தொகை $90,000 செலவில் நாங்கள் வழங்க இருக்கிறோம். இதுதான் இப்போ நிவாரண அமைப்பு இதுக்கு இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற அந்த மக்கள் கொடையாளிகளுக்கும் இறைவனுக்கும் மருத்துவர்களுக்கும் கூடான கூடிய இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கொண்டு வர ஊடகங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் உங்களையும் சேர்த்து.
0: இல்லை, இப்போ உங்களுடைய சேவை என்பது வந்து பலரை வந்து வாழ வைத்திருக்கிறது. கடந்த காலங்களிலிருந்து நீங்கள் பார்க்குற போது எத்தனையோ பேர் இன்று உயிருடன் நடமாடுவதற்கு நீங்கள் உறுதுணை புரிந்திருக்கிறீர்கள். மருத்துவர்கள்தான் உயிர்கொடை கொடுப்பவர்கள் என்று சொல்வதை வந்து மாற்றி அமைத்தவர்களில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா?
4: அது இறைவன் இது நாங்கள் ஏதோ எங்களை ஒரு முயற்சியை நாங்கள் தூய்மையா எடுக்கிறபடியா அது எல்லாரையும் ஒரு கோட்ல கொண்டு வந்து இறைவன் இணைச்சார். அந்த இணைச்சு கொண்டு இப்ப தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில உண்மையா நான் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் என்றோ இல்ல பெருமை என்றோ நான் சொல்ல விரும்ப இல்லை. என்னடா அது உண்மையும் இல்லை. என்னடா இது நாங்கள் தூய்மையா செய்யற இறைவன் எங்களுக்கு மேல இருக்கிற ஒரு பரம்பொருள் பிரபஞ்சம் புரிஞ்சோண்டு எல்லாரையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நினைச்சிருக்கிறார். அதுதான் அப்படித்தான் நான் பாக்குறேன்.
0: இப்போ உங்களோட வந்து தொடர்பு கொள்றதா இருந்தா, அதாவது யாராவது உங்களுடைய சேவையில இப்ப நீங்கள் சொன்ன விடயத்துக்கு பங்களிப்பு சொல்ல செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் நேரடியாக உங்களோட முன்னர் இணையதளத்தின் ஒரு முகவரி ஒன்றை தந்திருந்தீர்கள் அல்லவா?
4: நிவாரணம் .com அதனூடாக டொனேஷன் அந்த இதுக்கு போய் அனுப்பலாம். நிவாரணம் .com NIVARANAM .com. மற்றது ஆமாம், மற்றது எங்களை குணமண்ணாவையும் தொடர்பு கொள்ளலாம். அவருக்கு தெரியும் தானே நம்பர். அப்ப அது குறிப்பாக நாங்கள் வந்து இதய சத்திர சிகிச்சைகள் தான் எங்களை ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன எங்களை செய்யறது. அப்ப அந்த ரீதியில அதுக்கு உதவி செய்ய விரும்புறவங்கள உதவி செய்யலாம். மற்ற உங்களுக்கு அந்த பாட்டு அனுப்பியிருக்கிறேன்.
0: அந்த பாட்டு வந்து அதுல தடை செய்யப்பட்ட மாதிரியான ஒரு சிவப்பிலே ஒரு கோடு விழுகுதே ஒழிய அந்த பாட்டை திறக்க இல்லாமல் இருக்கு. அப்போ உங்களுடைய கேது வந்து அவர்கள் யூடியூப்பில் திறந்திருக்கிறார் உள்ளடக்கு உங்களோட நீங்கள் பாடிய பாடல்களில். அதுல
4: என்ன
0: அதுல இல்லையே உங்களுடைய பேர்ல எதிர செந்தில் குமாரன் அண்டு சஹானாவோட
4: பாடிய
0: செந்தில்
4: குமார் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
0: அதான் அந்த பாடல். அத உங்களுக்கு
4: முந்தைய நல்ல ஒரு பாட்டு.
0: அப்ப அதை தரவா?
4: நிச்சயம். அது வந்து ஒரு எங்களை நான் இந்த புரட்சி தலைவர் MGR அவருடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபேன். எங்கட காலத்துக்கு முன் அவர் இருந்தாலும் அவர் செய்த நல்ல சேவைகள் மற்றது இந்த கொடைத்தன்மை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரீதியில அவருடைய பாடலை நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பழைய வேர்ஷனா புது வேர்ஷனா இங்கத்த இப்பத்த ஜெனரேஷன் பார்க்க
0: ஏழு வருஷத்துக்கு முதல் நீங்கள் அதை போட்டிருக்கிறீங்க.
4: ஆமாம்.
0: சரி, அந்த பாடலை தருகிறேன். கேட்டு நேயர்கள் கேட்டு மகிழ்வார்கள் என்று நம்புகிறேன். அவை உங்களுடைய பொதுப்பணிக்கான விடயங்கள் தொடர்பாகவும் அவர் சொன்ன மாதிரியும் குணமர்களுடன் தொடர்பு கொண்டு மிக மிக முக்கியமான விடயத்துக்காக உதவியை நாடுகின்றார்கள். அவை அந்த உதவியை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது உங்களுடைய பாடலை தருகின்றேன். கேட்டு அனைவரும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி.
0: நன்றி.
4: இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி குணமுன்னாக்கு. நன்றி உங்களுக்கு.
0: நன்றி.
4: டிஆர்டி வானொலிக்கு நன்றி.
0: நன்றி.

0: என்ன மாதிரி குடும்பர்கள் கேட்டு ரசித்தீர்களா?
1: ஓ, கேட்டு ரசிச்சோம்.
0: ஆடினீர்களா?
1: வாழ்த்து ராஜாண்ணைக்கு வாழ்த்து பாட போறா, வாழ்த்தோண்டு சொல்லிட்டு பாட
0: போறான்.
1: அவருடைய
0: திருமதி காயத்ரி அவர்கள், உங்களையும் வரவேற்றணைத்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய அறிமுகம் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்களாகவே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: என் பேர் காயத்ரி ஸ்ரீநாத். நான் டொரண்டோ ஜிடிஏல இருக்கேன். என்னோட டாட்டர் தான் சந்தியா கிட்ட பாட்டு கத்துக்கிறாங்க. சோ எனக்கும் பாட்டு,
0: உங்களுக்கு பாடல மகள் சொல்லித்தாராவா உங்களுக்கு?
2: ஆமா, ஒண்ணு வந்து பாட்டு கத்துக்கிறாங்க கர்நாடிக் மியூசிக், நானும் கத்துட்டு இருக்கேன் கர்நாடிக் மியூசிக்.
0: இருவரும் இணைந்து ஆறு ஆறுக்கு நீங்கள் மகளுக்கு சொல்லி கொடுக்கறதா, இல்ல மகள் உங்களுக்கு சொல்லி தாராவா? மகள் உங்களுக்கு கற்றுத்தாராவா, அல்லது நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கறீங்களா?
2: நான் அவளுக்கு கத்து தருவேன்,
0: வாழ்த்து தாருங்கள். வாழ்த்து பாடலாக ஒலிக்கிறது.
2: பாரிஸில் இருந்து வானொலியுடைய வளம் வந்து தேன் தமிழ் பரப்பும் தமிழ் ஒளி அகத்தமிழருக்கு ஓர் வரப்பிரசாதமாக ஊதியமின்றி சேவை புரியும் உயர்ந்த உள்ளம் படைத்த அறிவிப்பாளர்கள் 30 ஆண்டுகளாக முத்தமிழ் வளர்ப்பது என்பது அபாரமான சாதனை என்றால் அது மிகையல்ல. 3-10 ஆண்டுகளாக சிங்க குரலோடு சிங்கார தமிழோடு சினிமா பாடல்களோடு அழகாய் எங்கள் ராஜா அண்ணா தமிழ் ஒளியின் முதுகெலும்பாய் நேயர்களின் பாசமிகு உறவாய் ரியாரி என்றாலே ஏஎஸ் ராஜா என்னும் முத்திரையாய் கம்பீர குரலோடு களைப்போ இல்லாமல் கலகலப்போடு தமிழ் ஒளியை தளராது நடக்க வைக்கும் ராஜா அண்ணாவுக்கு இன்று அகவை 70. ஆனால் அவரது குரலுக்கு என்றும் வயது 16. காலை பூந்தென்றலாகி கலகலப்பச்சராளாக்கி தேன் தமிழ் பூக்கள் தேசமெல்லாம் தமிழ் வீசும் தேன்மது குரலோடு காந்த குரலோட அரசன் கண்ணல் தமிழ் எடுத்து கதைகள் சொல்லி நின்று பலர் உள்ளம் கவர்ந்து கல்வன் எங்கள் ஆர்ஜே ராஜா அண்ணாவிற்கு இனிய இதயம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகள் வாழ்க வாழ்க. வணக்குவர் உறவுகள் குற்றாலம் குணத்தின் கூட்டங்கள்.
0: பாடலை தரப்போறீர்களா? தருங்கள்.
2: Tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan tan

தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ.

நாமே உக்களை காத்து வீசுகிறேன்.

0: அப்படியே நில்லுங்க வரம்
1: இந்த காலோ அது போல நிலையாது நினைவில் வரும் நிறங்களே சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ண

சென்றால் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.

0: தேங்க்யூ.
1: நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றிகள். சிரமம் பாராமல் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து குணமோர்கள் யார்
2: இணைந்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இங்க ஏறாத மேடையே இல்லை என்று சொல்ற அளவுக்கு கனடாவை கலகி கொண்டிருக்கிறவர். எதுக்கு நீங்கள் அவரிடம் போயிட்டு கேளுங்க.
1: சரி, பிரபா அவர்கள் உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம்.
3: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உரையாடி கொண்டிருக்கிறேன்.
2: அவங்களுடன் உரையாடினவர் போட்டி எடுத்தேன்.
1: ஏற்கனவே போட்டி எடுத்திருக்கிறேன் இவரிடம், பிரபா அவர்களிடம்.
3: இன்னைக்கு அவர் 70வது பிறந்த நாளை கொண்டாடுற ஏஎஸ் ராஜா அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.
1: சரி, உங்களை ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். எல்லாருடைய அறிமுகம் போல புதிதாக கேட்பவர்களுக்கு உங்களை தெரிந்து கொள்வார்கள். உங்களுடைய
3: என்னுடைய பேர் வந்து பிரபா பாலகிருஷ்ணன், பிரபாகரன் பாலகிருஷ்ணன். நான் வந்து யாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்தவரால் இங்கிலாந்துல படிச்சுட்டு இப்ப கனடால 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு ஃபுல் டைம் பாடகராயும் செய்து கொண்டிருக்கேன். ஆக்சுவலா வேற வேலை செய்தாலும் பாடல்ன்றது ஒரு பேஷனோட ஃபுல் டைமா அதையும் செய்து கொண்டிருக்கேன். வன்கோருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன்.
1: நல்லூர் கந்தசாமி, நல்லூர் கந்தசாமி ஆலயத்துல பாடி இருக்கிறீர்களா?
3: சின்னல்ல பாடி இருக்கேன். நான் இருந்தது சின்ன சின்ன பிள்ளையா பாடி இருக்கேன். பட் என்னுடைய சித்திமார் வந்து
1: இப்பொழுது சின்ன பிள்ளையா அந்த பாடலை ஞாபகப்படுத்தி பாட முடியுமா?
3: நல்ல கேள்வி. கோயில பாடும்போது ஒன்றில் தேவாரம் பாடுவோம்.
1: அதுதான் கேட்கிறேன் நான், சின்ன பிள்ளை மாதிரி தேவாரமோ அல்லது திருவாசகமோ அல்லது திருப்புகளோ என்ன என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் ஏதாவது இருந்தா பாட முடிந்தா பாடுங்கள்.
3: ஆலந்தானுகந்தமோது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் ஆலந்தானுகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான்.

0: நன்றி. நல்லூரிலிருந்து தொடர்கதையாக இப்பொழுது தொடருவோமா? தொடர்கதையே
1: தொடர்வோம், தொடர்வோம்.
0: சரி,
1: என்னுடைய சின்ன மாமார் வந்து சித்திமார் வந்து அங்க பன்னிசை செல்விகளாக அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் எங்களுக்கு அடி போட்டவர்கள்.
0: அவர்களிடம் இருந்துதான் நீங்கள் தொடர்கதை?
1: அவர்கள் பாடுவதை கேட்டோம், அவர்கள் பாடுவதை கேட்டு நாங்கள்
0: அவர்களை மற்றவர்கள் பாராட்டுவதை பார்த்து உங்களுக்கும் இப்படி பாட வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாமா?
1: நிச்சயமா, நிச்சயமா சொல்லலாம்.
0: ஆகவே அந்த தொடர்கதையை நாங்கள் இப்பொழுது கேட்போமா?
1: கேட்கலாமே.
0: சரி, உங்களுடைய தொடர்கதை நல்லூரிலிருந்து தொடர்ந்த தொடர்கதையினுடைய தொடராக இங்கே வருகிறது உறவுகளின் தொடர்கதை. இதோ பாடல்.
1: நிச்சயமா.

0: குணமர்கள் என்ன மாதிரி ரசித்து கேட்டீர்களா?
1: நான் ரசித்து கேட்டேன். பிரபா லைன்ல நிக்கிறார் என்ன?
0: ஆமாம், பிரபா அவர்களுடைய மிக்க பிரபா அவர்களுக்கு இந்த நேரத்திலே கலந்து சிறப்பித்தமைக்காக மிக மிக நன்றிகள்.
2: நிச்சயமா நிச்சயமா, இது வந்து எங்களுக்கும் ஒரு ஒரு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம். நீங்க அங்க இருந்து எங்களை தேடி இப்படி எடுக்கிறதுக்கு வந்து மிகவும் நன்றி. கலந்து கொண்டு நான் இப்படி கிடைச்சதுக்கு நன்றி.
0: சரி, நன்றி பிரபாகரே. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் நேரடியாக.
2: நிச்சயமா நிச்சயமா, தேங்க்யூ சோ மச்.
0: குணமர்கள் வணக்கம். குணமர்கள் நிறைவுக்கு வருகிறதா?
1: நிறைவுக்கு வருது. என்னென்றால் இப்ப நிறைய பேர் எல்லாம் பதிஞ்சு போட்டவையில் இப்ப எல்லாம் அவையில் லைவ்ல நேரடியா இல்லை, அக்கள் போயிட்டு நம்ம அதுல ஒன்று கேதுட இப்ப அதை ஒன்று போடனா நம்ம டைம் போட சொல்லி சொன்னபடியால் இருக்கால் முடிஞ்சாது இருக்கா போட்டு விடுங்கள். அந்த சத்திகிருஷ்ணா ஒன்று போட்டா கேது விட வாட்ஸ்அப்ல போட்டுக்கு இருக்கா மாத்திட்டு கேது போடும் அந்த அதை மட்டும் போட்டுட்டு நீ பாட்டு முடிச்சு நிறைவுக்கு வருது.
0: உங்களுக்கும் குணமர்கள் நன்றிகள். ஆயத்தப்படுத்தி பாடல்களை இமெயில் எடுத்து
1: மன்னிப்பு, என்னெல்லாம் பெரிய தவறு இருக்கிறது. நான் என்னென்றால் வெப்சைட்ல அங்க வராமல் வாட்ஸ்அப் மூலம் வந்துட்டு அந்த பேர்கள்
0: மாற்றப்பட்டாலும் அதில் பிரச்சனை. இப்ப உங்க பாடலை தேடும் வரையும் உங்களை சொல்லாமன்னு நினைக்கிறேன். இப்ப கேதுவர்கள் வந்து அந்த பாடலை என்ன இதிலேயே நீங்கள் கதைச்சு கொண்டு பாடலை போட முடியாது. தச்சியில வந்து நான் கேதுவை வரை சொன்னபடியால தான் ஏதோ என்ன யோசனையில சொன்னேன் தெரியாது. கேதுவை வரை சொன்னபடியால தான் இன்றைக்கு ஓரளவுக்கு அவர் அவருடைய கைத்தொலைபேசியில இருந்து மாத்தி
1: அவர் இப்படியான இதுகளை செய்தவர் இந்த வேலை பார்த்திருக்கிறார்.
0: சரி, இந்த
1: மற்றது எங்களுக்கு ஒரு நன்றி. என்னென்றால் நேரலுக்கு நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு நானும் இதுல பொறுப்பா இருந்திருக்கிறேன். மற்ற நிறைய பேரை உண்மையில நாங்கள் அரேஞ்ச் பண்ணாங்க. இப்ப கூட அந்த சில புரோகிராங்கள் தொடங்க போகுது. இப்ப இங்க அரகு ரெடி ஆனண்டாக்கள் எல்லாம் பாட்டை மட்டும் போட்டுட்டு உண்மையிலே அவையிலும் வாரக்கு தான் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஸ்டில் இருக்கிறோம். ஆனால் அவையல்ட கொடுக்க முடியாது சந்தர்ப்பம் நேரம். இப்ப இவ்வளவு நேரம் உண்மையில தரிசன நீங்கள் சென்று நான் நினைக்கிறேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல போயிட்டுதா தெரியல.
0: கூடவே தந்திருக்கும். இப்ப மீண்டும் அந்த இன்னைக்கு நிகழ்ச்சியை மாநிலைக்கு எடுத்து வந்தவர்களுடைய விவரங்களை கேதுவர்கள் தருகிற போது உங்களுடைய பாடலை நிறைவாக தந்து நிறைவுக்கு செய்கிறோம். இப்போது கேதுவர்கள் அந்த
3: இன்றைய நிகழ்ச்சிகளை வானிலைக்கு அனுசரணை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் போல் பாடகி நடிகை விஜிதா மற்றும் ஜியா அண்ட் பிரதர்ஸ் ஓனர் கேசவன், இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம், சோனாலி ஹோம் ஓனர் பவா, ஜால்களஞ்சிய ஓனர் சுதன், துர்கா ஸ்டோர் ஓனர் துளசி, துர்கா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஜோகலிங்கம், இவர்களுடன் பாடகர் அமிர்தலிங்கம், பாடகர் செந்தூரன் மற்றும் குணம் மற்ற இன்னொரு அங்கேற்கண்ணி அவர்களும் எடுத்து வந்ததார். இவர்களுக்கும் நமது தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சரி, இப்பொழுது பாடல போடுங்க.
1: நன்றி வணக்கம்.
4: குறைஞ்ச மாதிரி
1: நன்றி நன்றி. உங்களை இவ்வளவு நேரம் உங்கள் இருவருக்கும் நன்றி. ராஜா என்ன முழிப்பா இருந்து கேட்டாரு, விடிய வரணும் என்று தூக்கத்துக்கு போய்விட்டாரோ தெரியவில்லை. இருந்தாலும் நேர்கள் கேட்ட நேர்கள் அனைவருக்கும் பொறுமையாக எங்களை சிரமங்களுக்கு இருந்தாக்கும் மீண்டும் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்று செல்கின்றேன். நன்றி வணக்கம்.
3: அடுத்த
1: சத்யகிருஷ்ணோட பாட்டை போடுங்க. அவர் கட்டாயம் இருக்க போட்டு சொல்லிச்சேன். அவர் நின்று அவர் கடைசி வரையும் கதைப்போம். அவரும் அதே மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அது ஒண்ணும்
0: செய்யல. அவரை சொல்லுங்கள், இந்த பாடலை ஒலிபரப்பி இருக்கிறோம்.
5: எழுபதாவது பிறந்த நாள் காணும் திரு ஏ எஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் தன்னுடைய 30 வருட சேவையில் நேயர்கள் அனைவரையும் தன் குரல் வளத்தால் காந்த குரலால் கட்டி போட்டிருக்கிறார். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்காக நான் இந்த பாடலை அவருக்கு டெடிகேட் செய்கிறேன். இப்போது பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நன்றி நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. எஸ் ராஜா சார் அவர்களுக்கு 70வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் சக்தி கிருஷ்ணா.
1: சரி, சக்தி கிருஷ்ணா அவர்களுடைய வணக்கத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய அனுசரணை நிகழ்ச்சி. மீண்டும் குற்றாலம் குணம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை படைத்த அனைவர்களது கரங்களையும் இறுக பற்றி தொடர்கின்றது. அதிகாலை வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமான வரையில் சிங்கப்பூரிலிருந்து வடமை போல்

0: கலகலப்பு இரண்டு படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. ஹிப்ஹாப் தமிழோட இசையில ஜெஸ்ஸி கிஃப்ட் சுதர்சன் அசோக் அவங்களுடைய குரல்ல பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம், என் பேர் சிவனேஷ். நான் சென்ட் கேபிள் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். யானை சஃபாரி தடைப்பட்ட முதல் நாடு இந்தோனேசியா.
1: ஒவ்வொரு
2: நாளும் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு வாங்க. கேள்வி கேட்கிற நேரத்துல சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு.
1: எங்களோட நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்காவும் ஈரானும் அரசு தந்திர முயற்சிகளுக்கு வழிவிட முடிவெடுத்துள்ளன. ஈரான் வட்டார நாடுகள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. 2 நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தாததால் பதிலடி தாக்குதலை கைவிடுவதாக ஈரானிய ராணுவ பேச்சாளர் சொன்னார். ஆகாய தற்காப்பு ஆயுதங்கள் குறைவதால் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று கூறுகிறது. போரை நெடுங்காலம் தொடர்ந்தால் வளைகுடா நட்பு நாடுகள் விலகிச் சென்றுவிடும், உலக பொருளாதாரம் நலிவடையும் என்று மூத்த அதிகாரிகள் அதிபர் டிரம்பிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதால் இன்று எண்ணெய் விலை 5 விழுக்காட்டுக்கும் மேல் சரிந்தது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு $91.20 பதிவானது. சவுதி அரேபியாவில் மேற்கொள்ளப்பட்ட அண்மை தாக்குதல்களை சிங்கப்பூர்

0: கண்டித்துள்ளது. அது குறித்த அறிக்கையை வெளியுறவு அமைச்சு வெளியிட்டது. செங்கடலில் உள்ள வர்த்தக கப்பல்கள், எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்டவை தாக்கப்பட்டன. எல்லா தரப்பையும் அமைதி காக்கும்படி அமைச்சு கேட்டுக்கொண்டது. பதற்றத்தை மேலும் மோசமாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டும்படியும் அது வேண்டுகோள் விடுத்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு காசாவுக்குள் பன்னாட்டு பாதுகாப்பு படைகளை அனுமதிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். அதற்கான சட்ட கட்டமைப்புக்கு அவருடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் இன்று ஒப்புதல் வழங்கினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா அமைதி திட்டத்தில் குறிப்பிட்டதைப் போல் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திரு நெட்டன்யாகு இன்று வாஷிங்டன் செல்கிறார். நாளை அவர் அமெரிக்க அதிபரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்தல் நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை அறிவித்துள்ளார். நீட் தேர்வுத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் மாணவர்கள் வாரக்கணக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் முடிவில் முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலகினார். இந்திய தேர்வு முறை நம்பிக்கையானதாக, வெளிப்படையானதாக, இயன்றவரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று திரு மோடி குறிப்பிட்டார். புதிய பணிக்குழுவுக்கு தொழில்நுட்பத்துறை வல்லுநர் நந்தன் நிலைக்காணி தலைமை தாங்குவார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் பலாட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறப்பட்டது. கிறிஸ்தவ ஸ்ட்ரீட் டே எனும் நிகழ்ச்சியின்போது அவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை மோதியதாக சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்தில் ஒரு பெண் மாண்டார், 29 பேர் காயமுற்றனர். சந்தேக நபர் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளி என்று கூறப்பட்டது. சிங்கப்பூரில் வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை குறைவது தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம் என்று மூத்த அமைச்சர் க. சண்முகம் கூறியிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான அவர் வேலையிட கலாச்சாரம் பற்றிய புகார்களும் கவனிக்கத்தக்கவை என்றார். பிரச்சினை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை விரிவான தகவல்களை பார்த்தே முடிவெடுக்க வேண்டும் என்று திரு சண்முகம் கூறினார். புதிதாக வழக்கறிஞர் வேலையில் சேர விரும்புவோர் அந்த வேலை நெருக்கடி மிக்கதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு சட்டத்துறை மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் திரு சண்முகம் பேசினார். சீனாவில் நோல் வெப்பமண்டல சூறாவளியின் காரணமாக இன்றும் அடைமழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான ஆக வலுவான சூறாவளி இது என்று கருதப்படுகிறது. வடமேற்கு மாநிலமான கன்சூவில் கடுமையான வானிலையால் 10 பேர் மாண்டனர். 23 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பல மாநிலங்களில் திடீர் வெள்ளத்துக்கான ஆக உயரிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவாங்டோங் மாநிலத்தில் மட்டும் 700,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
1: சொல்லும் பொருளும் ரிசோர்சஸ் வளங்கள். தமிழ்மொழி கற்றலை மேம்படுத்த இணையத்தில் பயிற்சி தாள்கள், கதைகள் போன்ற பல வளங்கள் உள்ளன. ரிசோர்சஸ் வளங்கள்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கை.
4: ஆதரவு BYD.
5: ஜூவம் பாயிண்ட் கடை தொகுதியில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
6: சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RK ஜீனையில சமைச்சு கொடுக்க.
8: ஆஹா, சம்ம வாசனை.
9: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
10: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், சான் டிராவல்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே.
1: டியூட் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சாய் அபியங்கர் அந்த பாடலுக்கு இசையமைச்சிருந்தாரு. ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக சங்கர் மகாதேவர் பாடல் நடைபெறவிருக்கின்றது.
2: அதே கூட்டணியில, அதாவது யுவன் சங்கர் ராஜா சங்கர் மகாதேவன் கூட்டணியில இரண்டு பாடல்கள், சென்னை 628 ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களது பாடல்கள் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற போகுது.
1: காமன்வெல்த் விளையாட்டுகள் தொடங்கிவிட்டன. இந்த விளையாட்டுகள் வந்து வெள்ளிக்கிழமை July 24 தொடங்கின.
2: ஆமா, தற்போதைய பட்டிய நிலவரத்தை நம்ம பாத்துருவோம். முதல் 10 இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது வேல்ஸ் 10வது இடத்துல இருக்காங்க,
1: நியூசிலாந்து 9வது இடத்துல இருக்காங்க,
2: 8வது இடத்துல இந்தியா,
1: 7வது இடத்துல மலேசியா,
2: 6வது இடத்துல தென்னாப்பிரிக்கா,
1: 5வது இடத்துல கனடா,
2: 4வது இடத்துல நைஜீரியா,
1: 3வது இடத்துல ஸ்காட்லாந்து,
2: 2வது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க,
1: முதல் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க.
2: ஆஸ்திரேலியா பொறுத்தவரை சஜினி 17 தங்க பதக்கங்கள், 9 வெள்ளி பதக்கங்கள், அதுக்கப்புறம் 13 வெண்கல பதக்கங்கள்ல மொத்தம் 39 பதக்கங்களோட முதல் இடத்துல இருக்காங்க இப்போதைக்கு.
1: ஆமா, இரண்டாவது நிலையில நம்ம இங்கிலாந்து இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 19 பதக்கங்கள் உள்ளன.
2: ஆமா, இப்படி பதக்க நிலவரங்களை நம்ம உடனுக்குடன் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, ஒளிவழி 5, மீ வாட்ச் ஆகிய தளங்கள்லயும் நீங்க அதனை பத்தின தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது சஜினி, சிங்கப்பூர் முதல் முதல்ல 1958 பங்கெடுத்தாங்க இல்லையா?
1: ஆமாம், அதன் பிறகு 1962 ஆண்டுல அவங்க வந்து பங்கு பெற்றாங்க.
2: 1996 அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு நாம சிங்கப்பூர் அணியா தொடர்ந்து இந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு வரோம். இந்த போட்டிகள்ல சிங்கப்பூர் சிறப்பா செய்யணும், வரலாறு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நமது வீரர்கள் முனைப்போட செயல்படுறாங்கல்ல?
1: ஆமா, தொடர்ந்து இந்த போட்டிகள்ல வந்து இன்னும் சில நாட்கள்ல வந்து முடிவடையவிருக்கின்றன. ஆமா, இந்த போட்டிகள்ல வந்து சிங்கப்பூருக்கு ஏதாச்சும் ஒரு பதக்கம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன்.
2: நிச்சயமா கிடைக்கும், அதை நம்ம சொல்லதான் போறோம். இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவல் ஸ்டார் காஃபி.
1: அந்த பரிசு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கே.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: 7:14 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLE நோக்கி செல்லும் CTE புகட்டி மசாலை நுழைவாயில் அங்கே
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
2: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ட்வெல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
5: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே
7: சரோஜா சாமான் நிக்காலா.

0: மூன்று தகவல்களை சொல்ல போறோம். இந்த மூன்றுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கான முதல் தகவல்,
1: July 27 இன்று பின்லாந்துல ஸ்லீப்பி ஹேட் டே கொண்டாடப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: இந்த ஆண்டின் தேசிய தின கருப்பொருள் மாஜுலா சிங்கப்பூரா.
0: மூன்றாவது தகவல்,
1: காமன்வெல்த் போட்டிகள்ல ஆஸ்திரேலியா 39 பதக்கங்களோடு முன்னிலையில் உள்ளது.
0: மூன்று தகவல்களை நாங்க சொல்லிட்டோம், மூணுல எது தவறான தகவல் சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபே.
1: இப்பவே உங்களுடைய பதில்களை 9 6 7 8 8 9 6 8 என்று எனக்கு அனுப்பி வச்சிருங்க.
0: இது உங்க அபிமான வணக்கம்
2: சிங்கை.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான்.
2: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
3: சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
2: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
3: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
2: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்,
4: GRP ஜுவல்லர்ஸ். விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0% விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10% தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10% தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
5: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
6: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய, வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி எடுக்கும்.
5: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
7: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: சின்ன குயில் சித்ரா அவங்கதான் இவ்வாறு நட்சத்திரம். அவங்களுடைய குரல்ல இரண்டு பாடல்கள் நீங்க கேட்டீங்க.
2: அக்னி, நட்சத்திரம், புன்னகை மன்னன் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
0: அடுத்து 80களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வரப்போகுது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சி.
3: அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாள்.
2: நாயகன் திரைப்படத்துல இருந்து நாம பாடல கேட்க போறோங்க.
0: பழுதாகியுள்ளது. நோக்கி செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ, பொங்கோ சாலை இவ்விடங்களில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உணர்வுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
1: நான் சாதா மேன் தான் பேபி, அது செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
0: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212-9686.
4: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா? ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணிய எடுத்துக்கங்க, அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க, கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணை உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை.

0: 7:49 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ கேஜிஇக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. பிகேஇ பிஐஇ செல்லும் அந்த வழியில் பிஐஇ சாங்இ புகேட் பாஞ்சாங் சாலை இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. டிபிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 12 நுழைவாயில் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்

0: தேசிதனி வகுப்பு 2026 இந்த முறையும் பிரம்மாண்டமா உங்களுக்கு நடக்க போகுது. August 9 அன்று
1: தேசிய விளையாட்டு அரங்கத்தை சுத்தி கொண்டாட்டங்கள் July 25 தொடங்கிவிட்டன.
0: மாஜுலா ஜோன் அப்படிங்கிற காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க. இது July 25 August 1 August 9 4 மணிலிருந்து 9:30 வரை வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு எதிர்ப்புற நடைபெறும்.
1: அதுக்கப்புறம் ஸ்டேடியம் ரிவர்சைட் வாக் அப்படிங்கிற இடத்துல 24 மணி நேரமும் உங்களுக்காக ஒரு ஒளி காட்சிய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
0: இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு, அதனை பத்தின தகவல்களை வர நாட்கள்ல நாங்க சொல்றோம். தேசிய தின அணிவகுப்பு 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: மாஜுலா சிங்கப்பூரா கோ பியாண்ட்,
0: தொடுவானம் நோக்கி முன்னிரட்டும் சிங்கப்பூர் அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அழகாவே அதை சொல்லலாம். அது மட்டும் இல்ல சஜினி, இந்த ஆண்டின் தேசிய தின சின்னம் இருக்குல்ல, அந்த 61 அப்படிங்கிற எண்ணெல்லாம் வருமே, அதை நல்லா ஒத்து பாத்தீங்களா?
1: ஆமா, பாக்குறதுக்கு நம்ம தமிழ் எழுத்து மாதிரி இருக்குல்ல,
0: ஏ மாதிரி இருக்குதானே, பிரம்மாதமா இருக்கு. ஆக இன்னும் பல தகவல்களை வர நாட்கள்ல நாங்க சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில உங்கள பல பேர் ஏற்கனவே இந்த பிரிவியூ என்னப்பட முன்னோட்டு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கலாம்.
1: உங்களுடைய அனுபவத்தை வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம் 9678 9 என்று எனக்கு.
2: சிங்கப்பூர் தனது 61 பிறந்தநாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம்,

பண்டிகை வாருங்கள் இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும் ஒரு

0: வணக்கம் சிங்கை.
1: ஆதரவு BYD.
2: ஜூவம் பாயிண்ட் கடை தொகுதியில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
1: சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்காவும் ஈரானும் அரசதந்திர முயற்சிகளுக்கு வழிவிட முடிவெடுத்துள்ளன. ஈரான் வட்டார நாடுகள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. 2 நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தாததால் பதிலடி தாக்குதலை கைவிடுவதாக ஈரானிய ராணுவ பேச்சாளர் சொன்னார். ஆகாய தற்காப்பு ஆயுதங்கள் குறைவதால் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று கூறுகிறது. போரை நெடுங்காலம் தொடர்ந்தால் வளைகுடா நட்பு நாடுகள் விலகிச் சென்றுவிடும், உலக பொருளாதாரம் நலிவடையும் என்று மூத்த அதிகாரிகள் அதிபர் டிரம்பிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதால் இன்று எண்ணெய் விலை 5 விழுக்காட்டுக்கும் மேல் சரிந்தது. உலக தரநிலையான பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு $91.20 பதிவானது. சவுதி அரேபியாவில் மேற்கொள்ளப்பட்ட அண்மை தாக்குதல்களை சிங்கப்பூர் கண்டித்துள்ளது. அது குறித்த அறிக்கையை வெளியுறவு அமைச்சு வெளியிட்டது. செங்கடலில் உள்ள வர்த்தக கப்பல்கள், எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்டவை தாக்கப்பட்டன. எல்லா தரப்பையும் அமைதி காக்கும்படி அமைச்சு கேட்டுக்கொண்டது. பதற்றத்தை மேலும் மோசமாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டும்படியும் அது வேண்டுகோள் விடுத்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு